0: உம்முடைய வல்லமையுள்ள கரங்களில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்களோடு பேசும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்தி ஹாலேலூயா. வேதத்தை எடுத்துக்கொள்ளும். மார்க் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம், மார்க் சுவிசேஷம் 12வது அதிகாரத்தின் 17வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். மார்க் சுவிசேஷம் 12:17.
1: அதற்கு இயேசு, ராயனுடையது ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். அவர்கள் அவரை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள்.
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எவ்விதத்திலாவிலும் அகப்படுத்தும்படி ஒரு கூட்டத்தார் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு கூட்டத்தார் என்று சொல்வதை விட சிலர், சில கூட்டத்தார் சதுசேயர்களிலும் உண்டு, பரிசேயரிலும் உண்டு, ஏரோதியரிலும் உண்டு. ஏதாவது ஒரு விதத்தில் அவரை அகப்படுத்தி அவரை தண்டிக்க வேண்டும், அவர் தண்டிக்கப்பட வேண்டும் என ஒரு கூட்டத்தார் துடித்துக் கொண்டிருக்கும் போதுதான் இப்பொழுது பரிசேயரிலும் ஏரோதியரிலும் சிலர் இயேசுவினிடத்தில் வந்து அவரை சோதிக்கும்படி, அவரை அகப்படுத்தும்படிக்கு அவனிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறாங்க. ஒரு காயினை கொண்டு வந்து ராயனுக்கு வரி கொடுக்கிறது, ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமா அல்லவோ, நாம் கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா நீங்க சொல்லுங்க அப்படி. ஆமா, யாரிடத்துல வந்து கேட்கிறாங்க பாருங்க. நாவில் சொல் பிறவாததற்கு முன்னமே அதை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். வேதம் சொல்லுகிறது அவர்களுடைய மாயத்தை அவர் அறிந்து சொல்றார். நீங்க ஒரு காயினை கொண்டு வாங்க அப்படின்னு, ஒரு நாணயத்தை கொண்டு வாங்க, கொண்டு வந்தாங்க. இதுல யாருடைய சொரூபம் இருக்கிறது, இதுல யாருடைய படம் இருக்கிறது? அது ராயனுடையது இருக்கிறது. ஓகே, ராயனுடையத ராயனுக்கு கொடுங்க. அடுத்த வார்த்தை, தேவனுடையத தேவனுக்கு கொடுங்க. எது தேவனுடையது? ஆண்டவர் ஒரு காயினை கொண்டு வர சொல்லுகிற, ஒரு நாணயத்தை கொண்டு வர சொல்லிட்டு அதுல என்ன இருக்குன்னு கேட்கிறார். அதுல ராயனுடைய பிக்சர் இருக்கு, ராயனுடைய சொரூபம் இருக்கிறது, ராயனுடைய சாயல் இருக்கிறது. ராயனுடையது தானே இருக்கிறது, அப்ப அத ராயனுக்கு கொடு, தேவனுடையத தேவனுக்கு கொடு. இது எப்படி ராயனுடையதா மாறிச்சு இந்த காயின், இந்த நாணயம் எப்படி ராயனுடையது என்று சொல்லப்பட்டது? இந்த நாணயத்தில் ராயனுடைய சாயல் இருந்தபடியினாலே இந்த நாணயம் ராயனுடையதாய் எண்ணப்பட்டது. அப்படி என்றால் தேவனுடைய சாயல் யாரில் இருக்கிறதோ அவர்கள் தேவனுடையவர்கள்.
2: ஆமென்.
0: தேவ சாயல் ஆக மாறி தேவனோடு. நல்ல கவனமா கேளுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கையில் இருக்கிற காயினை வாங்குறதுக்காக வரல, நான் ஒன்னு வாங்குறதுக்காக வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. உன் கையில் இருக்கிற பணத்தை வாங்கினா வரலப்பா, நான் ஒன்னு வாங்குறதுக்காக, நான் கிரயம் கொடுத்து ஒன்னு வாங்குறதுக்காக, தேவனுடையத தேவனுக்கு கொடுக்கும்படியாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் மனிதனை சிருஷ்டிக்கும் போது தமது சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆண்டவர் 6 நாட்கள் ஒவ்வொன்றையும் படைத்தார். நீந்தும் ஜீவ சந்துகளையும் ஆகாயத்து பறவைகளையும் சிருஷ்டிக்க அவர் ஜலத்தை பார்த்து பேசுகிறார், தண்ணீரை பார்த்து பேசுகிறார். நாட்டு மிருகங்கள், காட்டு மிருகங்களை படைக்க அவர் பூமியை பார்த்து பேசுகிறார். மனிதனை அவர் சிருஷ்டிக்க அவர் தமக்குள்ளே பேசுகிறார். தமக்குள்ளேன யார்? பிதா, குமாரனாகிய கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர். ஆமென். ஆதியாகமம் 1வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தில் நாம் அதை பார்க்க முடியும். 1:26 வாசியுங்கள். நீங்கள் 20, 24, 26 வாசியுங்க. 20 வாசியுங்கள். பின்பு தேவன்,
1: நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும்,
0: பறவைகளையும்
1: ஜலமானது
0: திரளாய் ஜலத்துக்கு பேசுகிறார், தண்ணீரை பார்த்து பேசுகிறார். அப்பொழுது அடுத்த வசனம்,
1: பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவுது என்றார்.
0: இப்ப பூமியை பார்த்து பேசுறார். இனி 26வது வசனம், பின்பு தேவன்
1: நமது சாயலாக
0: நமது சாயலாக
1: நமது
0: ரூபத்தின்படியையும்
1: மனுஷனை
0: உண்டாக்குவோமாக. நமது இப்ப தம்மோடு பேசுகிறார். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், த்ரீ ஏக தேவன், அவர் பறவைகளையும் மீன்களையும் படைக்க ஜலத்தை பார்த்து பேசுகிறார். நாட்டு மிருகங்கள், காட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகளை படைக்க பூமியை பார்த்து பேசுகிறார். மனுஷனை படைக்க தம்மை பார்த்து பேசுகிறார். அப்படி என்றால் தமக்குள்ளே பேசுகிறார். அப்படி என்றால் அவர் மனிதனை எப்படி படைத்தார் தெரியுமா? தேவ சாயலாகவே படைத்தார். தேவ சாயலாக படைத்தார். தேவ சாயலாய் படைக்கப்பட்ட மனிதன். இப்பொழுது தேவன் என்ன செய்கிறார்? ஏதேனும் தோட்டத்தை உண்டாக்கி அதிலே மனிதனை கொண்டு வைக்கிறார். அவனை ஆணும் பெண்ணுமாக, ஆதாம் ஏவாள், சிருஷ்டித்து வைக்கிறார். இப்பொழுது பிசாசானவன் என்ன செய்கிறான்? பிசாசினுடைய ஒரே நோக்கம் என்ன தெரியுமா? தேவனுடையது தேவனுக்குரியதாய் போய்விடக் கூடாது அப்படின்னு என்ன செய்யணும்? சாயலை குலைக்கணும். இந்த பிசாசானவன் எங்க இருக்கிறானோ அங்க ஒழுங்கின்மை இருக்கும். இந்த பிசாசானவன் எங்க இருக்கிறானோ அங்க அருவருப்பு இருக்கும். பிசாசானவன் எங்க இருக்கிறானோ அங்க வெறுமை இருக்கும். கர்த்தர் எங்க இருக்கிறாரோ அங்க ஒழுங்கு இருக்கும். கர்த்தர் எங்க இருக்கிறாரோ அங்க பரிசுத்தம் இருக்கும். கர்த்தர் எங்க இருக்கிறாரோ அங்க நிறைவு இருக்கும். நல்ல கவனமா கேளுங்கள். இப்ப சாயலை குலைக்க என்ன செய்யணும்? ஆமென். பாவம் செய்ய தூண்டுகிறான். எது பாவம்? தேவன் செய் என்று சொல்வதை செய்யாதிருப்பதும், தேவன் செய்யாதே என்று சொல்வதை செய்வதும் பாவம். அநீதி எல்லாமே பாவம். பாவம் செய்ய வைக்கிறான். எப்படி பாவம் செய்ய வைத்தான் என்றால், உனக்கு ஒரு தேவன் தேவையில்லை. இந்த பழத்தை நீ புசித்தா உன் கண்ணு திறந்துடும். நீயே தேவனா மாறிடுவ. அப்புறம் எதுக்கு உனக்கு தேவன்? நீயே தேவனா மாறிட்டேன்னா உன் இஷ்டப்படி நீயே செய்யலாம். உன் இஷ்டப்படி நீ என்ன வேணாலும் பண்ணலாம். உன் இஷ்டப்படி, தன் இஷ்டப்படி தன் வாழ்க்கையை தீர்மானிக்கும்படியான ஒரு விதைய பிசாசானவன் கொண்டு வந்து போடுகிறான். அது மிகப்பெரிய கண்ணியாய் மாறிட்டு ஆதாமும் ஏவாளும் பழத்தை பறித்து புசித்தார்கள். தாங்கள் நிர்வாணிகள் என்பதை காண்கிறார்கள். அதன் அர்த்தம் என்ன? சாயல் போயிட்டு. எப்போ பாவம் உள்ள வருதோ சாயல் போயிடும். தேவன் எதையும் ஒழுங்கின்மை வெறுமையுமாய் படைக்க மாட்டார். எல்லாவற்றையும் சிருஷ்டித்து நல்லது என்று கண்டார். எல்லாவற்றையும் பார்த்தார், நல்லதா இருந்துச்சு அவர் பார்வைக்கு. இப்ப சாயலை குலைக்கிறான். சாயலை குலைத்ததும் தேவன் வரும்போது தேவனுக்கு முன்பாய் அவர்களால் நிற்க முடியல. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னவர் சீக்கிரம் வரப்போகிறார். எத்தனை பேர் வாஞ்சையை அவரை எதிர்கொண்டு போக போகிறோம், அல்லது எத்தனை பேர் ஆதாம் ஏவாளை போல ஒழித்துக் கொள்ள போகிறோம் தெரியாது. அவர் உலாவுகிறவர். இப்போ ஆதி மனிதன் பாவம் செய்தான். அதை இஸ்ரவேலருக்கு ஆண்டவர் திரும்ப திரும்ப நினைவுபடுத்துகிறத வேதத்தில் பார்க்க முடியும். ஏசாயா 43:27 சொல்லப்பட்ட, உன் ஆதி தகப்பன் பாவம் செய்தான். பிசாசானவன் சாயலை குலைக்கிறவனாய் காணப்படுகிறான். எவன் ஒருவன் தேவ சித்தத்துக்கு இடம் கொடாமல் தன் இஷ்டப்படி வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுகிறானோ அவன் சாயலை குலைக்கிறான். செத்த ஈக்கள் எப்படி பரிமள தைல முழுவதையும் கெட்டு போக பண்ணுகிறதோ, அப்படியே பாவம் என்பது நம்முடைய வாழ்க்கையும் சீர்குலைக்கிறதாய் இருக்கிறது. பாவத்தால் இப்படி சீர்குலைந்த மனுகுலம், பிசாசானவன் நினைத்தான். என்ன நினைத்தான் தெரியுமா? இதோட முடிந்தது. ஆமென். இனி தேவனுக்கு, தேவனுடைய சாயல சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் இனி தேவனுக்குரியவனாய் மாற முடியாது. ஆமென். அவனும் தள்ளப்படுவான். உண்மையா? உண்மைதான். எப்படி பிசாசானவன் பரத்திலிருந்து தள்ளப்பட்டானோ, அதே போல சாயலை குலைத்தவன் ஏதேனிலிருந்து தள்ளப்பட்டான். ஆனால் அமேன். அதோடு கூட அவனை திரும்ப உள்ள இழுப்பதற்காய் தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் நான் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனம் அன்றே உரைக்கப்பட்டது. பாவத்தால் சீர்குலைந்த நம்மை மீட்டெடுக்க, அல்லது நம்மை புது சிருஷ்டியாக்க, இரட்சகராக இந்த பூவில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆமென் வந்து இறங்கினார். இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. இறங்கி வந்தார், எல்லாவற்றையும் விட்டு இறங்கி வந்தார். எசேக்கியேல் 16:8 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உன் அருகே கடந்து வந்த போது நீ நிர்வாணியா இருக்கிறத பார்த்தேன், உன் நிர்வாணத்தை என் வஸ்திரத்தை விரித்து மூடினேன். முந்தின ஆதாமால தேவ சாயல் சீர்குலைக்கப்பட்டது, பிந்தின ஆதாமாகிய கிறிஸ்து வெளிப்பட்ட போதோ கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களில் தேவ சாயல் வெளிப்பட்டது. எனவேதான் கலாத்தியர் 3:26 அதனுடைய 26-29 வசனங்களை பார்க்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அவரை அமேன். ஏனெனில் 27 உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்கள். கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்கள். இவர் போலீஸ்காரர் அப்படின்னு நம்ம எப்படி சொல்றோம்? இன்டர்வியூ வச்சு அவர் பார்த்தாலே தெரியுது இவர் யார் தான், போலீஸ்காரர். எதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம்? அந்த யூனிஃபார்ம தரித்து கொண்டதை வைத்து. கிறிஸ்துவுக்குள்ளாய் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்கள். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறானோ, புது சிருஷ்டி. பழையன ஒளிந்து போயின, பழையன ஒளிந்தின, பழையன இருள் விலகிட்டு எல்லாம் என்ன ஆயிட்டு, புதிதாயிட்டு, புது சிருஷ்டி, புது சிருஷ்டி. நல்ல கவனமா கேளுங்க, எப்படி மண்ணை எடுத்து மனிதனை உருவாக்கினாரோ அப்படியே பாவத்தில் இருந்த நம்மை கிறிஸ்து நமக்குள்ளே வந்து நம்மை புது சிருஷ்டியாக்கிட்டார். ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் என இஸ்ரவேலரை கொண்டு கர்த்தர் பாட வைத்தார். இஸ்ரவேலர்கள் ஆரம்பத்தில் எப்படி பாடினாங்க தெரியுமா? கர்த்தாவே தேவர்களில் ஆண்டவர் மோசேக்கு சொல்றார், கூட இன்னொரு வார்த்தையும் சொல்லு, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன். ஏன் அப்படி சொல்றாரு? ரட்சிக்கப்பட்ட ஜனம் தேவனுடைய சாயலை வெளிப்படுத்துகிறார்கள். அப்ப தேவ ரட்சிக்கப்பட்டவர்களில் என்ன வெளிப்படுகிறது? அப்ப தேவ சாயல் வெளிப்படுகிறதுனாலே சாத்தான் யாரதான் கண் வைக்கிறான்? எப்படி அன்று தேவ சாயலை வெளிப்படுத்தின ஆதாம் ஏவாள் மேல கண் வைத்தானோ, அதே போல ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தின் மேலதான், ரட்சிக்கப்பட்ட ஜனத்தின் மேலதான், ரட்சிக்கப்பட்ட சபையின் மேலதான் பிசாசுடைய கண் இருக்கிறது. எனவேதான் பவுல் சொல்லுகிறார், 1 கொரிந்தியர் 6:10 அதனுடைய கடைசி வசனத்தை வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 6 இது மறந்துட கூடாது. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால்
1: தேவனுக்கு
0: உடையவைகளாகி. என்ன தேவனுக்கு உடையவைகள்?
1: உங்கள் சரீரத்தினால்,
0: சரீரம்,
1: உங்கள் ஆவியின்,
0: ஆவி
1: தேவனை மகிமைப்படுத்துங்க.
0: ஆல்ரெடி தேவனுக்கு உடையது ஒண்ணு உள்ள இருக்குது, என்னது? சத்தமா சொல்லுங்க, ஆத்மா. ஆத்மா மீட்பு தான் இப்ப நடந்திருக்கு, சரீர மீட்பு இனி நடக்கும். அதனால இஷ்டம் போல வாழலாம் என்று அல்ல, நாம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். ராயனுக்குரியதை ராயனுக்கு கொடுத்துரு, அதை நான் கேட்க மாட்டேன். ஆனா தேவனுக்குரியது தேவனுக்கு தான் கொடுக்கணும். ஹல்லேலூயா. தேவனுக்கு, தேவனுக்கு உடையவைகளாகிய, தேவனுக்கு உடையவைகள். நம்ம ஒரு இடத்துல வாடகை இருக்கிறவங்க உண்டு, வீடுகள்ல வாடகைக்கு இருக்கும் போது அந்த ஓனருக்கு இஷ்டமில்லாத காரியத்தை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தா அந்த ஓனர் எடுக்கிற அடுத்த தீர்மானம் எதுவா இருக்கும்? தேவனுக்கு உடையவைகளாகிய, தேவனுக்கு உடையவைகளாகிய. உங்கள் ஆத்மாவினால மட்டும், உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்தணுமா. எனவேதான் பவுல் சொல்லுகிறார் அதே ஆறாவது அதிகாரத்தில் ஆமென் 12 வசனம், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும், எல்லாரும் சொல்லுங்க, நான் ஒன்றிற்கும்
2: அடிமைப்பட
0: மாட்டேன். ஏன் அடிமைப்படக்கூடாது? எல்லாம் அனுபவிக்கலாம், எல்லாரும் செய்யறோம், யாரும் செய்யாததான் நாங்க செஞ்சிட்டோம். இன்னைக்கு அநேகருடைய கேடு, நாங்க நம்ம அப்படி என்ன பண்ணிட்டோம்? இல்ல யாரும் பண்ணாததையா பண்ணிட்டோம்? ஹே, இது தேவனுக்குடையவை, உனக்குரியது இல்ல, நீ என்ன பண்றதுக்கு, இது தேவனுக்குரியது. அப்ப தேவனுக்குரியத தேவனுக்கு கொடுக்கணும். ஆமே, நான் பாடும் போது என் உதடுகள் என் நீர் மீட்டு கொண்ட ஆத்மாவும், ஆத்மா உள்ளே இருக்கிறது, உதடு வெளியே இருக்கிறது. அப்ப நான் என்னிலிருந்து ஒரு பாட்டு வெளிப்படும் போது என் ஆத்மாவும் அதை தேவனை மகிமைப்படுத்துகிறது, என் சரீரமும் தேவனை மகிமைப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. உள்ளும் புறமும் தேவனுக்குடையவைகள், உள்ளும் புறமும் தேவனுக்குடையவைகள். வெளியே எப்படி வாழ்ந்தா என்ன? உள்ள நாங்க ஆண்டவருக்குள்ள தேவனுக்குடைய. ஆண்டவர் சொல்றார், நாராயணுக்குரியதை கேட்கல, நான் உன் பணத்தை வாங்க வரல, நான் உன்னை வாங்க வந்திருக்கிறேன். வாங்கினார்ல, கிரயத்தை கொடுத்தார்ல, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. ரட்சிக்கப்பட்ட ஜனமே, நம்மை கிரயத்துக்கு கொண்டிருக்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்ட கிரயம் எவ்வளவு பெரியது தெரியுமா? இந்த கிரயத்துடைய வேல்யூ அறியணும்னா சாத்தான் ஆஃபர் வைக்கிறான். நமக்கு கிரயம் அவர் கொடுக்காது இருக்க. சாத்தான் வச்ச ஆஃபர் என்ன தெரியுமா? பழைய 5 காசு தொட்டு, 10 காசு தொட்டு, அப்படி ஒரு சாக்கில் கட்டி கொண்டு கொடுத்தா, செல்லாத நோட்டுகளை கொடுத்தா. சிலர் கிண்டல் பண்ணுவாங்கல்ல, ஏ ஒன்று தவிடு கொடுத்து வாங்கியிருக்கிறோம். சில வீட்டில் ஒரு 2-3 பிள்ளைங்க இருந்தாங்கன்னா, ஒரு பிள்ளை ஒன்னை எப்படி வாங்கியிருக்கிறோம் தெரியுமா? நாங்கள் என்ன வச்சாங்க ஆஃபர் சாத்தான்? இந்த பூமியில் இருக்கிற எல்லா செல்வங்களை கொண்டு வைக்கிறான், இந்த பூமியில் இருக்கிற எல்லா அதிகாரங்களை கொண்டு வைக்கிறான். எதற்கு? எனக்கு அவர் கிரயம் கொடுக்க கூடாது என்பதற்காக. அவனுக்கு தெரியும், அவர் வாங்கிட்டாருன்னா இவன்ட்டு அவர் சாயல் தான் வெளிப்படும்.

0: கிரயம் கொடுத்தவரை வேதனைப்படுத்த கூடாது என்று நினைக்கிறவன் சாயலை குலைக்க மாட்டான். தகப்பன் கொடுத்த கிரயத்தை மறக்கிறவன் சாயலை குலைக்கிறவன். அதான் எல்லாரும் செய்யறது மாதிரி எனக்கு செய்ய முடியும், எனக்கு அதிகாரம் உண்டு, யாரும் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆனா நான் அடிமைப்பட மாட்டேன். ஏன் தெரியுமா? நான் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறேன். தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள், தேவனை மகிமைப்படுத்துங்கள். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையின் உள்ளும் புறமும் தேவன் பார்க்கிறார். நோவா கிட்ட பேழைய கட்ட சொன்னார். பேழைய கட்டும் போது சொல்றார், நீ உள்ளும் புறமும் என்ன பூசணுமா? ஏன் உள்ளும் புறமும் கீழ் பூசணும்? அப்படி நீ பூச தவறிட்டா, ஏதாவது ஒரு சைடு வெளியே மட்டும் பூசினா பார்க்கிறவங்களுக்கு என்ன தெரியாது, உள்ள கீழ் பூசி இருக்குதா இல்லையானு தெரியாது. பார்க்க நல்லா இருக்கும்பா, ஆனா ஜல பிரவாகம் வரும்போது நல்லா இருக்காது. நல்லா இப்ப பார்க்க நல்லா இருக்கும், ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுட்டு வந்துட்டு அப்படியே உட்கார்ந்துருந்தா பார்க்க நல்லா இருக்கும், ஆனா உள்ள பூசப்படலைன்னா எதுக்காக உள்ளும் புறமும்? சரி, உள்ள மட்டும் பூசிட்டு வெளியே விட்டா அது யார் எப்படி பார்த்தா எனக்கு என்ன? அது ஒண்ணு, நான் உள்ள சுத்தமா இருக்கிறேன், அதுவும் நல்லா தான் இருக்கும், உங்க பார்வைக்கு நல்லா இருக்கும். வெளியே மட்டும் கீழே பூசுனா வெளி பார்வைக்கு நல்லா இருக்கும், உள்ள மட்டும் கீழே பூசுனா உங்க பார்வைக்கு நல்லா இருக்கும், ஆனா ஜலப்பிரவாகம் வந்தா அதன் பார்வைக்கு நல்லா இருக்காது. இன்னைக்கு இப்படி ரெண்டு விதமான கூட்டத்தார் இருக்கிறாங்க, வெளியே தங்களை பரிசுத்தவான்களா காட்டி உள்ள அருவறுப்புகள், உள்ள அக்கிரமங்கள், உள்ள பாவங்கள், உள்ள கசப்புகள், உள்ள வைராக்கியங்கள். வெளியே வரும்போது பரிசுத்தவான், நாங்கெல்லாம் பெந்தகோஸ்தி விசுவாசிங்க, இது பார்க்க நல்லா இருக்கும் ஆனா ஜலப்பிரவாகம் வரும்போது நல்லா இருக்காது. இன்னொரு கூட்டத்தார் இருக்கிறாங்க, வெளியே நான் இப்படிதான் இருப்பேன், நான் இதுதான் செய்வேன், நான் உள்ள ஏன் உள்ள அவருக்கு தெரியும், அது போதும், இதுவும் அவங்க பார்வையில நல்லா இருக்கும் ஆனா ஜலப்பிரவாகம் வந்தா நிக்காது. எனவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உள்ளையும் பூசணும் வெளியும் பூசணும். யாக்கோபு 1:27 சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை வாசிக்க கேட்கலாம். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1:27 திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்தில் அவர்கள் விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாத படிக்கு
1: தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே,
0: தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. இதுதான் சுத்தமான பக்தி. உலகத்தால் கரைபற்றக்கூடாது. திரளான கூட்டத்தை பார்த்து அவர் ஒரு நாளும் சொல்லவில்லை நீங்கள் உலகத்தார் அல்லவென்று. 12 பேர்ல அதுலயும் கரைப்பட்டவன் அப்புறப்படுத்தி, இல்ல யார் அப்புறப்படுத்தினார்? 12ல ஒருத்தனை அப்புறப்படுத்தி 11 பேரை கூப்பிட்டு சொல்றாரு, நீங்கள் உலகத்தார் அல்ல. உள்ளும் புறமும் கீழ் பூசப்பட்டு படுகிற அனுபவம், எவ்விதத்திலும் உலகத்தால் கரை பற்றக்கூடாது. கரை வந்துட்டுனாலே சாயல் அவுட்டு. தெரியுங்க, நம்ம ஒயிட் போடுறோம் இல்ல, இந்த ஒயிட் ஃபுல்லா ஒயிட்டா இருந்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன பிளாக்கோ அல்லது சாப்பிடும் போது லைட்டா சாம்பார் சாம்பாரோ ஏதோ ஒண்ணு ஒரு சின்ன கரை பட்டுட்டு நான் உட்காந்துருக்கேன். சின்னதா தான் இருக்கும், சின்னதா தான் கரை இருக்கும். பாக்குறவங்க இவ்வளோ ஒயிட் இருக்கு, ஒரு சின்ன ஒரு பிளாக் இருக்கு. முதல்ல பாக்குறவங்க எதை தான் பார்ப்பாங்க? பிளாக்கை தான். அப்ப இவ்வளோ ஒயிட் நடுவுலையும் ஒரு சின்ன பிளாக் மனுஷன் கண்ணுக்கே தெரியுதுன்னா அந்த ரங்கத்தை பார்க்கிறவர் நம்ம, ஐயோ நல்ல பாட்டு இருக்கு, நல்ல ஆராதனை இருக்கு, நல்ல

0: துதியிருக்கு, நல்ல ஸ்தோத்திரம் எல்லாருக்கு. அவருடைய ஏழு கண்கள் என்று சொல்லும் போது அதன் அர்த்தம் என்ன? அவருக்கு ஏழு கண்ணு சுத்தி இருக்குன்னு, அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. உள்ளும் புறமும் கீழ் பூசி இருக்கணும். இதனுடைய ரிசல்ட் எப்போ தெரியும் தெரியுமா? ஜலப்பிரவாகம் வரும்போது தெரியும். அது வரைக்கும் தெரியாது. அது வரைக்கும் நல்லா, அது வரைக்கும் ஒரு சாதாரணமான பேழை. எல்லாம் வீடு கட்டுறாங்க, நோவா பேழை கட்டுறான், அவ்வளவுதான். என்ன நினைச்சு பணம் இருக்கு, அதனால வீடு எப்படி கட்டுறான்? சிலர் வீடு எப்படி கட்டுவாங்க தெரியுமா? கப்பல் மாதிரி கட்டுவாங்க. அவருக்கு பணம் இருக்கு, அவர் வீடு கப்பல் மாதிரி கட்டுறாரு. சாதாரணமா தான் பார்த்தாங்க. ஜலப்பிரவாகம் வரும்போது தான் வித்தியாசம் தெரியும். தேசத்தில் நடக்கிற காரியங்களை சொல்லிவிட்டு ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இவைகள் வேதனைக்கு ஆரம்பம். இவைகள் வேதனைக்கு ஆரம்பம். ஒரு ஜலப்பிரவாகம், அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஜலப்பிரவாகம் வரும் முன்னமே சொல்லுகிறார் இந்த பைபிள். ஆமென். வரும் முன் காக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை சொல்லி தருகிற பைபிள். இந்த வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. என்ன செய்யணும் அடுத்து? என்ன அடுத்து? இப்படி சங்கார தூதன் வர்றான், ரத்தத்தை பூசி வரும் முன்னே செய்ய வைக்கிறார், எல்லாத்தையும் செய்ய வைக்கிறார். தேவன் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இனி ஒரு உபத்திரவ காலம் தேசத்தில் வரப்போகிறது. வரும் முன்னே காக்கும் கர்த்தருடைய வேதம், கர்த்தருடைய வார்த்தை அந்த உபத்திரவ காலம் வரும் முன்னே சபையை எடுத்துக்கொள்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சாயலை குலைக்க கூடாது. உள்ளும் புறமும் கீழ் பூசி இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உடன்படிக்கை பெட்டியை உண்டு பண்ணும் போது பெசலேலுக்கு தேவன் அந்த கிருபையை கொடுக்கிறார். உள்ளும் புறமும் பொன் தகட்டால மூடணுமா? பொன் வேதத்தில் எதை காண்பிக்கிறது அப்படி என்றால், விசுவாசத்துக்கு அடையாளமாக பொன்னை காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப உள்ளேயும் என்ன இருக்கணும் சொல்லுங்க, வெளியே என்ன இருக்கணும்? நான் அதை இப்படி சொல்லுகிறேன், உள்ளே விசுவாசம் இருக்கணும், வெளியே விசுவாச கிரியை இருக்கணும். ஹல்லேலூயா. இருதயத்தில் விசுவாசித்து நாவினால அறிக்கை செய்யணும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. உள்ளும் புறமும் விசுவாசம் வெளிப்படணும். உள்ளும் புறமும் கரைபடாத வாழ்க்கை, அந்தரங்க வாழ்க்கை, வெளியரங்க வாழ்க்கை. அது மாத்திரமல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வாசல், ஒருவன் என் வழியாய் பிரவேசித்தால் அவன் உள்ளும் புறமும் எதை கண்டடைவானா? மேய்ச்சலை கண்டடைவான். அவன் உள்ளான மனுஷனுக்கும் வெளியான மனுஷனுக்குமான மேய்ச்சல் வேற எங்கேயும் போய் மேயக்கூடாது. அந்த மேய்ச்சல் இயேசுவின் இடத்துல மட்டும்தான் உண்டு. வெளிப்படுத்தின விசேஷத்தில் யோவானுக்கு ஒரு காட்சி காண்பித்து கொடுக்கப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம், அதுல 1வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 5:1.
1: அன்றியும்,
0: இந்த வார்த்தையை நல்ல கவனிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக் கொள்கிறேன். அன்றியும்
1: உள்ளும்
0: புறம்பும்
1: எழுதப்பட்டு
0: ஏழு முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை
1: சிங்காசனத்தின் மேல்
0: வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டு கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. பவுல் கொரிந்தியர், இந்த வசனத்தை அப்படியே மனசுல வச்சுக்கோங்க. பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் போது சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம், ஆமென், அதனுடைய 2வது வசனம், சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்படும். ஆமென், வாசிங்க அந்த வசனத்தை.
1: எங்கள் இருதயங்களில்
0: எழுதப்பட்டு சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற
1: எங்கள்
0: நிருபம்
1: நீங்கள் தானே.
0: சபை விசுவாசிகளை பவுல் நிருபம்னு சொல்றார். இனி வெளிப்படுத்தல் 5:1 ஒரு விசை கூட வாசியுங்கள். உள்ளும் புறமும் எழுதப்பட்டு ஏழு முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புத்தகம் யார் கையில் இருக்கிறது?
1: வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டேன்.
0: ஓகே, இப்போ அடுத்த கேள்வி, வீற்றிருக்கிறவருடைய கையில எந்த புத்தகம் இருக்கும்? வீற்றிருக்கிறவருடைய கையில இருக்கிற நிருபம் எப்படிப்பட்ட நிருபமா இருக்கும்? அது உள்ளேயும் எழுதப்பட்டிருக்கும், வெளியும் எழுதப்பட்டிருக்கும். உள்ளும் வெளியும் யார் வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறதோ அவங்க எங்க இருப்பாங்க தெரியுமா? சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருடைய வலதுகரத்தில் இருப்பார்கள். ஹல்லேலூயா. உள்ளும் புறமும் வார்த்தை இருக்கணும். அதான் கிறிஸ்து, நான் வாசல், என் வழியாய் பிரவேசிக்கிறவன் மேய்ச்சலை கண்டடைவான். உள்ளும் புறமும் என் அந்தரங்க வாழ்க்கை வார்த்தையின்படி இருக்கணும், என் வெளியரங்க வாழ்க்கை வார்த்தையின்படி இருக்கணும். அப்படி இருக்குமானால் நான் இருக்கிற இடம் எங்கே தெரியுமா? சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருடைய வலதுகரத்தில் இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உபாகம் 33 அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். உபாகம் 33:2-3, கர்த்தர் சீனாயிலிருந்து எழுந்தருளி செயிரிலிருந்து அவர்களுக்கு உதயமானார், பாரான் மலையிலிருந்து பிரகாசித்து 10,000களான பரிசுத்தவான்களுடைய பிரசன்னமானார்.
1: அவர்களுக்காக அக்கினிமயமான பிரமாணம் அவருடைய வலதுகரத்திலிருந்து புறப்பட்டது.
0: அடுத்த வார்த்தை,
1: மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்க
0: அவருடைய பரிசுத்தவான்கள் எங்க இருக்கிறாங்களா? கையில இருக்கிறாங்களா? ஏன் அவங்க கையில இருக்கிறாங்களா? அடுத்த வார்த்தை,
1: அவர்கள் உம்முடைய பாதத்தில்,
0: அவங்க உம்முடைய பாதத்தில் விழுந்து
1: வார்த்தைகளினால்
0: அடைவார்கள். நம்முடைய வாழ்க்கை வார்த்தையின்படி இருக்கிறதான் பார்க்கணும். வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கை இல்லைன்னா நாம் அந்த வார்த்தை என்ன செய்கிறோமா? வார்த்தையை புறம்பே முதுகுக்கு பின்னாக எறிகிறோம். அவர் கையிலிருந்து யாருக்கும் நம்மை பறிக்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. அவர் கையிலிருந்து யாருக்கும் நம்மை பறிக்க முடியாது. அப்ப யாரும் நம்மை பறிக்க கூடாதுன்னா நம்ம எங்கதான் இருக்கணும்? அவர் கையில இருக்கணும்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி எழுதப்பட்டிருக்கணும்? உள்ளும் புறம்பும். உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டிருக்கிற புஸ்தகத்துக்கு மேல முத்திரை போடப்பட்டிருக்கு, பரலோக முத்திரை. அதன் மேல வேற ஒருத்தருக்கும் அதிகாரம் கிடையாது. எனவேதான் யோவான் பார்த்து அழுறா, யாருக்குமே இதை தொட முடியலையே, யாருக்குமே இதை திறக்க முடியலையே. ஆமென். இதை வாங்க, இதை திறக்க அதிகாரம் உடையவர் ஒரே ஒருவர் மாத்திரமே, ஆட்டுக்குட்டியானவர் மாத்திரமே. என கேட்கிற அன்பு சபையே, அன்பு சகோதரா சகோதரி, உங்கள் வாழ்க்கை உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருக்குமானால் உங்கள் மேல் அதிகாரம் ஒருவருக்கு மாத்திரமே, வேற ஒருவனுக்கும் கை வைக்க முடியாது. உங்க வாழ்க்கையில கை வைக்க முடியாது, உங்கள் காலத்தில் கை வைக்க முடியாது. ஹல்லேலூயா. உள்ளும் புறமும் சிருஷ்டிக்கப்பட்ட சபை, புதிதாக்கப்பட்ட சபை, தேவ சாயலை பெற்றிருக்கிற சபை, சாயலை குலைப்பதற்கு ஏதுவான காரியங்களுக்கு இடம் கொடுக்காமல் உள்ளும் புறமும் கர்த்தருடைய வார்த்தை, அவர் தருகிற அந்த நல்ல மேய்ச்சல், அவருடைய வசனம், அதுதான் அவர் நமக்கு தருகிற மேய்ச்சல். அவர் தான் நம்முடைய மேய்ப்பர். அவர் கொண்டு வருகிறார், மேய்ச்சலை தருகிறார். இது நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையும் வசனத்தின்படி இருக்கணும், நம்முடைய வெளியரங்க வாழ்க்கையும் வசனத்தின்படி இருக்கணும். நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையும், அதுதான் உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருக்கிற அனுபவம். தேவசாயல் கடந்த 1 இன்னைக்கு ஆக்சுவலா வாக்குத்தத்த வசனம் தான் பேசும்படி யூஸ்வலாக ஃபஸ்ட் சண்டே அப்படி தான் பேசுறது. வாக்குத்தத்த வசனத்தை 1 காலைல பேசிட்டு திரும்ப இருந்து ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆவியானவர் இந்த பாடலையும் தந்து, இந்த வார்த்தையும் தந்து, இதை தான் பேசுகின்றார். ஆமென். நமக்கு பிரசங்கம் இல்லை, ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறாரோ அதை வந்து உக்காந்து கேட்கணும். என் வாழ்க்கை உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருக்கிறதா? உங்கள் வாழ்க்கை எழுதப்பட்டிருக்கிறதான்னு உங்களை கேட்கறதுக்கல்ல, ஒவ்வொருவரும் நம்ம கேட்கணும். அப்போ என் வாழ்க்கை உள்ளும் புறம் எழுதப்படலைன்னா நான் எங்கே இல்லை? அவர் கையில் இல்லை. நான் கையில் இல்லைன்னாலே நான் சேஃப் ஜோனை விட்டு வெளியே வந்துட்டேன்னு அர்த்தம். கேர்ஃபுல், ஈஸியாக பிடிச்சிருவோம். கோழி தன் குஞ்சுகளை செட்டையின் கீழே வைக்கும், சிலது வெளியே நிற்கும். பறந்து பறந்து வந்து, இதுவரை எந்த பருந்தும் பறந்து வந்து செட்டையை தூக்கி அதற்குள்ள இருக்கிற குஞ்சுகளை இதுவரை பிடிச்சிட்டு போகல, வெளியே அலைகிறத பிடிச்சிட்டு போச்சு. ஆமே. என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், தேவன் நமக்கு தந்தது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவாராம். அவருடைய பரிசுத்தவான்கள் ஏன் அவர் கையில் இருக்கிறார்கள் தெரியுமா? அவங்க வேற யார்கிட்டயும் விழுந்து கிடக்க மாட்டாங்க, அவர்கள் வேற எங்கேயும் விழுந்து கிடக்க மாட்டாங்க, அவர்கள் அவர் பாதத்தில் விழுந்து கிடப்பார்கள். எதற்காக? அப்பா, என் வாழ்க்கை உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருக்கணும், உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருக்கணும். அப்படி எழுதப்படுமானால் முத்திரை போட்டு விசேஷப்படுத்துவார், முத்திரை போட்டு விசேஷப்படுத்துவார். எல்லாரும் உங்க வலது கரத்தை உங்க தலை மேல வச்சு ஆண்டவரே, எத்தனை பேர் கேட்க போறீங்க, என் வாழ்க்கை உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருப்பதாக, என் வாழ்க்கை உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருப்பதாக, என்னுடைய வாழ்க்கை உள்ளும் புறமும் உம்முடைய வார்த்தையால் எழுதப்பட்டிருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். வெளியே கொண்டு வந்து வாக்குத்தத்தத்தை கொடுத்து தான் வெளியே கொண்டு வந்தார். பிரமாணத்தை கொடுத்து வெளியே கொண்டு வரல. வாக்குத்தத்தத்தை கொடுத்து கேட்க பண்ணி இரத்தத்தால் வெளியே கொண்டு வந்து, வெளியே கொண்டு வந்தவங்களுக்கு பிரமாணத்தை கொடுக்கிறார். இரத்தத்தால் சுத்திகரித்து சேர்க்கப்பட்டவர்களுக்கு உபதேசம் கொடுக்கிறார். சுவிசேஷத்தினாலே ரட்சிக்கிறார். நிருபங்களில் சொல்லப்பட்டிருக்கு, உபதேசங்களினால். நான் புரியும்படியாக சுவிசேஷம் நிருபத்தை எடுத்து வச்சு சொன்னேன். சபைக்கு தான் நிருபங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. நிருபங்கள் எல்லாம் சபைக்கு கொண்டு வந்து உபதேசத்தினாலே சுத்திகரிக்கிறார். சீஷர்களை பார்த்து சொன்னார், நான் இப்பொழுது சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் சுத்தமா இருக்கிறீர்கள். யூதாஸ் போனதுக்கு அப்புறம் சொன்னார். அப்போ யூதாஸ் சுத்திகரிக்கப்படும் வரைக்கும் 11 பேர் சுத்திகரிக்கப்பட்டாச்சு, இன்னும் ஒருவன் சுத்திகரிக்கப்படலை. அது வரைக்கும் நீங்கள் சுத்தமாக இருக்கிறீங்கன்னு சொல்லலை. அவர் உபதேசம் கொடுத்துட்டே இருக்கிறார், கொடுத்துட்டே இருக்கிறார். சுத்திகர கடைசி சான்ஸ் வரை அவனுக்கு கொடுக்கப்பட்டது, அவன் எளிமை போயிட்டான். வெளியரங்கமாக யாருக்கும் அவனை சந்தேகப்பட முடியல. பேதுருவெல்லாம் சந்தேகம், இவன் தான் ஆளுன்னு தெரிஞ்சிருந்தா. ஏன்னா சேவகன் காதையே வெட்டின பேதுரு யூதாசுக்கு கழுத்தை ஒட்டியிருப்பார்ல. ஏன்னா பணப்பை வேற யார்கிட்ட தான் இருக்கு. யாருக்கு எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா, ஏதாவது ஒரு காரியம் ஆண்டவர். அப்போ ஒருத்தருக்கு கூட சந்தேகம் இல்லாத அளவுக்கு கூட இருந்துட்டான். ஆனால் அந்தரங்க வாழ்க்கை. யூதாஸ் எழுமி போனதுக்கு அப்புறம் சொல்றேன், நீங்க சுத்திகரிக்கப்பட்டீங்க. சுத்திகரிக்கப்பட்டதுக்கு அப்புறம் சொல்றாரு, நான் உங்களை சிநேகிதர்னு சொல்லட்டுமா, நீங்க என் சிநேகிதர், நான் எங்கே இருக்கிறோன்னு அங்கே நீங்கள் இருப்பீங்க. எனக்கு ஊழியம் செஞ்சு அப்பிதா கனப்படுத்துவார். அதுக்கப்புறம் சுத்திகரிக்கப்பட்டவன் கேட்கறதெல்லாம் ஆமென், ஆமென். அது சுத்திகரிக்கப்பட்டவன், நம்ம சுத்திகரிக்கப்பட எவ்வளவு கேட்டிருக்கிறோம் அதையும் தாண்டி சுத்திகரிக்கப்பட்டவன் காதில் கேட்பதெல்லாம் ஆமென். இன்ப சத்தம், சியோன் சத்தம், பரலோக சத்தம், ஆமென். இன்னும் சுத்திகரிக்கிறார். சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிற அனுபவம் தேவை. இஸ்ரவேலர்கள் வெளியே கொண்டு வந்தாச்சு. இப்ப பிரமாணத்தை கொடுக்கிறார். பிரமாணத்தை கொடுக்கும் போது சொல்லுகிறார், லேவியராகவும் 18:1-4 வரை வேகமாய் வாசியுங்கள். லேவியராகவும் 18:1-4
1: இன்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நீங்கள் குடியிருந்த எகிப்து தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும்
0: வெளியே கொண்டு வந்துட்டு சொல்றார். இப்போ உன்னுடைய கர்த்தர் யார் தெரியுமா, நான். அது அர்த்தம் என்ன, என் கீழே நீ போய் இருக்கிற. இனி நீ எப்படி செய்யணும்னா, என்ன பார்த்து நான் என்ன சொல்றானோ அப்படிதான் செய்யணும். எப்படி செய்யக்கூடாதுன்னா, இதுக்கு முன்னாடி நீ யார் கீழே இருந்த, பார்வன் கீழே இருந்த, அடிமைத்தனத்தில் இருந்த. அப்போ நிறைய காரியத்தை நீ விரும்பியும் செஞ்சிருப்ப, விரும்பாமலும் செஞ்சிருப்ப. ஏன்னா அப்போ உன் மேலே சிங்காசனத்தில் பார்வன் இருந்தான். எகிப்தில் இருக்க மட்டும் நீ பார்வன் கீழே இருக்கிற. உன்னை நான் ரத்தத்தால் மீட்டிருக்கிறேன், உனக்கு நான் கிரயம் கொடுத்துருக்கிறேன். இப்போ நான் உன்னுடைய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர் நான். இப்போ நீ ஏன் கீழே இருக்கிற, இனி நீ எப்படி செய்யக்கூடாதுன்னா, எகிப்து தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும்
1: நான் உங்களை அழைத்து போகிறேன். கானான் தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும்,
0: அந்த ஜனத்தின் செய்கையின்படி செய்யாமலும்,
1: அவர்களுடைய முறைமைகளின்படி நடவாமலும்,
0: அவர்களுடைய முறைமைகளின்படி நடவாமலும்,
1: என்னுடைய நியாயங்களின்படி,
0: என்னுடைய நியாயங்களின்படி செய்து,
1: என்னுடைய
0: கட்டளைகளை கை கொண்டு
1: நடவுங்கள்,
0: நடவுங்கள்.
1: நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர்.
0: அப்போ தேவ சாயலை அணிந்திருக்கிற தேவ ஜனம் இந்த உலகத்தாருடைய வழக்க பழக்கங்களின்படியும் அவர்களுடைய நியாயங்களின்படியும் செய்யாமல், அவர்களுடைய முறைமைகளையும் அனுசரியாமல், அவருடைய நியாயம் இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு ஒரு சின்ன ஃபங்க்ஷன்ல இருந்து பெரிய ஃபங்க்ஷன் வர நம்ம எதை முன் வைக்கிறோம்? தேவ சாயலை குலைக்கும்படியான எந்த ஒரு காரியமும் தேவனுக்கு கீழ் இருக்கிற தேவ பிள்ளை எஸ் சொல்லவே மாட்டாங்க. ஆமேன் வராதுன்னு தெரியும். ஐயோ இப்படி செய்யலைன்னா அவங்களுக்கு ஃபீல் ஆயிரும். நீங்க யாருக்கு கீழே இருக்கிறீங்க? பார்வன் கீழே இருக்கிறீங்க. வேதத்தை வாசிக்கணுங்க. அவர் எழுதி தந்திருக்கிறார். அவர் செய்யாத அவர் வேண்டான்னு சொன்ன ஒரு காரியத்தை நம்ம விரும்பி எடுக்கக்கூடாது. நாம் ஒரு காரியத்தை செய்யும் போது நல்லது கெட்டதுங்கிறது ரெண்டாவது. ஒரு காரியத்தை செய்யும் போது அதை செய்யறதுக்கு முன்னாடி இதை நம்ம யார்கிட்ட இருந்து ஃபாலோ பண்றோம், யா எந்த இதை எங்கிருந்து நம்ம படித்தோம், இந்த முறைமை எங்கிருந்து வந்துச்சு, அதை யோசிக்கிறோமா? இல்லை, அவங்க செய்யறாங்க நாங்களும் செய்யறோம். என்னுடைய நியாயங்கள் இப்படி நடவுங்கள் சொல்லிட்டு நியாயங்களை கொடுக்கிறார். கொடுத்து விட்டு 18வது அதிகாரத்தில் சொல்றார் நிறைய காரியத்தை. ஓபன் பைபிள் வந்து எதையுமே மறைக்காது.
1: ஆமென்.
0: ஓபனா சொல்றார். அதை நான் ஒரே லைன்ல சொல்லணும்னா, ஒரு புருஷன் தன் மனைவியை விட வேற யாரையும் இச்சிக்கவும் கூடாது, வேற யாரையும் அந்த ஸ்தானத்தில் கற்பனையில் கூட வச்சு பார்க்க கூடாது. அது கர்த்தருக்கு அருவறுப்பு. ஒரு மனைவி தன் புருஷனை விட வேற யாரையும், வேற எப்படிப்பட்டவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்கள புருஷனை விட நேசிக்கவும் கூடாது, அந்த ஸ்தானத்தில் வச்சு கற்பனையில் கூட பார்க்க கூடாது. அது தேவனுக்கு அருவறுப்பான காரியம். இப்படி சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், 24வது வசனத்தை வாசியுங்கள்.
1: இவைகளில் ஒன்றினாலும்,
0: நீங்க அதை வீட்டுல போய் படிச்சுக்கோங்க, இவைகளில் ஒன்றினாலும் உங்களை தீட்டுப்படுத்தாதிருங்கள். ஒன்று காரியத்துல கூட தீட்டுப்படுத்த கூடாதா? 10-8 விட்டுட்டேன், ரெண்டே ரெண்டு தானே. ஒரு காரியம் என்ன ஆயிரும் தெரியுமா? சாயல் குலைஞ்சிரும். தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடுக்கணும். தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடுக்கலன்னா நான் என்ன பண்ணிட்டேன்? இப்போ ராபர்ட்னு இருக்கிறாங்க. ராபர்ட்னுடைய ஃபோன் என்கிட்ட இருக்கு. அந்த ஃபோன் யாருடையது? அப்போ நான் அதை யார்கிட்ட தான் கொடுக்கணும்? அப்படி நான் கொடுக்காம வச்சிருந்த அதுக்கு பேர் என்னது? இது மட்டும் கரெக்டாக சொல்லுங்க. கொடுக்காம வச்சிருந்த அதுக்கு பேர் என்னது? இப்போ சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, ஒன்றும் சொல்ல, உண்மைதான் சொல்லுங்க. அதுக்கு பேர் என்ன? களவு, திருட்டு. நம்ம வீட்டிலேருந்து ஒன்று ஒருத்தன் திருடிட்டான், நம்ம விடுவோமா? விட மாட்டோம். என்ன செய்வீங்க? ஒன்றும் செய்யவும் முடியாது. என்ன பண்ணேன் பார். ஆமாம், என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுறதுக்கு இல்லை, ஒன்றும் பண்ண முடியாத நம்மளே என்ன பண்றேன் பாருன்னு சொல்லுவோம்னா, எல்லாம் செய்ய முடிந்தவர் அவருடையதை திருடி வச்சா. இவைகள் ஒன்றினாலும் உங்களை தீட்டுப்படுத்தாதிருங்கள். அடுத்த வார்த்தை வாசிங்க.
1: நான் உங்கள் முன்னே,
0: இந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். எபூசியர், ஏத்திரியர், கானானியர் என்ன நிறைய பேர் ஆண்டவர் துரத்தி துரத்தி விடுவார். துரத்தி விட்டு அதில் இஸ்ரவேலரை கொண்டு வைப்பார். என்ன ஆண்டவர் அந்த, நீங்கள் புதுசாக ஒரு இடத்த கொடுங்க, யாரும் இல்லாத ஒரு இடத்த கொடுங்க, இன்னொரு ஆளை துரத்தி துரத்தி எதுக்கு ஆண்டவர் அவங்கள துரத்துறீங்க? எரிகோ பட்டணத்தில் ஒரு ஆள் கூட மீதி இல்லாமல் அழிக்கிறார். ஏன் ஆண்டவர்? ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார் பாருங்க, நான் உங்களை ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கோங்க. ஒரு மனிதன் ஒரு இரத்தத்தை சிந்தினால் அதனுடைய சாபத்தை தேசம் அனுபவிக்கும். ஏன் துரத்துறார் தெரியுமா? ஒவ்வொரு கூட்டத்தார துரத்துறார். எரிகோ மதில் விழுந்து விழுந்து ஒருத்தர் கூட இல்லை. ஆண்டவர் சொல்ற அக்கிரமத்தை அக்கிரமம் விசாரிக்கிற நாள்ல பூமி தாங்காது. அடுத்த வசனம் 25.
1: ஆகையால் அதின் அக்கிரமத்தை விசாரிப்பேன்.
0: ஏன்னா அவர்கள் தீட்டுப்படுத்தினார்கள். அவர் விசாரிக்கிறது வரைக்கும் பிரச்சனை இல்லை. அவர் விசாரிச்சிட்டார்னா என்ன ஆகும் தெரியுமா? தேசம்
1: தன் குடிகளை கக்கி போடும்.
0: தன் குடிகளை
1: கக்கி போடும்.
0: கக்கி போடும், அதன் அர்த்தம் என்ன? சுதந்திரிக்கும்படி நமக்கு தேவன் ஒரு நன்மையை கொடுத்திருக்க, நாம் தீட்டுப்படுத்துவோமானால் நாம் அக்கிரமம் அருவறுப்புகள் செய்வோமானால் அந்த நன்மை நம்மை கக்கி போட்டுருமா? கக்கி போடும்னா வாந்தி பண்ணிரும். எப்ப வாந்தி வரும்? சில சாப்பாடு ஒத்துக்காது. ஒத்துக்காதுன்னு அதன் அர்த்தம் என்ன? உள்ள இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது வாந்தி வருதோ இல்லையோ நாமே என்ன செய்வோம்? ஏன்னா இது உள்ள இருந்தா பிரச்சனை, கக்கி போட்டுருமா. காணாணி இருக்க இடம் ஏன் அவங்களால சுதந்திரிக்க முடியல? அந்த தேசம் அவர்களை துப்பி போட்டுட்டு, கக்கி போட்டுட்டு. ஏத்தியரால ஏன் சுதந்திரிக்க முடியல? கக்கி போட்டுட்டு. ஏன் சுதந்திரிக்க முடியல? ஆண்டவர் வான் பண்ணி கூட்டிட்டு வர்றாரு. நான் நாளைக்கு உனக்கு ஒரு நன்மையை தரும்போது இவங்களை இவைகள் கக்கி போட்டது போல ஒன்னையும் அந்த நன்மை கக்கி போட்டக்கூடாது. கர்த்தர் ஒரு வேலையை தந்திருக்கிறார், ஸ்தோத்திரம் சொல்லுங்க. குடும்பத்தை தந்திருக்கிறார், ஸ்தோத்திரம் சொல்லுங்க. வீட்டை தந்திருக்கிறார், ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இந்த நன்மை நம்மை கக்கி போடக்கூடாது, கக்கி போட்டக்கூடாது. அதனால சொல்றாரு, நீ உலக வழக்கத்தின்படி உலக முறைமைகளின்படி நீ எல்லாம் செய்து தேவனுக்கு பிரியம் இல்லாமல் நீ உன்னை தீட்டுப்படுத்துவாயானால் எது உனக்கு நன்மையா இருந்துச்சோ அது உன்னை கக்கி போட்டுரும், கக்கி போட்டுரும். அடுத்த வார்த்தை, இந்த அருவறுப்புகளை எல்லாம்
1: உங்களுக்கு முன் இருந்த
0: அந்த தேசத்தின் மனிதர்கள் செய்ததினாலே தீட்டாயிற்று. இப்பொழுதும்
1: உங்களுக்கு
0: முன் இருந்த ஜாதிகளை தேசம் கக்கி போட்டது போல
1: நீங்கள் அதை தீட்டுப்படுத்தும்
0: போதும் அது உங்களையும் கக்கி போடாத படிக்குன்னு சொல்லும் போது ஒரு காரியம் தெரியுது. கானானியர், ஏத்தியர், எபூசியர் அவங்க தீட்டுப்படுத்தினால அந்த தேசம் கக்கி போட்டுட்டு அந்த இடத்துலதான் நான் அதைதான் உங்களுக்கு சுதந்திரிக்கும்படி உங்களை கொண்டு வைக்கிறேன். நீயும் தீட்டுப்படுத்தினா அது ஒன்னே என்னதான் செய்யும்? கக்கி போட்டுரும். கானானியர், நல்ல அந்த வார்த்தையை கவனிக்கணும். கானானியர், ஏத்தியர், எபூசியர் யாரு? இஸ்ரவேலர் யாரு? கானானியர், ஏத்தியர், எபூசியர் தேவனை அறியாதவர்கள், இரத்தத்தால் மீட்கப்படாதவங்க. இஸ்ரவேலர்கள் தேவனை, யெகோவா தேவனை தெய்வமாய் கொண்டவர்கள், இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள். ஆண்டவர் கொடுக்கிற வார்னிங் என்ன தெரியுமா? இரத்தத்தால் மீட்கப்படாதவன் தீட்டுப்பட்ட போது தேசம் கக்கி போட்டுச்சு, அந்த இடத்துல நான் உன்னை கொண்டு போறேன், நீயும் தீட்டுப்படுத்தினா. ஏன் அநேக நன்மைகளை சுதந்திரிக்க முடியல தெரியுமா? ஊர்ல சொல்லுவாங்களே, கை கெட்டினது. ஏன் கொஞ்சம் கடந்து வந்த பாதையை திரும்பி பாருங்க, எத்தனை நன்மைகள் நம்மை கக்கி போட்டிருக்கிறது, எத்தனை ஆசீர்வாதங்கள் நம்மை கக்கி போட்டிருக்கிறது. நம்ம யாரை பிரியப்படுத்த வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நல்லா புரிஞ்சுக்கோங்க, கானானை வாக்கு பண்ணி தான் அழைத்துக் கொண்டு வருகிறார். ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃப் என்ன தெரியுமாங்க? ஏலிமையும் பார்க்கணும், கானானையும் பார்க்கணும். மாறாவ மட்டும் கடைசி வரை பார்த்துட்டு இருக்கிறது இல்ல. மாறாவ பார்க்கிறது தோல்வியும் கிடையாது, ஆனா மாறாவையே கடைசி வரை பார்த்துட்டு இருக்கிறது கேள்விக்குறி. என் வாழ்க்கையில் ஒரு மாறா வந்துட்டு அடுத்து ஏலிம், நாம் பார்க்காம கானானுக்கு போகக்கூடாது, பார்க்காம போக முடியாது. இம்மையிலும் ஆசீர்வதிக்கப்படணும். இங்கே நான் சுதந்திரிக்கும்படி எனக்கு தேவன் வைத்திருக்கிற நன்மையை நான் இங்கே சுதந்திரிக்கணும். அங்கே சுதந்திரிக்கும்படி தேவன் வைத்திருக்கிற நன்மையை நான் சுதந்திரிக்கணும். அப்ப எனக்கு என்று தேவன் ஒரு ஸ்தானத்தை வைக்க, அதிலே தேவன் என்னை கிருபையை கொண்டு வைக்க, ஆமே அது என்னை கக்கி போடும்படிக்கு நான் அருவறுப்புகளை என் வாழ்க்கையில நடப்பிக்க கூடாது. தேவன் நியமித்த காரியங்களை விட்டு தீட்டுப்படுத்தும் காரியங்களை என் வாழ்க்கையில உள்வாங்க கூடாது. அப்படி வாங்கினால் நமக்குரியதா தான் இருக்கும். கானானுடைய தேசம் தான் அவர்களை கக்கி போட்டது. ஒரு காரியத்தை மறந்துடக்கூடாது. என்னதான் நம்ம பிரமாணம் வச்சிருந்தாலும், பத்திரங்களை எழுதி நம்ம பேருக்குன்னு வச்சிருந்தாலும், என்ன சொன்னாலும் பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது, கர்த்தருடையது, கர்த்தருடையது. ஆண்டவர் வான் பண்றார். அதான் விழுந்தவர்களிடத்தில் கண்டிப்பை, உன்னிடத்தில் தயவை காட்டி இருக்கிறார். அந்த தயவில் நீ நிலைத்திருந்தா உனக்கு தயவு கிடைக்கும். அதனால நீ ஒன்னு உன்னை தீட்டுப்படுத்திராதென்றார். 30வது வசனத்தை வாசிங்க.
1: ஆகையால் உங்களுக்கு முன் செய்யப்பட்ட அருவறுப்பான முறைமைகளில் யாதொன்றை நீங்கள் செய்து அவைகளால் உங்களை தீட்டுப்படுத்திக்
0: கொள்ளாதபடி
1: கட்டளையை கை கொள்ளுங்கள்.
0: கட்டளையை கை கொள்ளுங்கள். 19:1-2 வாசியுங்கள்.
1: பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரன் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள்.
0: அவன் 18வது அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, அந்தரங்க வாழ்க்கை தூய்மையா இருப்பதை குறித்து ஆண்டவர் நியமங்களை கொடுக்கிறார். உன் மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடாது, உன் புருஷனுக்கு துரோகம் பண்ணக்கூடாது, உனக்குரியது அல்லாதது நீ இச்சிக்க கூடாது, உன் அந்தரங்க வாழ்க்கை அது பரிசுத்தமா இருக்கணும் என்கிற காரியத்தை கொடுக்கிறார். 19வது அதிகாரத்தில் வெளியரங்க வாழ்க்கை தூய்மையா இருக்கணும். அதுல நிறைய காரியத்தை சொல்றாரு பாருங்கள். 20 எப்படி பூசிக்கணும் இப்படி நிறைய சொல்லிவிட்டு 27-28 வாசியுங்கள்.
1: தலைமையை சுற்றி ஒதுக்காமலும் தாடியின் ஓரங்களை கத்தரிக்காமலும் செத்தவனுக்காக உங்கள் சரீரத்தை கீறி கொள்ளாமலும் அடையாளமான எழுத்துக்களை உங்கள் மேல் குத்தி கொள்ளாமலும் இருப்பீர்களாக.
0: நான் கர்த்தர். அப்ப தேவன் இங்க என்ன சொல்றாருன்னா, சரீரத்தினாலும் உன் ஆத்மாவினால ஆவியினால மாத்திரம் அல்லப்பா, உன் அந்தரங்க வாழ்க்கையில மாத்திரம் அல்ல, உன் சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்தணும். காரணம் அது தேவனுக்குரியவைகள். சரீரத்தை கீறி எழுத்துக்களை வரையக்கூடாதான். இன்னைக்கு ரொம்ப ட்ரெண்டியா போயிட்டு இருக்கிறது என்னன்னா பச்சை குத்துறது. சிலர் நாங்களும் சில சிலுவைய பச்சை குத்துவாங்க, சிலர் ஜீசஸ். நோ, ராங், ராங். கர்த்தருக்கு அருவறுப்பானது, கர்த்தருக்கு அருவறுப்பானது சரீரத்தை கீறி கொள்வது. இங்கிலீஷ்ல டாட்டூன் இருக்கும், டாட்டூ மார்க் பண்ணக்கூடாது. இது மிக மிக இன்னைக்கு இது நல்ல புரிஞ்சுக்கோங்க. இந்த சாத்தான் சாயல், சாத்தானுடைய தந்திரம் என்ன தெரியுமா, நீங்க எது எது ஆண்டவர் செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை எல்லாமே ஃபேஷனா கொண்டு வந்துடும். வெளியே எங்க நிறைய இடத்து கிருபையினால நிறைய யூத் மீட்டிங் நிறைய இடத்துக்கு போக ஆண்டவர் வச்சிருக்கிறாங்க. நிறைய பேரை பார்க்கும்போது வேதனையா இருக்கும். வந்து ஜோமன் வந்து நிற்பாங்க, இங்க பச்சை குத்தி இருப்பான், இங்க பச்சை குத்தி இருப்பான். இப்போ அடுத்த ட்ரெண்ட் என்னன்னா, வாலிப பசங்க காதுல, அது ஆரம்பத்தில் யாரு போட்டுட்டு இருந்தாங்க தெரியுமா, அதெல்லாம் சொல்ல முடியாது. அது யாருடைய அடையாளம் தெரியுமா, இஸ்மவேலனுடைய அடையாளம். கடந்த நாள்ல ஒரு தம்பி ஜோமன் வந்திருந்தான். எதுக்கு ஜோமன் கேட்டேன், எனக்கு பயமா இருக்கு அப்படின்னா. ஜோமன் கை வச்சது ஆவியானவர், முதல்ல அவன் காதை தான் காட்டி கொடுத்தார். இவனுக்குள்ள இருக்கிறது அடிமைத்தன ஆவி, இவனை சுதந்திரிக்க விடாது, நிறைய நன்மைகளை சுதந்திரிக்க விடாது. கை கேட்டோம், தேவன் அருவருக்கிற காரியத்தை நம்ம விரும்பி வச்சுட்டா நம்முடைய வாழ்க்கை நாளைக்கு நாலு பேர் பார்த்து சிரிக்கிற மாதிரி தான் இருக்கும். நாம் ஒன்ன செய்யும் போது அதை யார் ரசிக்க செய்யறோங்கிறது ரொம்ப முக்கியம். நாம் பல நேரத்தில் எதை மறக்கிறோம் தெரியுமா, கிரயத்துக்கு கொல்லப்பட்டதை மறக்கிறோம். இது ஆன்லைன்ல கேட்கிற வாலிபர்களுக்கு சொல்லுகிறேன், விசேஷமா வாலிப தம்பிகளுக்கு நான் சொல்றேன். ஆமே ஆமே. நீ உன்னை பெண்ணாய் காட்டுகிறாயா, ஃபேஷன் ஃபேஷன் நீ எதை செய்து கொண்டிருக்கிறாய்? இஸ்மவேலின் அடையாளம் அது. ஒரு அடிமைக்கு அன்னைக்கு காது குத்துவாங்க, அது அடையாளம். இன்னைக்கு அதை சாத்தான் எப்படி ஃபேஷனா கொண்டு வந்துட்டான் பாத்தீங்களா, அவனுடைய சிம்பல், அவனுடைய காரியங்கள் எல்லாம் நீங்க நோட் பண்ணீங்கன்னு தெரியும். அது எல்லாமே எல்லாமே ஆண்டவர் எதுக்கெல்லாம் நோ சொல்லியிருப்பார், அவன் அதுக்கு எல்லாம் எஸ்ஸா ஃபேஷனா கொண்டு வந்துட்டான். ஏன்னா இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. ஏன் நிறைய காரியம் வாழ்க்கையை திரும்பி ஏன் சுதந்திரிக்க முடியல, எல்லாம் கைக்கு கைக்கு கிட்ட வருது, நடக்காது. நுகத்தடி முறிக்கப்படாம நீ எகிப்தை விட்டு வெளியே வராம உன்னால ஏழிமையும் பார்க்க முடியாது, காரணையும் பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. ஒரு வீடியோ பார்த்தேன் இடையில, அந்த வீடியோ நான் திரும்ப திரும்ப ஒரு 5 times பார்த்திருப்பேன். ஒரு குறிப்பிட்ட நாட்டு வீரர்கள் ஜெயிக்கிறாங்க, ஜெயிச்சதும் ஷீல்டு கொடுக்கறாங்க. ஒரு 15 பேர் இருக்கிறாங்க, அதுல ஷீல்டு கொடுக்குறாங்க. அதில் 2 சகோதரர்கள் முஸ்லீம் சகோதரர்கள். கப்பு வாங்கும்போது கேப்டன் கப்பு வாங்குறாரு, மீதி எல்லாரும் கூட நிற்கிறாங்க. கப்பு வாங்கிட்டு அடுத்து என்ன பண்ணுறாங்க, அவங்க கொண்டாட்டத்தின் அடையாளமாக எல்லாருமே பீர் பாட்டில் எடுத்து ஓப்பன் பண்ணி அடிக்கிறாங்க. 2 முஸ்லீம் சகோதரர்கள் அதில் நிற்கிறாங்க, கப்பு வாங்கும்போது கூட நிற்கிறாங்க. அடுத்து எல்லாருமே கையில் ஒரு பீர் பாட்டில் எடுத்து ஓப்பன் பண்ணும் போது இந்த 2 சகோதரர்களும் இறங்கி ஓடி அந்த வீடியோவில் காட்டுற ஓடுறாங்க அப்படி. ஏன்னா இது அடிக்கும் போது ஒரு துளி கூட மேலே பற்றக்கூடாது. தங்கள் மார்க்கத்துக்காக, தங்கள் தெய்வத்துக்காக அவங்களும் கொண்டாட வேண்டியது, அந்த வெற்றியில் அவர்களுடைய பங்கும் பெரிய பங்காக இருந்தது. ஆனாலும் இது எங்கள் தெய்வத்தை வேதனைப்படுத்தோம்னா, இது எங்கள் மார்க்கத்துக்கு எதிராக இருக்கும்னா, அதில் ஒரு அந்த கொண்டாட்டம் எங்களுக்கு வேண்டாம். அந்த சந்தோஷம் எங்களுக்கு, அவங்க சும்மா ஒதுங்கி நிற்கல, இறங்கி ஓடி போய் நிற்கிறாங்க. நான் அதை பார்க்கும்போது எனக்கு வெட்கமாக இருந்தது. ஆமே, நாம் யாரங்க ஆராதிக்கிறோம்? பரிசுத்தர், மகா பரிசுத்தம் உள்ளவர், தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனை அல்லவா ஆராதிக்கிறோம். நாம் நம்மை தீட்டுப்படுத்தி அருவறுப்பானவர்களை நடப்பித்து ஆலயத்தில் வந்து பரிசுத்தர் ஆராதிக்கிறோமா? சுதந்திரிக்க முடியாது உன்னால். சாயலை குலைக்கும்படி சாத்தானுக்கு உன் வீட்டில் இடம் கூடாது, உன் வாழ்க்கையில் ரூம் கொடுக்காத. எனவேதான் தாவீது சொல்ற, ஆண்டவரே நீங்க, உங்களுக்கு என்ன தெரியும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து. பரிசுத்தர்னா யாருன்னு உலகத்துக்கு தெரியுது, நமக்கு தான் தெரிய மாட்டேங்குது. இல்ல, வெஸ்லி மேக்ஸ்வெல் அண்ணனுக்கு ஆண்டவர் ஒரு அழகான பாட்டு கொடுத்திருந்தாங்க, என்ன, ஒருவரும் சேர கூடாது நீரே பரிசுத்த தெய்வம். அவங்க கூட இருந்த ஒரு சகோதரன் ஸ்கூல் படித்துட்டு இருக்கும் போது, அந்த ஸ்கூல் டீச்சர் ஒரு ப்ரோக்ராம் வருது, ஏ நீ தான் ஒரு பாட்டு பாடணும், எல்லா ரிலீஜியனில் உள்ளவங்க நிற்பாங்க, அதனால் நீ ஏசு ஆண்டவர்லாம் சும்மான்னு சொல்லி பாடிட்டு இருக்கக்கூடாது, ஒரு காமனாக ஒரு பாட்டு பாடு, ஒரு இறை வணக்கம் பாடு, காமனாக பாடு. யோசித்து யோசித்து என்ன பாட்டு, ஏசுன்னு வராமல் என்ன பாட்டு இருக்கு, யோசிச்சுட்டு சரின்னு சொல்லிட்டு இந்த பாட்டை பாடுறோம். ஒருவரும் சேர கூடாத ஒளி நீரே பரிசுத்த தெய்வம், இப்படி பாடி முடிக்கிற வாத்தியார் இருக்கிறாரு. இவன் முடிச்சிட்டு, எப்பாடா என் டியூட்டி முடிச்சிட்டு வரான், இங்க வா, உன்ட்ட நான் என்ன சொன்னேன், இவன் நான் இயேசுன்னு சொல்லலையே, இனி எதுக்கு இயேசுன்னு சொல்லணும், நீ பரிசுத்தர்னு சொல்லிட்டிய, உலகத்துக்கே தெரியும் பரிசுத்தர் யாருன்னு. பைபிள் சொல்லுது, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள். வாக்கு தத்தத்தை கேட்டு வாங்கி வச்சிருக்கிறோங்க, வாழ்க்கையில சுதந்திரிக்க முடியல, ஏன், ஆவிக்குரியவன் நிதானிப்பான், நிதானிப்பான். யார யார பார்த்து ரசிக்கணுங்க உங்களை? எகு வரும்போது ஏசபேல் எப்படி போனா தெரியுமா, அவனை கவர்ந்தெழுக்க கண்மைய வரைஞ்சிட்டு கிழவிக்கு கொழுப்ப பாத்தீங்களா, எதுக்கு அவனை விளத்தல, அவன் யாரா இங்க இருக்கிறான் கேக்குறான், ஏன் அந்த கிளவியை தள்ளி போடு, கண்மையை எதுக்குங்க வரையறோம், யார் பார்க்க, ஏசபேல். பைபிள்ல யார் யார் என்ன செஞ்சிருக்கிறான் பாருங்க, அவருடைய மனவாட்டியை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கிறது, பாபிலோன் குமாரத்தியை குறித்து இருக்கிறது, எடுத்து வாசியுங்கள். தேவ சாயலை அணியும்படிக்கு இரத்தத்தாலே மீட்கப்பட்ட கூட்டம் நாம, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அழைக்கப்பட்டதும் போயிடலாம் நினைக்காதீங்க, தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தில் இருக்கணும். முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான், அவருடைய சாயல். ஹல்லேலூயா. யார் இவங்க போற இடத்துல நாலு பேர் பார்த்து ரசிக்கும்படி, நாலு பேர் பார்த்து ரசிக்கும்படி என்ன பார்க்கணும், என்ன பார்க்கணும்னு சொல்லி எந்த ஒரு காரியத்தை செய்யறோமோ அது நமக்கு நாளை கண்ணியாயிரும். இப்ப தெரியும், இப்ப நாலு பேர் பார்த்து ரசிப்பாங்க, பத்து லைக்கு கூட விழும், ஆனா உனக்கான நன்மை உன்னை கக்கி போட்டுரும். உனக்கான வேலை இருக்கும், நீ போய் உக்காந்தது உனக்கு கக்கி போட்டுரும். வேதனையில் பெரிய வேதனை என்ன தெரியுமாங்க, கிடைக்காம இருக்கிறத விட வேதனை, கிடைச்சும் அதை அனுபவிக்க முடியாம போறது பெரிய வேதனை. நன்மை வந்து துப்பி போட்டுருமா, ஏ இவன் இல்லை சரியில்லை. ஏன்னா தேவ பிள்ளைகளுக்கான ஆசீர்வாதங்கள் தேவன் தந்தது. ஒரு வேலையாகட்டும், ஒரு ஏங்க நான் சொல்றேன், ஒரு பத்து ரூபா உங்களுக்கு கிடைக்குதுனாலும் நீங்க எப்படி தான் பார்க்கணும். ஆமேன். அது அதுக்கு வாங்குறதுக்கு கூட பலத்தை அவரு தாங்க தான். ஆமேன். கையில் என் உழைப்புன்னு சொல்லக்கூடாதுன்ட்டு இருக்கு, இப்படி ஒரு ஒரு ரூபாய் கிடைக்குதாங்க. ஆமேன். இப்படி பார்க்கணும். எனக்கு மறக்க சில காரியங்களை நான் மறக்கலை. அதில் ஒன்று என்னென்னா, இதில் பக்கத்தில் ஒரு கடை உண்டு, அப்போது 25 காசுக்கு ஒரு எனக்கு கேஸ் மிட்டாய், அப்படி ஒரு மிட்டாய் உண்டு, அது வாங்க எனக்கு இப்ப 25 காசுக்கு எங்க போய் கேட்கறதுக்கு. இன்னைக்கு நான் இடையில இடையில நினைச்சு பாப்பேன், 25 காசுக்கு ஒரு நாள் வீடு ஃபுல்லா அம்மாட்ட கேட்டு எங்கேயாவது ஏதாவது எங்கேயாவது விழுந்து கிடக்குதா, சிந்தி கிடக்குதா. இன்னைக்கு ஆண்டவர் அப்படியே மாத்திட்டாங்க. ஒரு கல்யாண வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், நானும் அம்மாவும் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். ஒருத்தவங்க ஆன்லைனில் பார்க்குறவங்க வந்தாங்க, நேரம் வந்துட்டு பாஸ்டர் உங்கள் செய்தியால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டோம்னு சொல்லிட்டு பாக்கெட்டில் ஒரு ஆஃபரிங் வச்சுட்டு போகிறாங்க. நான் இப்படி பார்த்துட்டு எனக்கு 25 காசு ஞாபகம் வந்து, அன்னைக்கு நான் தேடுன கிடைக்கல, இன்னைக்கு என்ன தேடி வந்து யாருங்க தாரா. நன்மை வர வர இப்படி பார்த்துட்டீங்கன்னா வந்து வர்றது நிற்காது. வர்றது மட்டும் அதை அனுபவிக்க வேண்டாமா, அதை சுதந்திரிக்க வேண்டாமா. நான் வேலையில போய் உக்காந்ததும் அது என்னை கக்கி போடுமானால் இது ஆண்டவர் ஏமாற்றுறதா? ஆண்டவர் வான் பண்றார், உன் முன்னாடி இந்த உங்களை கக்கி போட்டது போல உன்னை கக்கி போட்டக்கூடாது. உனக்கு இந்த நன்மை கிடைக்க காரணம் என்ன தெரியுமா? நீ என்னை தரித்து கொண்டதுனால. தேவ சாயலை உடையவர்களாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வசனத்தை வாசித்து செபிக்க போகிறோம். 1 யோவான் 3:1-2 Thank you Holy Spirit.
1: நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாத
0: உலகம் அவரை அறியாதபடியினாலே
1: அறியவில்லை.
0: அடுத்த வார்த்தை,
1: பிரியமானவர்களே
0: பிரியமானவர்களே,
1: இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம்,
0: இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம்,
1: இனி எவ்விதமாய் இருப்போம் என்று
0: இன்னும்
1: வெளிப்படவில்லை.
0: ஆகிலும் அவர் வெளிப்படும் போது
1: அவர்
0: இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நல்ல கவனிங்க, இப்போ பிள்ளையா இருக்கிறோம் எல்லாருமே பிள்ளைங்க, இனி அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு எப்படி இருப்போமா? அப்போ இப்ப பிள்ளையா இருக்கிறோம், அவர் வெளிப்பட போகிறார், அன்னைக்கு அவருக்கு ஒப்பாக மாறுவோம். அப்ப இந்த கேப்ல நாம எப்படி இருக்கணும், என்ன செய்யணும்? அடுத்த வசனம்,
1: அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்க,
0: அவர் மேல இப்படிப்பட்ட நம்பிக்கை யார் வச்சிருக்கிறாங்களோ அவங்க எப்படி இருக்கணும்? அவர் சுத்தமுள்ளவராய்
1: இருக்கிறது போல,
0: இருக்கிறது போல
1: தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான்.
0: அப்ப நமக்கு ரோல் மாடலா யார மட்டும்தான் வைக்கணும்? சத்தமா சொல்லுங்க, வேற எந்த பாஸ்டரையும் வைக்க கூடாது. இங்க வந்து ஆராதிக்கிற சபை விசுவாசிகளுக்கு சொல்றேன், எங்களை ரோல் மாடலா நீங்க வச்சிடவே கூடாது. நீங்க நாளைக்கு அவர் சாயல மாறணும்னு விரும்புறீங்களா? நமக்கு முன் மாதிரி ஒரே ஒருத்தர் மட்டும்தான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இந்த நம்பிக்கை வைக்கிறவங்க என்ன நம்பிக்கை? இன்னைக்கு நான் பிள்ளையா இருக்கிறேன், நாளைக்கு நான் அவர் சாயலாய் மாறுவேன். இந்த நம்பிக்கையுடையவர்கள் எப்படி இருக்கணுமா? அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும், அவர் சுத்திகரிக்கிறது ஒண்ணு இருக்கிறது, நான் என்னை தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுகிறான். அதன் அர்த்தம் என்ன? விளக்க வேண்டியது விளக்கணும், வேண்டாம் வேண்டாம். கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்றாங்க, இல்ல வேண்டாம் வேண்டாம். அதனால என்ன ஆயிரும்? உலகம் ஒதுக்கும். உலகம் உங்களை பகைக்கிறதுக்கு முன்னாடி யார பகைச்சிட்டு? ஆல்ரெடி இயேசு பகைச்சிட்டு உங்களை உலகம் பகைங்கும் போது பரவாயில்ல, நான் கரெக்ட் லைன்ல இருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஒதுக்குறாங்களா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஆமே, யார் நிக்க முடியாதுங்க. இந்த காலேஜ் எல்லாம் முடிக்கும் போது ஆட்டோகிராஃப் எழுதி கொடுப்பாங்கல்ல ஒவ்வொருத்தரும், அதை எடுத்து படிச்சாலே சிரிப்பா இருக்கும். நாம் இங்கே பிரிந்து சென்றாலும் என்னெல்லாம் எழுதுவாங்க, எழுதினவங்களையும் காணோம், எழுதின நோட்டையும் காணோம். எழுதணும்னு அட்டிச்சு எழுதி விட்டுறது என்றும் பிரியா மனதுடன். இப்ப பேர்களும் மறந்து போச்சு, டைரியே. இந்த கொஞ்ச நாள் உறவுகளுக்கா அவங்களை பிரியப்படுத்த தேவ சாயலை குலைக்கிறோம்? ஒரே ஒரு வார்த்தையை முன்வைத்து உங்களுக்கான நன்மையை நீங்க சுதந்திரிக்கணுமா, இல்ல அது உங்களை கக்கி போடணுமா? நிதானித்து அறியுங்கள். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இன்னைக்கு பிள்ளைகளாய் இருக்கிறவர்கள் நாளைக்கு அவர் சாயலாய் மாறுவார்கள். அது மட்டும் அவர்கள் எப்படி இருக்கணும், அவர் எப்படி சுத்தமுள்ளவராய் இருக்கிறாரோ அவர்களும் தங்களை சுத்திகரித்துக் கொள்ளுகிறார்கள். அந்த ஒரு பாடலை நாம் பாடி நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். அப்படியே எழுந்து நிற்கலாமா? உங்களுக்கு எப்படி வசதியை முழங்கால் போடணும்னு தோணுச்சுன்னா முழங்கால் போட்டுருங்க, இல்லை எழுந்து இந்த பாடலை விசுவாசத்தோடு தேவ

0: சொல்லுங்க, தேவ சாயலாக மாறி,
1: தேவ சாயலாக.
0: ஆண்டவரே சபையை மாற்றுங்கப்பா. சாயலை குலைக்க நினைக்கிற எல்லா அருவறுப்புகளும் ஆண்டவர் எங்களை விட்டு விலகுவதாக. நீர் அருவறுக்கிறவைகளை நாங்கள் அருவறுத்து அப்புறப்படுத்த எங்களுக்கு கிருபை செய். உம்முடைய சாயல் அணிந்தவர்களாக, உம்மை வெளிப்படுத்துகிறவர்களாக, உள்ளும் புறமும் எழுதப்பட்ட நிருபங்களாக, உங்க கரத்த

ஒருவர் கூட அந்த மேன்மையை இழந்துடக்கூடாது. இன்னைக்கு இங்க வந்து இதை கேட்டேன், ஆண்டவர் இந்த சத்தத்தை கேட்டேன், சமூகத்தில் வந்து ஆராதிக்க ஒருவர் கூட இந்த பாக்கியத்தை இழந்திடக்கூடாதுப்பா.

மகிமை கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைகளுக்காக. Thank you Father. உம்முடைய சாயலை வெளிப்படுத்துகிறவர்களாய், உம்முடைய சாயலை அணிந்தவர்களாய், உமக்குரியதை உமக்கு செலுத்துகிறவர்களாய் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக, கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. உம்முடைய வல்லமை உள்ள திரு கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம். பரிசுத்த பிதாவே, நன்றி நிறைந்த இருதயத்தோடுமை துதிக்கிறோம். நீ நல்லவர். தேவனுக்குரியதை தேவனுக்கு செலுத்துங்கள். எங்கள் ஆத்துமா மாத்திரமல்ல, எங்கள் ஆவியும் எங்கள் சரீரமும் தேவனுக்கு உடையவைகள். உமக்கு மகிமையா இந்த பூமியில வாழணும். உள்ளும் புறமும் உம்முடைய வார்த்தைகளால் எழுதப்பட்டிருக்கணும். நாங்கள் உங்க கரத்தில் இருக்கணும். தகப்பனே, நாங்கள் அனுபவிக்கும்படி நீர் எங்களுக்கு கொடுத்த நன்மை எங்களை கக்கி போடாத படிக்கே ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்து வாழ எங்களுக்கு கிருபை செய்யும், எங்களுக்கு உதவி செய்யும். உடைய பிள்ளைகளை சமாதானத்தோடு அனுப்பும். இந்த வாரம் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியின் வாரமாய், ஆசீர்வாதமான வாரமாய், பாதுகாப்பாய் கர்த்தர் வைத்து காத்துக்கொள்ளும். ஆண்டவருடைய கிருபை ஒவ்வொருவரையும் தாங்குவதாக, நன்மை ஒவ்வொருவரையும் தொடர கிருபை செய்யும், ஆசீர்வதி மாட்கொள்ளும். இந்த வருஷ கடைசி உடைய பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சியாக இருப்பதாக, புதிய ஆண்டு உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக மனதார வாழ்த்துகிறேன். தேவ கிருபை சமாதானம் உடைய பிள்ளைகளோடு இருப்பதாக. மகிமை கணம் துதி ஸ்தோத்திரம் எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.

దగ్గరని విశ్వాసిక్రమగ హల్లెలూయా హల్లెలూయా స్తోత్రతోడ ఆండవర్కి నంది సెలుతి నమ్మే అవర్ తెరిందెడుతదర్కాగ నమ్మే అవర్ మీట్టు కొండదర్కాగ அவர் பாராட்டின ரட்சிப்பை கொண்டாட விரும்புகிற தேவ பிள்ளைகள் இந்த காலை நேரத்தில் எத்தனை பேர் சொல்ல முடியும் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறேன் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா glory glory glory glory glory glory glory enne thirindeduthavare enne meetheduthavare enne pirithaduthavare enne neethiyai nadathukiravare nandi seluthukiro nandi seluthukiro.

அவன் என் அழிவுக்கு அல்ல, அவனுடைய மகிமைக்காக, என் ஆண்டவனுடைய மகிமைக்காக என் வாழ்க்கையில சம்பவிக்கிறது எல்லாமே கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் பொருட்டாய், கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் நிற்கும் பொருட்டாய். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. இயேசுவை கொண்டாடு சபையே, இயேசுவை கொண்டாடு சபையே, இயேசுவை உயர்த்து சபையே. அவராலே வாழ்கிறோம், அவரால் மீட்கப்பட்டோம், அவரால் எல்லாவற்றையும் பெற்றுக் கொண்டிருக்கிறோம்.

எவ்வளவு பெரிய பாக்கியம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறதப்பா. நம்முடைய செட்டையின் மறைவுக்குள்ள இருப்பது பாக்கியம். அல்லேலூயா. தகுதி உள்ள அநேகர் வெளியில் இருக்கும்போது தகுதியற்ற என்னை, எவ்விதத்திலும் பாத்திரவான் அல்லாத என்னை, என் குடும்பத்தில் ஒருவனாய் என்னை பார்த்து, என் சொந்தங்கள் நடுவில் என்னை நீர் பார்த்து, என் ஜனத்தின் நடுவில் என்னை நீர் பார்த்து, என் தேசத்தின் நடுவில் என்னை நீர் பார்த்து,

பாக்கியத்தை பெற்றனா. ஆமென். விசேஷமானவர், என்னை வித்தியாசப்படுத்தினவர், என்னை விசேஷமாக்கினவர், என் தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.

0: மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா.
1: எசேக்கியேல் 37 அதிகாரம் அதனுடைய 10 வசனத்தை நாம் சேர்ந்து எல்லாரும் வாசிக்கலாமா? எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன், அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். வலது கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் உரைத்தேன், நான் உரைத்த போது உலர்ந்தவைகள் எல்லாம் உயிரடைந்தது. ஆமென். 1 வசனம் சொல்லப்படுகிறது, அவனை வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கி நடுவில் நிறுத்தி முதல்ல நிறுத்துகிறார். ஒரு சூழ்நிலையில எசேக்கியேல் கேட்டு வந்த பாதை அல்ல, எசேக்கியேல் கூட்டிட்டு வந்த பாதை. அவன் இன்னைக்கு நிறைய பேர் கேட்டு சில பாதையில் நடக்கல, கூட்டிட்டு வந்து நடத்திட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமே. நம்ம கேட்டு இந்த பாதையை பெற்றுக் கொண்டவர்கள் அல்ல, அவரால் கூட்டி கொண்டு வந்து இந்த பாதையில நடத்தப்பட்டவர்கள். முதல்ல நிறுத்துகிறார். 2 வசனத்தில் சொல்லப்படுகிறது, என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணுகிறார், நிறுத்தி நடக்க பண்ணுகிறார். இந்த சூழ்நிலை இப்பொழுது எசேக்கியேலை சுற்றிலும் சுத்தி பார்த்த ஒரே சூழ்நிலை தான். என்ன சூழ்நிலை? நம்பிக்கையற்ற சூழ்நிலை, நம்பிக்கையற்ற சூழ்நிலை. இந்த சூழ்நிலை நடுவில் எசேக்கியேல் சொல்லுகிற வார்த்தை தான் நாம் வாசித்தோம், எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் உரைத்தேன். ஆவியானது இடைப்பட்ட வார்த்தை இதுதான். தேவனால் நடத்தப்படுகிற ஒரு தேவ பிள்ளை உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை காண்கிறவர்களா அல்ல, உங்களுக்குள் இருக்கிற வார்த்தையை உரைக்கிறவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா. இங்கே எசேக்கியேல் என்ன சொல்லுகிறான் என்றால், நான் காண்கிற உலர்ந்த எலும்பு அப்படி அல்ல, எனக்கு கற்பிக்கப்பட்ட வார்த்தை. ஆமே. நான் காண்கிற உலர்ந்த எலும்பு என்றல்ல, எனக்கு கற்பிக்கப்பட்ட வார்த்தை. காண்கிறது எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருக்கலாம், அது ஒரு தேவ பிள்ளைக்கு விஷயம் கிடையாது. ஆனா கற்பிக்கப்பட்ட வார்த்தை உயிருள்ளதாய் தான் இருக்கிறது. எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், நான் பார்க்கிறது உலர்ந்தது தான், ஆனா நான் கேட்டது உயிருள்ளது. நம்புறவங்க மாத்திர சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உயிரற்றதின் நடுவில் இருந்து உயிருள்ள வார்த்தையை உரைக்கிறான். ஆமென். எசேக்கியேல் சொல்ற, நான் காண்கின்ற இந்த உலர்ந்த எலும்பு அல்ல, எனக்கு கற்பிக்கப்பட்ட. அப்படியான ஒரு தேவ பிள்ளை காண்கிறதை அதிகம் பேசக்கூடாது, கற்பிக்கப்பட்டதை பேசணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பார்க்கறத பேசாதீங்க, கேட்டதை பேசுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு பலரும் பார்க்கறத தான் ரொம்ப பேசணும். ஏன் சூழ்நிலை இப்படி இருக்கு, எனக்கு அப்படி இருக்கு, ஏ இந்த சூழ்நிலையில் அவர் பேசுனதை பேசு. பார்க்கிறது பல விதத்தில் இருக்கலாம், பார்க்கிறது நம்பிக்கையற்றதா இருக்கலாம், அது விஷயம் கிடையாது. ஆனால் சமூகத்தில் இருந்து கேட்க வச்ச வார்த்தைகள் அது இன்று உயிரோடு தான் இருக்கிறது என்று விசுவாசிக்கிறவங்க சத்தமாய் ஆமென் என்று சொல்லி ஹல்லேலூயா. நீ காண்கிறதை பேசாதே, நீ கற்பிக்கப்பட்டதை பேசு. நான் கற்பிக்கப்பட்ட வார்த்தைகளை உரைத்த போது உலர்ந்தவைகள் உயிரடைந்தது. இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தை இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் சபைக்கு பேசுகிறார். உன் சூழ்நிலை நடுவில் நீ கேட்ட வார்த்தைகள் பேசிக்கொண்டே இரு, உலர்ந்த எலும்புகள் ஆனாலும் அது உயிரடையும், அது மகா பெரிய சேனையாய் மாறும். விசுவாசிக்கிற வார்த்தை உடைய தேவ பிள்ளைங்க ஆர்ப்பரிப்போடே, எனக்கு உரைக்கப்பட்ட வார்த்தை அது உயிருள்ளது. ஆமே. என் சூழ்நிலை உலர்ந்ததுதான், ஆனால் எனக்கு உரைக்கப்பட்டது உயிர் உள்ளது. எத்தனை பேர் நம்புறீங்க, நான் பார்க்கறது உலர்ந்தது தான், ஆனால் நான் கேட்டது உயிர் உள்ளது. எதை கேட்க வைத்தாரோ அதை இந்த உலர்ந்த எலும்பில் பார்க்க வைப்பா, எதை கேட்க வைத்தாரோ அதை இந்த சூழ்நிலையில பார்க்க வைப்பா, எதை கேட்க வைத்தாரோ அதை என் கண்கள் முன்பாய் பார்க்க வைப்பா. நம்புறவங்க மாத்திரம் ஆமென். ஹல்லேலூயா. கேட்டதை பார்க்க வைப்பார். ஒரு பாதையில கர்த்தர் உங்களை நடத்துறார் என்றார். ஒரு தேவ பிள்ளை எதை அதிகம் பார்க்கணும், நான் பார்க்கிறதே இல்ல. தேவனால் அனுமதிக்கப்பட்ட சூழ்நிலையிலே சூழ்நிலையை பார்த்து பேசாதீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை உங்களை சுத்தி எல்லாமே உலர்ந்துதான் இருக்கிற, அது விஷயமே கிடையாது, அது விஷயமே கிடையாது. எத்தனை பேர் நம்புறீங்க, என்னை சுற்றி எப்படிப்பட்ட சூழ்நிலை அது எனக்கு ஒரு விஷயம் கிடையாது, எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையே செத்து

எனவேதான் யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பின் இடத்தில் வந்து இப்பொழுது யோசேப்பு தன்னை வெளிப்படுத்தும் போது ஆதியாகமம் 45:4-5 சொல்லப்படுகிறது, நீங்கள் என்னை விட்டு போட்டதை குறித்து கலங்காதீங்க, சஞ்சலப்படாதீங்க, விசனமா இருக்க வேணாம். ஜீவரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். இதே இடத்துல நாமளா இருந்தா என்னெல்லாம் சொல்லியிருப்போம் தெரியுமா? நீங்க வித்துட்டீங்க, அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமா? என்ன தூக்கிட்டு இங்க வந்தாங்க, இங்க வந்து சிறைச்சாலையில நான் இப்படி அவதிப்பட்டேன், அதன் பிறகு திரும்ப சிறைச்சாலையில என்னெல்லாம் சொல்லியிருக்கலாம் சூழ்நிலையை பத்தி. ஆனா சகோதரர்கள்ட்ட தன் சூழ்நிலையை பேசவில்லை, உரைக்கப்பட்டதை பேசலாம். நான் பார்க்கிறதை பேச மாட்டேன், நான் கற்பிக்கப்பட்டதை பேசுவேன். எவர்கள் வாயிலே அவர் பேசின வார்த்தை அதிகம் இருக்கிறதோ அவர்களுக்கு முன்பாய் தான் உலர்ந்தவைகள் உயிரடைந்து கொண்டே இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சூழ்நிலையை பார்க்காதீங்கள், கற்பிக்கப்பட்டதை பாருங்கள். ஒரே ஒரு வார்த்தை சொல்லி ஆராதிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் உரைத்த போது ஆவி எலும்புகளுக்குள் போய் அந்த ஆவி தான் உயிரடைய வைக்கிறது. அப்ப எசேக்கியேல் உயிரடைய வைக்கல, கர்த்தருடைய ஆவி தான் உயிரடைய வைக்கிறது. ஏத்த இந்த வார்த்தை தியானிச்சு, ஆண்டவரே இதை எசேக்கியேல் இல்லாமலே செஞ்சிருக்கலாமே, எசேக்கியேலை பயன்படுத்தாமல் ஆண்டவருக்கு இந்த உலர்ந்த எலும்பு உயிரடைய வைக்க முடியுமா? முடியாதா? முடியும். ஆனா ஏன் இந்த இடத்துல எசேக்கியேல் நிறுத்துறா? இந்த வார்த்தையை தியானித்த போது ஆண்டவர் இடைப்பட்டது எப்படிதான், உன் காரியத்துக்கு நான் தேவையான்னு கேட்டார், உன் விஷயத்துக்கு நான் நிக்கணுமா வேண்டாமா? நிக்கணும். அதே போல என் விஷயத்துக்கு நீ நிக்கணும். சில காரியத்துல கர்த்தருடைய சில மகிமை வெளிப்படும்படி கர்த்தர் பயன்படுத்துகிற பாத்திரம் வேற யாரும் கிடையாது. இருதயத்துல கை வச்சு நாதான். ஏன் சில உலர்ந்த எலும்பு தெரியுமா? ஏன் சில இல்லாத பாதி தெரியுமா? உன்னை அழிக்கணுங்கிறது தீர்மானம் கிடையாது, உன்னை அவருக்காய் நிற்க வைக்கணுங்கிறது தீர்மானம். எத்தனை பேர் இந்த காலை நேரத்துல நம்புறீங்க, சில பாதைகள் கர்த்தர் எனக்கு அனுமதித்தது என்னை அழிப்பதற்கல்ல, அவருக்காய் நிற்க வைப்பதற்காக. விசுவாசிக்கிறவங்க ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். உன் காரியத்துக்கு நான் தேவை, நீ என் காரியத்துக்கு தேவை. ஆமென். ஹல்லேலூயா. அதனால கர்த்தர் எந்த பாதையில நடத்துறாரோ ஸ்தோத்திரம் பண்ணி நடங்க. இந்த காரியம் ஆமே நீங்க நின்னு சாதிக்கிறதற்கல்ல, அவர் யாருங்கிறதை காண்பிப்பதற்காக. விசுவாசிக்கிறவங்க ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் நம்பி இந்த இடத்துல என்ன நடத்தின இந்த பாதையில கர்த்தர் ஆண்டவர் என்பதை சகல ஜனங்களும் அறிந்து கொள்ளும் என்று விசுவாசிக்கிறவங்க ஆமேன். நீங்க அவருக்கு தேவை. ஏதோ தெரிந்தெடுத்து சில ஆசீர்வாதத்தை தந்து விடுவதற்கல்ல கர்த்தர் தெரிந்தெடுத்தது, சில பாதையில கர்த்தர் யார் என்பதை காண்பிப்பதற்கு கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க அவருக்கு தேவை. கண்டிப்பா தேவைன்னு சொல்லுங்க, கண்டிப்பா தேவை. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி நடவுங்கள், உலர்ந்தவைகள் எல்லாம் உயிரடையும். எல்லாரும் எழுந்திருக்கலாம். தேவ சமூகத்துல இந்த பாடலை நம்பிக்கையோட பாடி, கற்பிக்கப்பட்டதை பேசுங்கள், காண்கிறதை பேசாதீங்க. கற்பிக்கப்பட்டவைகளை வாயிலே உரைத்துக் கொண்டே இருங்கள். உரைக்க உரைக்க உரைக்க காண்கிறவைகளுக்குள்ளே மாற்றம் உண்டாகி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. என சூழ்நிலை மாறணும்னு விரும்புறவங்க கற்பிக்கப்பட்டதை பேசிட்டே இருங்க. நீங்க எதை இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறீங்களோ அது மாறணும்னு விரும்புறவங்க, இதுவரை எதை கேட்டீங்க, ஆண்டவர்கிட்ட இருந்து எதை கேட்டீங்களோ அதை பேசிட்டே இருங்க. அவன் உரைக்க உரைக்க உரைக்க ஆவி அந்த அவைகளுக்குள் அவர்களுக்குள் போய் பிரவேசித்து காலோண்டி நிற்க வைத்தது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க, உலர்ந்து கிடக்கிறது எல்லாம் காலூண்டி நிற்கும் என்று நம்புறவங்க.

வைத்து சுத்தி இருக்கிற எல்லாரும் பேசலாம், அது விஷயம் கிடையாது. நீங்க பேசாதீங்க. ஆமென். உங்களை சூழல் இருக்கு. ஏன் வாழ்க்கை ஃபுல்லாவே உலர்ந்து தானே இருக்கு, வாழ்க்கை ஃபுல்லாவே எல்லாம் நம்பிக்கைட்டு தானே. இது மத்தவங்க பேசட்டும், அவங்க பேசும்போது நீங்க உங்களுக்கு கற்பிக்கப்பட்ட வார்த்தை உரைத்து கொண்டே இருக்க உலர்ந்த இந்த எலும்புகளை தான் கர்த்தர் உயிரடைய வைக்க போகிறார் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி சேர்ந்து பாடி

உன் கண்காண உன் சூழ்நிலைகளை மாற்றுவார். உன் கண்காண எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். நீ கர்த்தருக்கு நிற்கிற பாதை வெட்கத்தை கொடுக்காது. சம்பவிக்கிறதவைகள் எல்லாம் கர்த்தருக்கு மகிமை உண்டாக தக்கதாய். ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி விசுவாசத்தோட எனக்கு கற்பிக்கப்பட்டபடி எனக்கு உரைக்கப்பட்டபடி ஹல்லேலூயா ரபல சகதரி பல போதரா பேசு. அவைகள் நீ காண்கிற எல்லாவற்றையும் மாற்றி போடும். வார்த்தை உடையவனுக்கு உலர்ந்த எலும்பு ஒரு விஷயம் கிடையாது. வார்த்தை உடையவனுக்கு வாழ்க்கையில எந்த சூழ்நிலை ஒரு விஷயம் கிடையாது. வார்த்தை ஜெயிக்குமே தவிர சூழ்நிலை ஜெயிக்காது. வார்த்தை ஜெயிக்கும், வார்த்தை வாழ வைக்கும். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைங்க ஆர்ப்பரிப்போடு என்கிட்ட கர்த்தர் பேசி இருக்கிறார் என்று நிச்சயம் உள்ளவர்கள் அவர் தெரிந்தெடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் ஆண்டவரை இந்த உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பாதை எனக்கு அனுமதிச்சு எசேக்கியல் கேட்டிருக்கலாம், கேட்கல. என எசேக்கியலுக்கு தெரியும், ஆமே நான் அறியாத இந்த பாதையில் என்னை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார் என்றா. ஆமே என்னை காட்டில் அவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. ஆமே எனக்கு அவர் எவ்வளவு தேவையோ அதே போல அவர் காரியத்துக்கு நான் தேவைப்படுறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? சில சூழ்நிலை கர்த்தர் உங்களுக்கு அனுமதித்தது. ஆமென். அவருடைய சில காரியங்கள் இந்த சூழ்நிலையில நிறைவேற போகிறது. அவர் எதிர்பார்க்கிற சில காரியங்கள் இந்த சூழ்நிலையில நிறைவேற போகிறது. அவர் எதிர்பார்க்கிற சிலவைகள் இந்த சூழ்நிலையில நடக்க போகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமை இவைகள் நடக்கும் போது வேதம் சொல்லுகிறது அவைகள் உயிரடைந்து கர்த்தரை அறிந்து கொள்வார்கள் என்று. இந்த சூழ்நிலை நிமித்தம் அநேக கிறிஸ்துவை அறியத்தக்கதா கர்த்தர் என்னை நிறுத்த போகிறார் என்று நிச்சயம் உள்ளவர்கள் ஆண்டவரே நீர் எனக்கு எவ்வளவு தேவையோ அதே போல உங்க காரியத்துல நான் இருக்கணும். ஆண்டவரே என்னை நிறுத்துங்கப்பான்னு சொல்லி ஒரே ஒரு வார்த்தை, என்னை நிறுத்துங்கப்பா, என்னை நிறுத்து. உமக்காக நிற்பேன், உமக்காக நிற்பேன். கடைசி வரை உங்களுக்காய் நிற்கிற பாத்திரங்கள் நாங்கள், உங்களுக்காய் நிற்கிற பாத்திரங்கள் நாங்கள். நீர் எப்படி எங்களை நிறுத்த சித்த வைத்திருக்கிறீரோ அப்படி எங்களை நிறுத்து. நாங்கள்

ஹல்லேலூயா. நம் மூலமாய் அவர் மகிமைப்படுவாராக. சம்பவிக்கிறவைகள் எல்லாமே கிறிஸ்துவின் சுவிசேஷ பிரபலமாகும்படிக்கு, கிறிஸ்துவின் சுவிசேஷ பிரபலமாகும்படிக்கு. உன்னை நிறுத்தி சிலரை கத்த நிறுத்த போகிறார், உங்களை நிறுத்தி ஒரு கூட்டத்தை கத்த நிறுத்த போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? என்னை நிறுத்தி ஒரு கூட்ட ஜனத்தை கத்த நிறுத்த போகிறார் என்று நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உமக்காய் நிற்கும்படியான கிருபைகளை இந்த கடைசி நாட்களில் அதிகமாய் எங்களுக்கு தாரும், அதிகமாய் தாரும். எங்களுக்காய் நீர் எவ்வளவுதான் ஆண்டவர் துரிதமாய் வைராக்கியமாய் ஆண்டவர் எங்களுக்காகவே நீர் நிற்கிறீர் ஆண்டவரே. இதே போல உம்முடைய காரியத்துல உமக்காக இன்னும் வைராக்கியமாய் இன்னும் துரிதமாய் எந்த சூழ்நிலையில் நிற்கும்படியான கிருபைகளை எங்கள் சபை மேல கத்தர் கிருபை ஊற்றுவீராக, உம்முடைய பலத்தை ஊற்றுவீராக. எங்களை நிறுத்தி சிலரை நிறுத்த போறதற்காக நன்றி. ஆமென்.

நீங்கள் இப்பொழுது எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் இருக்கிற வண்ணமாகவே இயேசுவிடத்தில் வாருங்கள். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உங்களை சேர்த்துக் கொள்வார், தமது கரங்களால் அணைத்துக் கொள்வார். அநேக நம் வாழ்க்கையில் வரலாம் போகலாம், ஆனால் இயேசு மட்டும்தான் எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு இருப்பவர், கடைசி வரை நம்மோடு கூட நிற்பவர். அவர் நாமம் வல்லமையும் அதிகாரமும் உடையது. அவர் நாமத்தை அறிக்கை செய்து அவர் வார்த்தையில் வளரும் போது கிருபையின் மேல் கிருபை, பலத்தின் மேல் பலன், மகிமையின் மேல் மகிமையும் அடைவீர்கள். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் சுகத்தையும் விடுதலையும் இப்பொழுதே பெற்றுக் கொள்ளுங்கள். எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் இயேசு என்ற நாமம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த உலகமும் அதில் உள்ள பிரச்சனைகளும் தற்காலிகமானது, இயேசுவே நிரந்தரமானவர். நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காக ஆயத்தமாவோம்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: ஏசையா 53 அதிகாரம் 12 வசனத்தை வாசித்து நாம் தேவ செய்திக்குள்ள கடந்து செல்வோம். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரர்களுக்காக வேண்டி கொண்டதின் நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்வார். அன்பாலே அக்கிரமக்காரர்களுக்காக வேண்டி கொண்டதின் நிமித்தம். அப்போ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த ஏசையா தீர்க்கதரிசி இந்த மாதிரி அவரை குறித்து எழுதியிருக்கிறார். வரக்கூடிய மேசியா, அவர் இரட்சகர், அவர் நமக்காக அக்கிரமக்காரர்களுக்காக வேண்டி கொண்டது நிமித்தம் அவருக்கு ஒரு பெரிய திரளான சேனை அவருக்கு பங்காக கொடுப்பேன் என்று தீர்க்க தரிசனமாய் அவரை குறித்து எழுதியிருக்கிற வார்த்தையை பார்க்கிறோம். நாம் இப்போ ஜபத்தை குறித்து எப்படிலாம் ஜபிக்கணும், யாரெல்லாம் எப்படி ஜபித்தார்கள் என்று வேதத்தின் அடிப்படையிலே நாம் பார்த்து வருகிறோம், தியானித்து வருகிறோம். இன்றைக்கு அக்கிரமக்காரர்களுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அக்கிரமக்காரர்களுக்காக ஜெபிக்க வேண்டுமா? ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அக்கிரமக்காரர்களுக்காக என்ன செஞ்சார், ஜெபித்தார். இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம், நம்முடைய மனநிலை என்ன அப்படின்னு பார்த்தா, அக்கிரமக்காரர்களுக்காக நாம் என்ன செய்கிறோன்னா ஜெபிக்கிறதுக்கு பதிலாக அவர்களை சபிக்கிறோம். அதெல்லாம் நல்லா இருப்பானா, இந்த மாதிரி நாசமாக போவ, இந்த மாதிரி கிறிஸ்தவர்கள் எல்லாம் முஸ்லீம்லாம் அடித்து நொறுக்குறான்ல, இவங்கெல்லாம் உருப்பினான்ல, இவங்களுக்கு மனசாட்சி இல்லையா, கண் இல்லையா, காது இல்லையா அப்படின்னு சொல்லி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் வாயை விட்டு திட்டுறோம். அப்படி இல்லைன்னா வாயை விட்டு திட்டுறதுக்கு தைரியம் இல்லைன்னாக்கா மனசாலையாவது அவங்கள என்ன செய்கிறோம், சபிச்சிட்றோம். அன்பா இல்லை, அப்படிப்பட்ட அக்கிரம செய்கிறதுக்காக நாம் ஜெபிக்கணுன்றதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்றைக்கி நாம் அவர்களை திட்டாமல் வையாமல் ஏசாமல் இன்றைக்கி அவர்களை முறுமுறுக்காமல் அந்த அக்கிரமம் செய்கிற அவர்களுக்காக நாம் ஜெபிக்கணும். இதை தான் ஆண்டவர் நமக்கு லூக்காவில் ஆண்டவர் அழகாக கற்றுக் கொடுத்தார். லூக்கா 23 அதிகாரத்தை நீங்கள் திருப்பினீங்கன்னா 34 வசனம் இப்படியாக சொல்கிறது, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொன்னார். அப்போ பிதாவே இவர்களை மன்னியன்னு யாரை பார்த்து சொன்னாருன்னா, அந்த அக்கிரம செய்கைக்காரில பார்த்து தான் அவர் சொன்னார். இவர் அநியாயமாய் சிலுவையில் அறைந்தவர்கள், அநியாயமாய் சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தவர்கள், அநியாயமாய் இவரை சாட்டையில் அடித்து துன்புறுத்தினவர்கள், அநியாயமான காரியங்களை செய்த அந்த அக்கிரம செய்கைக்காரர்களுக்காக அவர் சிலுவையில் ஜெபிக்கிறார். இதை வந்து நம்ம குட் ஃப்ரைடேயில் நம்ம தியானிப்போம். முதல் வார்த்தையாக ஆண்டவர் சொன்ன முதல் அது சொன்ன வார்த்தை கிடையாது, ஜெபித்த வார்த்தை. அவர் ஜெபிக்கிறார், பிதாவை நோக்கி வேண்டுதல் செய்கிறார். என்ன, பிதாவே இவர்களை மன்னியம்னு சொல்லி அவர் ஜெபிக்கிறார். அன்பாலே அந்த வார்த்தை, அந்த ஜபம் இன்றைக்கி நமக்குள்ளே இருக்கிறதா? அக்கிரம செய்கைக்காரர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோமா? தன்னை அடித்தவர்களுக்காக அவர் ஜெபித்தார், தன்னை ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கிறதுக்கு அவர்கள் ஏதுவாக இருந்தவர்களுக்காக அவர் ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கி அதை தான் இன்றைக்கி தீர்க்கதரிசியாகிய ஏசையா அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி எழுதி வச்சிருக்கிறார். ஏசையா 53:12 அவர் அக்கிரமக்காரர்களுக்காக வேண்டி கொண்டது நிமித்தம், ஜெபித்தது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன் என்று தீர்க்க தரிசனமாய் உரைக்கிறார். இன்றைக்கி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்களாம் யாருன்னா அக்கிரம செய்கிறார் தான். இன்றைக்கி நமக்காக அவர் வேண்டுதல் செஞ்சதுனால இன்றைக்கி நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட்டோம். அதுதான் இன்றைக்கி ஆண்டவர் அழகாக அந்த வார்த்தையை நமக்கு கற்றுக் கொடுக்குறார். நான் எப்படி வேண்டுதல் செஞ்சோன்னா அதே போல் நீயும் வேண்டுதல் செய், நீயும் ஜெபி. அக்கிரம செய்கிறாரனை வெறுக்காத, அக்கிரம செய்கிறாரனை பார்த்து ஒதுங்காத, அக்கிரம செய்கைக்காரனை பார்த்து திட்டாத, அக்கிரம செய்யனை பார்த்து சபிக்காத, அக்கிரமக்காரனுக்காக செபி. அன்பாலே இது எனக்கு ரொம்ப ஆழமாய் மனசில் பதிந்த ஒரு காரியம். ஏதாவது டிவி நிகழ்ச்சியில் இல்லை ஏதாவது ஒரு வாட்ஸ்அப்பில் செய்தி பார்க்குறேன்னாக்கா இவங்களை அடிக்கிறாங்க போகிறாங்கன்னாக்கா ஒவ்வொரு ஏழை அப்பாவிகளையும் இல்லை கிறிஸ்தவர்களையும் முஸ்லீமும் அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தாக்கா அந்த இடத்துலையே கையை வச்சு அவங்க மேலே ஆண்டவரே இவங்க அடிக்கிறவனெல்லாம் மன்னிங்க ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணும். இவனெல்லாம் நீங்கள் சந்திங்க ஆண்டவரே உண்மையிலே. ஏன்னா ஆண்டவர் அதுதான் கற்றுக் கொடுத்தார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்தேவான் என்பவரை பவுலுடைய தலைமையில் எல்லோரும் அவனை கல் எடுத்து கொல்லுவாங்க. அப்படி கொல்லும்போது அவர் கடைசியாக ஜெபிச்ச ஜெபத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. பாருங்கள் 7 அப்போஸ்தலர் 7:60 வாசிங்கிறேன். அவனும் முழங்கால் படியிட்டு ஆண்டவரே ஒரு ஜபம் பண்ணுறாங்க. உயிர் போகும்போது எல்லாம் கல்லால் அடிக்கிறானுங்க. அப்போ ஒரு ஜபத்தை அவர் ஏறெடுக்கிறாரு. ஸ்தேவான் என்ன செய்கிறாரு, அவனும் முழங்கால் படியிட்டு ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொல்லி இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். அவன் கடைசியை சாகும்போது யாரை பின்பற்றினா இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு சீடனாக இருந்தான். அன்பா இல்லை, இந்த பாவத்தை இவர்கள் மேல், யார் மேலே, இந்த அக்கிரம செய்கைக்காரர் மேலே, என்னை கொலை பண்ண தீவிரித்த இவர்கள் மேலே இந்த பாவத்தை சுமத்தாதிரும். அன்பானே இந்த ஜபத்தை நம்மளால் ஏறெடுக்க முடியுமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கி அவன் அப்படி ஜபித்ததுனால்தான் ஒரு பவுல் ஆண்டவர் உருவாக்கினார். சவுலாக தலைமை ஏற்று இவர்களை அடித்து கொள்ளுங்கன்னு சொல்லி தலைமையேற்று நடத்தின அந்த சவுல் என்ற வாலிப மத வெறி பிடித்த வாலிபனை, அதுதான் நான் சொல்லுவேன். எப்பயுமே சவுலை நான் எப்படி பார்க்குறேன்னா யூத மத வெறி பிடித்த மனிதனாக பார்க்கிறேன். இன்றைக்கி அதே போல் இன்றைக்கி எத்தனையோ பேர்கள் மத வெறி பிடித்தவர்களாக இந்த தேசத்திலே அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நம்ம வெறுக்கிறோம் மத வெறி பிடித்தவர்கள் என்று. அவர்களுக்காக அக்கிரம செய்கைக்காக நாம் ஜெபிக்கிறவர்களாக இருந்தோம்னா அந்த மதவெறி பிடித்தவெல்லாம் மனுஷனாக ஆண்டவரால் மாற்ற முடியும். மதவெறி பிடித்த சவுல் என்ற, யூத மதவெறி பிடித்த சவுல் என்ற வாலிபனை ஒரு பவுலாக மாற்றி கிறிஸ்துவுக்காக அவனை இரத்த சாட்சியாய் மறிக்க வைத்தார்ன்றா, அப்போ ஸ்தேவானுடைய ஜபம் எவ்வளோ வல்லமை மிகுந்ததாக இருந்திருக்கிறது பாருங்கள். இன்றைக்கி உலகம் முழுவதும் இன்றைக்கி கிறிஸ்தவம் பரவதற்கு ஒரு காரணமாக இருந்தவர் இந்த பவுல் என்பவர். உலகத்தில் அநேக மக்கள் அவர் மூலமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சாட்சி கொடுக்கிறது இந்த வேதம். அப்போ பாருங்கள் இந்த ஸ்தேவானுடைய ஒரு ஜபம், அக்கிரமக்காரனுக்காக ஜபித்ததை அந்த ஜபம் இன்றைக்கி பாருங்கள், ஒரு மதவெறி பிடித்த மனிதனாக இருந்த சவுலை பவுலாக ஆண்டவர் சந்தித்ததுனால இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அன்பானே இன்றைக்கி அதே தான் இன்றைக்கி நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சத்தியமாக இருக்கிறது. அக்கிரமக்காரரை கண்டு நம்ம கலங்க வேண்டாம், அக்கிரம செய்கைக்காரை கண்டு பயப்பட வேண்டாம், அக்கிரம செய்கைக்காரை கண்டு சபிக்க வேண்டாம், அக்கிரம செயலைக்காரை கண்டு திட்ட வேண்டாம், பய வேண்டாம். இதை சொல்லும்போது எனக்கு 1 பேதுரு 2 தான் ஞாபகம் வரும். 2 23 வசனம் பாருங்களேன். 1 பேதுரு 2:23

தெரியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஏன்னா இன்னைக்கு அப்படிப்பட்ட அராஜகம் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. அந்த சூழ்நிலையும் கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் என்ன செய்வாங்க, உத்தரவாதம் இல்லை உயிருக்கு. யாரை வேணாலும் எப்போ வேணாலும் எதை வேணாலும் செய்யலாம். அப்படிப்பட்ட மதவெறி பிடித்தவர்கள் இன்றைக்கி கட்டவிழ்க்கப்பட்டு, ஏன்னா அவங்க பாவம், அவங்க கண்ணு சுருகி போன குருடர்களாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி அந்த மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க. மதவெறியை திணிச்சு திணிச்சு திணிச்சு மக்களை பார்த்தா அவங்களுக்கு வந்து ரத்த வெறி பிடித்து அலையிறவர்களாக மாறு. கொலை செய்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறான்னா பார்த்துங்க, துப்பாக்கி பயிற்சியும் குத்துற பயிற்சியும் அவங்கள எப்படி கொலை பண்ணுன்றதுக்கு. உண்மை இல்லை, இன்றைக்கி பாரு, இதெல்லாம் ஒரு மதம், அவங்களுக்கு ஒரு பக்தி, அதில் வேறு ஒரு அவங்களுக்கு ஒரு காரியம். அன்பாக இல்லை, இன்றைக்கி அவங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். அந்த அக்கிரம சேவைக்காரர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். அன்பாக இல்லை, அதுதான் இன்றைக்கி நமக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். இன்றைக்கி உண்மையிலே அந்த ஒரிசாவில் நடந்த சம்பவம், அந்த ஸ்டெயின்லி ஸ்டெஃபான் என்ற மிஷினரி அவர் பிள்ளைகளோடு கொளுத்துனாங்க. அதுக்கு தலைமை ஏற்றவன் ஒருத்தவன் தாராசிங், அவன் தான் நம்பர் 1 அக்யூஸ்டு ஒன் அவர் அக்யூஸ்ட் நம்பர் 1 அவர் தாராசிங். பேப்பரில் வந்தவுடனே அவன் ஃபோட்டோ மேலே கையை வச்சு நான்லாம் கண்ணீரோடு ஜெபிச்சிருக்கிறேன். ஆண்டவரே, இந்த அக்கிரம செய்கைக்காரனுக்காக நான் ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த வேத வசனத்தை சொல்லி சொல்லி இந்த பிதாவே இவர் செய்வது இன்னதென்று தெரியாமல் செய்கிறாங்க, இவ்வளோ மன்னி ஆண்டவரே. ஸ்தேவான் ஜெபித்ததுனால ஒரு பவுளை நீர் உருவாக்கினீர். அதே போல் இந்த ஆண்டவரே ஸ்டெயின்லி ஸ்டெஃபான் கொலை பண்ண ஏதுவாக இருந்த, மூளையாக இருந்த, இல்லை அதுக்கு தலைமை ஏற்று நடத்தின இந்த தாராசிங்க சந்தி ஆண்டவரே, இவனுக்கு இவனுடைய அக்கிரமம் நீங்கள் நான் ஜெபிக்கிற ஆண்டவரே, இவன் பாவத்துக்காக ஜெபிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி அந்த காலத்தில் நான் உண்மையிலே கண்ணீரோடு அந்த தினத்தந்தி பேப்பரில் அவன் ஃபோட்டோ மேலே கையை வச்சு ஜெபிச்சது உண்டுங்க. அதனுடைய விளைவோ எனக்கு தெரியாது. இந்த தாராசிங் என்பவன் ஜெயிலில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான், அவன் வேதத்தை வாசிக்கிறான் என்று ஏன் காதுபட கேள்விப்பட்டுட்டேன். அன்பாவில் இன்றைக்கி அதுதான் இன்றைக்கி ஆண்டவருடைய ஜபமாக இருக்கிறது. இன்றைக்கி நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் அதுதான். இன்றைக்கி நாம் எதை கற்றுக்கொண்டோம், எப்படியாக ஜெபிக்கிறோம், அவர்களை பார்த்து எப்படியாக நம்ம மனம் பதறுகிறோம். மனம் பதறி கூட நம்ம ஒரு வார்த்தை சொல்ல வேண்டாம். ஏசாண்டவர் மனம் பதறி கூட அவர் பேசலை. வையப்படும் போது பதில் வையாமலும்னு சொல்கிறார். இன்றைக்கி நம்மளை திட்டினா போதும், பதிலுக்கு 4 வாட்டி திட்டாட்டாலும் மனசுக்குள்ளாதையே திட்டிக்கிறோம். மனசுக்குள்ளாரையே அவனை திட்டுறோம், இல்லைன்னா ஜெபிக்கிறோம். ஏன்னா எதிர்க்க திட்டினா அவன் வந்து அடிச்சிடுவான், நம்மளோட பெரிய வலிவன். ஆனால் அவனை மனசுக்குள்ளே கூட திட்டாத, மனசுக்குள்ளே கூட சபிக்காதன்னு தான் ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் இன்றைக்கி நம்ம எத்தனை கிறிஸ்தவர்கள் எப்படியாக இருக்கிறோம், தீமைக்கு நன்மை செய்கிறவர்களாக இருக்கிறோமா, தீமைக்கு தீமை செய்கிறவர்களாக இருக்கிறோமா, உதாசீனத்துக்கு உதாசீனப்படுத்துவர்களாக இருக்கிறோமா, உதாசீனத்துலேருந்து உதாசீனப்படுத்தவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களாக இருக்கிறோமா. அன்பாலே, நாம் எதை கற்றுக்கொண்டு இருக்கிறோம், இன்றைக்கி நாம் ஜெபிக்க ஒப்பு கொடுப்போம். நம்மளை ஆண்டவரை, எங்களை சுற்றி இந்த அக்கிரம செய்கைக்காரர் தான் இருக்கிறாங்க, அக்கிரமக்காரர் தான் இருக்கிறான். இந்த அக்கிரமக்காரெல்லாம் எங்களுக்கு கொள்ளை பொருளாத்தாங்க. இன்றைக்கி நம்ம ஜபம், நம்ம ஜபம் வந்து நடக்கும், நிறைவேறும்லாம் நம்ம நினச்சிட்ருப்போம். என்றைக்காவது நிறைவேறும். ஸ்தேவான் சொல்லிவிட்டு சேர்த்து போயிட்டார், ஆனால் அவன் ஜபம் நிறைவேறிச்சு. சவுலாக இருந்தனே ஆண்டவர் சந்தித்த பிறகு பவுலாக மாற்றி உலகம் முழுவதும் இயேசுவே உண்மையான தேவன் என்று லொங்கு லொங்குன்னு அலைய விட்டாரா இல்லையா? அதே போல் இன்றைக்கி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கி எத்தனையோ அக்கிரம, அதில் நான் ஒரு அக்கிரமக்காரன், நீங்கள் ஒரு அக்கிரமக்காரலாம் இருக்கிறான். இன்றைக்கி ஆண்டவர் நமக்காக ஜெபித்தார், இன்றைக்கும் ஜெபிச்சு கொண்டு இருக்கிறார் ரோமரேட்டில் நமக்காக. அக்கிரம செய்கைக்காரர்களுக்காக அவர் வாக்கடங்காக பெருமூச்சியோடு ரோமரேட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் உட்காந்து பிதாவினுடைய வலது பாரிசத்தில் உட்காந்து ஜெபிக்கிறாராம், இந்த அக்கிரம செய்கைக்காரெல்லாம் எங்களுக்கு கொள்ளை பொருளாக தாங்கன்னு வாக்கடங்காக பெருமூச்சியோடு. அன்பும் இல்லை, இன்றைக்கி நாம் அந்த மாதிரி பெருமூச்சியோடு ஜெபிக்கிறோமா? இந்த அக்கிரமக்காரர்களுக்காக இன்றைக்கி சூழ்நிலை எப்படியாக இருக்கிறது, கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. ஒரு மணிப்பூரில் ஒரு கலவரம் கட்டவிழ்க்கப்பட்டது மதவெறியினால், அது ஜாதின்னு சொல்லிட்டானுங்க. அதே இன்றைக்கி ஹரியானாவில் மதவெறி கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி ஒவ்வொரு மாநிலமாக கட்டவிழ்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பயம் வந்து போச்சு. அதனால இன்றைக்கி அந்த அடக்குமுறையினால் நம்மளை பயம் காட்டணும்னு நினைக்கிறான் பிசாசு. அவர்களுடைய மதமும் அவர்களுடைய பக்தியும் அதுதான் சொல்லிக் கொடுக்குது, கொலை பண்ணுறதுக்கும் அடித்து கொள்றதுக்கும் தான். ஆனால் நம்முடைய பக்தி அவர்களுக்காக ஜெபிக்கவும் வேண்டுதல் செய்யவும் அக்கிரமக்காரர்கள் மனம் திரும்புவதற்காக நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்துருக்கிறார். அன்பாலே, இன்றைக்கி நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த அக்கிரமக்காரர்களை எங்களை சுற்றி, அதில் இந்தியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற கொஞ்சத்துக்கும், அதாவது
என்ன ஈரமில்லாத இரக்கமில்லாத அக்கிரம செய்து கொண்டிருக்கிற மதவெறி பிடித்த மனிதர்களுக்காக நாங்கள்

ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, அக்கிரமக்காலுக்காக ஜெபிக்கிறோம்னு சொல்லி நம்ம அவங்களுக்காக ஜெபத்தை ஏறெடுத்தோம் என்றால் நிச்சயமாக அந்த அக்கிரம செய்யக்காரன் பைபிள் எடுத்துக்கிட்டு இயேசுவே உண்மையான தேவன் என்று சொல்லும்படியான நாட்கள் வரதான் போகிறது. நாம் பார்க்க தான் போகிறோம். நாம் ஜெபிக்கணும். எல்லா கிறிஸ்தவர்கள் இதை கேட்க போகிற ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே இப்படியே சொல்லியே ஜெபிங்க. அக்கிரமக்காரர்களுக்காக நீங்கள் ஜெபித்ததை போல நாங்கள் ஜெபிக்கிறோம். பிதாவே இல்லை மன்னியன்னு சொல்லி உங்களை அடித்து சிலுவையில் அறைந்தவர்களுக்காக நீ ஜெபித்ததைப் போல நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு ஸ்தேவானை கல்லெறிந்து கொல்ல வந்தவர்களை அவன் ஆண்டவரே இந்த பாவங்கள் மேலே சுமத்தாதிரும் என்று சொல்லி ஜெபித்தது போல நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி நாம் ஜெபத்தில் நாம் தரித்திருந்தோம் என்றால் இந்த அக்கிரமக்காரர்களுக்காக பாரம் கொண்டு வியாகுலப்பட்டு அந்த அங்கலாய்ப்போட அந்த பெருமூச்சு விட்டு நம்ம ஜெபித்தோம் என்றால் நம்ம பெருமூச்சு ஆண்டவர் கேட்டு அந்த அக்கிரம செய்கைக்காரர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சந்திக்க முடியும். அவர்களையும் பவுளை போல மாற்றி இயேசுவுக்காக உயிரையே கொடுக்கிறவர்களாய் மாற்ற முடியும். நாம் ஒப்பு கொடுப்போமா? செபிப்போம். ஆண்டவரே இந்த நாளிலே நாங்கள் அக்கிரமக்காரர்களுக்காக செபிக்க ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே அவர்களை வெறுக்காதபடிக்கு, அவர்களை ஒதுக்காதபடிக்கு, அவர்களை பார்த்து பயப்படாதபடிக்கு, அவர்களை பார்த்து முறுமுறுக்காதபடிக்கு, அவர்களை பார்த்து நாங்கள் சபிக்காதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உம்மை போல நாங்கள் முழங்கால் நின்று வெறு பெருமூச்சோடு அக்கிரமக்காரர்களுக்காக நாங்கள் செபிக்க. ஐயோ இப்படிப்பட்ட ஒரு முரட்டாட்டத்தில் கண் சொருகி போன குருடர்களாய் பக்தி என்ற வேஷத்தில் பிசாசு அவங்களை வீணாக்கி கொண்டிருக்கிறதே என்று சொல்லி அவளுடைய ஆத்துமாக்களுக்காக அவர்கள் நரகத்துக்கு போகக்கூடாது என்பதற்காக அவர்கள் பாவம் அவர்கள் மேலே சுமராது இருப்பதற்காக நாங்கள் ஸ்தேவானை போல முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாளிலே எங்களை சுற்றி இருக்கிற அக்கிரமக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களெல்லாம் நீ சந்திக்கிறது ஒரு நொடி ஆண்டவரே. உம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அந்த அக்கிரம செய்கைக்காரனை சந்தித்தீர் என்றால் அவன் உங்களுக்காக உயிரை கொடுப்பான். ஆண்டவரே உம்முடைய வேதத்தை கையில் எடுத்து இயேசுவே மெய்யான தேவன் என்று சொல்லி உலகம் முழுவதும் பறைசாற்றுவான். ஆண்டவரே அப்படிப்பட்ட அக்கிரம செய்கைக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் எங்களுக்கு கொள்ளை பொருளாய் தாரும். ஆண்டவரே ஏசையா தீர்க்கதரிசி எப்படியாக ஆண்டவரே உம்மை பற்றி கூறியிருக்கிறார். ஆண்டவரே அவர் எப்படியாக அக்கிரம செய்கைக்காரருக்காக வேண்டி கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன் என்று சொன்ன இந்த வார்த்தையை கிளைம் பண்ணி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு அந்த அக்கிரம செய்கைக்காரர்களை பங்காக கொடுங்கள் ஆண்டவரே. அவர்கள் எல்லோரும் எந்த மதத்துக்காக வெறி பிடித்து கொலை வெறி பிடித்து அலைகிறார்களோ அந்த மதத்தை வெறுத்து அந்த மதம் அது மதமே அல்ல என்று சொல்லி மார்க்கத்தை நல்ல மார்க்கம் இயேசுவின் மார்க்கம் இயேசுவின் அன்பின் வழியில் நான் செல்கிறேன் இயேசுவே உண்மையான தேவன் என்று சொல்லி உமக்காக உயிரை கொடுக்கிறவர்களாய் மாற்ற போறீங்கப்பா அப்படியா செய்ய போறீங்க. நன்றி இயேசு கிறிஸ்து நாமத்தை.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கிருபை உங்களை அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. யாத்திராகமம் 4வது அதிகாரம் அதனுடைய 12-13 வசனங்கள். ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. முச்சடியிலே தேவன் எழுந்தருளி மோசேக்கு தரிசனமாகி மோசையோடு பேசுகிறார். ஆமே, என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து, அவர்கள் கூக்குரலை கேட்கவே கேட்டு அவர்கள் வேதனை அறிந்திருக்கிறேன். அவர்களை அழைத்து வர உன்னை அனுப்புகிறேன் வா என்று சொல்லி மோசேயின் மேல் இருக்கிற தேவனுடைய திட்டத்தை அங்கே தேவன் வெளிப்படுத்துகிறார். திட்டம் வெளிப்படுத்தப்பட்டதும் மோசே பல காரணங்களை சொல்லுகிறார். முதலாவது, ஆண்டவரே, நான் எம்மாத்திர ஆண்டவரே, இதெல்லாம் என்னால் எப்படி முடியும், நான் இதற்கு பாத்திரவான் அல்ல என்கிறார். பிற்பாடு சொல்லுகிறான், ஆண்டவரே, அவங்க உம்முடைய நாமத்தை கேட்பாங்க, எனக்கு தெரியாது என்று சொல்லுகிறார். அதன் பிறகு சொல்லுகிறான், ஆண்டவரே, ஜனங்கள் என்னை நம்ப மாட்டார்கள் என்கிறார். இப்படி ஒவ்வொரு காரணத்தையாய் அவன் முன்வைக்கிறான். எதற்காக முன்வைக்கிறான் என்று பார்த்தால், இந்த காரியத்திலிருந்து விலகும்படியாக. கடைசியில் அவன் வைத்த அத்தனை காரணங்களுக்கும் கர்த்தர் சரியான பதிலை கொடுத்து கொண்டிருக்கும் போது, ஆமே, கடைசியாய் அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நீரனோடு பேசினதற்கு முன்பாகிலும் பேசினதற்கு பின்பாகிலும் நான் வாக்கில் வல்லவன் அல்ல என்று சொல்லுகிறான். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறான், நீ அதை குறித்து கவலைப்படாதே, நானும் வாயோடு இருந்து பேசுகிறேன் என்று. அதன் பிறகு மோசே சொல்லுகிறான், வேறு யாரையாவது அனுப்புங்க என்று. காரணம் சொல்லி காரணங்களை முன்வைத்து கர்த்தருடைய திட்டத்திலிருந்து விலக பார்க்கிறான். வேதம் சொல்லுகிறது 14வது வசனத்தில், அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபமூண்டவராகி. மோசே மேல் அவ்வளோ கோபம் வருது ஆண்டவருக்கு. இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, தேவன் ஒரு நோக்கத்தை வைத்துதான் நம்மை உருவாக்கி இருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. தேவன் தம்முடைய காரியத்தை நமக்கு வெளிப்படுத்தி அந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற நமக்கு அவருடைய அழைப்பு வரும்போது, நான் மோசேயை போல இப்படி காரணங்களை சொல்லி விலகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். காரணம், மோசேயின் வாழ்க்கை போல தானே நம்முடைய வாழ்க்கை. எத்தனை முறை நம்முடைய வாழ்க்கை முடிந்திருக்க வேண்டியது. மோசே பிறக்கு முன்னமே மோசை அழிக்கும்படியான கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. பிறக்கிற ஆண் குழந்தைகள் அனைவரையும் நைல் நதியிலே தூக்கி போட வேண்டும். அப்படி என்றால் மோசேக்கு எதிரான காரியங்கள் தான் இந்த பூமியில் இருந்தது. மோசே பிறக்கு முன்னமே அவனுக்கு எதிரான திட்டங்கள் தான், சட்டங்கள் தான் போடப்பட்டது. அதையெல்லாம் தாண்டி அந்த தீபத்தை அணைய விடாமல் கர்த்தர் இதுவரை வளர்த்தி கொண்டு வந்திருக்கிறார். எதற்காக? அவருடைய சித்தத்திற்கு. அதே போல தான் நம்மை தேவன் கிருபையாய் பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறார். மோசே மாதிரி நம்ம பல காரணங்கள் நமக்கு இருக்கலாம், ஆனால் அதை முன்வைத்து விலகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மாறாக நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? தமஸ்குக்கு போகிற வழியிலே கர்த்தர் பவுலை சந்தித்த போது, நீர் யார் என்று கேட்கிறான். அவர் தம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினதும் அடுத்து பவுல் காரணம் சொல்லவில்லை, மாறாக, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர். காரணங்கள் சொல்லி விலகாமல், ஆமே, கர்த்தருக்கு முன்பாய் நாம் நம்மை அர்ப்பணிப்பதே சிறந்தது. காரணம் சொல்லி விலகுகிறவர்கள் தேவனை கோபப்படுத்துகிறார்கள். ஆமென். கர்த்தருடைய சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிறவர்கள் தேவனை பிரியப்படுத்துகிறார்கள். தேவனை பிரியப்படுத்துவோம், கர்த்தர் தம்முடைய சித்தத்தின்படி நம்மை நடத்துவாராக. நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, நாங்களும் பல நேரத்தில் காரணங்களை சொல்லி விலகுகிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரே, உம்மை கோபப்படுத்துகிற கோபாக்கினையின் பிள்ளைகளாய் அல்ல, உமக்கு பிரியமானதை செய்கிற நேச பிள்ளைகளாய் காணப்பட, சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்கிற மனநிலையோடு அர்ப்பணிக்க எங்களுக்கு கிருபை செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
2: நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். லூக்கா 6:38. கான்ரட் ரூலண்ட் இளம் பிராயத்திலேயே மிக துடிப்பான சிறுவனாக இருந்தான். அவனை அடக்கி ஒரு இடத்திலே உட்கார வைப்பது அவனுடைய பெற்றோருக்கு மிகவும் கஷ்டமான ஒரு செயலாக இருந்தது. எனவே அவனுடைய ஆற்றலை நல்ல முறையில் பயன்படுத்த அவனை அவனுடைய பெற்றோர் இளைஞர் விளையாட்டு அணியிலே சேர்த்து விட்டனர். அவன் ஃபுட்பால், பாஸ்கெட்பால், பேஸ்பால் போன்ற விளையாட்டுகளில் மிக திறமையானவனாக வளர்ந்தான். அவனுக்கு 11 போது அவன் வாழ்விலே ஒரு திருப்புமுனை ஏற்பட்டது. என்னவென்றால், புகழ்பெற்ற விளையாட்டு வீரர் ராட் கேரஃப் என்பவர் அவன் படித்த பள்ளிக்கு வந்து மாணவர்களை சந்தித்து அவர்களை உற்சாகப்படுத்தினார். அவர் விளையாட்டிலே அரிய பெரிய சாதனைகளை செய்தவர். லாஸ் ஏஞ்சல்ஸில் அவரை தோற்கடிக்க யாருமே இல்லை. கான்ரட் போய் அவரை தனியாக சந்தித்தான். அந்த சந்திப்பு அவனுக்கு மிகுந்த உற்சாகத்தை கொடுத்தது. அன்று அவனுடைய தாய் அவனை வீட்டுக்கு அழைத்து செல்ல வந்திருந்த போது அவன் காருக்குள் ஏறும்போதே, "அம்மா அம்மா, நான் இன்று ராட் கேரஃபை சந்தித்தேன். அவரோடு பேசினேன். நானும் அவரைப் போல பல வெற்றிகளை பெற வேண்டும் அம்மா" என்று வீடு போகும் வரை வழிநெடுக சொல்லிக் கொண்டே வந்தான். அந்த நாள் முழுவதும் ராட் கேரஃபிடம் பேசியதால் தனக்கு ஏற்பட்ட மாறுதலை சொல்லிக் கொண்டே இருந்தான். அந்த சந்திப்பு அவன் வாழ்வில் நிரந்தரமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. அவன் இருதயம் உற்சாகமடைந்தது. கான்ரட் பள்ளிக்கூட படிப்பை முடித்து கல்லூரியில் சேர்ந்தபோது ஃபுட்பால் டீமில் சேர்ந்து விளையாடினான். அவன் ஒரு விளையாட்டு நட்சத்திரமாக வெளி உலகிற்கு தெரிய வரும் காலகட்டத்தில் முழங்காலில் ஏற்பட்ட ஒரு காயத்தினால் தான் நேசித்த விளையாட்டிலிருந்து வெளியேற வேண்டியதாயிற்று. ஆனாலும் கான்ரட் தன் நம்பிக்கையை விட்டுவிடவில்லை. தன்னை கடுமையான பயிற்சியில ஈடுபடுத்தி கொண்டிருந்தான். ஒரு நாள் கான்ரட் ஜிம்மில் உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்த போது அவனுக்கு கடுமையான தலைவலி ஏற்பட்டது. தன் வலது கண்ணை யாரோ குத்துவதை போல இருந்தது. உடனடியாக அவனுக்கு தீவிர சிகிச்சை கொடுக்க வேண்டியதாயிற்று. அவனுக்கு இரத்த தமனி சுருங்கி இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. பின்பு இரத்த குழாய் வெடித்ததால் கான்ரட் மூளைச்சாவு அடைந்ததாக அறிவிக்கப்பட்டது. இந்த சம்பவத்துக்கு சில மாதங்களுக்கு முன்புதான் கான்ரட் தான் இறக்கும் பட்சத்தில் தன்னுடைய உடல் உறுப்புகளை தானமாக கொடுத்து விடும்படி எழுதி வைத்தார். வலிமையான அவனுடைய இருதயம் தானமாக கொடுக்கப்பட முடிவு செய்யப்பட்டு அதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. கான்ரடின் தாய், "என் மகனின் இருதயத்தை யார் பெறுகிறார்களோ அவரை நாங்கள் பார்க்க விரும்புகிறோம். எங்கள் மகனுடைய இருதயத்தை பெறுகிறவர் அதை பெறுவதற்கு தகுதியானவராக இருக்க வேண்டும். ஏனென்றால் என் மகனின் இருதயம் ஒரு நல்ல இருதயம்" என்றார்கள். இந்த செய்தி பட்டணத்திலே பரவியது. உடல் உறுப்பு தானம் பெறுவதற்கு காத்திருந்தோர் பட்டியலில் முதலில் இருந்தவருக்கு அந்த செய்தி போய் எட்டியது. தேவ திட்டத்தின்படி காத்திருந்தோர் பட்டியலில் முதலில் இருந்தது வேறு யாருமில்லை, அன்று கான்ரடை உற்சாகப்படுத்திய ராட் கேரிஃப் என்பவர்தான். ஒரு நாளில் கான்ரடின் இருதயத்தை உற்சாகப்படுத்திய ராட் கேரிஃபுக்கே 18 கழித்து மீண்டும் அந்த இருதயம் கொடுக்கப்பட்டது. ஆம் பிரியமானவர்களே, ஒரு காலத்திலே நாம் யாரை உற்சாகப்படுத்தி உயர்த்தி விட்டோமோ அவர்கள் மூலம் பிற்காலத்தில் நாம் பயனடைய வாய்ப்புண்டு. நாம் எந்த அளவினால் அளக்கிறோமோ அந்த அளவினால் நமக்கும் அளக்கப்படும். நாம் பேசும் உற்சாகமான வார்த்தைகள் கூட அநேகரை உருவாக்கும். தங்களால் எதுவுமே செய்ய முடியாது என்று நினைத்தவர்கள் கூட உற்சாகமடைந்து உயர்ந்த நிலைக்கு வர முடியும். பிறரை உற்சாகப்படுத்தும் ஊழியத்தை நாம் செய்தால் தேவன் அதற்குரிய பிரதிபலனை நமக்கு ஏற்ற நேரம் தருவார். ஆகவே சோர்ந்து போகாமல் பிறரை உற்சாகப்படுத்துவோம். அவர்கள் உயரட்டும்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20:17. எருசலேம் ஜனங்களே, கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், கர்த்தர் உங்களோடே இருக்கிறார் என்றான். என கண்பார்ந்தவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்வில் மகத்துவமான வெற்றியையும் மகிமையான ஆசீர்வாதத்தையும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். நாம் வாசித்த வசனத்தில் யோசபாத்திற்கு கர்த்தர் பெரிய வெற்றியை தந்தார். இதுவரையில் நீங்கள் போராடின சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இனி நீங்கள் போராட வேண்டாம், சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன் என்கிறார். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20:1-2 வாசிக்கும் பொழுது யோசபாத்திற்கு பிரச்சனை சமுத்திரத்திற்கு அப்பால் இருந்து வருகிறதை பார்க்கலாம். 2 வசனத்தில் சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள் என்று உள்ளது. 3 வசனத்தில் யோசபாத் பயந்தான் என்று உள்ளது. 12 வசனத்தில் எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை என்று யோசபாத் கூறுகிறதை பார்க்கின்றோம். என கண்பார்ந்தவர்களே, இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு சூழ்நிலையை கண்டு பயந்து இருக்கிறீர்களா? என்ன செய்வதென்று அறியாது திகைத்து பலனில்லாமல் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், யுத்தம் என்னுடையது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம் என்று. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20:4 கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடினார்கள் என்று உள்ளது. வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்தே நன்மை வரும் என்பதால் 19 வசனத்தில் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோடே கம்பீரமாய் துதித்தார்கள் என்று உள்ளது. 21 வசனத்தில் யோசபாத் யுத்தத்திற்கு படைகளை ஆயத்தப்படுத்தும் போது அவன் முதலாவதாக கர்த்தரை பாடி துதிப்பவரை முன் நிறுத்தினான். பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள் என்று வசனம் உரைக்கின்றது. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20:17 சும்மா இருந்து ஜெயித்தார்கள் என்றும், 15 வசனத்தில் யுத்தம் கர்த்தருடையது என்றும், 16 வசனத்தில் சத்துருவை சந்திப்பீர்கள் ஆனால் யுத்தம் செய்ய மாட்டீர்கள் என்றும் சொல்லப்படுவதால் இன்றைக்கும் உங்களுடைய வாழ்விலும் எவைகளுக்கெல்லாம் போராடி கொண்டு இருக்கிறீர்களோ, ஒருவேளை வியாதியாக இருக்கலாம், நீங்கள் வேலை செய்கிற இடங்களாக இருக்கலாம், குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளாகவோ, பிள்ளைகளுடனாகவோ, உறவுகளுடனாகவோ, எப்படிப்பட்ட போராட்டமாக இருந்தாலும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன் என்று. என கண்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய தீர்மானம், சூழ்நிலைகளை முன்வைத்து கலங்காமல் பயப்படாமல் கர்த்தரை துதியுங்கள், அவருக்கு முதலிடம் கொடுங்கள், கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து சமாதானத்தை தந்தருளி ஜெயமுள்ள வாழ்க்கையை கொடுத்து ஆசிர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் GFAN FM இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

0: உலகத்தை விட்டு திரும்புதல் என்ற தலைப்பின் கீழ் சகோதரன் ஜாக் பூனன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: Matthew's Gospel chapter 3.
2: மத்தேயு சுவிசேஷம் 3 அதிகாரம்.
1: One of the questions that many non-Christians ask when they become Christians is, why are there so many Christian churches?
2: அநேக கிறிஸ்தவர்களாதவர்கள் கிறிஸ்தவர்களான பிறகு அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி, ஏன் இத்தனை சபை பாடுபாடுகள் சபை பாடுபாடுகள் இருக்கிறது, எத்தனை சபை பிரிவுகள் இருக்கிறது என்று கேட்கிறார்கள்.
1: I mean, if there is only one Bible, why isn't there only one church?
2: ஒரே ஒரு வேதாகமம் தானே இருக்கிறது, பின்ன ஏன் ஒரே ஒரு சபை மட்டும் இல்லை, ஏன் இத்தனை பிரிவுகள் என்று கேட்கிறார்கள்.
1: Why do we have so many different denominations even among Protestants?
2: Protestants மத்தியிலேயே ஏன் இத்தனை சபை பிரிவுகள் இருக்கிறது? ஆகவே இது ஒரு கேள்வியாகவே இருக்கிறது.
1: Because I don't know whether even Christians know the answer to that.
2: கிறிஸ்தவர்களுக்கு இவ்விதமான கேள்விக்கு பதில் இருக்கிறதா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை.
1: Because that could be a question that people ask us, why did you start a church in Tanjavur when there are so many other churches already here?
2: ஏற்கனவே பல சபைகள் தஞ்சாவூர்ல இருக்கும் பொழுது ஏன் இன்னொரு சபையை நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்றும் கேட்கலாம்.
1: I remember when we first came here for a conference many years ago.
2: அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு இங்கே வந்த பொழுது
1: we had many people from outside and we had a question time.
2: அந்த பப்ளிக் மீட்டிங்கிலே வெளியிருந்து பலர் வந்திருந்தார்கள். அப்பொழுது ஒரு கேள்வி பதில் நேரம் இருந்தது.
1: And one of the questions they asked was this.
2: அப்படி அவர்கள் கேட்ட கேள்விகளிலே ஒன்று இதுதான்.
1: Have you come here to steal the sheep from other churches?
2: பிற சபைகளிலிருந்து ஆடுகளை திருடும்படியாய் இங்கே வந்திருக்கிறீர்களா என்று கேட்டார்கள்.
1: I said no.
2: இல்லை என்று சொன்னேன்.
1: We never want to steal any sheep.
2: எந்த ஆடுகளையும் நாங்கள் திருட விரும்பவில்லை என்று சொன்னோம்.
1: Some goats may come and they may become sheep after coming to our midst.
2: சில வெள்ளாடுகள் வரலாம், வந்து எங்களுக்கு மத்தியிலே சட்ட நாட்களில் இருந்த பிறகு அவர்கள் நல்ல ஆடுகளாக மாறலாம்.
1: But I said there's another way to look at it.
2: ஆனால் இதை பார்ப்பதற்கு இன்னொரு கோணத்திலே பார்க்கலாம் என்று சொன்னேன்.
1: Supposing there is some town where there are no colleges.
2: ஒரு ஊரிலே கல்லூரிகளே இல்லை என்று வைத்துக் கொள்வோம்.
1: Only schools.
2: அந்த ஊரிலே பள்ளிகள் மட்டுமே இருக்கிறது.
1: So people finish matriculation or something and that's it.
2: அந்த ஊரிலே பார்த்தால் படித்தவர்கள் எல்லாரும் 10ஆம் வகுப்பு கூட நின்று விட்டார்கள், அவ்வளவுதான்.
1: And they can't go anywhere else, so they finish with matriculation.
2: வேற எங்கேயும் அவர்களால் செல்ல முடியவில்லை, ஆகவே 10ஆம் வகுப்பு கூட தங்களுடைய படிப்பை நிறுத்தி கொள்கிறார்கள்.
1: There may be 100 schools like that.
2: அதுபோல 100 பள்ளிகள் இருக்கலாம்.
1: So if somebody comes there and starts a college.
2: யாராவது ஒருவர் அப்படிப்பட்ட ஊரிலே வந்து ஒரு கல்லூரியை ஆரம்பிக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம்.
1: He's not stealing any students from the schools.
2: அவர் பள்ளியிலிருந்து எந்த மாணவர்களையும் திருடவில்லை.
1: He's only trying to help those who don't want to stop with matriculation but want to go higher.
2: 10ஆம் வகுப்போடு கூட என்னுடைய படிப்பை நிறுத்தி விட கூடாது, நான் இன்னும் மேற்படிப்புக்கு தொடர்ந்து செல்ல வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு அவர் அந்த கல்லூரியை ஆரம்பித்திருக்கிறார்.
1: So sometimes the planting of a new church is like that.
2: சில சமயத்திலே ஒரு புது சபையை ஸ்தாபிப்பதனுடைய நோக்கம் அப்படி இருக்கலாம்.
1: For example, in some place, there's no schools at all.
2: சில இடங்களிலே பார்த்தால் பள்ளிகளே இல்லாமல் இருக்கிறது.
1: So if somebody starts a nursery school,
2: அந்த இடத்திலே போய் பாலகர் பள்ளியை யாராவது ஆரம்பித்தால்,
1: that's like a village where no church is preaching about being born again.
2: அது எதற்கு ஒப்பாய் இருக்கிறது? மறுபடியும் பிறத்தலை குறித்து பிரசங்கிக்கக்கூடிய சபைகள் ஒன்றுமே இல்லாத ஒரு ஊரிலே ஆரம்பிப்பது போல இருக்கிறது.
1: There are many churches today that do not preach, you must be born again.
2: நீ மறுபடியும் பிறந்தாக வேண்டும் என்று பிரசங்கிக்காத சபைகள் பல பல இருக்கின்றன.
1: Many people think that if people believe in the Bible and go to some church, they must be born again.
2: ஏதோ வேதத்தை விசுவாசித்து விட்டு ஏதோ ஒரு சபைக்கு போனால் கண்டிப்பாக அவர்கள் மனம் திரும்பி இருக்கிறார்கள் என்று சிலர் எண்ணுகிறார்கள்.
1: The person who used the word born again was the Lord Jesus.
2: மறுபடியும் பிறக்க வேண்டும் என்ற பதத்தை முதலாவது பயன்படுத்தியவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
1: And he did not say that to a prostitute.
2: அதை ஒரு வேசியினிடத்திலே அவர் சொல்லவில்லை.
1: He said that to a bishop, Nicodemus.
2: நிக்கோதேமு என்கிறதான ஒரு பிஷப்பினிடத்திலே தான் நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொன்னார்.
1: I have never met a servant of God who would tell a bishop you must be born again.
2: ஒரு பிஷப்பை பார்த்து நீர் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு ஊழியக்காரரையும் நான் பார்த்ததில்லை.
1: Why?
2: ஏன்?
1: Because even those who claim to be spirit filled, they are scared.
2: ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன், ஆவி நிறைவேற்றப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களும் கூட பயப்படுகிறார்கள்.
1: They are not servants of God.
2: அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள் அல்ல.
1: They fear men.
2: அவர்கள் மனிதர்களுக்கு பயப்படுகிறார்கள்.
1: They think if a man is a bishop and puts a cross around his neck, he must be born again.
2: ஒரு மனிதன் பிஷப்பாய் இருந்து தன்னுடைய கழுத்திலே ஒரு பெரிய சிலுவையை தொங்கவிட்டிருந்தால் கண்டிப்பாக அவர் மறுபடியும் பிறந்திருக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள்.
1: No, Jesus would come and say, you must be born again.
2: இயேசு வந்தால் என்ன சொல்லுவார்? நீ மறுபடியும் பிறக்க வேண்டும்.
1: Whoever we are, whether prostitutes or archbishops, you have to be born again.
2: நாம் யாராய் இருந்தாலும் சரி, ஒருவேளை நீங்கள் ஆர்ச்பிஷப்பாக இருக்கலாம் அல்லது ஒரு வேசியாக இருக்கலாம், மறுபடியும் பிறக்க வேண்டும்.
1: Everybody is a sinner.
2: எல்லாரும் பாவிகள் தான்.
1: And so there are many churches unfortunately that do not preach you must be born again.
2: ஆகவே மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று பிரசங்கிக்காத அநேக சபைகள் துரதிஷ்டவசமாக இருக்கின்றன.
1: That is why 90% of Christians in India are not born again.
2: ஆகவே தான் இந்திய தேசத்திலே 90% கிறிஸ்தவர்கள் மறுபடியும் பிறக்காத கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள்.
1: So to start a nursery school is like starting a church that preaches you must be born again.
2: ஆகவே ஒரு பாலகர் பள்ளியை ஆரம்பிப்பது, ஒரு சபையை ஆரம்பிப்பது பாலகர் பள்ளியை ஆரம்பிப்பது போல நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று பிரசங்கிப்பது.
1: But to be born again is not enough.
2: மறுபடியும் பிறந்தால் மட்டும் போதாது.
1: In the New Testament you don't read only about being born again.
2: புதிய ஏற்பாட்டிலே மறுபடியும் பிறத்தலை மட்டுமே குறித்து நீங்கள் வாசிப்பதில்லை.
1: You read about overcoming sin.
2: பாவத்தை மேற்கொள்ளதை குறித்து நாம் வாசிக்கிறோம்.
1: And even more than that.
2: அதை காட்டிலும் அதிகமாக நாம் வாசிக்கிறோம்.
1: So in a school, in a village where there's only nursery schools.
2: ஆகவே ஒரு கிராமத்திலே இப்பொழுது பாலகர் பள்ளி மட்டுமே இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம்.
1: Somebody may come and start a primary school.
2: யாராவது அங்கே வந்து ஆரம்ப பள்ளியை ஆரம்பிக்கலாம்.
1: He's not stealing students.
2: அவர் மாணவர்களை திருடுவதில்லை.
1: He wants to help those who want to go beyond primary nursery school to primary school.
2: பாலகர் பள்ளியை படித்து முடித்து அதற்கு மேலாக படிக்க வேண்டுமே என்று விரும்புகிற மாணவர்களுக்கு உதவி செய்யும்படியாக ஆரம்ப பள்ளி ஆரம்பிக்கிறார்.
1: If there is a village with primary school, somebody may come and start a secondary school.
2: ஆரம்ப பள்ளி மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு ஊரிலே யாராவது ஒருவர் வந்து மேல்நிலை பள்ளியை ஆரம்பிக்கலாம்.
1: But nobody complains about that.
2: அதை குறித்து யாரும் குறை சொல்லுவதில்லை.
1: Because they realize this is to help those who want to go higher.
2: யாரெல்லாம் மேலான படிப்புக்கு செல்கிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக தானே ஆரம்பிக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள்.
1: Now many people don't want to go higher.
2: ஆனால் அநேகர் மேல் படிப்புக்கு செல்ல விரும்புவதில்லை.
1: Some people say okay nursery school is enough, we can read and write, that's enough.
2: சிலர் என்ன அனுகிறார்கள், பாலகர் பள்ளிக்கு போனால் போதும், என்னுடைய பையனுக்கு எழுத படிக்க தெரிந்து விட்டது, அது போதும், இதுக்கு மேல் வேண்டாம் என்று சொல்கிறார்கள்.
1: Nobody is compelling anybody to join a primary school.
2: ஆகவே யாருமே இப்பொழுது ஆரம்ப பள்ளியில் உங்கள் பிள்ளைகளை சேர்க்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறதில்லை.
1: And like that whether secondary school somebody may start a college.
2: எப்படி மேல்நிலை பள்ளி இருக்கக்கூடிய இடங்களிலே யாராவது ஒருவர் வந்து கல்லூரி ஆரம்பிக்கலாம்.
1: And whether a college somebody may start a post graduate college.
2: கல்லூரிகள் மட்டுமே இருக்கக்கூடிய இடங்களிலே யாராவது ஒருவர் வந்து முதுகலை பட்டம் வழங்கக்கூடிய கல்லூரி ஆரம்பிக்கலாம்.
1: But you know very well that nobody comes and compels your children saying you must go to high school or you must go to college.
2: ஒன்றை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், யாராவது உங்கள் வீட்டிலே வந்து உங்கள் பையன் கண்டிப்பாக மேல் படிப்பு படித்துத்தான் ஆக வேண்டும், கல்லூரி படிப்பு படித்தான் ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினார்களா, நிர்பந்தித்தார்களா?
1: All of us have freedom to study as much as we want.
2: நம் எல்லாருக்குமே எவ்வளவு தூரம் படிக்க வேண்டும் என்கிற ஒரு சுயாதீனம் நமக்கு இருக்கிறது.
1: Some people may say, oh, fourth standard is enough, that's enough for me.
2: சிலர் நான்காம் வகுப்பு படித்தால் போதும், எனக்கு அது போதும் என்று சொல்லி விடுகிறார்கள்.
1: Some people even after they finish college they say, no, I want to go higher.
2: கல்லூரி படிப்பை முடித்த சிலர் இன்னும் மேலாய் நான் படிக்க வேண்டும் என்று சொல்லி படித்துக் கொண்டே இருக்கிறார்கள்.
1: It's exactly the same in the Christian life.
2: கிறிஸ்தவ வாழ்க்கையும் இதே போல தான்.
1: The Christian life is like going to school.
2: கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு பள்ளிக்கு போவதை போல.
1: It's like a spiritual school.
2: அது ஒரு ஆவிக்குரிய பள்ளி.
1: Those who are not born again are like the multitudes of illiterate people in our country who cannot even read and write.
2: மறுபடியும் பிறக்காதவர்கள் அனைவரும் எப்படி இருக்கிறார்கள் தெரியுமா? யார் கோப்பா இருக்கிறார்கள்? நம்முடைய தேசத்திலே எழுத படிக்க தெரியாதவர்கள் கல்லாதவர்களைப் போலவே இருக்கிறார்கள்.
1: There are many millions of people in our country, particularly many older women who cannot even write their name.
2: நம்முடைய தேசத்திலே கோடிக்கணக்கான மக்கள் எழுத படிக்க தெரியாதவர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக வயது முதிர்ந்தவர்கள், அவர்கள் தங்களுடைய பெயரை கூட எழுத தெரியாது, கை நாட்டு தான் வைப்பார்கள்.
1: That's not their fault. Their parents did not teach them when they were small.
2: அது அவருடைய தவறு அல்ல. அவருடைய பெற்றோர்கள் இவர்கள் சிறுளாய் இருக்கும் பொழுது அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை.
1: So I'm not blaming them.
2: ஆகவே நான் அவர்களை குறை சொல்லுவதில்லை.
1: It's sad.
2: துக்கமாக இருக்கிறது.
1: Think of your condition if you could not even write your name. What would be your condition today?
2: உங்களுடைய நிலைமை எண்ணி பாருங்கள். உங்களுக்கு எழுத கூட உங்கள் பெயரை கூட எழுத தெரியாது என்று சொன்னால் உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது?
1: You would not even be able to read the Bible.
2: உங்களுக்கு வேதத்தை கூட வாசிக்க முடியாது.
1: So that is a picture of those who are not born again.
2: ஆகவே மறுபடியும் பிறக்காதவருடைய காட்சி இப்படி தான் இருக்கிறது.
1: They are spiritually illiterate.
2: ஆவிக்குரிய ரீதியிலே அவர்கள் கல்வி அறிவு இல்லாதவர்கள், கல்லாதவர்கள்.
1: And then there are some who have joined a nursery school and learned to be born again.
2: ஒரு சிலர் ஆரம்ப பாலகர் பள்ளிக்கு சேர்ந்து மறுபடியும் பிறப்பது எப்படி என்பதை கற்றுக்கொண்டார்கள்.
1: They just learned bare minimum.
2: அவர்கள் குறைந்தபட்ச கல்வியையே கற்றுக்கொண்டார்கள்.
1: How my sins can be forgiven?
2: என்னுடைய பாவங்கள் எப்படி மன்னிக்கப்பட முடியும்?
1: And how I can go to heaven?
2: எப்படி நான் பரலோகத்துக்கு போவது?
1: Now you would have thought that okay, you have learned that, now you can leave the school. Why you want to sit in the school if that's all you're learning?
2: இப்போது எழுத படிக்க உங்களுக்கு தெரிந்து விட்டது, இனிமேல் பள்ளியில இருந்து என்ன கற்றுக்கொள்ள போகிறீர்கள்? பள்ளி படிப்பை அதோடு நிறுத்தி விடலாமே.
1: How many years do you stay in nursery school?
2: நீங்கள் பாலகர் பள்ளியிலே எவ்வளவு ஆண்டுகள் படிக்கிறீர்கள்?
1: But many believers are in churches which are like nursery school for 25 years.
2: அநேக விசுவாசிகள் ஆரம்ப பள்ளியை போலவே, பாலகர் பள்ளியை போலவே இருக்கக்கூடிய சபையிலே 25 ஆண்டுகளாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
1: Even after 25 years, all that they know is you must be born again.
2: 25 ஆண்டுகள் கழித்தும் அவர்கள் அறிந்து கொண்டதெல்லாம் நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்பதுதான்.
1: And their only job is to get other people to join the nursery school.
2: அவருடைய ஒரே வேலை என்னவென்றால் மற்ற பிள்ளைகளும் பாலகர் பள்ளியில் சேர வேண்டும்.
1: They themselves are not growing.
2: ஆனால் அவர்களாகவே ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவதில்லை.
1: Now you tell me, how many of you would be happy if your children only studied up to kindergarten?
2: நீங்களே சொல்லுங்கள், உங்களுடைய பிள்ளை எல்கேஜி மட்டுமே படித்திருக்கிறது, எத்தனை பேருக்கு திருப்தியா இருக்கும் பிள்ளையுடைய படிப்பிலே?
1: No, you wouldn't be happy.
2: நீங்கள் அதை குறித்து சந்தோஷப்பட மாட்டீர்கள்.
1: Unless you're some poor laborer in a slum who's not bothered about the children's education.
2: சேரி பகுதியிலே தினக்கூலியில் வேலையிலே இருந்து படிப்பை குறித்து உங்களுக்கு தெரியவில்லை என்றால் நீங்கள் அப்படி செய்ய மாட்டீர்கள்.
1: But if a teacher does not know more than kindergarten, he cannot teach anything more than that to the students.
2: ஒரு ஆசிரியரே பாலகர் பள்ளியிலே உள்ள பாடங்கள் தான் தெரியும் என்று சொன்னால் அதற்கு மேலே பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது.
1: See, for example, a pastor or a preacher or an elder.
2: ஒரு பாஸ்டரோ ஒரு பிரசங்கியாரோ ஒரு மூப்பரோ.
1: If he doesn't know how to get victory over anger.
2: கோபத்தின் மேலே வெற்றி அடையாமல் இருந்தால், எப்படி வெற்றி அடைவது என்று தெரியாமல் இருந்தால்,
1: still lust with his eyes.
2: ஆனா இன்னுமாய் கண்களிலே இச்சித்துக் கொண்டிருக்கிறார் என்று வைத்துக்கொள்.
1: How can he teach anybody else about overcoming these things?
2: இவைகளை மேற்கொள்வதை பற்றி எப்படி அவர் போதிக்க முடியும்?
1: He can only tell people Jesus will forgive your sin.
2: இயேசு உங்கள் பாவங்களை மன்னிப்பார் என்று மட்டும்தான் சொல்வார்.
1: And he can keep collecting every month money just like the school you pay fees every month.
2: பள்ளியிலே மாதந்தோறும் பள்ளி கட்டணம் செலுத்துவது போல அந்த பாஸ்டர் மாதந்தோறும் கட்டணத்தை வசூலிப்பார்.
1: And like the teacher collects his salary, the pastor collects his salary.
2: எப்படி அந்த டீச்சர் சம்பளம் வாங்குகிறாரோ அதே போல பாஸ்டரும் சம்பளம் வாங்குகிறார்.
1: And keeps the students in the same class for 25 years.
2: ஆனால் 25 ஆண்டுகளாக பிள்ளைகளை அதே வகுப்பிலேயே வைத்து மேய்க்கிறார்.
1: None of you would send a child to a school which has only got kindergarten for 25 years.
2: ஒரு பாலகர் பள்ளியிலே LKG KG படிப்பு மட்டும் தான் இருக்குது. 20-25 ஆண்டுகள் படிப்பதற்கு யார் உங்கள் பிள்ளைகளை அனுப்புவீர்கள்?
1: So many Christians are sitting in such churches.
2: அநேக கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட சபையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
1: They never get free from the love of money.
2: ஒரு காலம் அவர்கள் பண ஆசையிலிருந்து விடுதலை பெறுவதில்லை.
1: They never get free from fighting and quarreling.
2: சண்டை போடுவதிலிருந்தும் பிணக்குகளிலிருந்தும் விடுதலை பெறுவதில்லை.
1: They never get free from jealousy.
2: பொறாமையிலிருந்து விடுதலை ஆவதில்லை.
1: They don't get free from anger.
2: கோபத்திலிருந்து விடுதலை இல்லை.
1: They still don't forgive other people.
2: இன்னுமாய் மற்றவர்களை மன்னிக்க முடியவில்லை.
1: What have they learned in the Christian life?
2: கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்னதான் கற்றுக்கொண்டார்கள்?
1: They are born again.
2: ஆனால் மறுபடியும் பிறந்திருக்கிறார்கள், இரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
1: But then if you live like that, they even lose their salvation.
2: இப்படியே வாழ்ந்தால் ஒரு காலத்தில் தங்களுடைய இரட்சிப்பையும் கூட அவர்கள் இழந்து விடுவார்கள்.
1: So I remember that first meeting in Tanjavur.
2: ஆகவே தஞ்சாவூர் நிலையில் நடந்த முதல் கூட்டத்திலே எனக்கு இது ஞாபகம் வருகிறது.
1: I said, we're not going to steal any sheep.
2: அவே நாங்கள் இங்கே எந்த ஆடுகளையும் திருடுவதற்கு நாங்கள் வரவில்லை என்று சொன்னோம்.
1: We're not trying to steal any students from any school.
2: எந்த ஒரு பள்ளியிலிருந்து மாணவர்களை நாங்கள் திருடிக்கொள்ள விரும்பவில்லை.
1: But we want to make a provision for those who want to go a little higher in the Christian life.
2: ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் சற்று மேலான நிலைக்கு வளர வேண்டுமே என்று வாஞ்சிக்கிறவர்களுக்கு நாங்கள் ஒரு காரியத்தை அங்கே வைக்க விரும்புகிறோம்.
1: Now 90% of people may not want to go higher. That's okay.
2: 90% மக்கள் மேல் வாழ்க்கைக்குள்ளாய் போவதற்கு விருப்பம் இல்லாம இருக்கலாம், அது பரவாயில்லை.
1: They are happy to live in the kindergarten all their lives. That's fine. We don't disturb them.
2: தங்கள் வாழ்க்கை முழுதுமாக LKG UKG படிப்பிலேயே படித்துக் கொண்டிருக்க விரும்புகிறார்கள், நல்லதுதான். அவர்களை நாங்கள் தொந்தரவு செய்ய விரும்பவில்லை.
1: We want to make a provision for those who want to go higher.
2: ஆனால் மேல் வாழ்க்கைக்குள்ளாய் கடந்து போக வேண்டுமே, வளர வேண்டுமே என்று விரும்புகிறவர்களுக்கு ஒரு போக்கை நாங்கள் உண்டு பண்ண விரும்புகிறோம்.
1: Now that doesn't mean that everybody who sits in our church is going higher.
2: ஆகவே இப்படி சொன்ன உடனே இந்த சபையில உட்கார்ந்து கொண்டிருக்கிற எல்லாருமே மேலான வாழ்க்கைக்குள்ளே போய் கொண்டிருக்கிறாள் என்பதும் பொருள் அல்ல.
1: No, you can go and sit in a college for 25 years and fail every year.
2: நீங்கள் ஒரு கல்லூரியிலே போய் 25 ஆண்டுகள் உட்கார்ந்து ஒவ்வொரு வருஷம் ஃபெயில் ஆகி கொண்டே இருக்க முடியும்.
1: And there are students like that in our churches.
2: நம்முடைய சபையிலும் அப்படிப்பட்ட மக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள்.
1: They sit there.
2: அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்.
1: They don't have any victory.
2: அவர்களுக்கு வெற்றி வாழ்க்கை இல்லை.
1: Their home life is not godly.
2: குடும்ப வாழ்க்கை தேவபக்தியுள்ள வாழ்க்கையா இல்லை.
1: They are like students who sit in a college and get zero in every subject every year.
2: ஒரு கல்லூரியிலே ஒரு மாணவன் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு பாடத்திலேயும் முட்டை மார்க் வாங்கிக் கொண்டே படித்துக் கொண்டிருப்பது போலவே இருக்கிறார்கள்.
1: They say we are going to college.
2: நாங்கள் கல்லூரிக்கு போகிறோம் என்று மார்தட்டி கொள்கிறார்கள்.
1: Maybe all right, but you are getting zero in every subject.
2: கல்லூரிக்கு போவது சரிதான், ஆனால் ஒவ்வொரு பாடத்திலேயும் பூஜ்ஜியம் மார்க் வாங்கிக் கொண்டிருக்கிறாயே.
1: So we can't glory that I belong to this particular church.
2: ஆகவே இந்த சபையை நான் சேர்ந்தவன் என்பதனாலே நீங்கள் மேன்மை பாராட்ட முடியாது.
1: You can't glory that I'm going to this college.
2: இந்த கல்லூரிக்கு போகிறேன் என்பதனாலே நீங்கள் பெருமை பாராட்டிக் கொள்ள முடியாது.
1: What are your marks in each subject?
2: ஒவ்வொரு பாடத்திலும் எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கிறாய் காட்டு.
1: What are your marks in your married life?
2: உன்னுடைய திருமண வாழ்க்கை என்ற பாடத்தில் எவ்வளவு மார்க்குகள் வாங்கியிருக்கிறீர்கள்?
1: How many marks are you getting in your thought life?
2: உன்னுடைய சிந்தை வாழ்க்கை என்கிற பாடத்தில் எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கிறீர்கள்?
1: How many marks are you getting in your words, your speech life?
2: உங்களுடைய வார்த்தை பேசுகிற அந்த பாடத்தில் எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கிறீர்கள்?
1: These are the tests.
2: இவைகள் தான் சோதனை.
1: I believe that the devil has done a tremendous work in making Christians live at a very low standard.
2: கிறிஸ்தவர்கள் மிகவும் குறைந்த தாழ்ந்த தரத்திலேயே வாழும்படிக்கு கிரியை செய்து வெற்றியும் பெற்றுவிட்டான் என்று நான்
1: நினைக்கிறேன். Most Christians are happy if I can go to heaven when I die.
2: அநேக கிறிஸ்தவர்கள் எதனாலே சந்தோஷம் கொள்கிறார்கள் தெரியுமா? செத்தால் பரலோகம் போய் விடுவேன் என்பதிலே அவர் திருப்தி கொள்கிறார்கள்.
1: I think they are the most ungrateful people on the face of the earth.
2: இந்த பூமியின் பரப்பிலே மிகவும் நன்றி கெட்ட மக்கள் இவர்கள் தான் என்று நான் சொல்லுவேன்.
1: The most ungrateful.
2: மிகவும் நன்றி கெட்டவர்கள்.
1: Why?
2: ஏன்?
1: Because Jesus came and gave everything to die for them, to save them from their sin.
2: இயேசு இந்த பூமிக்கு வந்து அவர்களுக்காக தன்னையே பலியாக கொடுத்தார். அவர்களை ரட்சித்து அவர்கள் மேலான வாழ்க்கை பெற வேண்டும் என்று.
1: Not to forgive their sins only.
2: அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக மட்டும் இயேசு மரிக்கவில்லை.
1: But to save them from their sin.
2: அவர்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கும்படியாக.
1: And here they are not saved from their sin, but they sit.
2: ஆனால் இங்கேயோ அவர்கள் தங்களுடைய பாவங்களிலிருந்து விடுதலை பெறவில்லை, ஆனாலும் சந்தோஷமாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
1: Now if your sins are forgiven,
2: உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது,
1: and you are not eagerly battling and striving and praying for overcoming every sin in your life,
2: உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாவத்தையும் மேற்கொள்ள வேண்டுமே என்பதற்காக ஒரு தாகமோ வாஞ்சையோ அவாவோ இல்லாமல் இருக்கிறீர்கள்.
1: I don't care which church you go to.
2: நீங்கள் எந்த சபைக்கு போறீர்கள் என்பதை குறித்து எனக்கு கவலை இல்லை.
1: I don't care if you're a part of Christian Fellowship Church.
2: நீங்கள் கிறிஸ்தவ ஐக்கிய சபையிலே ஒரு பங்காக இருந்தாலும் அதுவும் எனக்கு கவலை இல்லை.
1: You are a thoroughly ungrateful person.
2: நீங்கள் முற்றிலுமாக நன்றி கெட்டவர்களாக இருக்கிறீர்கள்.
1: Because Jesus paid such a price to save you from your sinful life.
2: உங்களுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து உங்களை இரட்சிக்கும்படியாக மீட்கும்படியாக எவ்வளவோ விலை கிரயத்தை செலுத்தினாரே.
1: You're not bothered about it.
2: ஆனால் நீங்களோ அதை குறித்து அக்கறையற்றவராய் இருக்கிறீர்கள்.
1: That is like some student whose father is paying 10 lakhs to get him admission in some good college.
2: ஒரு தகப்பனார் தன்னுடைய மகனுக்கு நல்ல கல்லூரியிலே எப்படியாவது இடம் கிடைக்க வேண்டும் என்று 10 லட்சம் ரூபாய் செலவு செய்து கட்டணம் கட்டியிருக்கிறார். 10 லட்சம் ரூபாய்.
1: He can build 2 houses with that sum.
2: அந்த 10 லட்சம் ரூபாயை வைத்து இரண்டு வீட்டையே கட்டி விடலாம்.
1: But he wants to give his child a good education, put him in a good college.
2: எப்படியாவது தன்னுடைய பையனுக்கு நல்ல படிப்பு வேண்டும் என்று சொல்லி நல்ல கல்லூரியிலே பணம் செலவழித்து சேர்த்து விடுகிறார்.
1: And that child is just fooling around, playing the fool and getting zero in all the subjects.
2: ஆனால் அவனோ கல்லூரியிலே ஆட்டம் பாட்டம் போட்டுக்கொண்டு படிக்காதபடி முட்டை மார்க் வாங்கி கொண்டிருக்கிறான்.
1: That is the picture of believers who are not seeking eagerly for a life of overcoming all sin in their life.
2: தங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு பாவத்தையும் மேற்கொள்ள வேண்டுமே என்று வாஞ்சியோடு தேடாத ஒவ்வொரு விசுவாசியின் நிலைமையும் இப்படி தான் இருக்கிறது.
1: How happy would you be if your children got zero in school?
2: உங்களுடைய பிள்ளை பள்ளியிலே முட்டை மார்க் வாங்கி கொண்டிருந்தால் நீங்கள் எவ்வளவு சந்தோஷமாக இருப்பீர்கள்?
1: Well, you'd be very unhappy.
2: மிகவும் துக்கமாக இருப்பீர்கள்.
1: You'd be very disturbed.
2: மிகவும் சலனம் அடைவீர்கள்.
1: Well, I want to tell you God is very disturbed about you.
2: நான் உங்களை குறித்து சொல்கிறேன், தேவன் உங்களை குறித்து சலனம் அடைந்திருக்கிறார்.
1: Let me show you first of all Matthew chapter 1.
2: மத்தேயு 1 அதிகாரத்திலே நான் உங்களுக்கு ஒன்றை காண்பிக்கிறேன்.
1: Where we see the meaning of the name Jesus.
2: இயேசு என்ற பெயருக்குள்ள அர்த்தத்தை நாம் இங்கே பார்க்கிறோம்.
1: This is the first time in the Bible that you read the word Jesus.
2: இயேசு என்கிற வார்த்தையை முதல் முறையாக வாசிக்கக்கூடிய இடம் இதுதான்.
1: It never comes before that.
2: இதற்கு முன்பாக அது வருவதில்லை.
1: This is the first time.
2: இதுதான் முதல் முறையாக வருகிறது.
1: The first time it comes in Matthew 1:21.
2: மத்தேயு 1 அதிகாரம் 21 வசனத்திலே முதல் முறையாக இயேசு என்ற பெயர் வருகிறது.
1: We are also given the meaning of that name.
2: அந்த பெயருக்கு அர்த்தமும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
1: It says here.
2: இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
1: You shall call his, this is the angel Gabriel telling Joseph.
2: காபிரியேல் யோசேப்புக்கு சொல்கிறார்.
1: You shall call his name Jesus.
2: அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக.
1: Because
2: ஏனெனில்
1: he will save his people from their sins.
2: அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார்.
1: What does it say?
2: என்ன சொல்லப்பட்டிருக்கிறது?
1: Not he will forgive their sins.
2: அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பார் என்றல்ல.
1: Of course he will forgive their sins.
2: அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பார்.
1: But he will also save them from their sin.
2: அவர்களுடைய பாவங்களிலிருந்து அவர்களை ரட்சிப்பார்.
1: That means he will not only forgive your anger but he will save you from your anger.
2: உங்களுடைய கோபத்தை நீங்கள் கோபப்பட்டீர்களே அதை மன்னிப்பது மட்டுமல்ல உங்களுடைய கோபத்திலிருந்து உங்களை விலக்கி காப்பார்.
1: He will not only forgive your lusting, he will save you from your lusting.
2: நீங்கள் இச்சையோடு பார்க்கக்கூடிய அந்த பாவத்தை மன்னிப்பது மட்டுமல்ல அந்த இச்சையோடு பார்க்கிற பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குவார்.
1: He will not only forgive you for your jealousy, he will save you from your jealousy.
2: உங்களுடைய பொறாமையை மன்னிப்பது மட்டுமல்ல பொறாமையிலிருந்து உங்களை ரட்சிப்பார், விடுதலை ஆக்குவார்.
1: He'll not only forgive you for having a miserable family life, he'll save you from it.
2: ஒரு துக்ககரமான குடும்ப வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே, அதை அவர் மன்னிப்பது மட்டுமல்ல அதிலிருந்து விடுதலையும் ஆக்குவார்.
1: That is the meaning of the name Jesus.
2: இதற்கு தான் இயேசு என்ற பெயர். அதனுடைய அர்த்தம் இதுதான்.
1: Some of you never knew the meaning of the name Jesus till
2: today. ஒருவேளை இன்றைய வரை உங்களிலே ஒரு சிலருக்கு இயேசு என்ற பெயருக்கு அர்த்தமே தெரியாமல் இருந்திருக்கலாம்.
1: Why was he called Jesus?
2: ஏன் அவருக்கு இயேசு என்று அழைக்கப்படுகிறார்?
1: One who saves people from their sin.
2: தங்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிக்கிறவர், விடுதலையாக்குகிறவர்.
1: You know, when we pray in the name of Jesus.
2: நாம் ஜெபிக்கும் பொழுது இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே என்று கேட்கிறோம்.
1: What is the meaning of that?
2: அவருடைய பெயர் என்ன?
1: For many people,
2: அநேகருக்கு
1: in the name of Jesus means it's time to say amen.
2: இயேசுவின் நாமத்தில் பிதாவே என்று சொன்னால் நல்லவேளை ஜெபம் முடிந்தது என்று எண்ணுகிறார்கள்.
1: That's not the meaning of it.
2: ஜெபம் முடிவுக்கு வருவதுதான் அதனுடைய பொருள் அல்ல.
1: No, in the name of Jesus means
2: இயேசுவின் நாமத்தில் என்று கேட்கும் பொழுது
1: in the name of someone who came to save me from all my sins.
2: என்னுடைய எல்லா பாவங்களிலிருந்தும் என்னை நீக்கி விடுதலையாக்கக்கூடிய ஒருவருடைய பெயரிலே கேட்கிறேன் என்ற அர்த்தம்.
1: Father,
2: பிதாவே,
1: I am praying in the name of someone who came to save me from all my sins.
2: என்னுடைய எல்லா பாவங்களிலிருந்தும் விடுதலையாக்கி என்னை இரட்சிக்க வந்தவருடைய பெயரினாலே கேட்கிறேன்.
1: So what should I be the first thing I ask the Father for?
2: ஆகவே பிதாவினிடத்தில் நான் முதலாவது எதை கேட்கிறேன்?
1: Before I ask for healing and money and other things.
2: சுகமும் பணமும் மற்ற காரியங்களை கேட்பதற்கு
1: பாக்கிலும் முதலாவதாக save me from all my sins. என்னுடைய
2: எல்லா பாவங்களிலிருந்தும் என்னை இரட்சியும்.
1: Because I am praying in the name of Jesus, which means one who came to save me from all my sins.
2: நான் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். அதனுடைய பொருள் என்னவென்றால் என்னை பாவங்களிலிருந்து விடுதலையாக்குகிறவருடைய பெயரிலே ஜெபிக்கிறேன்.
1: Now then the question comes.
2: இப்பொழுது அடுத்த கேள்வி வருகிறது.
1: Say, can we live such a life on earth?
2: இந்த பூமியிலே அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ முடியுமா?
1: That depends on only one thing.
2: அது ஒரு காரியத்தை பொறுத்து இருக்கிறது.
1: Whether you believe the Bible or whether you believe the devil.
2: நீங்கள் வேதத்தை நம்புகிறீர்களா அல்லது பிசாசை நம்புகிறீர்களா என்பதை பொறுத்து இருக்கிறது.
1: The devil says it is impossible as long as you live on this earth to overcome sin.
2: இந்த பூமியிலே வாழும் பரியந்தமும் பாவத்தை மேற்கொள்வது என்பது கூடாத காரியம் என்று பிசாசு சொல்கிறான்.
1: But the Bible says in Romans 6:14 if you come under grace sin will not rule over you.
2: ஆனால் ரோமர் 6:14 இலே நாம் என்ன வாசிக்கிறோம்? நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருந்தால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது.
1: Why do we have this title for the conference, a heavenly life on earth?
2: மண்ணுலகிலே விண்ணக வாழ்வு என்கிற ஒரு கருப்பொருளை ஏன் நாம் இந்த கான்ஃபரன்ஸ்க்கு கொடுத்திருக்கிறோம்?
1: Everybody lives on this earth in an earthly way.
2: ஒவ்வொருவரும் இந்த பூமியிலே பூமிக்குரிய வாழ்க்கை, மண்ணுக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
1: True Christianity is to live on this earth in a heavenly way.
2: மெய்யான கிறிஸ்தவம் என்பது இந்த மண்ணுலகிலே விண்ணக வாழ்வை வாழ்வதுதான்.
1: That was not possible in the Old Testament.
2: பழைய ஏற்பாட்டு காலத்திலே அது சாத்தியமில்லாத ஒரு காரியமாக இருந்தது.
1: In the Old Testament, the Israelites did not live in a heavenly way.
2: பழைய ஏற்பாட்டு காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் பரத்துக்குரிய வாழ்க்கையை வாழவில்லை.
1: There are many proofs of that.
2: அதற்கு அநேக நிரூபணங்களை பார்க்கலாம்.
1: All the Israelites were interested in making money.
2: எல்லா இஸ்ரேல் ஜனங்களுமே பணம் சம்பாதிப்பதிலே விருப்பமுள்ளவர்களாக இருந்தார்கள்.
1: It is a mark of earthly minded people.
2: அதுதான் பூமிக்குரிய சிந்தை கொண்ட மக்களுடைய அடையாளமாக இருக்கிறது.
1: They were happy when their earthly riches abounded.
2: அவருடைய பூமிக்குரிய ஐஸ்வர்யம் பெருகும் பொழுது அவர்கள் சந்தோஷமுள்ளவர்களாக இருந்தார்கள்.
1: That is a mark of all earthly minded people.
2: இதுதான் பூமிக்குரிய சிந்தை கொண்ட எல்லா மக்களுடைய அடையாளமாக இருக்கிறது.
1: Another thing.
2: இன்னொரு காரியம்.
1: The Israelites were always fighting with earthly enemies.
2: இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுதுமே பூமிக்குரிய சத்துருக்களோடு கூட சண்டை போட்டுக் கொண்டே இருந்தார்கள்.
1: They were fighting the Philistines.
2: பிலிஸ்தீரோடு சண்டை.
1: Canaanites.
2: கானானியரோடு சண்டை.
1: Midianites.
2: மீதியானியரோடு சண்டை.
1: So many people.
2: அநேகர் மக்களோடு கூட
1: சண்டை. Always earthly people.
2: எப்பொழுதுமே பூமிக்குரிய மக்கள்தான்.
1: They never fought against their own sin.
2: தங்களுடைய சொந்த பாவத்துக்கு விரோதமாக அவர்கள் போராடவில்லை.
1: They never fought against the devil or demons.
2: பிசாசோடு அசுத்தாவிகளோடு அவர்கள் போராட்டம் பண்ணவில்லை.
1: They were always human beings.
2: எப்பொழுதுமே மனுஷரோடு கூட போராடி கொண்டிருந்தார்கள்.
1: And that is another mark of an earthly life.
2: பூமிக்குரிய வாழ்க்கையின் இன்னொரு அடையாளமாக இது காணப்படுகிறது.
1: Earthly minded people will fight always against other earthly people.
2: பூமிக்குரிய சிந்தை கொண்ட மக்கள் எப்பொழுதுமே பூமிக்குரிய மக்களோடு கூடவே போராட்டம் பண்ணி கொண்டிருப்பார்கள்.
1: If you fight with other human beings,
2: மற்ற மனுஷனோடு கூட நீங்கள் போராடி கொண்டிருப்பீர்களானால்,
1: it doesn't matter which church you go to,
2: நீங்கள் எந்த சபைக்கு போய் கொண்டிருக்கலாம் அது ஒரு பொருட்டல்ல.
1: You are 100% an earthly minded person.
2: நூற்றுக்கு நூறு நீங்கள் பூமிக்குரிய சிந்தை கொண்ட ஒரு நபர்.
1: In heaven,
2: பரலோகத்திலே,
1: they only fight against the devil.
2: பிசாசோடு கூட தான் போராடுகிறார்கள்.
1: No angel fights against another angel in heaven.
2: எந்த ஒரு தூதனும் வேறொரு தூதனோடு கூட பரலோகத்திலே சண்டை போடுவதில்லை.
1: See Revelation chapter 12.
2: வெளிப்படுத்தின விசேஷம் 12 ஆம் அதிகாரம்.
1: It says there was war in heaven, verse 7.
2: பரலோகத்திலே ஒரு வானத்திலே ஒரு யுத்தம் உண்டாயிற்று என்று வாசிக்கிறோம் 7 வசனம்.
1: Can there be war in heaven?
2: வானத்திலே யுத்தம் உண்டாக முடியுமா?
1: Yes.
2: ஆம்.
1: Revelation 12:7.
2: வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரம் 7 வசனம்.
1: But the war is not with one angel versus another angel.
2: ஆனால் அங்கே உள்ள யுத்தமானது ஒரு தூதனுக்கும் இன்னொரு தூதனுக்கும் உள்ள யுத்தம் அல்ல.
1: It's the angels waging war against the devil, the dragon.
2: அங்கே உள்ள தூதர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த வலு சர்ப்பத்தோட பிசாசோட யுத்தம் பண்ணுகிறார்கள்.
1: In heaven the war is angels versus the demons.
2: பரலோகத்திலே உள்ள யுத்தமானது தூதர்களுக்கும் பிசாசுகளுக்கும்.
1: How do you know whether a church is a heavenly church or an earthly church?
2: ஒரு சபையானது பரத்துக்குரிய சபையா அல்லது இந்த பூமிக்குரிய சபையா என்பதை எப்படி அறிந்து கொள்ளலாம்?
1: In an earthly church, the elders are fighting with each other.
2: பூமிக்குரிய சபையிலே மூப்பர்கள் ஒருவரோடு சண்டை போட்டு கொண்டிருப்பார்கள்.
1: And the brothers and sisters are fighting with each other.
2: சகோதர சகோதரிகள் ஒருவருக்கொரு சண்டை போட்டு
1: கொண்டிருப்பார்கள். And the husband and wife are fighting with each other.
2: புருஷனும் மனைவியும் சண்டை போட்டு கொண்டிருப்பார்கள்.
1: That is exactly like all the other earthly religions and families on the face of the earth.
2: யார் கோபா இருக்கிறார்கள் பூமியிலே காணப்படுகிற மற்ற எல்லா குடும்பங்கள் உலக பிரகாரம் நம்பர்கள் இவர்களைப் போலவே தான் இருக்கிறார்கள்.
1: And that's how it was with the Israelites.
2: இப்படி தான் இஸ்ரவேல் மக்கள் இடத்தில் இருந்தது.
1: There were three leaders from a family in Israel.
2: இஸ்ரவேல் தேசத்திலே மூன்று தலைவர்கள் இருந்தார்கள்.
1: From one family.
2: ஒரு குடும்பத்திலிருந்து மூன்று தலைவர்.
1: மோசே,
2: ஆரோன்,
1: and Miriam was the leader of the women.
2: Miriam ஸ்திரீகளுக்கு தலைவியாய் இருந்தார்.
1: They were all from one family.
2: அவர்கள் எல்லாரும் ஒரே குடும்பத்திலிருந்து வந்தவர்கள்.
1: But Aaron and Miriam were criticizing Moses.
2: ஆனால் ஆரோனும் மீரியாமும் மோசேயை குறை சொல்லிக் கொண்டிருந்தார்கள்.
1: That's in Numbers chapter 12 you read it.
2: அது என்னாகும் 12 அதிகாரத்திலே வாசிக்கிறோம்.
1: That is how it was in the Old Testament.
2: அது பொழி புதிய பழைய ஏற்பாட்டு காலம்.
1: If you have two or three elders they'll fight with each other.
2: மூன்று மூப்பர்கள் நான்கு மூப்பர்கள் இருந்தால் ஒருவரோடொருவர் சண்டை போட்டு கொண்டிருப்பார்கள்.
1: That is the mark of an earthly church.
2: இதுதான் பூமிக்குரிய சபையின் அடையாளம்.
1: That is the mark of earthly minded elders.
2: இது பூமிக்குரிய சிந்தை கொண்ட மூப்பர்களுடைய அடையாளம்.
1: They can't get along with each other.
2: அவர்கள் ஒருவரோடொருவர் ஒத்துப்போவதில்லை.
1: That's the mark of earthly minded husband and wife.
2: அதான் பூமிக்குரிய சிந்தை கொண்ட புருஷன் மனைவி.
1: They can't get along with each other.
2: ஒருவரோடொருவர் ஒத்துப்போக மாட்டார்கள்.
1: So there'll be conflict and fight.
2: எப்பொழுது பார்த்தாலும் சண்டைகளும் பிணக்குகளும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும்.
1: They will come to the church and sing about Jesus.
2: ஆனால் சபைக்கு வந்து இயேசுவை குறித்து பாடுவார்கள்.
1: One who can save them from all sin.
2: எல்லா பாவங்களிலிருந்து மீட்க வல்லவரே உம்மை துதிக்கிறோம் என்று பாடுவார்கள்.
1: But there's no salvation from sin in their home.
2: ஆனால் தங்கள் குடும்பத்திலே பாவத்திலிருந்து விடுதலை இல்லை, இரட்சிப்பு இல்லை.
1: Or in their church.
2: அவர்கள் சபையிலே விடுதலை இல்லை.
1: It's only songs.
2: பாடல்கள் மட்டும்தான்.
1: They are singing lies to God.
2: அவர்கள் தேவனிடத்திலே பொய்யாய் பாடுகிறார்கள்.
1: In the mark of a heavenly church.
2: பரலோகத்தினுடைய சபையின் அடையாளம்.
1: They fight against the devil.
2: அவர்கள் பிசாசோடு கூட போராடுகிறார்கள்.
1: Not against each other.
2: ஒருவரோடு போராடுவதில்லை.
1: The mark of a heavenly home.
2: பரத்துக்குரிய குடும்பத்தின் அடையாளம்.
1: They don't fight against each other, husband and wife.
2: புருஷனும் மனைவியும் சண்டை போடுவதில்லை.
1: They fight against the devil.
2: பிசாசுக்கு விரோதமாய் சண்டை போடுகிறார்கள்.
1: Because they know that all the confusion in the home is brought by the devil.
2: ஏனென்று சொன்னால் குடும்பத்திலே வரக்கூடிய எல்லா குழப்பங்களுக்கும் காரணம் பிசாசு என்பதை அறிந்திருக்கிறார்கள்.
1: Now you may think all the problems in your home are caused by your wife.
2: நீங்கள் வேண்டுமானால் என்னுடைய குடும்பத்திலே உள்ள அனைத்து குழப்பங்களுக்கும் என்னுடைய மனைவிதான் காரணம் என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம்.
1: I'll tell you why you think like that.
2: ஏன் நீங்கள் அப்படி எண்ணுகிறீர்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லட்டும்.
1: Because you're a foolish husband.
2: நீங்கள் ஒரு புத்தியீனமான கணவனாய் இருக்கிறபடினாலே.
1: Or your sisters may think all the problem in your house is caused by your husband.
2: நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம் என்னுடைய குடும்பத்தில் உள்ள எல்லா குழப்பத்துக்கும் காரணம் எங்க வீட்டுக்காரர் தான் என்று.
1: I'll tell you why you think like that.
2: ஏன் நீங்கள் அப்படி எண்ணுகிறீர்கள் என்று உங்களுக்கு சொல்லட்டும்.
1: Because you're a foolish wife.
2: நீங்கள் புத்தியீனமான மனைவியாய் இருக்கிறீர்கள்.
1: A wise husband or wife.
2: ஒரு புத்தியுள்ள கணவனோ புத்தியுள்ள மனைவியோ
1: will recognize.
2: என்ன கண்டு அடையாளம் கண்டு கொள்வார்கள்.
1: All the problems in my home are caused by the devil.
2: என்னுடைய குடும்பத்திலே ஏற்படுகிற அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் பிசாசு என்பதை அறிந்து கொள்வார்கள்.
1: Not my husband or my wife or even my children.
2: என்னுடைய கணவனோ என்னுடைய மனைவியோ என்னுடைய பிள்ளைகளோ கூட இல்லை.
1: So what's he is fighting with them?
2: ஆகவே அவரோடு கூட சண்டை போடுறது என்ன பிரயோஜனம்?
1: I mean, the enemy is over here, why fight with somebody here?
2: சத்துரு இங்கே நிற்கிறான், இங்கே ஒரு ஆளோடு கூட ஏன் சண்டை போடுகிறீர்கள்?
1: The enemy is that side, brother. Fight the enemy.
2: சகோதரனே, சத்துரு அந்த பக்கம் இருக்கிறார்.
1: Have you heard of any army where the soldiers are fighting with each other?
2: ஏதாவது ஒரு பட்டாளத்திலே போர் வீரர்கள் தங்களுக்குள்ளேயே சண்டை போடுறதை பார்த்திருக்கிறீர்களா?
1: Supposing the Indian army goes to fight against Pakistan.
2: உள்ள இந்திய படை பாகிஸ்தானோடு கூட சண்டை போட போகிறது என்று
1: வைத்துக்கொள். Indian army soldiers all fighting with each other.
2: இந்திய படையில உள்ள படைவீரர்கள் ஒருவருக்கு சண்டை போட்டு கொண்டே இருந்தால் என்ன நடக்கும்?
1: Yeah, the enemy will be very happy.
2: சத்துருக்கு சந்தோஷம் தான்.
1: So that's how the devil is very happy when he sees Christians all fighting with each other.
2: இதே போல தான் கிறிஸ்தவர்கள் ஒருவருக்கு ஒரு சண்டை போட்டு கொண்டிருக்கும் பொழுது சாத்தான் ரொம்ப சந்தோஷப்படுகிறான்.
1: Many years ago.
2: அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக.
1: The Lord told me,
2: ஆண்டவர் என்கிட்ட சொன்னார்,
1: if you want to fight the devil you got to stop fighting with human beings.
2: பிசாசோடு கூட நீ சண்டை போட வேண்டுமானால் மனுஷங்களோடு கூட சண்டை போடுவதை நிறுத்து என்று சொன்னார்.
1: That is one of the first steps to begin a heavenly life on earth.
2: பூமியிலேயே பரத்துக்குரிய வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கு இதுதான் முதல் படி.
1: See, overcoming lust of the eyes is a very difficult thing. It can take many years.
2: கண்களின் இச்சையை மேற்கொள்வது என்பது கடினமான காரியம். அதற்கு அநேக ஆண்டுகள் ஆகலாம்.
1: Overcoming anger is a difficult thing. It can take many years.
2: கோபத்தை மேற்கொள்வது என்பதும் கடினமான காரியம். அநேக ஆண்டுகள் பிடிக்கும்.
1: Overcoming the love of money can take many years.
2: பண ஆசையை மேற்கொள்வது என்பதும் அநேக ஆண்டுகள் பிடிக்கும்.
1: But to stop fighting with other human beings, you can stop today.
2: ஆனால் மற்ற மனிதர்களோடு கூட சண்டை போடுவதை இன்றைக்கே நீங்கள் நிறுத்தி விடலாமே.
1: If you want,
2: நிறுத்த வேண்டும் என்று விரும்பினால்,
1: you can take a decision today that I'll never again fight with my husband or wife.
2: இனிமேலும் நான் என்னுடைய கணவனோடோ மனைவியோடோ சண்டை போடவே மாட்டேன் என்ற தீர்மானத்தை இன்றைக்கே நீங்கள் எடுக்கலாமே.
1: If they come to fight, I won't fight.
2: அவர்கள் சண்டை போட வந்தால் நான் சண்டை போட மாட்டேன்.
1: Either of you can take the decision, husband or wife.
2: கணவனோ மனைவியோ ரெண்டு பேர்ல யார் வேண்டுமானாலும் இந்த தீர்மானத்தை எடுக்கலாம்.
1: See, you need two hands to make a noise.
2: ஒரு சத்தம் வர வேண்டும் என்று சொன்னால் ரெண்டு கைகள் வேண்டும்.
1: You know that.
2: உங்களுக்கு தெரியும்.
1: You ever tried making noise with one hand?
2: ஒரு கையை எடுத்துக்கொண்டு ஒரு கையை மட்டும் வைத்து இப்படி ஆட்டினால் சத்தம் வருமா?
1: If the other hand refuses to cooperate, there's no sound.
2: மற்ற கையானது ஒத்துழைப்பதற்கு மறுத்து விட்டால் அங்கே சத்தம் வராது.
1: So when one person in your home wants to fight,
2: ஆகவே உங்கள் வீட்டிலே ஒரு நபர் மட்டும் சண்டை போட வேண்டும் என்று விரும்பினால்,
1: the other person says no, I won't fight.
2: மற்ற நபர் நான் சண்டை போட மாட்டேன் என்று பின்வாங்கி கொண்டால்,
1: no matter how much the other person tries, there will be no fight.
2: மற்ற நபர் எவ்வளவுதான் போராடி பிரயாசப்பட்டாலும் அங்கே சண்டையே வராது.
1: So don't blame the other person.
2: ஆகவே மற்ற நபரை குறை சொல்ல வேண்டாம்.
1: Don't say that person wants to always fight.
2: இந்த நபர் எப்பொழுதுமே சண்டை போட விரும்புகிறாரே என்று சொல்ல வேண்டாம்.
1: It's because you also cooperate that the fight comes.
2: நீங்களும் ஒத்துழைக்கிறபடினாலதான் அங்கே சண்டை ஏற்படுகிறது.
1: We like to blame other people.
2: நமக்கு என்ன விருப்பம் தெரியுமா? மற்றவளை குறை சொல்வது நமக்கு அவ்வளவு விருப்பம்.
1: I believe nobody can have a fight with me because I refuse to fight.
2: நான் சண்டை போட மறுப்பதனால யாருமே என்னோடு கூட சண்டை போடவே முடியாது.
1: They can't even fight on a doctrine.
2: உபதேச விஷயத்திலே கூட என்னோடு கூட சண்டை போட முடியாது.
1: A lot of people say you are preaching false doctrine, brother Zach.
2: Brother Zach அவர்களே நீங்கள் கள்ள உபதேசத்தை பிரசங்கிக்கிறீர்கள் என்று அநேகர் சொல்கிறார்கள்.
1: So I say okay, I'll explain to you what I teach.
2: சரி, நான் என்ன போதிக்கிறேனோ அதை உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன்
1: என்று சொல்கிறேன். From scripture.
2: நான் வேதத்திலிருந்து அதை உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறேன்.
1: Not my word, scripture.
2: என்னுடைய வார்த்தைகள் இல்லை, வேத வசனத்தை வைத்து உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
1: But when they find that it is in scripture,
2: அந்த வசனம் அந்த வேதத்திலே இருப்பதை பார்த்த உடனே,
1: then they get angry.
2: உடனே அவங்களுக்கு என்ன வருகிறது? கோபம்.
1: Then I stop discussing.
2: உடனே நான் அவளோடு கூட பேசுவதை நான் நிறுத்தி விடுகிறேன்.
1: Because I see these people are not interested in the truth.
2: ஏனென்றால் இவர்களுக்கு சத்தியத்தில் விருப்பம் இல்லை என்பதை அறிந்து
1: interested in winning an argument.
2: ஒரு வாக்குவாதத்திலே ஜெயிக்க வேண்டும் என்கிற விருப்பம் மட்டுமே அவர்களுக்கு இருக்கிறது.
1: Then I say okay, let's stop reading studying the Bible, let's talk about something else.
2: இப்பொழுது நாம் வேதத்தை பற்றி பேசுவதை நிறுத்திடுவோம், வேற ஏதாவது நாம் பத்தி பேசுவோம்.
1: Well, it's good the Congress won the elections, we can talk
2: Congress
1: about that.
2: காங்கிரஸ் கட்சி இந்த அரசியல்ல ஜெயிச்சதே அது நல்லதல்லவா?
1: In that you agree, right?
2: அதையில ஒத்துக்கொள்கிறீங்களா?
1: Let's talk about something we agree on.
2: சோ இப்போ நாம ஒத்துக்கொள்கிற அரசியலோ மற்ற காரியங்களை குறித்து நாம் பேசலாம்.
1: Or some cricket match.
2: அல்லது கிரிக்கெட் விளையாட்டு.
1: India won the match. Don't you agree on that? That's a good thing.
2: இந்தியா ஜெயிச்சது நல்லதல்லவா என்று அதை குறித்து நாம் பேசலாமா?
1: Why do I change the subject?
2: ஏன் நான் அப்படியே என்னுடைய பாடத்தை மாற்றி விடுகிறேன்?
1: Because I see he's getting angry that he doesn't have any explanation for the doctrine I show him.
2: நான் அவருக்கு விளக்கி காண்பிக்க கூடிய வேத வசனத்துக்கு உபதேசத்துக்கோ அவர் ஏற்றுக்கொள்வதற்கு மனம் இல்லை. ஆகவே அவருக்கு கோபம் வந்து விடுகிறது.
1: I don't want to fight with anybody.
2: நான் அவரோடு கூட சண்டை போட யாரோடும் சண்டை போட விரும்புவதில்லை.
1: Dear brothers and sisters.
2: அருமையான சகோதர சகோதரிகளே.
1: That's why sometimes you read in the Bible Jesus never answered some people.
2: ஆகவே தான் சிலர் கேள்வி கேட்கும் பொழுது இயேசு பதிலே சொல்லாமல் இருந்தார் என்பதை நீங்கள் வாசிக்கிறீர்கள்.
1: Because he knew whom to answer and whom not to answer.
2: யாருக்கு பதில் சொல்ல வேண்டும் யாருக்கு பதில் சொல்ல வேண்டாம் என்பதை அவர் அறிந்திருந்தார்.
1: He never went for a fight.
2: அவர் யார்கிட்டும் சண்டை போடவில்லை.
1: Because he was a heavenly person.
2: ஏனென்றால் அவர் பரத்துக்குரிய ஒரு மனிதராய் வாழ்ந்தார்.
1: Even when somebody said you're the prince of devils.
2: பிசாசுகளின் அதிபதி என்று அவரை சொன்னபொழுதும் கூட
1: Jesus just smiled and said okay, you're forgiven.
2: இயேசு சிரித்துக் கொண்டே சொன்னார், உனக்கு மன்னிக்கப்பட்டாயிற்று என்று சொன்னார்.
1: Why?
2: Yen
1: he's not going to fight with somebody who calls him a prince of devils.
2: பிசாசுகளின் அதிபதி என்று தன்னை அழைத்த ஒரு நேரத்திலே சண்டை போட அவர் விரும்புவதில்லை.
1: Because Jesus knew one thing.
2: என்னால் இயேசு ஒன்றை அறிந்திருந்தார்.
1: Let me ask you.
2: நான் ஒன்றை கேட்கட்டும்.
1: Supposing 100 people come to you.
2: 100 பேர் உங்களிடத்திலே வருகிறார்கள்.
1: Oh brother, you are the greatest prophet of God.
2: நீர்தான் தேவனுடைய பெரிய தீர்க்கதரிசி என்று சொல்கிறார்கள்.
1: Will you become the greatest prophet of God?
2: உடனே நீங்கள் பெரிய தீர்க்கதரிசியாக மாறி விடுவீர்களா?
1: Yes or no?
2: ஆமாவா இல்லையா சொல்லுங்கள்.
1: 100 people came and told you.
2: 100 பேர் வந்து நீதான் தீர்க்கதரிசி என்று சொல்கிறார்கள், நீங்கள் தீர்க்கதரிசியாக மாறி விடுவீர்களா?
1: Okay. If 100 people come and tell you you are a devil.
2: சரி, இப்ப 100 பேர் வந்து நீதான் பிசாசு என்று சொல்கிறார்கள்.
1: Will you become a devil?
2: நீங்கள் பிசாசாய் மாறி விடுவீர்களா?
1: No.
2: இல்லை.
1: Then why worry about what these people say?
2: பின்னர் ஏன் இந்த 100 பேர் சொல்லுகிறதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டும்?
1: Supposing 100,000 people come and say you are a prophet of God.
2: 100,000 பேர் வந்து சொல்கிறார்கள் நீர்தான் தேவனுடைய தீர்க்கதரிசி என்று.
1: Will you become?
2: நீங்கள் மாறி விடுவீர்களா?
1: What if 100,000 people say you are a devil?
2: 100,000 பேர் வந்து உங்களை பார்த்து பிசாசு என்று சொன்னால் நீங்கள் பிசாசாய் மாறி விடுவீர்களா?
1: No.
2: இல்லை இல்லை இல்லை.
1: What is that teachers?
2: இது எதை நமக்கு போதிக்கிறது?
1: The opinions of men are fit to be thrown in the rubbish bin.
2: மனிதருடைய அபிப்பிராயம் குப்பை தொட்டிலே போடுவதற்கு தான் தகுதி.
1: You know all the rubbish you have in the kitchen after you cut vegetables and all those things.
2: சமையலறையிலே சமைத்து முடித்த பிறகு அந்த காய்கறி வெட்டின அந்த வீணான காரியங்கள் எல்லாம் குப்பையா இருக்கிறது, அதை என்ன
1: செய்கிறீர்கள்?
2: நீங்களே தூக்கி எறிந்து விடுகிறீர்கள்.
1: All the opinions of every man must be thrown away like that.
2: ஒவ்வொரு மனிதனுடைய அபிப்பிராயத்தை எல்லாம் இப்படி தான் தூக்கி எறிய வேண்டும்.
1: Do you know that the devil's opinion is better than man's opinion?
2: உங்களுக்கு ஒன்று தெரியுமா? மனிதனுடைய அபிப்பிராயத்தை காட்டிலும் பிசாசுடைய அபிப்பிராயம் எவ்வளவு மேலானது.
1: Because the devil knows you better than all men.
2: மற்ற எல்லா மனிதர்களை காட்டிலும் பிசாசு உங்களை நன்றாக அறிந்திருக்கிறார்.
1: If the devil is afraid of you, that's a good testimony.
2: பிசாசு உங்களை பார்த்து பயப்பட்டான் என்று சொன்னால் அது நல்ல ஒரு சாட்சி.
1: The devil was afraid of Jesus.
2: ஏனால் பிசாசு இயேசுவை பார்த்து பயப்பட்டான்.
1: Jesus was not bothered. Somebody called him the devil.
2: தன்னை பார்த்து ஒருவன் பிசாசு என்று கூப்பிட்டபடினாலே இயேசு கவலைப்படவில்லை.
1: That's one mark of a heavenly person.
2: பரத்துக்குரிய மனிதனுடைய அடையாளம் இதுதான்.
1: You can never fight with him.
2: ஒரு காலம் அவரோடு கூட சண்டை போடவே முடியாது.
1: It's a mark of a heavenly woman.
2: பரத்துக்குரிய ஸ்திரீனுடைய அடையாளம் இதுதான்.
1: Can you imagine what our homes will be like if we have heavenly men and heavenly women living there?
2: ஒரு குடும்பத்திலே பரத்துக்குரிய மனிதனும் பரத்துக்குரிய மனுஷியும் வாழ்ந்து கொண்டிருந்தால் அந்த குடும்பம் எப்படி இருக்கும் என்று எண்ணி பார்க்க முடியுமா?
1: Can you imagine what our churches will be like if the elders become heavenly?
2: மூப்பர்கள் பரத்துக்குரிய மூப்பர்களாக இருந்தால் நம்முடைய சபை எப்படி இருக்கும் என்று எண்ணி பார்க்க முடியுமா?
1: Many elders, they love their position as elders.
2: அநேக மூப்பர்கள் மூப்பர்கள் என்ற ஸ்தானத்தை அதிகமாக நேசிக்கிறார்கள்.
1: They are earthly minded.
2: அவர்கள் பூமிக்குரிய சிந்தை கொண்டவர்கள்.
1: Every elder brother who loves to be an elder brother is earthly minded.
2: மூப்பரா இருக்க வேண்டும் என்கிற ஆசை கொண்ட ஒவ்வொரு மூப்பரும் பூலோக சிந்தை கொண்ட மூப்பர்.
1: And there are many elders like that even in our churches.
2: நம்முடைய சபைகளிலே கூட அநேக மூப்பர்கள் அப்படி இருக்கிறார்கள்.
1: Because if you remove them from eldership they get offended and go away.
2: மூப்பர்கள் என்ற ஸ்தானத்திலிருந்து நீங்கள் அவர்களை இறக்கி விட்டால் அவர்கள் மனத்தாங்கள் அடைந்து உடனே சபையை விட்டு போய் விடுகிறார்கள்.
1: That is the clearest proof that they love to be the elders.
2: அவர்கள் மூப்பராய் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் என்பதற்கு இதுவே தெளிவான நிரூபணம்.
1: They were earthly minded.
2: அவர்கள் பூமிக்குரிய சிந்தை கொண்டவர்கள்.
1: So it's good thing they were removed and good thing they left the church also.
2: ஆகவே அவர்கள் மூப்பர் என்ற ஸ்தானத்திலிருந்து இறக்கப்பட்டதும் நல்லதுதான். அவர்கள் சபையை விட்டு போய் விட்டார்களே அதுவும் நன்மைதான்.
1: We don't want earthly minded people.
2: நமக்கு பூமிக்குரிய சிந்தை கொண்ட மக்கள் தேவையில்லை.
1: They can join hundreds of other churches.
2: எத்தனை நூற்றுக்கணக்கான பிற சபைகள் இருக்கிறது அதிலே அவர்கள் சேர்ந்து கொள்ளட்டும்.
1: Where they talk about earthly things.
2: அங்கே பூமிக்குரிய காரியங்களை குறித்து பேசுகிறார்கள்.
1: We don't stop them from going.
2: நாம் அவர்கள் போவதை தடுத்து நிறுத்த விரும்பவில்லை.
1: I say please go.
2: தயவு செய்து போங்கள்.
1: Don't waste your time here.
2: இங்கே இருந்து உங்கள் நேரத்தையும் காலத்தையும் வீணாக்க வேண்டாம்.
1: So God wants a heavenly church on this earth.
2: ஆகவே இந்த பூமியிலே தேவன் பரத்துக்குரிய சபையை எதிர்பார்க்கிறார்.
1: He wants a heavenly many heavenly homes on the earth.
2: अनेक பரத்துக்குரிய குடும்பங்கள் இந்த பூமியிலே காணப்பட வேண்டுமே என்று தேவன் விரும்புகிறார்.
1: That was the message of John the Baptist preparing people for the coming of Christ.
2: கிறிஸ்து வருகைக்கு ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்த யோவான் ஸ்நானகனுடைய செய்தி இதுதான்.
1: So when you have a when we find many many churches not telling people how to live a heavenly life.
2: பரத்துக்குரிய வாழ்க்கை விண்ணக வாழ்க்கை எப்படி வாழ்வது என்று கற்றுக் கொடுக்காத அநேக சபைகளை பார்க்கும் பொழுது.
1: Because the elders and pastors there are not living a heavenly life.
2: ஏனென்றால் அங்கே உள்ள பாஸ்டர்மார்களும் மூப்பர்களும் ஒரு பரத்துக்குரிய வாழ்க்கை வாழ்வதில்லை.
1: They are all lovers of money, lovers of fighting.
2: அவர்கள் எல்லாரும் பணத்தை நேசிக்கிறவர்கள், சண்டை போடுவதை நேசிக்கிறவர்கள்.
1: And lovers of position and titles and all that.
2: ஸ்தானம் பட்டம் பெயர் இதிலே விருப்பமுள்ளவர்கள்.
1: It's a sad thing today.
2: இன்றைக்கு அது துக்கமான விஷயம்.
1: Where people want titles.
2: இன்றைக்கு மக்களுக்கு பட்டம் தேவைப்படுகிறது.
1: Jesus said don't ever take any title like rabbi or father or anything like
2: ரபி என்று அழைக்கப்பட வேண்டாம், ஃாதர் என்று அழைக்கப்பட வேண்டாம், இப்படி பட்டங்கள் எல்லாம் தேவையில்லை எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று
1: சொன்னார். So many believers love titles.
2: அநேக விசுவாசிகளுக்கு பட்டம் பெயர் பிடிக்கிறது.
1: Look at this mighty apostle John at the age of 95.
2: 95 வயதாகிய அப்போஸ்தலர் யோவானுடைய யோவானை பாருங்கள்.
1: What does he call himself?
2: அவர் தன்னை எப்படி அழைக்கிறார் என்று பாருங்கள்.
1: Revelation chapter 1.
2: வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம்.
1: How does he call himself?
2: அவர் தன்னை எப்படி அழைக்கிறார்?
1: Verse 9.
2: 9வது வசனம்.
1: Revelation 1:9.
2: வெளிப்படுத்தின விசேஷம் 1:9.
1: I John your brother.
2: உங்கள் சகோதரன் யோவான் அழைக்கிறார்.
1: He doesn't say your pastor.
2: உங்களுடைய பாஸ்டர் யோவான் என்று அழைக்கவில்லை.
1: He doesn't say Reverend John.
2: ரெவரண்ட் யோவான் என்று தன்னை அழைக்கவில்லை.
1: Or right Reverend John.
2: அல்லது ரைட் ரெவரண்ட் யோவான் என்று அழைக்கவில்லை.
1: Or Bishop John.
2: அல்லது பிஷப் ஜான் என்றும்
1: அழைக்கவில்லை. What is he?
2: அவர் யார்?
1: The greatest apostle.
2: மிகப்பெரிய அப்போஸ்தலன்.
1: The only apostle living at that time.
2: இந்த காலகட்டத்திலே வாழ்ந்த ஒரே ஒரு அப்போஸ்தலர்.
1: Your brother.
2: உங்கள் சகோதரன்.
1: Because Jesus said don't take any titles.
2: ஏனால் இயேசு என்ன சொன்னார்? எந்த ஒரு பட்டப்பெயரையும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று சொன்னார்.
1: Be a brother.
2: சகோதரனாய் இருந்து விடுங்கள்.
1: But today people think they are greater than the apostle John.
2: இன்றைக்கு மக்கள் என்ன எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள்? யோவான் அப்போஸ்தலனை காட்டிலும் நான் பெரியவன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள்.
1: They are earthly minded.
2: ஏனென்றால் அவர்கள் பூமிக்குரிய சிந்தை கொண்டவர்கள்.
1: Earthly minded people only have love for titles.
2: பூமிக்குரிய சிந்தை கொண்டவர்கள் மட்டும்தான் இந்த பட்டப்பெயரிலே அவர்களுக்கு விருப்பம் இருக்கும்.
1: Manager, deputy director, director.
2: மேலாளர், உதவி இயக்குனர், இயக்குனர்.
1: And different levels of cabinet ministers.
2: Cabinet andastu vendume and cabinet amateur.
1: MLA, MP, all these things.
2: MLA, MP pondra peyargal.
1: It's all earthly.
2: Ivellam bhoomikuriyavigal.
1: Heavenly minded people have no interest in titles.
2: Vinnaga sindai konda endha oru manidhalukkum endha oru patta peyralum sthanathilum virupam irukkadu.
1: That's why we read in John chapter 6.
2: Agave than Yovan 6th adhigarathile nam vasikkrom.
1: Jesus gave an example to his apostles.
2: அப்போஸ்தலர்களுக்கு இயேசு ஒரு மாதிரியை கொடுத்து
1: காண்பித்தார். After he fed the 5000 with 5 loaves.
2: 5000 பேரை 5 அப்பத்தை கொண்டு போஷித்த பிறகு.
1: And there were 12 baskets full.
2: மீதி 12 கூடை இருந்தது.
1: In verse 13.
2: 13 ஆம் வசனம்.
1: After feeding the 5000 there was all these baskets of food left.
2: 5000 பேரை போஷித்த பிறகு மீதியான துணிக்கு சாப்பாட்டு துணிக்கைகள் 12 கூடைகள்
1: இருந்தது. All the people said this is really the prophet who was prophesied to come to the world.
2: உலகத்திலே வருகிறவரான தீர்க்கதரிசி இவர்தான் என்று 14 வசனத்திலே நான் பார்க்கிறேன்.
1: And they wanted to make Jesus their king.
2: அங்கே அவரை ராஜாவாக்கும்படியாய் பிடித்துக் கொண்டு போனார்கள்.
1: See, after they came back from Babylon 600 years earlier, they never had a king.
2: பாபிலோனிலிருந்து அவர்கள் 600 ஆண்டுகள் முன்பாக பாபிலோனுக்கு திரும்பி வந்ததுக்கு பிறகு அவளுக்கு ஒரு ராஜாவே இல்லை.
1: Now they wanted to make Jesus a king.
2: இப்பொழுது இயேசுவை ராஜாவாக்கும்படியாய் விரும்பினார்கள்.
1: They came together, thousands of them.
2: ஆயிரக்கணக்கான மக்கள் எல்லாம் சேர்ந்து வந்தார்கள் இயேசுவை ராஜாவாக்கும்படியாய்.
1: They want to make you our king.
2: உம்மை நாங்கள் ராஜாவாக்க வேண்டும்.
1: Verse 15.
2: 15th வசனம்.
1: When Jesus realized that they were intending to take him by force to make him their king, he just went off to the mountain to be by himself alone.
2: தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்துக்கொண்டு போக மனதாய் இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார்.
1: Have you ever seen a man like this?
2: இதுபோல ஒரு மனிதனை பார்த்திருக்கிறீர்களா?
1: When everybody wants to come and make your king, he runs off.
2: எல்லாரும் வந்து உங்களை ராஜாவாக்கும்படி பிரயாசப்பட்டால் அவர் ஓடி விடுகிறதை பார்த்திருக்கிறீர்களா? நீங்கள் ஓடி இருக்கிறீர்களா?
1: You know why?
2: ஏன்?
1: Because he was a heavenly man.
2: அவர் பரத்துக்குரிய மனிதனாக இருந்தார்.
1: Heavenly people have no interest in earthly titles.
2: விண்ணக மக்களுக்கு இந்த மண்ணுலக பட்டப்பெயர்களிலே விருப்பமே இருக்காது.
1: They have no interest in earthly positions.
2: பூமிக்குரிய ஸ்தானங்களிலே அவளுக்கு விருப்பம் இருக்காது.
1: And even if 10,000 people come to make them a king by force, they'll run away.
2: 10,000 பேர்கள் வந்து அவர்களை நிர்பந்தித்து ஒரு ராஜாவாக்க முடியாம முயற்சித்தாலும் அவர் ஓடி விடுவார்.
1: See, nobody can make you a king unless you want to be a king.
2: நீ ராஜாவாக வேண்டும் என்று விரும்பாத பட்சத்தில் யாருமே உங்களை ராஜாவாக்க முடியாது.
1: I remember when we started our church in Bangalore 34 years ago.
2: 34 ஆண்டுகளுக்கு முன்பாக பெங்களூரிலே சபையை நாங்கள் ஆரம்பித்த காலத்திலே ஞாபகம் வருகிறது.
1: Many people wanted to make me a pastor there.
2: அநேகர் எங்கே அங்கே என்னை பாஸ்டர் ஆக்க முடியாய் விரும்பினார்கள்.
1: They never succeeded.
2: அவர்கள் ஜெயிக்கவே முடியவில்லை.
1: They haven't succeeded till today.
2: இன்று வரை அவர்களால் ஜெயிக்க முடியவில்லை.
1: I'm just a brother.
2: நான் ஒரு சகோதரன் தான் என்று சொன்னேன்.
1: I'll be my brother till the day Jesus comes.
2: இயேசு வரும் வரை நான் ஒரு சகோதரனாகவே இருப்பேன்.
1: God Jesus said that.
2: நான் அதை சொன்னேன்.
1: I remember getting a letter from some college once.
2: ஒரு முறை ஒரு கல்லூரியிலிருந்து
1: எனக்கு I got a letter.
2: முதல் முறையாக எனக்கு இரண்டு முறை ஒரு கல்லூரியிலிருந்து எனக்கு கடிதம் வந்தது.
1: Brother Jack, you've written so many books, we want to give you an honorary title of doctor.
2: சகோதர ஜாக் அவர்களே, நீங்கள் அநேக புத்தகங்களை நல்ல புத்தகங்களை எழுதியிருக்கிறீர்கள், ஆகவே உங்களுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறோம்.
1: I said, I didn't even reply the letter, throw it in the trash can.
2: அந்த லெட்டருக்கு நான் பதில் கூட போடவில்லை, அதை தூக்கி குப்பை தொட்டியில் எறிந்து விட்டேன்.
1: Because Jesus said, you must be a brother.
2: நீ ஒரு சகோதரனாக இருக்க வேண்டும் என்று இயேசு சொன்னார்.
1: Because that is the greatest title on earth.
2: ஏனென்றால் இந்த சகோதரன் என்ற பட்டம் தான் பூமியிலே மிகப்பெரிய பட்டம்.
1: You know why it is the greatest title on earth?
2: ஏன் இந்த பட்டம் பெரிய பட்டம் இந்த பூமியிலே?
1: Because you are calling me a younger brother of Jesus Christ.
2: என்னை சகோதரன் என்று சொல்லும்பொழுது நீங்கள் எப்படி என்னை அழைக்கிறீர்கள் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவுக்கு இளைய சகோதரன் என்று என்னை அழைக்கிறீர்கள்.
1: See, when I call you brother,
2: உங்களை நான் பார்த்து பிரதர் என்று கூப்பிட்டால்,
1: you're not my blood brother.
2: இரத்த சம்பந்தமான என்னுடைய தம்பியோ அண்ணனோ நீங்கள் அல்ல.
1: Why do I call you brother?
2: ஏன் நான் உங்களை பிரதர் என்று அழைக்கிறேன்?
1: I'm saying you are a younger brother of Jesus Christ.
2: நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு இளைய சகோதரர்.
1: You are a younger sister of Jesus Christ.
2: இயேசு கிறிஸ்துவுக்கு இளைய சகோதரி.
1: Why you want to give up that high title and take some low title like reverend or something like that?
2: இந்த பெரிய பட்டத்தை விட்டுவிட்டு நீங்கள் ஏன் reverend டாக்டர் போன்ற கீழான பட்டத்தை விரும்ப வேண்டும்?
1: I'm just showing you how Christianity has given up this heavenly life and become just like all the earthly people.
2: இந்த கிறிஸ்தின்றே கிறிஸ்துவமானது இந்த பரத்துக்குரிய வாழ்க்கையை ஒதுக்கி தள்ளி விட்டு பூமிக்குரிய மக்களை போலவே வாழ ஒரு கீழான நிலைக்கு வந்து விட்டார்கள் என்பதை உங்களுக்கு காண்பிக்க
1: விரும்புகிறேன்.
2: அநேக கிறிஸ்தவர்கள் இப்படி தான் இருக்கிறார்கள்.
1: And that's the reason sometimes we have to start another church to teach people how to live a heavenly life.
2: ஆகவே விண்ணக வாழ்க்கை எப்படி வாழ்வது என்பதை போதிப்பதற்காக நாம் சில சமயத்தில் சபைகளை ஆரம்பிக்க வேண்டியிருக்கிறது. இந்த காரணத்துக்காக தான்
1: every church is teaching people how to live an earthly life. We have to teach somebody to start a church that teaches people how to live a heavenly life.
2: ஒவ்வொரு சபையும் பூமிக்குரிய வாழ்க்கை எப்படி வாழ்வது என்பதை குறித்து போதித்துக் கொண்டிருக்கும் பொழுது பரத்துக்குரிய வாழ்க்கை வாழ்வது எப்படி என்பதை போதிப்பதற்காக நாம் சபை ஆரம்பிக்க வேண்டியிருக்கிறது.
1: John the Baptist said in Matthew chapter 3.
2: மத்தேயு 3 அதிகாரத்தில் யோவான் ஸ்நானகன் சொல்கிறார்.
1: This is the way he prepared people for the coming of Christ.
2: கிறிஸ்துவின் வருகைக்கு எப்படி தான் ஜனங்களை ஆயத்தப்படுத்தினார்?
1: Before Jesus comes into your life also there must be a preparation.
2: இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கைக்குள்ளாக வருவதற்கு முன்பதாகவும் அங்கே ஒரு ஆயத்தம் தேவை.
1: And here is the preparation.
2: இங்கே அந்த ஆயத்தம் உங்களுக்கு சொல்கிறேன்.
1: Matthew chapter 3 verse 2.
2: மத்தேயு 3 அதிகாரம் 2 வசனம்.
1: He told the people of Israel.
2: இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார்.
1: Repent for the kingdom of heaven is at hand.
2: மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது.
1: He didn't say it has come.
2: அது வந்து விட்டது என்று சொல்லவில்லை.
1: It is coming.
2: வந்து கொண்டே இருக்கிறது.
1: It is near.
2: சமீபத்திலே வந்து விட்டது.
1: It's coming, coming, it's coming very close.
2: வந்து கொண்டே இருக்கிறது. நெருக்கமாக அது சமீபமாக வந்து கொண்டே இருக்கிறது.
1: It's very near.
2: மிகவும் அருகாமையில் இருக்கிறது.
1: He was saying about how Jesus would come and establish the kingdom of heaven.
2: இயேசு எப்படி பரலோக ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிறார் என்பதை குறித்து பேசுகிறார்.
1: Why did he say that?
2: ஏன் அதை சொன்னார்?
1: What does repent mean?
2: மனம் திரும்பு என்றால் என்ன அர்த்தம்?
1: See, the Tamil translation is excellent.
2: இதற்கு தமிழில் உள்ளதான மொழிபெயர்ப்பு மிகவும் நேர்த்தியாக இருக்கிறது.
1: It is explains it clearly. It's turning your mind around.
2: உன்னுடைய மனதை இப்படி திருப்புவது, மனம் திரும்புவது.
1: You are facing one direction and then you are turning around the other direction.
2: ஒரு திசையை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், இப்பொழுது அங்கிருந்து வேறு திசையை நோக்கி திரும்புகிறீர்கள்.
1: He was preaching to the nation of Israel.
2: அவர் இஸ்ரவேல் தேசத்துக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்.
1: They were looking in one direction for 1500 years from the time of Moses.
2: மோசேயினுடைய காலம் தொடங்கி 1500 ஆண்டுகளாக ஒரே திசையை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார்கள்.
1: You can read that in Deuteronomy 28.
2: அதை நீங்கள் உபாகமம் 28 அதிகாரத்திலே வாசிக்கலாம்.
1: They were looking at earthly blessings.
2: அவர்கள் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை நோக்கி இருந்தார்கள்.
1: Earthly prosperity.
2: பூமிக்குரிய செழிப்பு.
1: Turn to Deuteronomy 28.
2: உபாகமம் 28 அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம்.
1: You read there.
2: அங்கே நாம் வாசிக்கிறோம்.
1: Deuteronomy chapter 28.
2: உபாகமம் 28 அதிகாரம்.
1: This is the blessing Moses promised to them.
2: இந்த ஆசீர்வாதத்தை தான் மோசே அவர்களுக்கு வாக்களித்தார்.
1: He said if you obey God,
2: நீ தேவனுக்கு கீழ்ப்படிந்தால்,
1: verse 1 diligently,
2: உண்மையாய் கீழ்ப்படிந்தால், 1 ஆம் வசனம்,
1: keep all his commandments,
2: அவருடைய கட்டளைகள் எல்லாம் நீ கைக்கொள்ளும் பொழுது,
1: first of all,
2: முதலாவதாக,
1: the Lord will make you the highest nation in the whole earth.
2: முழு பூமியிலேயும் உன்னை மிகப்பெரிய ஜாதியாக, மேன்மையான ஜாதியாக வைப்பார்.
1: Today people say America is the highest nation on the earth.
2: இன்றைக்கு அமெரிக்கா தான் பூமியிலே உள்ள எல்லா நாடுகளிலேயும் உயர்ந்த நாடு என்று சொல்கிறார்கள்.
1: And they like that position.
2: அந்த ஸ்தானத்தை அவர்கள் அதிகமாக விரும்புகிறார்கள்.
1: The Lord told the Israelites, I will make you the highest nation on the earth.
2: தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து உன்னை நான் எல்லா ஜாதிகளிலும் எல்லா தேசங்களிலும் மேன்மையாக வைப்பேன் என்று சொன்னார்.
1: That has no value in heaven.
2: அதற்கு பரத்திலே எந்த ஒரு மதிப்பும் இல்லை.
1: But on earth to be the most powerful nation in the world has got a lot of value.
2: ஆனால் இந்த பூமியை பொறுத்தமட்டில் மிகவும் சர்வ வல்லமையுள்ள தேசமாக இருப்பது என்பது மிகவும் மதிப்புள்ள ஒரு காரியம்.
1: And the Lord said that verse further on in verse 4.
2: நான்காம் வசனத்திலே சொல்கிறார்,
1: you'll have many children, your animals will produce many children, your flocks will produce a lot of children.
2: உன்னுடைய உனக்கு அதிக பிள்ளைகள் நீ பெறுவாய், உன்னுடைய ஆடுகளின் மந்தைகள் பெருகும், மிருக ஜீவன்கள் பலன் ஆசீர்வதிக்கப்படும்.
1: See, in those days a man's wealth was not in a bank.
2: அந்த நாட்களிலே ஒரு மனிதனுடைய சொத்து எல்லாம் வங்கியில இருப்பதில்லை.
1: His wealth was in his animals and in his fields.
2: அவனுடைய சொத்து எல்லாம் தன்னுடைய வயல்வெளிகளும் மிருக ஜீவன்களும் தான்.
1: And in his they didn't have any factories and all that.
2: அந்த நாட்களிலே தொழிற்சாலைகள் எல்லாம் இல்லை.
1: So the Lord said, I will bless your fields.
2: ஆகவே தான் ஆண்டவர் உன்னுடைய வயல்வெளியை ஆசீர்வதிப்பேன்.
1: I will bless your crops.
2: உன்னுடைய பயிர்களை ஆசீர்வதிப்பேன்.
1: See in verse 5, your basket and your kneading bowl will be blessed.
2: ஐந்தாம் வசனத்தை பாருங்கள், உன் கூடையும் மாப்பு செய்கிற உன் தொட்டியையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்.
1: Verse 11, the last part, the Lord will read verse 11, the Lord will make you abound in prosperity.
2: பதினோராம் வசனத்தில் வாசித்து பாருங்கள், தேவன் பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார்.
1: He'll make you prosperous in your field and in your cattle and everything.
2: மிருக ஜீவன்களின் பலன் உன் நிலத்தின் கனிகளே உன்னை பரிபூர்ணமாய் நன்மை அடைய செய்வார்.
1: Verse 12, he'll send rain upon your land.
2: 12வது வசனத்திலே பார்க்கிறோம், வானத்தை திறந்து மழை அனுப்புவார்.
1: And you'll have so much money that you'll have money to lend to other nations and you'll never have to borrow.
2: உனக்கு எவ்வளவு பணம் இருக்கும் தெரியுமா? நீ ஜாதிகளுக்கு அல்லது மற்ற நாடுகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய்.
1: Imagine having so much money not just to loan a person but to loan to a whole country.
2: கற்பனை செய்து பாருங்களே, ஒரு ஆளுக்கு கடன் கொடுப்பதற்கு காசு இல்ல, ஒரு நாட்டிற்கே நீ கடன் கொடுப்பாய் என்று சொல்கிறார்.
1: That is the blessing they were promised.
2: இவ்விதமான ஆசீர்வாதத்தினாலே அவர்கள் வாக்களிக்கப்பட்டார்கள்.
1: There's not one promise here I'll make you more spiritual.
2: இங்கே உன்னை அதிக ஆவிக்குரியனாய் மாற்றுவேன் என்கிற ஒரு வாக்குத்தத்தம் கூட இல்லை.
1: I will make you overcome sin.
2: பாவத்தை மேற்கொள்ள முடியாய் செய்வேன் என்று இல்லை.
1: No.
2: இல்லவே இல்லை.
1: No promise that I'll take you to heaven.
2: நான் உன்னை பரத்துக்கு எடுத்து செல்வேன் என்கிறதான ஒரு வாக்குத்தத்தம் கூட இல்லை.
1: It was only earthly blessing.
2: பூமிக்குரிய ஆசீர்வாதம்.
1: And when a Christian is only interested in earthly blessing,
2: ஒரு கிறிஸ்தவன் எனக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதம் மட்டுமே போதும், பூமிக்குரிய ஆசீர்வாதத்தில் விருப்பம் என்று சொன்னால்,
1: he is living in Deuteronomy 28.
2: அவன் உபாகமம் 28ஆம் அதிகாரத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறான்.
1: He is not living in Romans chapter 6.
2: ரோமர் 6ஆம் அதிகாரத்திற்கே அவன் வரவே இல்லை.
1: Or Romans chapter 8.
2: அல்லது ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே அவன் வாழவில்லை.
1: A spiritually minded Christian lives in Romans 8, not Deuteronomy 28.
2: ஆவிக்குரிய சிந்தை கொண்ட ஒரு மனிதன் அவன் ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பானே ஒழிய உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க
1: மாட்டான். So here were Israelites living in Deuteronomy 28 for 1500 years.
2: ஆகவே உபாகமம் 28ஆம் அதிகாரத்திலேயே 1500 ஆண்டுகளாக இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
1: If they got sick it was because God was punishing them.
2: அவர்கள் வியாதிப்பட்டால் தேவன் அவர்களை தண்டிக்கிறார் என்று அர்த்தம்.
1: If they were poor it was because God was punishing them.
2: அவர்கள் ஏழையாக இருந்தால் தேவன் அவர்களை தண்டிக்கிறார் என்று அர்த்தம்.
1: If they became rich it was God was blessing them.
2: அவர்கள் பணக்காரர்களாய் மாறினால் தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார் என்று அர்த்தம்.
1: If they were healthy God was blessing them.
2: அவர்கள் ஆரோக்கியமுள்ளவர்களாய் இருந்தால் தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார் என்று அர்த்தம்.
1: For them the mark of blessing was health and wealth.
2: ஆகவே அவருடைய ஆசீர்வாதத்தின் அடையாளம் ஐஸ்வர்யமும் ஆரோக்கியமும்.
1: That's not Romans 8, that's Deuteronomy 28.
2: அது ரோமர் 8ஆம் அதிகாரம் அல்ல, அது உபாகமம் 28ஆம் அதிகாரம்.
1: Today most churches are preaching Deuteronomy 28 again.
2: இன்றைக்கு அநேக சபைகள் மீண்டும் மீண்டுமாய் உபாகமம் 28ஆம் அதிகாரத்தையே பிரசங்கிக்கிறார்கள்.
1: That is why they live an earthly life.
2: ஆகவே தான் அவர்கள் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
1: That's why they're defeated by sin.
2: ஆகவே தான் அவர்கள் பாவத்திலே தோற்கடிக்கப்பட்டார்கள்.
1: John the Baptist said,
2: ஆனால் யோவான் ஸ்நானகன் சொல்கிறார்,
1: repent.

0: அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் வாசிப்போம்.
1: Jesus said to some people standing there,
0: அங்க நின்று கொண்டிருக்கிற மக்களை பார்த்து இயேசு சொன்னார்,
1: Some of you standing here will not die before you see the kingdom of God come with power.
0: இங்க நிற்கிறவர்களிலே சிலர் மார்க் 9 அதிகாரம் 1 வசனம், தேவனுடைய ராஜ்யம் பலத்தோட வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று சொன்னார்.
1: This is 2000 years ago.
0: 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்னார்.
1: He told some people you will see the kingdom of God in your lifetime.
0: உங்களுடைய வாழ்க்கையிலேயே தேவனுடைய ராஜ்யத்தை காண போகிறீர்கள் என்று சொன்னார்.
1: How is that?
0: அது எப்படி?
1: He said when it comes with power.
0: அது பலத்தோட வரும் என்று சொன்னார்.
1: That's what he said here.
0: இங்க அதை தான் சொன்னார்.
1: And that is the secret.
0: அதுதான் அந்த ரகசியம்.
1: Because he Jesus used the same word in Acts 1 verse 8.
0: அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8 வசனத்திலே அதே பதத்தை அவர் பயன்படுத்துகிறார்.
1: Spoke about that power coming to earth.
0: அந்த பலன் பூமிக்கு வருவதை குறித்து சொல்கிறார்.
1: He said the power of heaven will come into your life.
0: பரலோகத்தினுடைய பலன் உங்கள் வாழ்க்கைக்குள்ளாய் வரும்.
1: When the Holy Spirit comes upon you.
0: பரிசுத்த ஆவி உங்கள் மீது வரும் பொழுது.
1: So wait for that.
0: அதற்காக காத்திருந்தார்.
1: They waited 10 days.
0: 10 நாட்கள் காத்திருந்தார்கள்.
1: The Holy Spirit came into their life.
0: பரிசுத்த ஆவியானவர்கள் வாழ்க்கையிலே வந்தார்.
1: He was upon them till then, now he came inside them.
0: அதுவரை பரிசுத்த ஆவியானவர் மீதுதான் இருந்தார், இப்பொழுது உள்ளாக வந்தார். அதுவரை பரிசுத்த ஆவியானவர்களுக்கு சமீபமாக இருந்தார்,
1: now he came inside them.
0: இப்பொழுது உள்ளே வந்து விட்டார்.
1: And he made them a heavenly people.
0: அவர்களை பரத்துக்குரியவர்களாய் மாற்றி விட்டார்.
1: That is the mark of a man filled with the Holy Spirit.
0: பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட மனிதனுடைய அடையாளம் இதுதான் பிரியமானது. ஏன்?
1: Many people say if you are filled with the Holy Spirit you'll speak in tongues.
0: அநேகர் என்ன சொல்கிறார்கள்? பரிசுத்த ஆவியால் நிறையும் பொழுது அந்நிய பாஷை பேசுவீர்கள் என்று சொல்கிறார்கள்.
1: Now that may be a gift God gives.
0: அது தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு வரம் தான், அதிலே ஒரு சந்தேகம் இல்லை.
1: But 1 Corinthians 12 is very clear that not all speak in tongues.
0: ஆனால் 1 கொரிந்தியர் 12 அதிகாரத்தில் எல்லாரும் அந்நிய பாஷை பேசுவதில்லை என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது.
1: But one thing is for every Christian.
0: ஆனால் ஒன்று எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் பொருந்தும்.
1: The Holy Spirit will make us heavenly.
0: பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரத்துக்குரியவராய் மாற்றுவார்.
1: He is the Spirit of heaven.
0: என்றால் அவர் பரத்துக்குரிய ஆவியானவர்.
1: Let me tell you something.
0: நான் ஒன்றை சொல்லட்டும்.
1: Even if you try for 100 years you cannot make yourself a heavenly person.
0: நீங்கள் 1000 100 ஆண்டுகள் முயற்சி செய்தாலும் உங்களை நீங்கள் விண்ணகத்துக்குரியவர்களாய் மாற்ற முடியாது.
1: Do you think if a dog tries for all its life it can become a human being?
0: ஒரு நாய் தன்னுடைய ஆயுள் முழுதுமாய் முயற்சி செய்து செய்து பார்த்தால் ஒரு மனிதனாய் மாறிவிடுமா?
1: Do you think if a pig tries all its life it can even become a cat?
0: ஒரு பன்றி எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் ஒரு பூனையாகவாவது மாற முடியுமா? இல்லை.
1: And you can try all your life you cannot become a heavenly minded person.
0: உங்கள் வாழ்க்கையை முழுதுமாய் நீங்கள் முயற்சி செய்து பார்த்தாலும் நீங்கள் பரத்துக்குரிய சிந்தை கொண்டவர்களாய் மாற முடியாது.
1: The Holy Spirit has to do a miracle in our heart.
0: பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தில் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும்.
1: And when he comes and does a miracle he can make us a heavenly minded.
0: அவர் நமக்குள்ளாக வந்து ஒரு அற்புதத்தை செய்யும் பொழுது அவர் நம்மை விண்ணக சாயலுள்ளவர்களாய் மாற்றுவார்.
1: We can only repent, that's all.
0: நாம் மனம் திரும்ப மட்டும் செய்யலாம், அவ்வளவுதான்.
1: When the Holy Spirit sees that you have turned away from the things of earth and facing the things of heaven.
0: நீங்கள் பூமிக்குரிய காரியங்களையே நோக்கி கொண்டிருக்கிற திசையை விட்டு திரும்பி பரத்துக்குரிய காரியத்தை நோக்கும் பொழுது,
1: you want that more than these earthly things.
0: இந்த பூமிக்குரிய காரியத்தை காட்டிலும் அதிகமாக எனக்கு பரத்துக்குரிய காரியம் தான் வேண்டும் என்று சொல்லும் பொழுது,
1: the Holy Spirit will come and fill you and make you a heavenly person.
0: அப்பொழுது தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களை வந்து நிரப்பி உங்களை விண்ணகத்துக்குரியவராய் மாற்றுவார்.
1: But if your mind is always on earthly things.
0: ஆனால் எப்பொழுதுமே உங்களுடைய சிந்தையானது இந்த மண்ணுலகத்திலே இருக்குமானால், தேவனே என்னை பரிசுத்தாவினால் நிரப்பும் நிரப்பும் என்று இந்த திசையை நோக்கி கொண்டே கேட்பீர்கள் என்று சொன்னால்,
1: you may speak in tongues but you'll be an earthly minded useless Christian.
0: நீங்கள் அந்நிய பாஷை வேண்டுமானால் பேசலாம், ஆனால் நீங்கள் பூமிக்குரிய சிந்தை கொண்ட உபயோகமற்ற மனிதனாய் இருப்பீர்கள்.
1: You will be just like those Israelites.
0: அந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போலவே இருப்பீர்கள்.
1: Do you know why the Holy Spirit came?
0: பரிசுத்தாவியானவர் ஏன் வந்தார் என்று தெரியுமா?
1: To make us heavenly people.
0: நம்மை பரத்துக்குரிய மக்களாய் மாற்றும்படியாக.
1: That's what John the Baptist was saying.
0: அதைத்தான் யோவான் ஸ்நானகர்
1: சொன்னார்.
0: மனம் திரும்புங்கள்.
1: Because now the kingdom of heaven is near.
0: என்னால் இப்பொழுது பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது.
1: So I want you to pray a prayer.
0: ஆகவே நீங்கள் ஒரு ஜெபத்தை செய்ய முடியாய் விரும்புகிறேன்.
1: I want you to pray that in this weekend these 2-3 days God will really help you to change your mind.
0: இந்த 2-3 நாட்கள் கூட்டங்களிலே உண்மையாலுமே தேவன் நம்முடைய சிந்தையை மாற்றுவார் என்று ஜெபியுங்கள்.
1: Make us heavenly people.
0: நம்மை பரத்துக்குரிய மக்களாய் மாற்றுவார் என்று ஜெபியுங்கள்.
1: At least change our direction before we leave this place.
0: குறைந்தபட்சம் நாம் இந்த கூட்டத்தை விட்டு போவதற்கு முன்பதாக நம்முடைய திசையாவது நாம் மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். நாம் ஜெபிப்போம்.
1: ஹெவன்லி ஃபாதர்,
0: பரலோக பிதாவே,
1: ஹெல்ப் அஸ் டு ஹியர் தி வாய்ஸ் ஆஃப் தி ஸ்பிரிட்.
0: ஆவியானவருடைய சத்தத்தை நாங்கள் கேட்க எங்களுக்கு உதவி செய்யும்.
1: இன் தீஸ் டேஸ் தட் வி வில் நாட் மிஸ் வாட் யூ ஆர் ட்ரைங் டு சே டு ஈச் ஆஃப் அஸ்.
0: ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் சொல்லக்கூடிய காரியத்தை நாங்கள் ஒருவராயிலும் தவற விட்டு விட கூடாது.
1: So many wonderful things you have in your word, we don't want to miss it.
0: ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையில் எவ்வளவு அற்புதமான காரியங்களை எங்களுக்காக வைத்திருக்கிறீர், அதை நாங்கள் இழக்க விரும்பவில்லை. ஆண்டவரே,
1: பிரே இன் ஜீசஸ் நேம்.
0: இயேசு நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே.
1: ஆமென்.
0: ஆமென்.

ஆண்டவரே, கிருபையா எங்களை கூட்டி சேர்த்தீர், கிருபையா எங்களை நடத்தினீர், கிருபையா எங்களுக்கு உதவி செய்தி. உம்முடைய கிருபை மேலானது, ஓமக்கு நன்றி. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவர் அற்புதமாக நடத்தியிருக்கிறார், ஆச்சரியமாக நடத்தியிருக்கிறார், அதிசயமாக நடத்தியிருக்கிறார். நீங்க சொல்ல முடியுமா, கர்த்தர் என்னை நடத்தினார், கர்த்தர் எனக்கு உதவி செய்தார்,

நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். ஆண்டவர் நம்மை இதுவரைக்கும் நடத்தி இருக்கிறார். சிறு ஜனங்களுக்கு சொன்னாரு, 40 வருஷம் உன் வனாந்திரத்துல நான் நடத்தினேனே, அதை நினைத்து பாருன்னு சொன்னார்.

சொல்லுகிறார் பாருங்கள், இதுவரைக்கும் நம்மை நடத்தி இருக்கிறார். ஒரு குறைவையும் காதுபடிக்கு தேவ பிள்ளைகள் ஒரு குறைவையும் சந்திக்காதபடிக்கு குறைவானதை எல்லாம் ஒழித்து போட்டு நிறைவானதை தேவ நமக்கு தந்தார். நிறைவானவர் நம்முடைய வாழ்வில் வந்தபோது குறைவானதெல்லாம் ஒழிந்து போய்விட்டது. நிறைவான

ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். விலகாத தேவ கிருபை நம்ம கூடவே இருந்து நம்மை அற்புதமாய் நடத்தி இருக்கிறது. சொல்ல போகிறோம், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் உம் கிருபை என்னை விட்டு ஒரு நாளும் விலகாமல் இருந்ததே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்க கிருபை எங்களை விட்டு விலகாததற்காய் ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் அந்த கிருபை எங்களை நடத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்ம நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி, மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் உம் கிருபை என்னை விட்டு விலகாது என்று எல்லாரும் உற்சாகமாய் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.

இந்த உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் நம்மை விட்டு மாறி போகிறது. மாறாத இயேசு அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் உண்மை உள்ளவர். அவர் வாக்குகள் உண்மை உள்ளது. அவர் வார்த்தைகள் உண்மை உள்ளது. ஹல்லேலூயா. அவர் மாறாத தெய்வமாயிருக்கிறார். ஆமே. நாம் நினைப்பதற்கு மேலான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்கிறவராயிருக்கிறார். கிரகிக்க முடியாத காரியத்தை, கிரகிக்க முடியாத அற்புதத்தை அவர் நமக்காக செய்கிறவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலவெளியில ஆண்டவரே நீர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பீர், நீர் எனக்காக எல்லாம் செய்கிற ஆண்டவர். ஆமேன் ஆமேன். மனிதன் செய்கிறானே இல்லையோ, நீர் எனக்காக செய்கிறீர். எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். ஆமேன். நம் ஆராதிக்கிற ஆண்டவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். மேலான ஆசீர்வாதங்களை, மேலான நன்மைகளை நீர் எங்களுக்கு செய்ய நீர் விரும்புகிறதற்காய் ஸ்தோத்திரம். எனக்கு நீர் உதவி செய்கிற ஆண்டவர். எந்த மனிதனும் செய்ய முடியாத உதவி உம்மிடத்தில் இருந்து மட்டும்தான் வருகிறது ஆண்டவரே. எனக்கு ஒருத்தாசை பரலோகத்தில் இருந்து வருகிறது. எனக்கு உதவி பரலோகத்திலிருந்து வருகிறது. எனக்கு நன்மை பரலோகத்திலிருந்து வருகிறது.

போதும் என்பதல்ல, படிப்பு போதும் என்பதல்ல, பணம் போதும் என்பதல்ல, எனக்கு இயேசு போதும். அவர் இருந்தால் இதெல்லாம் வரும், அவர் இருந்தால் இதெல்லாம் கிடைக்கும். எனக்கு இயேசு போதும் இந்த உலகத்தில். ஹல்லேலூயா. படுகுழியில கிடந்த என்னை தூக்கி எடுத்த இயேசு போதும். என் பாவங்களுக்காய் சிலுவையிலே தன்னை தியாகமாய் ஒப்புக் கொடுத்த இயேசு எனக்கு போதும். தன்னை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுத்தாரே, எனக்காக கிரயம் செலுத்தினாரே, சிலுவையிலே இரத்தம் சிந்தினாரே, அந்த இயேசு எனக்கு போதும். என்னை வாழ வைக்கிற இயேசு போதும். என்னை உயர்த்தி வைக்கிற இயேசு போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் எங்களுக்கு போதுமானவர். ஒவ்வொரு நாளும் அப்படியே நீர் எங்களை நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
2: பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதையா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். அப்போஸ்தலர் 1:8. ரெண்டு நபர்கள் ஒரு நாள் நயகரா நீர்வீழ்ச்சிக்கு சென்றிருந்தார்கள். நயகரா நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியது. அதில் ஒருவர் மற்றவரிடம், என்னுடன் வா, உலகத்திலேயே பயன்படுத்தாமல் விடப்படும் ஆற்றலை நான் உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி நயகரா நீர்வீழ்ச்சியிலிருந்து தண்ணீர் கீழே விழும் இடத்துக்கு கூட்டிச் சென்றார். அங்கே தண்ணீர் மிக வேகமாக வந்து கீழே விழுந்தது. அதை பார்த்த மற்ற நபர், இல்லை, மனிதர்களால் பயன்படுத்தப்படாத மற்றொரு பெரிய ஆற்றல் இருக்கிறது, அது பரிசுத்த ஆவியின் வல்லமை என்று கூறினார். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நம் அனைவருக்கும் அவர் பரிசுத்த ஆவியை வாக்கு பண்ணியிருக்கிறார். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள் என்று யோவேல் தீர்க்க தரிசன புத்தகத்திலே வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்தை விட்டு பரமேறி செல்லும் போது தம்முடைய சீஷர்களை பார்த்து, என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்றார். இயேசு கிறிஸ்து சொன்னதை போலவே மேல் வீட்டு அறையிலே 120 பேர் காத்திருந்து ஜெபித்தனர். அப்பொழுது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அன்றிலிருந்து அவர்கள் தங்கள் வாழ்விலே பெரிய வித்தியாசத்தை கண்டனர். அவர்களுடைய பயம் நீங்கி தைரியசாலிகளாய் மாறினார்கள். அவர்கள் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்தார். பேதுருவின் நிழல் பட்டு வியாதிக்காரர் சுஸ்தமானார்கள். பவுலின் உருமாள்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து நோயாளிகளின் மேல் போட்டபோது அவர்கள் சுகம் பெற்றார்கள். அவர்களுடைய வார்த்தைகள் கிருபை பொருந்தினதாய் மாறியது. அவர்கள் வார்த்தைகளை கேட்டு ஜனங்கள் ஆயிரக்கணக்கிலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனர். பிலிப்பு பரிசுத்த ஆவியானவரால் வல்லமையாக வழி நடத்தப்பட்டார். பரிசுத்த ஆவியானவர் ஆள் தத்துவம் உள்ளவர். அவர் பிலிப்போடு ஒரு மனிதன் பேசுவதைப் போல பேசினார். கந்தாகே மந்திரிக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படி அந்த மந்திரி சென்று கொண்டிருந்த ரதத்திலே போய் ஏறச் சொன்னார். பிலிப்பு கூறிய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்ட கந்தாகே மந்திரி பிலிப்புவால் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார். அதன் பின்பு பரிசுத்த ஆவியானவர் பிலிப்புவை அந்த இடத்திலிருந்து ஆசாத்துக்கு கொண்டு சென்று விட்டார். பரிசுத்த ஆவியானவரே பிலிப்புவை எடுத்து கொண்டு போனார். வேதாகமம் முழுவதும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்க முடியும். பிரியமானவர்களே, இது நமது தலைமுறை. அவருடைய வல்லமைக்காக காத்திருக்கிறவர்கள் யாவர் மேலும் தேவன் தமது ஆவியை பொழிந்தருளுவார். நாமும் ஆதி அப்போஸ்தலரை போல பயன்பட முடியும். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே தாகத்தோடும் வாஞ்சையோடும் நாம் கேட்டால் தேவன் தமது ஒப்பற்ற வல்லமையால் நம்மையும் நிரப்பி பயன்படுத்துவார்.

எஸ்தர் ஏழாம் அதிகாரம். ராஜாத்தியாகிய எஸ்தருடனே விருந்துண்ண ராஜாவும் ஆமானும் வந்தபோது இரண்டாம் நாள் விருந்தில் திராட்சரசம் பரிமாறப்படும் போது ராஜா எஸ்தரை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கின்ற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்றான். அப்பொழுது ராஜாத்தியாகிய எஸ்தர் பிரதி உத்தமாக, ராஜாவே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது. ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக. எங்களை அழித்து கொன்று நிர்மூலமாக்கும்படி நானும் என் ஜனங்களும் விற்கப்பட்டோம். அடிமைகளாகவும் வெள்ளாட்டிகளாகவும் விற்கப்பட்டு போனாலும் நான் மௌனமாயிருப்பேன். இப்பொழுதோ ராஜாவுக்கு உண்டாகும் நஷ்டத்துக்கு அந்த சத்துரு உத்தரவாதம் பண்ண முடியாது என்றார். அப்பொழுது ராஜாவாகிய அகாஸ்வேரு மறுமொழியாக, ராஜாத்தியாகிய

எஸ்தரை நோக்கி, இப்படி செய்ய துணிகரம் கொண்டவன் யார், அவன் எங்கே என்றான். அதற்கு எஸ்தர், சத்துருவும் பகைஞனுமாகிய அந்த மனிதன் இந்த துஷ்ட ஆமான்தான் என்றாள். அப்பொழுது ராஜாவுக்கும் ராஜாதிக்கு முன்பாக ஆமான் திகிலடைந்தான். ராஜா உக்கிரத்தோடே திராட்சை ரச பந்தியை விட்டெழுந்து அரண்மனை தோட்டத்துக்கு போனான். ராஜாவினால் தனக்கு பொல்லாப்பு நிர்ணயிக்கப்பட்டதென்று ஆமான் கண்டு ராஜாத்தியாகி எஸ்தரிடத்தில் தன் பிராணனுக்காக விண்ணப்பம் பண்ண எழுந்து நின்றான். ராஜா அரண்மனை தோட்டத்திலிருந்து திராட்சரசம் பரிமாறப்பட்ட இடத்துக்கு திரும்பி வருகையில் எஸ்தர் உட்கார்ந்திருக்கின்ற நெத்தையின் மேல் ஆமான் விழுந்து கிடந்தான். அப்பொழுது ராஜா, நான் அரண்மனையில் இருக்கும் போதே என் கண்முன்னே இவன் ராஜாத்தியை பலவந்தம் செய்ய வேண்டியிருக்கும் என்றானோ என்றான். இந்த வார்த்தையை ராஜாவின் வாயிலிருந்து திறந்தவுடனே ஆமானின் முகத்தை மூடி போட்டார்கள். அப்பொழுது ராஜ சமூகத்தில் இருக்கின்ற பிரதானிகளில் அற்போனா என்னும் ஒருவன், இதோ ராஜாவின் நன்மைக்காக பேசின மொர்தெகாய்க்கு ஆமான் செய்வித்த 50 முழ உயரமான தூக்கு மரம் ஆமானின் வீட்டண்டையில் நாட்டப்பட்டிருக்கின்றது என்றான். அப்பொழுது ராஜா, அதிலே அவனை தூக்கி போடுங்கள் என்றான். அப்படியே ஆமான் மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமானை தூக்கி போட்டார்கள். அப்பொழுது ராஜாவின் உக்கிரம் தணிந்தது.

பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். செய்தியினுடைய தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நாம ஏன் உயிரோட இருக்கிறோம். என்ன பிரதர் இப்படி ஒரு தலைப்பை நீங்க வச்சிருக்கிறீங்க? உண்மைதான். ஒரு ஊழியர் இப்படியாக சொன்னார், ஒவ்வொரு முறையும் நாம இரவில் தூங்க போகும் பொழுது நாம் மரிக்கிறோம், காலையிலே உயிரோடு எந்திரிக்கிறோம். உண்மைதானே? என்ன நடந்துச்சுன்னே நமக்கு தெரியாது. இடையில திடீர்னு காலையில என்ன செய்யறோம்? உயிரோட வர்றோம். நான் கேட்கிறேன், எதுக்காக ஒவ்வொரு நாளும் உயிரோட தேவன் நம்மை இந்த உலகத்துல வச்சிருக்கிறாரு? அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பிய சபை விசுவாசிகளிடத்துல பேசும் பொழுது கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். அதாவது, நான் இப்ப மரித்தேன் என்று சொன்னால் அது எனக்கு அதிகமான லாபத்தை தருகிறதுன்னு சொன்ன உடனே பிலிப்பிய விசுவாசிகள் என்ன நினைச்சிருப்பாங்க? அது சரி, அப்ப நீங்க மரிக்க வேண்டியதானே, சாவுதான் உங்களுக்கு லாபம்னா அப்ப நீங்க மறிக்கலாமே. பிலிப்பிய நிறுவம் 1:21 வசனத்துல கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் சொல்லிட்டு அடுத்த வசனங்கள்ல இப்படி இவர்கள் கேள்வி கேட்பார்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே, நான் ஏன் மறிக்கிறதை தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறேன் என்று சொன்னால், மறிக்கிறது எனக்கு லாபம்தான், ஆனா நான் ஏன் மறிக்காமல் இருக்கிறேன், இந்த சரீரத்துல நான் ஏன் உயிரோட இருக்கிறேன், அதுக்கு காரணம் இருக்கிறது என்று என்ன சொல்லுகிறார்? 22 வசனம் பாருங்க. ஆயிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனாலே என் கிரியைக்கு பலன் உண்டாய் இருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னதென்று அறியேன். நான் சரீரத்துல இப்ப இருக்கிறது என்னுடைய கிரியைகள்னாலே பலன் உண்டாயிருக்கிறது. நான் அந்த பலனை கண் கூட நான் பார்க்கிறேன். அப்ப தேவன் என்னில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இப்ப இவர் என்ன காரணம் வைக்கிறாருன்னா, நான் இப்பொழுது இந்த உலகத்துல உயிரோடு வாழுவதற்கு ஒரு காரணம் எனக்கு இருக்கிறது. என்ன காரணம்னா, என் மனைவியை நான் பாதுகாக்கணும், என் பிள்ளைகளை பாதுகாக்கணும், அவர்கள் பேர பிள்ளைகளை நான், அவங்க பெற்றுத்தரக்கூடிய பேர பிள்ளைகளை நான் பார்க்கணும், அவங்க கல்யாணத்தை பார்க்கணும். இது அல்ல, இதெல்லாம் நல்லதுதான், தவறு சொல்லல. ஆனா நிறைய வேலைகளிலே நாம் இன்றைக்கு உயிர் வாழ்வதற்கு பல காரணங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நான் அதை செய்யணும், இதை செய்யணும், வீடு கட்டுறது அப்படியே கிடக்கு, என் பையனுக்கு இன்னும் ஒரு நல்ல செட்டில்மெண்ட் நான் பண்ணாம இருக்கிறேன். பிரியமானவர்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் இன்னைக்கு உயிரோட இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் கிரியைக்கு பலன் உண்டாயிருக்கிறது. என்ன பலன்? தேவன் அவருடைய வாழ்க்கையில செயல்பட்டு அநேகருக்கு பிரயோஜனமான பாத்திரமாய் வச்சிருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் நானும் இப்ப காலையில உயிரோட வந்திருக்கிறோம். வாட் இஸ் த யூஸ்? ஒரு கேள்வி நம்ம கேட்டு பார்க்கலாம், எதுக்கு நான் உயிரோட இருக்கிறேன்? எதற்காக இன்றைக்கு இந்த தினம் ஆண்டவர் எனக்கு உயிரை கொடுத்திருக்கிறார்? தைரியமா சொல்ல முடியுமா? என்னுடைய கிரியையினால அநேக பலன் உண்டாயிருக்கிறது. நிறைய பேர் இன்னமும் சுயநலவாதிகளாக நாம் இருக்கிறோம். நமக்காக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். எனக்கு, என் குடும்பம், நம்மளுடைய உயிர் வாழக்கூடிய இந்த மெத்தட், பிரியமானவர்களே, கிறிஸ்துவை போல இல்லை. அடுத்து இன்னொரு வார்த்தையும் பயன்படுத்துகிறார், அதையும் உங்களுக்கு சுட்டி காமிக்கிறேன் பாருங்க. 24 வசனம், நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். பிலிப்பிய விசுவாசிகளை பார்த்து சொல்றாரு, எனக்கு சாவு ஆதாயம் தான், இந்த நிமிஷமே எனக்கு செத்தா நான் தேவனிடத்துல போக முடியும், எனக்கு இன்னும் அதிகமான லாபம், அப்புறம் ஏன் உயிரோட இருக்கிறேன்? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, உங்களுக்கு நான் தேவைப்படுகிறேன். அப்படிதான் வசனம் சொல்லுது, நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியமா இருக்கிறது. அவசியம் என்று சொல்லுகிற வார்த்தையை விட அதிக அவசியம் சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த பூமியில அப்போஸ்தலனாகிய பவுல் உயிரோட இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்க சபைக்கு நீங்க இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமா நான் கேக்குறேன். முதல்ல சபையில இருந்து ஆரம்பிப்போம். குடும்பம்னு சொன்னா ஓகே, ஏன்னா குடும்பத்துல ரொம்ப அவசியம், நம்ம அது ஒரு செல்ஃபிஷான ஒரு ஆக்ஷனா கூட போயிடலாம். ஆமாங்க, எங்க ஹஸ்பண்ட் இல்லாட்டி எங்க குடும்பம் இல்லை, என் மனைவி இல்லைன்னா என் குடும்பம் இல்லை. எந்த அடிப்படையில? அவங்க தான் சமைச்சு போடணும், என் ஹஸ்பண்ட் தான் சம்பாதிக்கிறாரு, நான் அதனால தான் அதை விட்டுட்டேன். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நான் வருகிறேன். தேவனுடைய சபை கூடி வருகிறோம் பாத்தீங்களா, அந்த கூடுகையில முதலாவது நீங்கள் அதிக அவசியமாய் தேவைப்படுகிறீர்களான்னு நான் கேட்கிறேன். அப்படி இல்லைனா அந்த கூடுகையில நீங்க யாரா இருக்கிறீங்கன்னா, ஒரு திருமண வீட்டுக்கு போனா அப்படி 10:11 அப்படி போய் ஆராத்தின்னு போடுவாங்க, அப்படி போட்டுட்டு போய் அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படி கிளம்பி மொய் எழுதிட்டு கிளம்பி வந்துருவாங்க. த சேம் வே இந்த சபை கூடுகைன்னு போயிட்டு அப்படியே எல்லாரும் என்ன செய்யறாங்களோ அதோடு 10:11 நம்ம செஞ்சுட்டு மொய் எழுதுற மாதிரி ஒரு காணிக்கையையும் நம்மளுடைய குற்ற மனசாட்சியை போக்குறதுக்கு ரெண்டு காணிக்கையை போட்டுட்டு அப்படி கிளம்பி வந்துருவோம்.
ஆனா உங்களால தைரியமா சொல்ல முடியுமா, நான் இப்பொழுது சரீரத்தில் தரித்திருப்பது இந்த சபைக்கு அதிக அவசியமா இருக்கிறதுன்னு தைரியமா சொல்ல முடியுதா? நான் இதற்காக மேன்மை பாராட்ட சொல்லல, ஆனால் ஒரு அந்த இடத்துல ஒரு நபரை நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னா, இப்ப நீங்களே சபைக்கு போயிட்டு இருக்கிறீங்க, உங்களை அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டா அந்த சபை ஸ்தம்பித்து போகிறதா? ஐயோ இந்த சகோதரன் இல்ல, கையும் ஓடல காலும் ஓடல, என்ன பண்றது? இல்ல எப்பையும் போல நீங்க வந்தது, நீங்க வராமல் இருக்கிறது கூட தெரியாம அவர் வந்தாலும் ஒண்ணுதாங்க வராட்டியும் ஒண்ணுதாங்கிற நிலைமை இருக்கா? அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா நான் உயிர் வாழ்வது வீண் தானே, நான் சுயநலமா தானே வாழ்ந்துட்டு இருக்கிறேன், மற்றவர்களுக்காக இல்லை. அப்போ சொன்ன பவுல் சொல்லுகிறார், நான் ஜீவன் உள்ளவனா இப்பொழுது இருக்கிறதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு. ஒன்னு, என்னுடைய கிரியைக்கு பலன் உண்டாயிருக்கிறது. இன்னொன்னு என்னங்க, உங்களுக்கு பிலிப்பிய விசுவாசிகள் உங்களுக்கு அதிக அவசியம். இந்த ஒரு நிச்சயத்தை உடையவர்களா நம்மளுடைய வாழ்க்கை பயணம் இருக்குதா? நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் வேணுங்க, அர்த்தம் வேணுங்க. தேவன் நம்மளுடைய வாழ்க்கையினாலே அவர் என்னங்க பயனடைஞ்சாரு? அவனா அவருக்கு பயன் இல்லை அப்படின்னா அவருடைய பிள்ளைகளுக்கு. அவர் ஊழியத்துல நம்மை பயன்படுத்துகிறார், பல இடங்களில் நம்மை பயன்படுத்துகிறார், வேலை செய்கிற இடத்துல பயன்படுத்துகிறார், படிக்கிற இடத்துல பயன்படுத்துகிறார், எல்லா இடத்துலையுமே அவருக்கு நாம பலன் கொடுக்கிறவங்களா நாம இருக்கணும். ஒரு மரத்தை நம்ம நட்டு வைக்கணும்னு சொன்னா அது கனி கொடுத்தே ஆகணும். அப்படி இல்லைன்னா அது ஏன் நிலத்தை கெடுக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம உண்மையிலே இந்த உலகத்துல இருந்து சில சமயம் எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்களா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த சிந்தனையை உங்களுக்கு முன் வைக்கிறேன். இன்னைக்கு நான் ஏன் உயிரோடு இருக்கிறேன்? ஒரே ஒரு காரணம் தான், அது அதிக அவசியம். யாருக்கு? விசுவாச பிள்ளைகளுக்கு. மற்றவர்களுக்கு அது அதிக அவசியம் என்று பவுலை போல நம்ம சொல்ல முடிகிறதா? இந்த வசனம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருப்பதாக. உங்களுடைய வாழ்க்கையில இந்த வசனத்தை அப்பயாசப்படுத்துங்க. ஆமென். காட் பிளஸ் யூ.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: ஒரு அறையின் உள்ளேயே வைத்து விளையாடப்படும் விளையாட்டுகளில் ஒன்றுதான் சரியா சொல்லு என்ற விளையாட்டு. கூட்டத்தில் உள்ளவர்கள் மூன்று அல்லது நான்கு வரிசைகளில் நிறுத்தப்படுவார்கள். முதலில் நிற்கும் நான்கு பேரை மட்டும் தனியே அழைத்து மெதுவான குரலில் ஒரு சிறிய செய்தி அவர்களுக்கு சொல்லப்படும். பின் அவர்கள் போய் தங்கள் வரிசையில் இருக்கும் அடுத்த நபரிடம் அந்த வாக்கியத்தை சொல்ல வேண்டும். தொடர்ந்து இந்த செய்தி ஒருவர் பின் ஒருவராக கடத்திச் செல்லப்பட்டு வரிசைகளில் கடைசியில் நிற்கும் நான்கு பேரும் முன்னால் வரும்படி அழைக்கப்படுவார்கள். இப்பொழுது தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை அவர்கள் ஒவ்வொருவராக சொல்ல வேண்டும். பல நேரங்களில் இந்த நான்கு பேர் சொல்லும் செய்திகளும் வெவ்வேறு செய்திகளாக இருக்கும். இது வேடிக்கையாக விளையாடும் ஒரு விளையாட்டாக இருந்தாலும் இது நமக்கு கற்றுத்தரும் பாடம் மிக மிக முக்கியமானது. எந்த ஒரு செய்தியை நாம் கேட்கும் பொழுதும் அதை தெளிவாக கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும். அதை மற்றும் ஒருவரிடம் கூறும் பொழுது அதை ரொம்ப தெளிவாக நாம் கூற வேண்டும். குடும்ப சூழலில் ஆனாலும் சரி, வேலை செய்யும் இடங்களில் ஆனாலும் சரி, நாம் பலராய் சேர்ந்து பல காரியங்களை செய்வதால் நாம் சொல்ல வேண்டிய எந்த ஒரு செய்தியையும் சொல்ல வேண்டியவர்களிடத்தில் புரிந்து கொள்ளத்தக்க விதத்தில் சரியாக தெளிவாக சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் எந்த கூட்டு முயற்சியிலும் வெற்றி கிட்டும். இராணுவங்களிலானாலும் சரி, விளையாட்டுகளிலானாலும் சரி, குழுவாய் செயல்படும் எந்த இடத்திலும் சரியான செய்தியை தெளிவாக மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நம்மிடத்தில் கூறப்படும் செய்தி நமக்கு புரியவில்லை என்றால் அதை மீண்டும் கேட்டு அறிந்து கொள்வது பணி சிறப்புடன் நிறைவடையாது, மிகவும் உதவியாக இருக்கும். பல துறைகளிலே தோல்விகளுக்கு காரணம் தொடர்பு கொண்டு செய்தியை சொல்லும் பொறுப்பில் இருப்பவர்கள் சரியாக அதை சொல்லாமற் போவதுதான் என்று கண்டறியப்பட்டுள்ளது. சிறந்த பேச்சாளர்கள் கொடுக்கும் ஆலோசனைகளில் மிக மிக முக்கியமான ஒன்று எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் என்பதுதான். நாம் எந்த இடத்தில் என்ன பணி செய்பவர்களாக இருந்தாலும் நம்மிடம் கூறப்படுகின்றவற்றை நாம் மிக கவனமாக கேட்டு அதை சொல்ல வேண்டிய நபரிடம் அவர்கள் புரிந்து கொள்ளும் வண்ணம் அதை சொல்ல வேண்டிய இடத்தில் அதை சொல்ல வேண்டியது மிகவும் முக்கியம். அவர் காட் இஸ் அ காட் ஆஃப் கம்யூனிகேஷன் என்று பலர் கூறியிருக்கிறார்கள். கடவுள் நம்மிடம் சொல்ல வேண்டிய செய்தியை மிக தெளிவாக பல வகைகளில் நமக்கு கூறுகிறார். அதை புரிந்து கீழ்ப்படிய வேண்டிய காரியங்களில் கீழ்ப்படியவும் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தியை தெளிவாக மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டியதும் நம்முடைய கடமை. நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் நற்செய்தியை கூறுங்கள் என்று இயேசு கூறிய கட்டளையை நிறைவேற்றுவதில் நம்முடைய பங்கு என்ன என்பதை யோசித்து பார்ப்போமா?

0: ஊழியர் ஜோன் சாம் ஜோய்சன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 32 அதிகாரம் அதனுடைய 27 வசனம்.
2: இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ?
1: இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? எத்தனை பேர் நம்புறீங்க? என் ஆண்டவர் சர்வ வல்லவர். சர்வ வல்லவர் என்றால் சர்வத்தையும் செய்ய வல்லவர். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இதை நம்புறவங்க மட்டும் சத்தமாமேன் சொல்லுங்க. ஆமென். ஒரு சிலர் எழும்பி விட்டார்கள். அதுக்குதான் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இது எப்படி ஆகும்? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சாராள் நகைக்கும் போது கர்த்தர் அதுதான் சொல்லுகிறார், என்னால முடியாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்கிறார். என் ஆண்டவர் ஒரு காரியத்தை நம்மிடத்திலே சொல்லுகிறார் என்றா அதை எப்படி திட்டம் பண்ணி நிறைவேற்ற வேண்டும் என்பதை நன்றாய் அறிந்து வைத்துதான் அவர் பேசுகிறார். எசையன் 46:11 அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன்,
2: அதை திட்டம் பண்ணி,
1: அதை திட்டம் பண்ணினேன்,
2: அதை செய்து முடிப்பேன்,
1: அதை செய்து முடிப்பேன். நினைத்ததை நிர்ணயிக்கிறவர், நிர்ணயித்ததை நிறைவேற்றுகிறவர் இவர்தான். நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ, அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்கு சொன்ன நல்வார்த்தைகளில் ஒன்றாகிலும் தவறவில்லை. என் ஆண்டவர் ஒன்ன செய்யணும்னு நினைச்சிட்டார்னா அது செய்து முடிப்பார். இந்த நம்பிக்கை இருந்ததனாலதான் துன்பத்தில் நடுவில் நடந்த போதிலும் தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இன்னைக்கு நீங்க இருக்கிற சூழ்நிலை என்பது ஒருவேளை துன்பத்தின் நடுவில் இருந்தாலும் இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? எல்லாம் இழந்து ஒன்றும் இல்லாத நிலையில் இருந்த போதிலும் இந்த நம்பிக்கை இருந்ததுனால யோபு சொல்லுகிறார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். என ஆண்டவர் அப்படி நம்புனாங்க, அவர் அப்படி நம்புனாங்க. நம்ம ஆண்டவரை, நம்ம ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை எப்படி

0: எடுத்தது என்பதை நமக்கு உணர்த்த பரீட்சை என்றே தெய்வம் அனுமதிச்சா. பரிகாரமே நிற்க அவர் பரீட்சை வைக்கிறார், பரீட்சை வைக்கிறார். உபாகமம் 8:2 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உன்னை சோதிக்கிறது எதற்கு தெரியுமா? உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும் படிக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் இருதயத்தில் என்ன இருக்கு தெரியுமா? எகிப்து இருக்கிறது. அது இஸ்ரவேலர்கள் வெளியே வந்ததும் இஸ்ரவேலர் நினைச்சிட்டாங்க எல்லாம் முடிஞ்சு, கானான் பாலு தேனு பாலு தேனு பாலு தேனு. அதாவது வெளியே வந்தோடனே உங்களுக்கு பாலும் தேனும் கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். நேரா ஆண்டவர் பார்த்தார், வனாந்திர வழியா நடக்கும் போது எடுத்த உடனே எகிப்தில கல்லறை, எகிப்தில இறைச்சி பாத்திரங்கள் அண்டை, எகிப்தின் தெய்வம், இருதயத்தில் உள்ளதெல்லாம் ஒன்னொன்னா வெளியே வருது. ஆமென். நம்ம இருதயத்தில் என்ன மறைஞ்சிருந்தாலும் ஆண்டவர் நமக்கு உணர்த்துவார். அதுக்காக சில டிராக்ல விடுவார். நமக்கு தெரியாது, சில நேரத்தில் நமக்கு தோணும் உலகத்திலே நம்ம தான் பெரிய பரிசுத்தவான்கள் என்று. அப்படி தோணும் போது ட்ராக் ரெடி ஆயிட்டுன்னு அர்த்தம். ஆமென். சில நேரத்தில் நமக்கு தோணும் நம்ம தான் பெரிய விசுவாச வீரர்கள்னு. லைட்டாக ஒரு தலைவலி வந்திருக்கும், ஆண்டவர் எனக்கு சுகம் தருவார் அப்படின்ட்டு இருப்போம், சுகம் கிடைச்சிரும். உடனே நம்ம நினைப்போம், சபதியா பத்தியா நான் எப்படி இருந்தேன், என் விசுவாசம் லேஸ்ல. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, ட்ராக் ரெடி ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆமென். அமைதியா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ஹல்லேலூயா. ஆமென். அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், நான் என்னை உயர்த்தாத படிக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டது. நான் உங்களை விட அதிகமாய் அந்நிய பாஷை பேசுகிறேன் சொன்னது யார் தெரியுமா? பவுல். ஆண்டவர் இங்க வா, இந்த முள்ளபடி வச்சுக்கோ. ஆண்டவர் என்ன, ஆண்டவர் பார்சல் திறந்து பாரு. குத்துனா பிடுங்கலாம், கொடுத்தா எரிய முடியுமா? கொடுத்தது யாரு? கர்த்தர். நாங்கள்லாம் செவிக்கும் போது நாங்கள்லாம் முழங்கால நின்று பைபிளை திறந்தா எப்ப தூங்குவோன்னு ரெடி ஆவதுன்னு புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் மேல நாம வைத்திருக்கிற நம்பிக்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஆண்டவரை நம்ம எப்படி பார்க்கிறோம்? போன வெள்ளிக்கிழமை இந்த வார்த்தையை கேட்டோம். நம்ம ஆண்டவரை எவ்வளவுதான் நம்ம அறிந்ததை வைத்து, நாம் கற்றதை வைத்து, நாம் கேட்டதை வைத்து, நாம் படித்ததை வைத்து, நாம் அனுபவித்ததை வைத்து, நாம் அடைந்ததை வைத்து நமக்குன்னு ஒரு வியூ இருக்குல்ல, ஆண்டவர் இப்படின்னு. நம்ம எவ்வளவுதான் அவரை உயர்த்தி பார்த்தாலும் நம்ம ஆண்டவர் எப்படி தெரியுமா? அதுக்கு மேல. ஹல்லேலூயா. அதுக்கும் மேல. யோவான் ஓசன்னா பாடும் போது யோவானும் கூட உண்டு. என்ன சொல்லி பாடுறாங்க தெரியுமா? தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று பாடினார்கள். அந்த யோவான் பத்மதீவில் இருக்கிறான். பத்மதீவில் இருக்கும் போது அவன் ஆவிக்குள்ளாகி அவனுக்கு தரிசனங்கள் காண்பிக்கப்படுகிறது. அதிலே தான் வெளிப்படுத்தின விசேஷம் 5 எடுக்க வேண்டாம், எடுக்க வேண்டாம், செய்தி இல்லை, டச் பண்ணிட்டு செய்தி கொள்ளவார். அங்கேதான் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் கையிலே ஒரு புத்தகம் இருக்கிறது, முத்திரிக்கப்பட்ட புத்தகம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் வலது கரத்தில் இருக்க கண்டேன். அப்பொழுது அதை உடைக்க ஒருவனும் இல்லை, இதை உடைக்க பாத்திரவான் யார் என்று ஒரு தூதன் மிகுந்த சத்தமிட்டு சொல்லுகிறார். ஒருவனும் இல்லை என்று அறிந்த போது இந்த யோவான் என்ன பண்றார் தெரியுமா? ஓன் அழுறார். ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன் என்கிறார். அப்படி அழுத போது மூப்பர்களில் ஒருவன் அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ அழவேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின். இவர் என்ன பாடுறாரு? தாவீதின் குமார். அவரும் கேட்டுட்டு கழுத மேல இருந்துட்டு கேட்டுட்டு கேட்டுட்டு. அதாவது நமக்கு நம்ம ஒன்றும் இல்லைன்னாலும் நம்மளை குறைச்சி சொன்னாலே நமக்கு வலிக்கும் இல்லை. நம்ம ஒன்றும் இல்லைன்னாலும் ஆமே என்ன பிரதர் டல்லாக இருக்கிறீங்க, அது அது என்ன அசிங்கப்படுத்திட்டாங்க ஏன் ஃபங்க்ஷனில் ஏன் பேரை அசிங்கப்படுத்திட்டாங்க. உங்கள் பேர் போட்டாங்கல்ல, போட்டாங்க பக்கத்தில் டிகிரி போடலை. எவ்வளோ பிரதர் டெம்பரேச்சர்? நமக்கு ஒன்றும் இல்லைன்னாலும் நம்மளை ஏதாவது பேசுறதுல கொண்டு சார், அவங்க சார்னு சொல்ல விட்டுட்டாங்க, அவங்க உயர் திருன்னு சொல்ல விட்டுட்டாங்க, இனி மறை திரு தான் சொல்லணும், எல்லாம் விட்டுட்டாங்க. அதாவது நம்மளை கொஞ்சம் குறைச்சி ஏதாவது சொன்னாலே நமக்கு ஆனா அவர் பாருங்க அவ்வளோ பெரிய தேவன். தாவீதே அவரை ஆண்டவரே என்று சொல்லி இருக்க அவரை கழுத மேல உட்கார வச்சு தாவீதின் குமாரனுக்கு ஓசன் அவரும் கேட்டுட்டு பாடு பாடு பாடு அப்படி ரசிச்சுட்டு போறாரு. அந்த யோவானை இப்போ பத்மதீவுல கொண்டு விட்டுட்டு யார் இது, அவர் யார் தெரியுமா? யூதா கோத்திரத்து சிங்கமும். எனக்கு தெரிஞ்சது அவர் ஆட்டுக்குட்டி. ஆமே, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை மட்டும்தான் உனக்கு இதுவரை தெரியுது. ஆளுகிற சிங்கம் அவர், யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர். இவர் தான் நான் ஆராதிக்கிற ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். சகமல கதரா, இவர் கேட்கிறார், இவர் சொல்லுகிறார், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ, ஒன்று உண்டோ. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் காலங்களுக்கு உட்பட்டவர் அல்ல, காலத்தையும் சமயத்தையும் மாற்றுகிறவர். யோசுவாவுக்கு யுத்தம் முடிய டைம் ஆச்சு. ஆண்டவர் என்ன பண்ண, நீ பேச, சூரியனை பார்த்து சூரியனை நில்லுன்றார், நிக்குது. ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு சூரியன் ஓடுது, ஏன் தெரியுமா? சூரியன் நிற்கும் போது சும்மா இருந்துட்டு இல்லை, நிற்கும் போது சும்மா இருந்துட்டு. இந்த 3 மணிக்கு ஒரு எக்ஸாம் இருக்கும், அந்த முடிஞ்சு கடைசி அந்த 10 நிமிஷம் ஆமாம், அங்கே புறா சிறகடிக்கிற சத்தம் கேட்கும், அவ்வளோ நேரம் சும்மா இருந்துட்டு. இது இந்த புத்தகத்தில் உள்ளது தானா? கடைசியில் டைம் ஆச்சு, மேடம் 5 நிமிஷம் 5 நிமிஷம். உனக்கு சூரியன் நிற்கும், உன் வண்டியில் ஏறி உட்காரும், சூரியன் நிற்கும் போது ஃபுல்லாக சும்மா இருந்து. யோசுவா அப்படி அல்ல, அவன் இரவு முழுவதும் நடந்து வந்தான், ஒரு செகண்ட் வேஸ்ட் பண்ணல. ஆனால் அவனுக்கு வேலை முடியல, அவனுடைய திராணிக்கு முடிஞ்சது இவ்வளவுதான். அதனால ஆண்டவர் கிரேஸ் கூட்டி கொடுக்கிறார். அதுதான் சூரியன் நில்ல, சூரியன் அங்க நிக்கவை, உன் திராணி உனக்கு கொஞ்சம் பலன் இருந்து நீ என் நாமத்தை மறுதலியாதபடியா இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 5வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். இதிலிருந்து சில காரியங்களை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். 5வது அதிகாரத்தின் 4வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது,
1: அவன் அநேகம் தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான், அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது,
0: ஒருவனாலும் கூடாதிருந்தது. இந்த மார்க்கு சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் 3 சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 3 சம்பவங்களுமே ஒருத்தருக்கும் செய்ய முடியாதது. இயேசு செய்த எல்லாமே ஒருத்தருக்கு செய்ய முடியாது தான். அதே போல 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு மருத்துவராலும் அவளை குணமாக்க முடியவில்லை. அப்படியே 12 வயது மகள், யவீருவின் மகள், ஒரு காலம் ஒருவரும் கண்டிராத செயலது. இங்கே 6000 பிசாசுகள் ஒரு வாலிபனுக்குள்ளே, ஒருவனாலும் அவனை அடக்க கூடாதிருந்தது. அதாவது நல்ல கவனி, நமக்கு ஒண்ணு முடியலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன செய்வோம்? ஒன்று நமக்கு என்னெல்லாமோ ட்ரை பண்ணி பார்த்து முடியலை, என்ன பண்ணுவோம்? கரெக்டு, விட்டுரும். அப்படி விடப்பட்டவன், விடப்பட்டவன். அதான் ஒருவனாலும், இப்பொழுதுதான் இயேசு வரார். நமக்காக சிலர் ட்ரை பண்றாங்கன்னு வைங்களேன், அவர் சைலண்டா இருப்பார். சிலர் நம்மளை விட்டுருவாங்க, அந்த தருணத்துக்காக அவர் வெயிட் பண்ணிட்டு இருப்பார். நல்ல தெரிந்த பகுதி, ஆனால் இன்னைக்கு ஆவியானவர் நிறைய காரியங்களை பேசுவார் என நான் நம்புறேன். ஒருவனாலும் அவனுக்கு குடும்பம் உண்டா? கண்டிப்பா உண்டு, சொந்தங்கள் உண்டு, உறவுகள் உண்டு. இவன் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து இரவும் பகலும் கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். பிசாசு எங்க இருக்கு? பிசாசுகள் எங்க இருக்கு? உள்ள இருக்கு. அப்ப பிசாசு எங்கிருந்து வேலை செய்தவனுக்கு? உள்ள இருந்து. அப்ப அவனுக்கு வலி எங்க மெயினா? உள்ள. உள்ள இருக்கிற வலியை எப்படி போக்கணும்னு தெரியல. ஒருவேளை இவன் அதை அடிக்கிறதுக்கு கல் எடுத்து அடிச்சானான்னு தெரியல. பாதிப்பு ஃபுல்லா யாருக்கு? அவனுக்கு. சில நேரத்துல ஏதோ ஒரு கோபத்துல நம்ம ஓங்கி அடிப்போம். பாதிப்பு யாருக்கு? சிலர் கோபத்துல ஓங்கி ஏதாவது அடிப்பாங்க, பாத்தியா பவரை, ரத்தம் வருது. பாதிப்பு யாருக்கு? சிலர் வந்து அப்படியே வலி, வலியில் என்ன பண்ணும் தெரியல, காயப்படுத்தி கொண்டிருப்பான். இப்பொழுது இயேசு மறுகரையில் இருந்து Mark 4:35 சொல்லப்பட்டிருக்கிறது, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் அப்படிங்கிறார். அக்கறைக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. அவர் புறப்பட்டு வரும்போது சமுத்திரம் கொந்தளிக்குது, காற்று பலமாய் வீசுகிறது. வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அதட்டினாராம். 39 அவர் எழுந்து காற்றை அதட்டி, என் ஆண்டவர் எழுந்தருளினாலே போதும் சத்துரு ஆட்டங்காண ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா, ஆமென், ஆமென். உண்மையில பிரச்சனை இப்ப யாருக்கு சொல்லுங்க? இல்ல உண்மை, இந்த வாலிபனுக்கு இப்ப பிரச்சனை. வாலிபன் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறா? இப்போ நான் சொல்ற விட கரெக்டா கேட்கணும், யார் பாதிக்கப்பட்டிருக்கிறா? ஓகே, இப்போ இந்த கடல்ல தத்தளிக்கிறது எது? படகு. எந்த படகு? இயேசு இருந்த படகு. நீ பிரசனத்தை சுமக்கிறவன். சில தத்தளிப்பு உன் வாழ்க்கையில முகாந்திர இல்லாம வருது எதுக்கு தெரியுமா? பாதிக்கப்பட்ட சிலரை விடுவிக்க கர்த்தர் ஒன்ன நியமித்திருக்கிறார். என்னண்டவர் இயேசு இருக்கிற எல்லாருக்கு. ஏன் இந்த வேலை? இப்ப நான் அடுத்து போக போக உங்களுக்கு புரியும். யாருக்கோ பிரச்சனைக்கு என் வாழ்க்கையில புயல் அடிக்கணுமா? யாருக்கோ பிரச்சனைக்கு ஏன் படகு தத்தளிக்கணுமா? யாருக்கோ பிரச்சனைக்கு. நீ யாருக்கோன்னு பார்க்காத, யாருக்கோன்னு பார்க்காத. உனக்குள்ள இருந்த இயேசு அந்த பிரச்சனையை பார்க்கிறார். உனக்குள்ள இருந்து இயேசு அந்த பிரச்சனையை பார்க்கிறார். ஆண்டவர், எனக்கே 1000 பிரச்சனை ஆண்டவரே. யாருக்கோ பிரச்சனைக்கு ஏன் துக்கம், ஏன் நஷ்டம் ஆகணும்? யாருக்கோ பிரச்சனைக்கு நான் ஏன் கஷ்டப்படணும்? யாருக்கோ பிரச்சனைக்கு நான் என் வாழ்க்கையில ஆண்டவரே இந்த புயல் அடிக்கணும்? இந்த கேள்விகளோடு யாராவது இதை கேட்டு கொண்டிருப்பீர்களே, ஆனால் உன்னை கர்த்தர் எப்படி வைத்திருக்கிறார் தெரியுமா? பிரசனத்தை சுமக்கிற வாகனமாக. தேவனுடைய பிரசனத்தை சுமக்கிறவன் நீ, தேவனுடைய பிரசனத்தை சுமக்கிறவன் நீ. பிரைஸ் காட், பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சீஷர்களாம், நாங்க மடிகிறோம், நாங்க மடிகிறோம். ஏய், நீ மடியல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல எது சாக போகுதுன்னு நீ பார்க்க போற. ஆமே, ஆண்டவர் எழும்பி அதட்டார். அப்போ மற்றவர்களுக்காக நம்ம செபிக்கும் போது, அல்லது கர்த்தருடைய காரியத்துக்காய் நிற்கும் போது, ஆமேன், சில போராட்டங்கள், சில கொந்தளிப்புகள் வரும்போது, ஒரு தேவ பிள்ளையின் நாவிலே மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திலே கர்த்தர் வைத்திருக்கிறார். மலைகளை பெயர்த்து, இதோ நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள யந்திரமாக்குகிறேன். உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள யந்திரமாக்குகிறேன். ஆனா நீ என்ன செஞ்சிருக்கணும், அதட்டி இருக்கணும். அதட்ட வேண்டிய நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற, அலறிட்டு இருக்கிற. பேதுருவே, உங்க மாமி வீட்டுக்கா கூட்டிட்டு போற இயேசுவ இல்ல இல்ல, அப்ப நீ அலறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. அவர்ல உன்னை கூட்டிட்டு போறாரு, நீயா அலற, நீயா இயேசுவ கூட்டிட்டு போற. இயேசுதான் உன்னை கூட்டிட்டு போறாரு. நீ போட்ட டிராக்ல எல்லாம் பயணித்து தளர்ந்து வந்ததுனாலதான் அவர் போட்ட டிராக்ல உன்னை நடத்துறாரு. இந்த கொந்தளிப்பு நீ ஃபேஸ் பண்ணாத அவர் ஃபேஸ் பண்ணுவார். பேதுரு ஃபர்ஸ்ட் மாமி விட்டு கூட்டிட்டு போனாரு, சுகம் கிடைச்சு. இப்ப இயேசு பேதுரு கூட்டிட்டு போறாரு, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் சொல்லி கூட்டிட்டு போறாரு. ஏன் இந்த கொந்தளிப்பு? ஏன்? அங்க வேற பிரச்சனை. நமக்கு எதுக்கு வம்பு? யாருக்கோ பலவீனத்துக்கு நம்ம ஜெபம் பண்ணி ஒருவேளை எனக்குள்ள இருந்த பயணிக்க விரும்புகிறார். I am ready, Father. எத்தனை பேர் இந்த காலை வேளையில, எத்தனை பேர் இந்த காலை வேளையில, எத்தனை பேர் இந்த காலை வேளையில? ஆமே, நல்ல கவனிங்க. இப்படி நம்ம பிரசனத்துல வருகிறது வேற, நாமே அவருடைய பிரசனமாய் மாறுவது. என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? இவம் ஆண்டவர் காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. படகு அக்கரையிலே வந்தது. 5:2 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் படவிலிருந்து இறங்கின உடனே. படகிலிருந்து இறங்கின உடனே, அதன் அர்த்தம் இயேசு அந்த கரையில காலை வச்சதும், இயேசுவின் அந்த அந்த ஒரு விரல் லைட்டா அதுல பட்டதும், கல்லறையில் பிரேத கல்லறைகளில் இருந்து ஒரு மனுஷன் அவருக்கு எதிராக வந்தான். நல்ல கவனிங்க, இதுவரை அவன் எங்க இருந்தான்? கல்லறையில் இருந்தான். கல்லறையில் இருந்தான், இரவும் இருந்தான், பகலும் இருந்தான். அவனை சங்கிலிகளால கட்டி கொண்டு போக பார்த்தாங்க, முடியல. ஆனா ஒரு ஊரே சேர்ந்து இந்த கல்லறையிலிருந்து அவனை வெளியே எடுக்கலான்னு பார்த்தாங்க, முடியல. ஆனா இயேசுவினுடைய பாதத்தினுடைய ஒரு விரல் நுனி அந்த தரையில பட்டதும், ஹல்லேலூயா, வெளியே வந்தான். வெளியே வந்த அந்த பட்டணத்தின் சாபம், அந்த பிசாசு, அந்த பட்டணத்தினுடைய அந்த கெதரேனே பட்டணத்தினுடைய பெரிய சாபம், இந்த பிசாசு. என்ன மத்தேயு சுவிசேஷத்தில் படிக்கும் போது ரெண்டு வாலிபர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் ஒன்னு ரெண்டு பிசாசு அல்ல, 6,000 பிசாசுகள். அவன் முதல்ல பிரச்சனை வெளியே வரணும், பிரச்சனை வெளியே வரணும், அதுக்கப்புறம் தான் சால்வ் ஆகும். தேவ பிரசனத்தில் எது பிராப்ளம் அது வெளியே வரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் 275 பேரோடு கூட கப்பலில் பயணிக்கிறான். திடீரென்று யூரோக்ளித்தன் காற்று அடிக்குது. ஏன் இந்த காற்று அடிக்கணும்? இந்த காற்று அடிப்பதின் நோக்கம் என்ன? நோக்கம் ஒன்றுதான், இந்த பவுலை எப்படியாவது இந்த மெலித்தா தீவில் போடணும், அவ்வளவுதான். அந்த தீவுல ஒரு சாபம் இருக்கிறது, சர்ப்பம். வேற யார் போனாலும் சால்வ் ஆகாது. அந்த தீவுல அந்த சர்ப்பம் இருந்ததுனால அந்த தீவுல இருக்கிற அத்தனை பேரும் வியாதியில இருந்தாங்க. எல்லாத்தையும் எடுத்து வாசிக்க டைம் இல்ல. ஆனா எங்கேயோ பயணித்து கொண்டிருந்த கப்பலை நோக்கி ஒரு காற்று வந்து அடிக்குது. பிழைப்போம் என்கிற நம்பிக்கை ஏற்ற போது தூதனை அனுப்பி சொல்றார், நீ சாட்சியா நிக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் விட்டுருக்க வேண்டியதானே, சாட்சியா நிக்கணும், அதுக்கு தானே போயிட்டு இருக்கிறோம். இல்ல, நீ ஒரு தீவுல விழணும், நீ அங்க போகணும்ல, பவுல் எழும்பி சொல்றாரு, ஆனால் ஒரு தீவில் விழ வேண்டியதா இருக்கும், விழ வேண்டியதா இருக்கும். பவுல் கப்பல் போய் சேர்ந்து கப்பல் இருந்து இறங்கி போகல, சென்னையிலிருந்து நாகர்கோயிலுக்கு வந்து பஸ் நம்ம வீட்டுக்கு முன்னாடி நின்னதும் இறங்கி பாய் சொல்லிட்டு போகல, அவங்க கட்டையில மிதந்தாங்க. பவுல் கட்டையில மிதந்தான், எப்படியாவது கரை சேரணும். நீ விழணும் பவுலே, என்ன பிளான் ஆண்டவர் வச்சிருக்கீங்க நீங்க? நான் விழணும்னு சத்துரு நினைச்சிட்டு இருக்கிறான், நீங்க என்னன்னா இல்ல இல்ல நீ ஒரு தீவுல விழணும். அப்போஸ்தலர் 27 அதனுடைய 25-26 சொல்றார், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறேன். ஆயினும் நாம் ஒரு தீவிலே விழ வேண்டியதாயிருக்கும், என அங்க ஒரு வல்லமை மறைந்திருக்கிறது, அங்க ஒரு சர்ப்பம் மறைந்திருக்கிறது, அங்க விழ வைக்கிறார். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய சித்தத்தை செய்யும்படி அர்ப்பணித்து பயணிக்கும் உங்க வாழ்க்கையில சில வீழ்ச்சியை தேவன் அனுமதிக்கிறார் என்றால் புரிந்து கொள்ளுங்க, நீ விழுவதன் மூலம் அநேகர் எழும்ப போறாங்க.
1: எங்களுக்கு பாராட்டின் அன்பு கொஞ்சமல்ல.
0: பவுல் விடல, அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அந்த வேளையிலே பிடித்து அந்த இடத்துல மட்டும் கர்த்தர் மழையை அனுப்பலன்னா குளிர், ஏன் குளிர் வந்துச்சு? ஒரு புறம் மழை, இன்னொரு புறம் இவங்க கடல்ல. தேவன் அனுமதிக்கிற ஒவ்வொன்றுக்கும் பின்னாக ஒரு டிவைன் பர்பஸ் இருக்கிறது. டிவைன் பர்பஸ் மாம்சீகமா உள் வாங்கவே முடியாது. ஆண்டவரே, நான் சாட்சியா நிக்கணுங்கிறது உங்க பிளான். இந்த காற்று அடிச்சிருக்க வேண்டாம், இந்த காற்று அடிக்காம இருந்ததா கப்பல் நேர் அங்கதானே போயிருக்கும், நான் போய் சாட்சியா நிப்பேனே. இல்ல, நீ விழணும். உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் ஆண்டவரே, நான் விழுறது. ஆண்டவரே, இந்த புயல் அடிக்கிறது சில நேரத்துல உன்னை கர்த்தர் எப்படி வைத்திருக்கிறார் தெரியுமா? அவருடைய பிரசன்னத்தை கேரி பண்ணுகிறவனா. அதனாலதான் அந்த விலையேறப்பட்ட பொக்கிஷத்தை இந்த மண் பாண்டத்துக்குள்ளே நாம் பெற்றிருக்கிறோம். இப்பொழுது பவுல் என்ன செய்கிறார் என்றா, அந்த வேளையில் பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். அடுத்த வசனம்,
1: பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில்.
0: பவுலுக்கு தெரியுமா இதுக்குள்ள பாம்பு இருக்குன்னு? தெரியாது, ஆனா பவுலுக்கு உள்ள இருக்கிறவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. நமக்கு தெரியாது, உள்ள இருக்கிறவருக்கு தெரியும். உள்ள இருக்கிறவருக்கு தெரிஞ்சிட்டுனா அவர் என்ன சொல்லி இருக்கணும், பவுலே அந்த விறக தொடாத, இந்த விறக தொடு சொல்லி இருக்கணுமா? சொல்ல மாட்டேங்கிறாரே. ஒன்ன வச்சு சிலதை சால்வ் பண்ணணும்னு அவர் டிசைட் பண்ணிட்டாருனா, பித்தினியாவுக்கு போகணும்னு நினைக்கிறாரு, ஆவியானவர் சொல்ற போகாதேங்கிறார். இங்க எல்லாத்தையும் சொல்றார், எல்லாத்தையும் சொல்றாரு. இந்த விறகு கடையில பாம்பு இருக்கிறத சொல்லல, இந்த தீவு அத்தனை பேரும் வியாதியில இருக்கிறான். அந்த தீவு தலைவர் வீட்டில இருந்து அவ்வளவு வியாதி, மாறி மாறி வியாதி. இது கடையில ஒண்ணு இருக்கு, தேவனுடைய கிரி அங்க நடக்கணும். அங்க நடக்கணும்னா இதற்கு காரணமா இருக்கிறது அழிக்கப்படணும், அதற்கு காரணமா இருக்கிறது அழிக்கப்படணும்னா அங்க அக்கினி வேணும். அபிஷேகம் பெற்றவன் இருக்கிற இடத்துல அக்கினி எரியும். பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில். ஆமே, அக்கினி இருந்தும் பவுல் போட்டாதான் பாம்பு உள்ள விழும். வேற யாரு போட்டாலும் அக்கினி அதுவும் பார்த்து நம்ம இப்படிமோ அது இப்படிங்கும், போயிட்டு வரவா? ஓகே, போயிட்டு வா. அபிஷேகம் பெற்றவனை ஆண்டவர் எங்க கை வைக்க வைப்பார்னே தெரியாது. என்னண்டர் நான் போற இடத்தெல்லாம் உலகத்துல சொல்லுவாங்க பாவி செல்லும் இடமெல்லாம் பாதாளம், பரிசுத்தவான்கள் செல்லும் இடமெல்லாம் போராட்டம், தெரியாது. ஆமே. அவளை அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு, அனல் உரைத்து பவுல் அந்த பாம்பு அடிக்கல, தூக்கி போட்டார். அப்போ அந்த பாம்புக்கும் தெரியாது யார் தூக்கி போட்டார். ஆனா அதனுடைய ஃபோக்கஸ் யார் மேல திரும்புது தெரியுமா? பவுல் மேல. உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகை. அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளையே, பிரசனத்தை சுமக்கிற தேவ பிள்ளையே, உன்னை உலகம் பகைக்குதுன்னு அதுக்கு முன்னாடி அவரை பகைக்குது. சத்துரு உனக்கு எதிராக வாரான அதுக்கு முன்னாடி. ஹல்லேலூயா. அனல் உரைத்து புறப்பட்டு, புறப்பட்டு, அதாவது இது இது எதர்ச்சியா நடந்தது இல்ல. போற வழியில காலு பட்டதும், சில கடிக்காத நாய் கூட காலு பட்டா கூட சில நேரத்தில் அது குறைக்க வாயை திறந்துருப்போம், நம்ம பயத்துல காலை உள்ள விட்டுருப்போம். கேட்ட நாய் கடிச்சிட்டு அந்த நாய் கடிக்கவே செய்யாது. இது எதர்ச்சையாகவோ தற்செயலாகவோ நடந்ததல்ல. இத்தனை பேர் இருக்கிறாங்க, அந்த பட்டணம் முழுவதும் இருக்கிறாங்க, பவுலோடு சேர்த்து எக்ஸ்ட்ரா 276 பேர் இருக்கிறாங்க. அது நடுவில் அதனுடைய ஃபோக்கஸ் யார் மேல தெரியுமா? ஏன்னா அதுக்கு தெரிஞ்சிட்டு, அதுக்கு தெரிஞ்சிட்டு அவனுக்கு கடைசி வந்துட்டுல்ல, நமக்கு கடைசி வந்துட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. 4வது வசனத்தை வாசிங்க.
1: விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை,
0: கையிலே தொங்குகிறதை
1: அந்நியராகி அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகம் இல்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக்
0: கொண்டார்கள். இப்போ கூட அவங்களால கிரகிக்க முடியல, நம்ம இவ்வளவு வியாதியில் இருக்கிறதுக்கு காரணமே இந்த பொல்லாத சர்ப்பந்தான்னு தெரியல. ஆனாலும் நல்ல புரிஞ்சுக்கோங்க, அந்த டைம் வர்றது வரைக்கும் ஒரு தேவ பிள்ளை குற்றப்படுத்தப்பட்டு கொண்டே இருப்பான். ஆனா அவனுக்கு தெரியும் டைம் நெருங்குது. உண்மையில் இருக்கிற குற்றச்சாட்டு அதிகரிக்கப்படுகிறது என்றாலே புரிந்து கொள். ஆமே. அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு, ஒரு தீங்கும் பவுல் ஒரு தீங்கும் அடையாதிருக்க காரணம் என்ன? தீ. அந்த பாம்பு சாக காரணம் என்ன? தீ. அவருடைய தீ உனக்குள்ள இருந்தா நீ சேஃப் ஆயிருவ, சத்துரு அழிஞ்சிருவான். அவருடைய அக்னி, அவருடைய பிரசனம், பிரசனத்தை கேரி பண்ணு டெய்லி. உன்னுடைய டைரக்ஷனை மாத்துவார். இன்னைக்கு நீ நினைச்ச இடத்துக்கு போற வரேனா, உன் டைரக்ஷனை மாத்தி பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம். ஆண்டவரை மாத்துறீங்க. அக்கினி ஒரு தீக்கு முன்னாடி மோசை நிறுத்தி செய்தி மாறுது. நீ எகிப்துக்கு போங்கிறார், அங்க வாங்குறார், மலைக்கு வாங்குறார், டைரக்ஷனை மாத்துறார். அவன் பிரச்சனத்தை கேரி பண்றான். அவன் போய் நிக்கிற இடத்துல நடக்கும். பவுல் சும்மா என்றானாலே உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்க வந்துட்டான். காலை வச்சதும் ஒரு மனுஷனுக்கு அந்த கல்லறையில் இருந்து அவனை வெளியே கூட எடுக்க முடியல. இவன் எதிர்கொண்டு வருகிறான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பவுல் பதறவில்லை, கதறவில்லை, உதறினான். ஏனா கர்த்தர் ஏற்கனவே சொன்னார், ஒரு தீவில் விழ வேண்டி இருக்கும். ஆமே. ஹல்லேலூயா. நான் விழுந்ததுனால தான் பார்த்தேன். அதற்கு பின்பு வேதம் சொல்லுகிறது, 9வது வசனம்,
1: இது நடந்த பின்பு தீவிலே இருந்த மற்ற வியாதிக்காரரும் வந்து குணமாக்கப்பட்டார்கள்.
0: அதற்கு முன்பதாக 8வது வசனத்திலே, அந்த பிப்பிலியுவினுடைய தகப்பன் ஜுரத்தினாலும் இரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான். பவுல் போய் ஜெபம் பண்ணி
1: அவன் மேல் கைகளை வைத்து
0: குணமாக்கின. இது நடந்த பின்பு தீவில் இருந்த
1: மற்ற
0: வியாதிக்காரரும்
1: வந்து
0: இப்போ ஹீலிங் மினிஸ்ட்ரி தடையில்லாம நடக்குது. இந்த மினிஸ்ட்ரி முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த வசனத்தை வாசிங்க.
1: அவர்கள் எங்களுக்கு அநேக மரியாதை செய்து நாங்கள் கப்பல் ஏறி போகிற போது எங்களுக்கு தேவையானவர்களை ஏற்றினார்கள்.
0: அவர்கள் எங்களுக்கு அநேக மரியாதை செய்து நாங்கள் கப்பல் ஏறி போகிற போது, அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு இடத்துல உன்னை கொண்டு போட்டார்னா கொத்து வாங்கிட்டு வர்றதற்கல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சும்மா நாலு அடி வாங்கிட்டு ஆமே அங்க போய் பரிதாபமா? ஆமே. என்ன இப்படி இருக்கீங்க பவுலே? போனேன் கொத்துக்குங்க பாரு. அவங்க எல்லாரும் என்ன அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க, அதனால நான் ஓடி வந்துட்டேன். ஆரம்பம் விழுந்தது. பவுல் அந்த மெலித்தா தீவுக்குள்ள என்றானது எப்படி தெரியுமா? ஒரு பலகையை பிடிச்சு. ஆனா மெலித்தா தீவுல இருந்து வெளியே போனது எப்படி தெரியுமா? கப்பல்ல. ஆமே. பலக கப்பல் இதல்ல மேட்டர். மேட்டர் உனக்குள் இருக்கிற தேவ பிரசனம். கட்டையில போறவன கப்பல்ல போக வைக்கிறது ஆண்டவருக்கு விஷயம் இல்ல. ஆண்டவருக்கு விஷயமே உனக்குள்ள இருந்து உலகத்தில் இருக்கிறவனை செய்வதுதான். ஹல்லேலூயா. அப்படிதான், அப்படிதான். 3 வருஷம் தேசத்துல மழை இல்ல, மழை இல்ல. பாகாலை வழிபடக்கூடியவர்களுக்கு நம்பிக்கை உண்டு. பாகால் தான் அக்னி, அக்னியின் தெய்வம், மழையின் தெய்வம். ஆண்டவர் எலியாவை கொண்டு சொல்ற, மழையே பெய்யாது பக்ரியா, நான் சொல்லாம மழை பெய்யாது, ஏன்னா நான் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறேன். ஆண்டவர் கேரி தாட்டண்டையில ஒளித்திருக்க வைக்கிறார். ஒளித்திருக்க வைத்து விட்டு இப்பொழுது சொல்லுகிறார், நீ சீதோனுக்கு அடுத்த சாரிபாத். ஏன் சீதோனுக்கு அடுத்த சாரிபாத்? சீதோன் தான் இயேசபேலுக்கு ஊர். எலியாவை உள்ள கொண்டு போறார். எலியா அங்க போய் பண்ணதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது, சாப்பிட்டது. ஆனா பைபிள் சொல்லுகிறது கருத்தாய் ஜெபித்தான், கருத்தாய் ஜெபித்தான். வெறும் சாப்பிட வைக்கிறதுக்குன்னா கேரி தாட்டு தண்ணீரை கர்த்தர் வற்றாமல் பார்த்திருக்கலாம். காகத்தை தடையில்லாமல் அனுப்பியிருக்கலாம். ஒரு காகம் போனா இன்னொரு காகம். பிரசனத்தை சுமக்கிறவனுடைய டைரக்ஷன் எப்ப மாறும் தெரியாது, எப்படி மாத்துவார்னு தெரியாது. ஆனா ஒன்ன புரிஞ்சுக்கோங்க, என்ன ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறாருன்னா அங்க என்ன சாப்பிட வைக்கிறதுக்கு மட்டும் இல்ல, அங்க ஏதோ சிலவற்றை கர்த்தர் நிர்மூலமாக்க. நாளைக்கு கர்மேல் பர்வதத்துல நீ போய் நிக்கணும், சூப்பர். ஆனா அதுக்கு முன்னாடி நீ உள்ள என்றாக எலியாவே, உள்ள என்றார். சீதோனுக்கு அடுத்த சாரி பாத்துல எலியா போய் அங்க இருக்கிறார். தெரியாது யாருக்கும். கேட்டா அவர் ஏதோ அப்போ அந்த பணியாரம் தின்னுட்டு இருக்கிறார். போட்டும் போட்டோம் தின்னுட்டோம். தேவ பிள்ளையே, உன்னுடைய லைஃப் ஸ்டைல் மற்றவர்கள் பார்வையில சாதாரணமாய் தான் இருக்கும். ஆனால் நீ சுமக்கிற பிரசனத்தினுடைய பவர் என்ன என்பது நாளானது விளங்கப்படும். இப்ப எலியா வாராரு. எலியா வந்து சொல்றாரு, என்ன சொன்ன உங்க தெய்வம் யாரு? பாகால். பாகால்னா என்ன பண்ணும்? அதுதான் அக்னியின் தெய்வம். ஓகே, அக்னியினால் உத்தர வருளுகிற தெய்வமே தெய்வம். இப்பொழுது அவங்க கூப்பிடுறாங்க, அவங்க ஜெபம் பண்றாங்க, ஹெவியா என்னெல்லாமோ பண்ணி பாக்குறாங்க. அப்போ எலியா ஒரு வார்த்தை சொல்லுவார். என்ன வார்த்தை தெரியுமா? 1 ராஜாக்கள் 18:27 உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள், அவன் தேவனாமே. அவன் தியானத்தில் இருப்பான் அல்லது அலுவலா இருப்பான். அடுத்த ஒரு வார்த்தை,
1: அல்லது பிரயாணம் போயிருப்பான்
0: அல்லது
1: தூங்கினாலும் தூங்குவான்.
0: தூங்கினாலும் தூங்குவான்,
1: அவன் எழுப்ப வேண்டியது.
0: அதாவது அவருக்கு என்ன கான்பிடன்ஸ்? எப்படி வருவான்? ஏ, இன்னைக்கு நான் கர்மேல் பருவத்தில் நிக்கிறத மட்டும்தானே நீ பார்த்த? என் ஆண்டவர் என்ன அங்க கொண்டு போய் அடிக்க வச்சுட்டு வந்தது உனக்கு தெரியாது. நீ அந்த ரங்கத்துல செய்கிற சில யுத்தம், சில போராட்டம், எல்லாரும் தூங்கும் போது உனக்கு தூங்க முடியல, எல்லாரும் சிரிக்கும் போது நீ அழுதுட்டு இருந்த, ஆனா இது எல்லாம் உனக்கு சந்தோஷமாய் நன்மையாய் நாளை மாற போகிறது. நீ போய் நிக்கிற இடத்துல அற்புதம் நடக்கும். நீ தேவ பிரசனத்தை சுமக்கிறவன். என்னை ஆண்டவர் அங்கிருந்து இங்க கொண்டு வந்தீங்க. இந்த புலம்பலோடு சில உள்ளங்கள் தெரியாது அங்க போய் வேற ஏதாவது நடந்துச்சா, இல்ல ஒரு அற்புதம் நடந்துச்சு அது வேற. ஆமே, அந்த அற்புதம் நடந்து இல்லைன்னா அந்த வீட்டுல திருப்பி எலியாவுக்கு சாப்பாடு கிடையாது. ஆனா சம்பவம் வேற, கர்த்தர் செய்கிறது. அதனாலதான் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கை படகுல புயல் அடிக்கும் போது கலங்க கூடாது. நாம போற பாதையில புயல் அடிச்சா கலங்கணும், ஆனா கர்த்தர் தானே என்ன கொண்டு போறார், நான் கலங்க மாட்டேன்.

0: ஆமென். இப்பொழுது இயேசு கடற்கரையில் இறங்குகிறார். வேதம் சொல்லுகிறது, மார்க்கு 5:5-6 வசனங்களை வாசியுங்கள்.
1: அவன் எப்பொழுதும் இரவும் பகலும்
0: மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து
1: கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்திக் கொண்டிருந்தான்.
0: அதாவது அந்த வலி தாங்க முடியாம கல்லுனால அடிப்பாரு, அந்த அடிச்சு அழுவாரு. இதுதான் அந்த வாலிபன், அடித்து காயப்படுத்தி. அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது,
1: அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது
0: ஓடி வந்து
1: அவரை பணிந்து கொண்டு.
0: அதாவது அவர் சமீபமாயிருந்தும் நாம் இன்னும் தேட மறுக்கிறோம். இவன் தூரத்தில் கண்டபோதே, ஆமென், இயேசு எவ்வளவு தேவை என்பது அப்பன் சாப்பிட்டவங்களுக்கு இல்லை, அதிகம் காயப்பட்டவனுக்கு தான் தெரியும். இயேசு எவ்வளவு தேவை என்பது அப்பம் சாப்பிட்டவங்களுக்கு அல்ல, அதிகமாக காயப்பட்டவனுக்கு தான் தெரியும். இயேசு எவ்வளவு தேவை என்பது அதிகமாய் கண்ணீர் வடித்த ஆமென் ஆகாருக்கு தான் தெரியும். இயேசு எவ்வளவு தேவை என தனிமையை கண்ட யாக்கோபுக்கு தான் தெரியும். இயேசு எவ்வளவு தேவை என தள்ளப்பட்ட தாவீதுக்கு தான் தெரியும். இயேசு எவ்வளவு தேவை. அப்படி என்றால் சில கடினமான காயமான பாதையிலே கர்த்தர் உன்னை நடத்த அனுமதித்தது உனக்கு அவர் எவ்வளவு தேவை என்பதை நீ அறியணும், நீ புரியணும். எனக்கு இயேசு தேவை. ஏன் எல்லாரும் வீட்டுக்குள்ளே பேதர் உட்பட இருக்கும்போது மங்கதலேனா மரியாள் மட்டும் அந்த கல்லறைக்கு முன்னாடி நின்று அழுது கொண்டிருக்க காரணம், அவளுக்குள்ள 7 பிசாசுகள் இருந்தது. இயேசு இருக்கிறது வரைக்கும் தான் அவளுக்கு வேல்யூ. அதனால தான் அவள் போய் சொன்ன செய்தியை எல்லாரும் நம்பலை. தெளிவா அப்படின்னா இதே இது பேதர் சொல்லியிருந்தா நம்பி இருப்பாங்க, யோவான் சொல்லியிருந்தா நம்பி இருப்பாங்க. அவ போய் அழுதான், அவ தான் அழுதான். இவன் தூரத்திலே கண்ட போது வேதமே சொல்லுகிறது அவர் சமீபமா இருக்கையில் நோக்கி கூப்பிடுங்கள். ஆனா இப்ப அவர் தூரத்துல தான் நிற்கிறார். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, உன்னை தேடி வந்தவரிடம் நீ ஓடி வா. அவருக்கு மகிமையாய் கர்த்தர் உன்னை தான் நிறுத்துவார். எனக்கு இயேசு எவ்வளவுக்கு தேவை. காயப்படி இரவும் பகலும்னா அவன் எப்போ என்ன தூக்கம் இல்லை, யாரு சாப்பாடு கொண்டு கொடுப்பான், அவனை தான் விட்டுட்டாங்களே, வஸ்திரம் கூட இல்லை, ஒன்றுமே இல்லை, கல்லறையில் இருக்கிறான். வேணா இடையில இடையில வந்து பார்த்துருப்பாங்க, இருக்கிறானா போயிட்டானா, போயிட்டானா நம்ம கடமைக்கு மண் எடுத்து போட்டுட்டு வந்துடலாம். ஆமென். அவனுக்குள் இருந்த 6000 பிசாசுகள், அதாவது அவன் எந்த அளவுக்கு அலைக்கழிக்கப்பட்டிருப்பானா, அந்த பிசாசுகளை பண்டிகளுக்குள்ள அனுப்பும்படி அது கேட்கும், இயேசு அனுமதிப்பார். அது பண்டிகளுக்குள்ள போய் அடுத்த செகண்டே பண்டி வலி தாங்க முடியாம கடல்ல விழுந்து மாண்டு போச்சுன்னா அவன் எவ்வளவு வலிய வாங்கிட்டு இருந்தான். 2000 பன்றிகள், 6000 பிசாசுகள்னா ஒரு பன்றிக்குள்ள 3 வச்சு போயிருக்கும். 3 பிசாசு அதுக்கு நிக்க முடியல, தாங்க முடியல. ஒரே ஒரு நாள் ஒரு வேளை அவரு பன்றியால தாங்க முடியாம அதை சூசைட் பண்ணி செத்துட்டு, அப்போ அது எந்த அளவுக்கு டார்ச்சர் கொடுக்கிற பை, பெயின் கொடுக்கிற பை, அதுவும் அத்தனையும் சேர்ந்து ஒருவனுக்குள்ள இரவும் பகலும். கல்லறை என்பது நம்பிக்கை இழக்கிற இடம். ஆனா அந்த இடத்திலிருந்தும் தூக்கி விடுறதுக்கு ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் முடியும். அவர் தான் நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இப்போ அவர் வந்ததும் 7 வசனத்தை வாசிங்க.
1: உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான்.
0: மிகுந்த சத்தமிட்டு
1: சொன்னான்.
0: உள்ள எத்தனை இருக்கு, எத்தனை வாய்ஸ் கேக்குது, ஒரு வாய்ஸ். அப்ப யாருக்கு வாய்ஸ் இப்ப கேக்குது? அவனுடைய வாய்ஸ் தான் கேக்குது. அதன் அர்த்தம் என்ன? அவன் வாயை யார் யூஸ் பண்றான்? பிசாசு யூஸ் பண்றான். ஆமென். அடுத்த வசனத்தை வாசிங்க.
1: ஏனெனில்
0: ஏனெனில்
1: அவர் அவனை நோக்கி, அசுத்தாவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி இருந்தார். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பெயர் என்னவென்று கேட்டார்.
0: ஏனால் இயேசு என்ன சொல்லி இருந்தார்? இவனை விட்டு
1: போ,
0: புறப்பட்டு
1: போ,
0: போ அப்படி சொன்னதும் என்ன வேதனைப்படுத்தாதுன்னு சொல்லிட்டு பேசுறார். ஆனா அவர் சொல்லிட்டு அடுத்து புறப்பட்டு போன்னு சொல்லல, அவர் ஒரு வார்த்தை தான் சொல்லுவார். சாத்தான அட்டாக் பண்றதுக்கோ விரட்டுறதுக்கோ ஒரு ரிஸ்க் எடுக்க மாட்டார். ஆமென். அதாவது அவனுக்குன்னு சில பவர் இருந்துச்சு, அப்பவே அவர் தள்ளி விட்டார். இனி நல்ல கவனிங்க, இந்த 6000 பிசாசு யாருடைய வாயை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க? கத்தர் முதல்ல என்ன பண்ணா தெரியுமா? கல்லறையிலிருந்து வெளியே கொண்டு வந்து அவனுக்குள்ளதான் இப்ப பிசாசு இருக்கு, அவனோடு ஒட்டி இருக்கு, அவனுக்குள்ளேயே ஒரு பிரிவை உண்டாக்குகிறார். அடுத்த வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், 12th வசனம்.
1: அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை,
0: அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி,
1: பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்.
0: அவரை
1: வேண்டிக் கொண்டன,
0: வேண்டிக் கொண்டான் தானே இருக்கணும்,
1: கொண்டன,
0: வேண்டிக் கொண்டன. உள்ளே கர்த்தர் கட் பண்றார். முதல்ல தெரியாது, சில நேரத்தில் தேவனுடைய செயல் தெரியாது. அவர் வேட அனுப்பிட்டார்னு வைங்கள, கிரிய உடனே ஆரம்பிச்சிடும். இப்போ உள்ள இருந்துட்டு இதுவரை அவன் வாயை யூஸ் பண்ணுது, இப்போ அவன் வாயை யூஸ் பண்ண முடியல, யூஸ் பண்ண முடியல. உடனே அது சொல்லுது, சரி எங்களை அனுப்பிவிடும், மரியாதை பண்ணி, மரியாதை பண்ணி அந்த பண்டிகளுக்குள்ள அனுப்பிவிடும். கட் பண்றார், கட் பண்றார். ஏன்? இந்த வாய் இனி இயேசு யூஸ் பண்ண போறார். ஆமென். அனுப்பிவிடும். இந்த வசனம் உள்ள போயிட்டுன்னு வைங்களேன், எபிரேயர் 4:12 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. உள்ள வசனம் போயிட்டுன்னா பட்டயம் ஒன்னு ரெண்டாம் ஒரே வெட்டுவான். எல்லா கொசுவும் மொத்தமா மாட்டும் போது பேட்டு யூஸ் பண்றவங்களுக்கு என்ன கொண்டாட்டமா இருக்கும் தெரியுமா? இல்ல, சிங்கிள் சிங்கிளா போய் தேடி அடிக்கிறதுக்கு எல்லாம் சேர்ந்து கேரல் பாடிட்டு இருக்கும் போது நம்ம போய் அப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கும். மொத்த சலனத்துல ஒவ்வொரு பிரச்சனையா வரும்போது அப்படி சைலண்டா இருப்பார். ஏன்னா அவருடைய அந்த வார்த்தைக்கு முன்னாடி, ஏ வரட்டு, இன்னும் ஆண்டவரே பிரச்சனை இப்போ சால்வ் ஆகும், இன்னும் 3 பிரச்சனை இருக்கு, வந்து மொத்தமா சால்வ் பண்ணி தாரு. இதுவரை 6000 சேர்ந்து வாயை யூஸ் பண்ணிட்டு இருக்கு, ஒரே வார்த்தை தான், புறப்பட்டு போ. உள்ள இப்போ இப்போ யூஸ் பண்ண முடியல. அதனால அவைகள், அந்த பிசாசுகள் எல்லாம் அவைகள் அவைகள் வேண்டி கொண்டன. நல்ல கவனிங்க, சாத்தானுக்கு 3 விஷயம் நல்லா தெரியும். 1, அவர் தேவனுடைய குமாரன். படகுல வரும்போது சீஷர்கள் என்ன சொல்லிட்டு வராங்க தெரியுமா? இவர் யாரோ, நீ என்ன யாரோன்னு சொன்னா நான் யாருன்னு கேளுவா, வா சொல்லி கொடுங்கடே யாருன்னு. இயேசுவே உன்னதமான தேவனுடைய பிசாசுக்கு தெரியும். அது மாத்திரமல்ல, இன்னொரு விஷயம் நல்லா தெரியும், நம்ம 6000 600,000 பேர் வந்தாலும் இவர் தான் அதிகாரம் உடையவர். இந்த வேட கவனிச்சிங்களா? இந்த பிசாசு கூட எங்க இருக்கணும் எங்க இருக்க கூடாதுன்னு டிசைட் பண்ணுகிற அந்த அத்தாரிட்டி யார்கிட்ட இருக்கு தெரியுமா? இல்லைன்னா போனா நான் போறேன், என் இஷ்டத்துக்கு போறேன், போக முடியுது. அந்த பண்டிகளுக்குள்ள போகிறதுக்கு கூட இந்த பிசாசுகளுக்கு யாருக்கு பெர்மிஷன் வேணும் தெரியுமா? ஜீசஸோட பெர்மிஷன் வேணும். சும்மா சொல்லல, உன்னை தொடுகிறவன். இதே சம்பவம் மத்தையுள்ள சொல்லும் போது இந்த பிசாசு இன்னொரு வேட சொல்லும், காலம் வரும் முன்ன எங்களை வேதனைப்படுத்தவா இங்கே. அவன் பிசாசுக்கு இன்னொன்னு தெரியுது, ஒரு ஹெவியான யுத்த பிளாட்ஃபார்ம் போட்டு வச்சிருக்கிறார். கடைசியில் நமக்கு அடி கன்ஃபார்ம். அதான் வேண்டிக் கொண்டன, அதான் நீங்க போட்டிருக்கீங்கல்ல அந்த யுத்தம் எந்த யுத்தம்னு, அங்க எங்களை அடிங்க. இப்பொழுது இந்த பண்டி பிசாசுடைய ஃபோக்கஸ் பார்த்தீங்களா, பிசாசுக்கு தெரியும் ஏன் பன்றிகளுக்குள்ளே இப்படி டச் பண்ண பைபிள் ஸ்டடி ஆயிரும் டைம் ஆயிட்டு. ஏன் பன்றிகளுக்குள்ளே, அது அன்கிளீன் அனிமல். பிசாசு எதை விரும்புது பார்த்தீங்களா, அசுத்தத்தை. இயேசுவும் அனுமதித்தார் அசுத்தத்துக்குள்ளே போக, ஆடுகளுக்குள்ளே போக அனுமதிக்கல. எனவேதான் இயேசு சொன்னார், நான் பரிசுத்தராயிருக்கிறது போல இந்த பண்டிகளுக்குள்ளே போக உத்தரவிடும். ஆண்டவர் ஒப்பு கொடுத்துடக்கூடாது. அதனாலதான் தேவக்குள்ள அனுதினமும்

0: சாத்தா வந்து கேட்பான், இதே போல வேண்டும் ஆண்டவரே, அவன்கிட்ட அசுத்தம் இருக்கு, நான் போட்டுமா, நான் போட்டுமா, அவன் அவன் அப்படி பண்ணிட்டு இருக்கிறான், நான் போட்டுமா. அந்த பண்டிகளுக்குள்ள போக விட்டான், ஆண்டவர் போக விடல. தேவ பிள்ளையே, ஆண்டவர் அனுமதிக்கிறான், ஏன், அது அசுத்தம் உள்ளது. அந்த பண்டிகளுக்குள்ளே அவைகள் போய் கடல விழுந்து செத்துட்டு. 5:15 வாசியுங்கள்.
1: இயேசுவினிடத்தில் வந்து
0: லேகியோன் 14:15 வாசியுங்கள்.
1: பன்றிகளை மேய்த்தவர்கள் ஓடி இதை பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன்.
0: சம்பவித்ததை பார்க்கணும்னா எதை எதை பார்க்க வந்தாங்க? வாலிபனை பார்க்கறதுல உங்களுக்கு மேட்டர் கிடையாது. அவங்க வந்ததே பண்டிகளை மேய்த்தவர்கள் போய் சொன்னாங்கன்னு என்ன சொல்லியிருப்பாங்க? எங்க பண்டிகள் எல்லாம் போச்சு, இவர் அங்கிருந்து இப்படி இப்படி வச்சாரு, இது மொத்தமா போய் கடல்ல. அப்போ சம்பவித்ததை பார்க்க வந்தா, இயேசு கிட்ட வந்தா, இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க, உங்களில் இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க, எங்கேயோ பார்த்த, ஏய் இது இவன்ட ட்ரெஸ் இல்ல, இப்ப எப்படி ட்ரெஸ் வந்துச்சு, இவன் கல்லறையில எல்லாம் இருந்தான், இவன் எப்படி இப்ப இயேசு பாதத்துல இருக்கிறான். திரும்பி பார் சபையே, இன்னைக்கு எது எது இவன்ட இல்லாதது உனக்கு வந்திருக்கு, நீ எங்கேயோ கல்லறையில இருக்க வேண்டியவன், இன்னைக்கு அவர் பாதத்துல இருக்கிற. அவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்திருந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு, சரி அவன்கிட்ட வஸ்திரம் இல்லை, வஸ்திரம் தரித்துன்னு அவன்கிட்ட வஸ்திரம் இல்லை, ஏன்னா கல்லுகளால கிழிச்சு கிழிச்சு எல்லாம் கிழிஞ்சிட்டு. அப்ப இந்த வஸ்திரம் எங்க இருந்து வந்திருக்கும்? சண்டே கடையும் திறக்காது, அப்பா வந்தா எதுங்க வராது, ஏங்க இப்படி இருந்தா எப்படிங்க? ஹல்லேலூயா, அங்க யாருங்க இருக்கிறா?

0: ஆமென். வெளிப்பட வைக்கிறார், வெளிப்பட வைக்கிறார், பிடியை தளர்த்துகிறார். இனி எனக்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன என்று எப்ராயும் சொல்வார். அதுக்கப்புறம் பரிபூர்ண விடுதலை கொடுக்கிறார். அவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். இதே போல கண்டு பயந்தார்கள் என்று வேதத்தில் இன்னொருவன் சொல்லியிருக்கிறான். அவன் யார் தெரியுமா? தாவீது. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து கண்மலை மேல நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி அவரை துதிக்கும் புது பாடலை என் நாவிலே தந்தார். அநேகர் கண்டு பயந்து, அதன் அர்த்தம் என்ன? ஆமே. தேவனால் மீட்கப்பட்டவனை கர்த்தர் பாடவும் வைப்பார், பாதத்தில் அமரவும் வைப்பார். அவன் லேகியோன் பிடிச்சப்போ பயப்படலையா? இப்ப பயப்படுறாங்க. மீட்கப்பட்டவனை பார்த்து உலகம் பயப்படும். ஆமே. ஆனா மீட்கப்பட்டவன் பிசாசு பிடிச்சவனை பார்த்து பயப்படுறான். இப்போ ஜனங்கள் எல்லாம் இயேசுட்ட வந்து சொல்றாங்க. 16வது வசனம் குயிக்கா வாசிங்க.
1: பிசாசுகள் பிடித்திருந்தவனுக்கும் பன்றிகளுக்கும் சம்பவித்ததை கண்டவர்களும் அவர்களுக்கு விவரமாய் சொன்னார்கள்.
0: ரெண்டு பேருக்கு நடந்ததை விவரமா சொன்னாங்க. சொல்லும் போது இவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? ஆண்டவரே, இவன் எவ்வளவு கஷ்டப்பட்டான் தெரியுமா? அப்படி சொல்லி ஃபீல் பண்ணல. அப்பொழுது தங்கள் எல்லைகளை விட்டு
1: போகும்படி அவரை வேண்டிக் கொள்ள தொடங்கினார்கள்.
0: இத செய்ய வச்சது யாரு தெரியுமா? பிசாசு. வேலை நடக்கல, உடனே ஊரே இழக்கி விடுறான். இங்க இனி வரக்கூடாது, இங்க இனி டிராக்ட் கொடுக்க கூடாது. ஆண்டவர் சரின்னு சொல்லிட்டு கிளம்புறார். அவர் சும்மா போவாரு அவனை வச்சிட்டு போனார். இயேசு கிறிஸ்து வந்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார். சும்மா போறாரு, சபையை வச்சிட்டு போயிருக்கிறார், சபையை வச்சிட்டு போயிருக்கிறார். அவரை வேண்டிக் கொள்ள தொடங்கினார்கள். உடனே இயேசு போகும்போது இவன் பிசாசு எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். இவன் என்ன சொல்றான்? அவர் படகில் ஏறும்போது பிசாசு பிடித்தவன் அவரோட கூட இருக்கும்படிக்கு தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்ட பிசாசும் அன்றர் கூட்டிட்டு போயிருங்க ஆசைப்படுறான்ல. எப்போ வருவீர்? கூட்டிட்டு போயிருங்க. இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக அதற்கு உத்தரவு கொடுக்கல. அவர் உத்தரவு கொடுத்தது இந்த பட்டணத்துல இருக்கிற பிசாசு தான் போனோம், நீ போக கூடாது. நீ கதர்னத, நீ கூக்குரலிட்டத இந்த ஜனங்க கேட்டாங்க. இனி நீ கூப்பிட்டு சொல்வத இந்த ஜனங்க கேட்க போறாங்க. ஜீசஸ் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய், அடுத்த வார்த்தை, கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி. என்னாண்டவர் அவங்கள சொன்னது நீங்க போறீங்க. வசனம் வெறுமையா திரும்பாது. இயேசு வெறுமையா போக மாட்டார். உங்க வீட விசிட் பண்ணிட்டு உங்களை வச்சுட்டு போயிருக்கிறார். பல மரண கண்ணிகளை தாண்டி நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். 3 பிசாசு உள்ள போனாலே பண்டி சூசைட் பண்ணது. 6000 பிசாசுகளால் அலைக்கழிக்கப்பட்டு அந்த தீபம் அணையாதிருக்க காரணம் அவருக்காக உன்னை வைத்திருக்கிறார். அவருக்காக உன்னை வைத்திருக்கிறார், அவருக்காக உன்னை வைத்திருக்கிறார், அவருக்காக. அதாவது நான் நிக்க கூடாதுன்னு சொல்றாங்க, நீ நில்லு. என்ன ஆண்டவரே? ஆமே, நான் நிக்க கூடாதங்கிற நீ நில்லு. என்ன ஆண்டவரே? ஒரு தூதனை நிறுத்தினா கூட கொஞ்சம் வெயிட்டா இருக்கும். ஆண்டவரே, நான் யார் தெரியுமா? நீ நில்லு, நீ நில்லு. ஹல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், இந்த தேகத்தை விட்டு பிரித்து அவரோடு இருக்க ஆசை உண்டு, ஆனா நான் இதுல வாசமா இருக்கிறது உங்களுக்கு அவசியம். ஆமென். பல

0: செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கி
1: பிரசித்தம் பண்ண தொடங்கினான் அப்படின்னா அதன் அர்த்தம் என்ன? இனிதான் ஆரம்பம். எல்லாம் முடிஞ்சு நினைச்சதான கல்றையில போய் உக்காந்த முடிந்ததென்று நினைத்த இடத்துல என் ஆண்டவர் ஒரு துவக்கத்தை தருகிறார். வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஒன்ன விசிட் பண்ணிட்டு ஒன்ன வச்சுட்டு போயிருக்கிற, கூட்டிட்டு போக வேண்டியதானே. பேதுருவே வா, பிலிப்புவே வா. இவன் வரும்போது இங்க பாரு, நான் ஒன்ன துரத்துல அதுதான் துரத்துனேன். நீ இருக்கணும், நீ இருக்கணும். இந்த வீட்டுல நீ இருக்கணும், இந்த தேசத்துல நீ இருக்கணும், இந்த பட்டணத்துல நீ இருக்கணும். இன்று கூக்குரலா இருக்கலாம், நாளை நீ கூப்பிட்டு சொல்ல போகலாம், என் தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று.

நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. அதிசயமானவைகளை செய்கிறோம், கோடி நன்றி தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவரை ஆட்கொண்டு உமக்காய் நிறுத்துவீராக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

அன்பான ஜீஃபான் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்விலே உபவாசத்தின் இனிமை என்ற தலைப்பிலே தானியேல் 10:12 ஜீவ வார்த்தை கூடாக மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். உபவாசத்தின் இனிமை. நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. தானியேலுக்கு உபவாசம் ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. உபவாச நாட்கள் என்பவை தேவனை மகிழ்ச்சியோடு கிட்டி சேருகிற நாட்களாகவும் பிதாவின் மறைபொருட்களை அறிந்து கொள்ளுகிற நாட்களாகவும் இருந்தது. உபவாசத்திலே அவர் தன் சரீரத்தை சிறுமப்படுத்தினாலும் கூட அவருடைய ஆவி தேவாதி தேவனை கண்டு களி கூர்ந்தது. சில ஆண்டுகளுக்கு முன்பு இமயமலையில் உள்ள ஒரு கிராமத்தின் அருகிலே ஒரு புலி மனிதர்களை வேட்டையாடுவதாக அரசாங்கத்திற்கு தகவல் வந்தது. அது மனுஷர்களை மாத்திரமே கொன்று தின்றதற்கான காரணத்தை அரசாங்கம் ஆராய்ந்த போது முடிவாக ஒன்றை கண்டுபிடித்தார்கள். அது என்ன தெரியுமா? அந்த ஊர் ஜனங்கள் ஒரு பிணத்தை எரித்தும் எரியாமலும் மயானத்திலே விட்டுவிட்டு வந்தபடியினால் அதை அந்த வழியாக வந்த புலி தின்ன நேர்ந்தது. மற்ற எல்லா மிருகங்களின் மாம்சத்தை பார்க்கிலும் மனிதனுடைய மாம்சத்தின் ருசி அதிகமாக இருந்ததினாலே அது முதல் மனித ருசியை விரும்பி அது மனிதர்களை கொன்று உண்ணும் பழக்கத்திற்குள் வந்துவிட்டது. எந்த காரியத்தில் ஆனாலும் சரி, ஒருவன் ருசியை கண்டுவிட்டால் அவன் அதையே பின்பற்றி செல்ல விருப்பப்படுவான். அப்படியே உபவாசத்தின் ருசியை அனுபவிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய பிரசன்னம் மிக இனிமையானது. அந்த ஆனந்தத்தை விரும்பி மீண்டும் மீண்டும் கர்த்தருடைய சமூகத்திலே உபவாசிக்க ஓடி வருவார்கள். உபவாசத்தின் ருசி அத்தனை மதுரமானது. வாரத்தில் ஒரு நாள், மாதத்தில் 3 நாட்கள் என்று உபவாசிக்கும்படி ஆரம்பித்து விடுவார்கள். அநேக மக்களுக்கு உபவாசத்தின் இனிமை புரியாததாக இருக்கிறதை கண்டு மிகுந்த வேதனை அடைகிறேன். ஒருவேளை போஜனத்தை கூட கர்த்தருக்காக விட்டுவிட அவர்களுக்கு பிரியமில்லையே. ஆனால் சரித்திரத்தை பாருங்கள். கர்த்தரால் வல்லமையாய் உபயோகிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய ஊழியக்காரரும் உபவாசத்தை ஜெபிக்கிறதன் இனிமையையும் மகிமையையும் அறிந்திருக்கிறார்கள். ஐரோப்பாவிலே பெரிய மார்க்க சீர்திருத்தங்களை கொண்டு வந்த மார்ட்டின் லூத்தர் பல நாட்களாய் இரவும் பகலும் உபவாசித்துக் கொண்டே இருந்தார். அவர் உடல்நிலை சீர்குலைந்து மறுபடியும் தன்னுடைய ஆரோக்கியத்தை அடைவது சந்தேகம் என்ற நிலையை அடைந்தும் கூட உபவாசத்தை அவர் விட்டுவிடவில்லை. 14th century இத்தாலி தேசத்திலே செவனரோலா என்ற பத்தன் பெரிய எழுப்புதலை உண்டாக்கினார். அவருடைய பிரசங்கங்கள் எல்லாம் அக்கினி பொறியை போன்று ஜனங்களை தாக்கின. அவருடைய ஊழியத்தின் வெற்றிக்கு காரணம் அவருடைய உபவாச ஜெபம்தான். உபவாசம் இல்லாமல் அவர் பிரசங்க பீடத்திற்கு ஏறினதே இல்லை என்று சரித்திர ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். தேவ பிள்ளைகளே, இந்த தலைமுறையினரை கர்த்தரிடத்தில் கொண்டு வருவதற்கு உங்களுடைய உபவாச ஜெபத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உங்கள் நினைவுக்கு, இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். Matthew 17:21. ஆமென் வாழ்ந்த தேவ ஜனங்களே, இப்படியாக 24 மணி நேரங்களிலும் நீங்கள் கேட்டு மக்களை நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.

சொல்லுங்க ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கும்படி நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, உம்மை துதிக்கும்படி நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, வேதத்திலே வாசிக்கிறோம், பவுலும் சீலாவும் உம்மை துதித்து அவர்கள் ஆராதித்த பொழுது அவர்களோடு சிறைப்பட்டிருந்த எல்லாருடைய கட்டுகளையும் கர்த்தர் அறுத்தீரே. அது போல இந்த சாயங்கால வேளையில நாங்கள் துதிக்கும் பொழுது எங்களுக்கு நெருங்கி இருக்கிற அத்தனை பேருடைய பலவீனங்களையும் அத்தனை போராட்டங்களையும் கர்த்தர் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கரங்களை அப்படியே உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராய் சொல்லுங்க, ஆண்டவரே உமை ஆராதிக்கும்படி வந்திருக்கிறேன், உமை துதிக்கும்படி வந்திருக்கிறேன், உமை துதிக்கும்படி வந்திருக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, துதிபலிகளே நீர் பிரியப்படத்தக்கதாக ஆண்டவரே.

ஹல்லேலூயா. அப்படியே எழும்பி நின்று தொடர்ந்து தேவனை துதிக்க போகிறோம். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவருடைய சுத்த கிருபை, அவருடைய கிருபை எல்லாவற்றிற்கும் மேலாக தேவ கிருபை. His grace is above every other thing. ஆண்டவரே, உம்முடைய கிருபை மேலானது. என் ஜீவனை பார்க்கிலும் அது மேலானது. இவ்வாழ்க்கையை பார்க்கிலும் அது மேலானது.

உங்களை உயர்த்தி சொல்லுவோம் ஆண்டவரே, உங்க கிருபை ஆண்டவரே, உடைய கிருபை மேலானது, எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய கிருபை ஆண்டவரே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உங்க சுத்த கிருபை, அதற்காக நன்றி ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையின் கஷ்டத்தின் நேரத்தில் எல்லாம் என்னை தாங்கினது உம்முடைய கிருபையே, என் கண்ணீரின் வேளையில் என்னை தாங்கினது உம்முடைய கிருபையே, என்னுடைய தோல்வியில என்னை தூக்கி நிறுத்தியது உம்முடைய கிருபையே. சொல்லுங்களேன், நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளுடைய கிருபை என்னை தாங்கி காத்து வழி நடத்துகிறதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. சொல்லுங்க, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னார். உங்க பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னார். உங்க பலவீனம் எப்படி இருந்தாலும் சரி, அந்த பலவீனத்தில் அவருடைய பலன், தேவன் உங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்ய நினைத்திருக்கிறாரோ அதை தடையில்லாமல் செய்து முடிப்பார். அதை தடையில்லாமல் செய்து முடிக்கிற தேவனாயிருக்கிறார். எப்படிப்பட்ட காரியங்கள், எப்படிப்பட்ட தடைகள் வந்தாலும் அவைகளை மாற்றுகிற தேவன், அவைகளை மாற்றுகிற தேவன், அவைகளை மாற்றுகிற தேவன். யோபு வேதத்திலே சொல்லுகிறான், கர்த்தாவே தேவரீர், நீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர், அதற்காக நன்றி. நீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர், அதற்காக நன்றி ஆண்டவரே. நீ செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது, நீ செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. இது கர்த்தர் சொன்ன வார்த்தை, அதற்காக நன்றி சொல்லுகிறோம். நீர் செய்ய நினைத்தது ஒருபோதும் அது தடைபடவே தடைபடாது, அதற்காக நன்றி ஆண்டவரே.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபன் எஃப்எம்இன் அனுதின தியானம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். அப்போஸ்தலர் 1:8. ரெண்டு நபர்கள் ஒரு நாள் நயகரா நீர்வீழ்ச்சிக்கு சென்றிருந்தார்கள். நயகரா நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியது. அதில் ஒருவர் மற்றவரிடம், என்னுடன் வா, உலகத்திலேயே பயன்படுத்தாமல் விடப்படும் ஆற்றலை நான் உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி நயகரா நீர்வீழ்ச்சியிலிருந்து தண்ணீர் கீழே விழும் இடத்துக்கு கூட்டிச் சென்றார். அங்கே தண்ணீர் மிக வேகமாக வந்து கீழே விழுந்தது. அதை பார்த்த மற்ற நபர், இல்லை, மனிதர்களால் பயன்படுத்தப்படாத மற்றொரு பெரிய ஆற்றல் இருக்கிறது, அது பரிசுத்த ஆவியின் வல்லமை என்று கூறினார். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நம் அனைவருக்கும் அவர் பரிசுத்த ஆவியை வாக்கு பண்ணியிருக்கிறார். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள் என்று யோவேல் தீர்க்க தரிசன புத்தகத்திலே வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்தை விட்டு பரமேறி செல்லும் போது தம்முடைய சீஷர்களை பார்த்து, என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்றார். இயேசு கிறிஸ்து சொன்னதை போலவே மேல் வீட்டு அறையிலே 120 பேர் காத்திருந்து ஜெபித்தனர். அப்பொழுது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அன்றிலிருந்து அவர்கள் தங்கள் வாழ்விலே பெரிய

வித்தியாசத்தை கண்டனர். அவர்களுடைய பயம் நீங்கி தைரியசாலிகளாய் மாறினார்கள். அவர்கள் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்தார். பேதுருவின் நிழல் பட்டு வியாதிக்காரர் சுஸ்தமானார்கள். பவுலின் உருமாள்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து நோயாளிகளின் மேல் போட்டபோது அவர்கள் சுகம் பெற்றார்கள். அவர்களுடைய வார்த்தைகள் கிருபை பொருந்தினதாய் மாறியது. அவர்கள் வார்த்தைகளை கேட்டு ஜனங்கள் ஆயிரக்கணக்கிலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனர். பிலிப்பு பரிசுத்த ஆவியானவரால் வல்லமையாக வழி நடத்தப்பட்டார். பரிசுத்த ஆவியானவர் ஆள் தத்துவம் உள்ளவர். அவர் பிலிப்போடு ஒரு மனிதன் பேசுவதைப் போல பேசினார். கந்தாகே மந்திரிக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படி அந்த மந்திரி சென்று கொண்டிருந்த ரதத்திலே போய் ஏறச் சொன்னார். பிலிப்பு கூறிய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்ட கந்தாகே மந்திரி பிலிப்புவால் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார். அதன் பின்பு பரிசுத்த ஆவியானவர் பிலிப்புவை அந்த இடத்திலிருந்து ஆசாத்துக்கு கொண்டு சென்று விட்டார். பரிசுத்த ஆவியானவரே பிலிப்புவை எடுத்து கொண்டு போனார். வேதாகமம் முழுவதும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்க முடியும். பிரியமானவர்களே, இது நமது தலைமுறை. அவருடைய வல்லமைக்காக காத்திருக்கிறவர்கள் யாவர் மேலும் தேவன் தமது ஆவியை பொழிந்தருளுவார். நாமும் ஆதி அப்போஸ்தலரை போல பயன்பட முடியும். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே தாகத்தோடும் வாஞ்சையோடும் நாம் கேட்டால் தேவன் தமது ஒப்பற்ற வல்லமையால் நம்மையும் நிரப்பி பயன்படுத்துவார்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: இன்றைய நாளிலும் நாம் சங்கீதம் 19:13 வாசித்து நாம் தேவ செய்திக்கு கடந்து செல்வோம். சங்கீதம் 19:13. துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி எருளும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். அதனால இங்கே நாம் வேதத்திலே உள்ள பரிசுத்தவான்களுடைய ஜபங்கள் எப்படியாக ஏறெடுக்கப்படுகிறது என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலே துணிகரமான பாவங்கள் விலக நாம் ஜெபிக்க வேண்டும். இங்கே தாவீது அப்படி தான் நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். துணிகரமான பாவங்களிலிருந்து உம்முடைய அடியேனை விலக்கி அருளும் என்று ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது என்னங்க பாவம் என்றால் என்ன? அது என்ன துணிகரமான பாவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நாம் துணிகரமாய் செய்யும்போது அது துணிகரமான பாவமாக மாறுகிறது. இயற்கையான ஒரு பாவங்கள் இருக்கிறது, சின்ன சின்ன பாவங்கள். கர்த்தருக்கு விரோதமாய் செய்கிற பாவம் துணிகரமாக மாறுகிறது. அன்பானிலே அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், அதுதான் மீறுதல்னு சொல்கிறார். பாவங்களை குறித்து நான் எபிரேய வகுப்பில் படித்தது தான் எனக்கு சிந்தனைக்கு ஞாபகத்துக்கு வருது. என்னென்னா, பாவம்னா என்ன, குற்றம்னா என்ன, அக்கிரம்னா என்ன, மீறுதல்னா என்னன்றதுக்கு வித்தியாசம் தெரியாமல் நான் இருக்கிறோம். பாவம் என்றால் சிந்தனையிலே உதிப்பது தான் பாவம். வேதத்துக்கு புறம்பான, வேதத்துக்கு முரண்டான ஒரு காரியம் நம்ம சிந்தனையில் பிசாசு கொண்டு வந்து போடுறான்னா அது பாவம். அது நமக்கு நாமளே விரோதமாய், நமக்கு விரோதமாய் அந்த பாவம் செயல்படும்போது அது குற்றமாக மாறுகிறது. நம்மளை மட்டும் பாதிச்சதுன்னா அது குற்றம். அதே பாவம் அடுத்தவர்களையோ அல்லது அடுத்த விலங்கினத்தையோ அது பாதிச்சதுன்னா அது அக்கிரமமாக மாறுகிறது. எப்படி பாவம் ஒவ்வொரு ஸ்டேஜாக முன்னேறுபாருங்க. அந்த சிந்தனையில் உதித்த பாவம் உனக்கு விரோதமாக நீயே செய்து கொள்ளும்போது அது குற்றமாகவும், அடுத்தவர்கள் அடுத்த மனிதர்களோ அல்லது விலங்கினமோ அல்லது மிருகங்களோ அது பாதிக்கப்படும்படி செய்யும்போது அந்த உன்னுடைய சிந்தனையில் நம்முடைய சிந்தனையில் உதித்த பாவம் அடுத்தவர்களையும் அடுத்த மிருக ஜீவன்களையும் பாதிக்கும்படியாக செய்யும்பொழுது அது அக்கிரமமாக மாறுகிறது என்றும், அதே தேவனையும் தேவனுடைய சத்தியத்தையும் அது மீறும்போது அது பாதிக்கப்படும் போது, தேவனையே அது பாதிக்கும்போது அது மீறுதலாக மாறுகிறது. அன்பாலே பாவம், குற்றம், அக்கிரமம், மீறுதல். அப்போ இந்த மீறுதல் தான் எக்ஸ்ட்ரா பெரிய காரியம். அதுதான் ஆண்டவருக்கு விரோதமாய் பண்ணுகிற காரியத்தை மீறுதல் என்று சொல்கிறார். இந்த நாளுத்துக்குமே இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார், சிலுவையில் அரைஞ்சி அவர் தன்னுடைய ரத்தத்தினால் இந்த 4 பாவ காரியத்தையும் நம்மளை விட்டு அகற்றி போட்டு விட்டார் என்று தான் நாம் விசுவாசிக்கிறோம். ஆனாலும் இங்கே பக்தனாகிய தாவீது ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியானை விலக்கி காத்திருளும். துணிகரமான பாவம் அப்படின்னும்போது எனக்கு ஆண்டவருடைய பார்வையில் துணிகரமான பாவம் எது அப்படின்றதும், மனுஷன் பார்வையில் துணிகரமான பாவம் எதுன்றதும் சில வித்தியாசங்கள் இருக்கிறது. இன்றைக்கி நம்ம மனுஷன் பார்க்குறோம், நம்ம தாவீது வந்து ஒரு பொண்ணை கெடுத்து அவன் கணவனை கொலை பண்ணி அவளை தன்னுடைய மனைவியாக எடுத்துக்கிட்டான், இது பயங்கர துணிகரமான பாவம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் இவன் ஆண்டவர் ஏற்றுக்கிட்டார், அதனால் எல்லாரும் கற்பழிக்கணும் கொலை பண்ணணும்னு நான் சொல்ல வரல. ஆனால் சவுல் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அந்த நிர்கிரகம் பண்ண சொன்ன ஆடு மாடுகளை கொண்டு வந்து வச்சிருந்தான். ஆனால் ஆண்டுடைய பார்வையில் அது பெரிய பாவமாக காணப்பட்டது. ஆண்டுடைய வசனத்துக்கு நாம் கீழ்ப்படியாமல் போகும்போது அது துணிகரமான பாவமாக மாறுகிறது. அன்பானே பவுலை, சவுல் மன்னனை, சவுல் ராஜாவை ஆண்டவர் என்ன செஞ்சார், ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவன் செஞ்ச பாவத்தை அவர் மனசுக்கு வசனமாக இருந்ததுன்றார். ஆனால் ஒருவேளை தாவீது இந்த துணிகரமான பாவம் செய்த போதிலும், அடுத்தவன் மனைவியை அவன் கெடுத்த போதிலும், அடுத்தவனை கொலை பண்ணி அவளை உரிமையாக்கி கொண்ட போதிலும், அந்த துணிகரமான பாவத்தை அவன் செஞ்ச போதிலும், அவன் அறிக்கையிட்டு ஜெபித்ததின் மூலமாக ஆண்டவுடைய கிருபையை அவன் பெற்றிருக்கலாம். இன்றைக்கி அதுதான் அந்த அனுபவத்தில் தான் அவன் வந்து தனக்கு சொல்லித்தரான். அதனால் என்ன தண்டனை பெற்றான்னா, அவனுக்கு பிறந்த முதல் குழந்தையை ஆண்டவர் என்ன செஞ்சார், எடுத்துக்கொண்டார் என்று பார்க்கிறோம். அதனால்தான் அவன் உணர்வடைந்தவனாய் இங்கே பல காரியத்தை சொல்லித்தரார் தாவீது சங்கீதத்தில். இந்த துணிகரமான பாவம் எனக்கு என்னை விட்டு விலகிறது, இனி நான் அந்த பாவத்தை செய்யக்கூடாது, என்னை ஆட்கொள்ள ஒட்டாதிரும், அப்போது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாக இருப்பேன் என்று சொல்லி பக்தன் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானிலே தியானித்து கொண்டிருக்கும்போது இந்த கால வேளையில் நம்முடைய ஜிஃபன் எஃப்எம், அதாவது காஸ்பல் ஃபார் ஆல் நேஷன் என்ற எஃப்எம் ரேடியோவில் நான் அதிகாலையில் நான் கேட்பது உண்டு. அதில் ஒரு சாட்சியை கேட்டேன். நம்ம பகுதி பொண்ணு தான், இந்த பாண்டிச்சேரியில் வகுதி வசித்த ஒரு பொண்ணு, தனலட்சுமி என்ற ஒரு பொண்ணு சாட்சியை அதில் ஒளிபரப்புனதை நான் கேட்டேன். அவங்க கணவர் செய்யாத குற்றத்துக்காக உள்ளே போயிட்டார், ஜெயிலுக்கு போயிட்டார். செய்யாத ஒரு குற்றம், அவர் மேலே கொலைக்கேஸு, நண்பர்கள் செய்த குற்றத்தை கொலைக்கு இவரும் அதில் இருந்தார் என்று சொல்லி இவரையும் இட்டுட்டு போய் ஜெயிலில் வச்சிட்டாங்க. ஆனால் ஜெயிலில் வச்ச பிறகு ஜெயிலேருந்து திடீர்னு தப்பிச்சிட்டாருன்னு சொல்லிட்டாங்க. உன் கணவன், இந்த பொண்ணு 25-22 வயசு பொண்ணு, நல்ல அழகான பொண்ணாம், சின்ன ரெண்டு குழந்தை இருக்குது, ரெண்டு குழந்தைய வயிற்றுல வாயிலும் விட்டுட்டு நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கும்போது அந்த கேஸ் அவருக்கு வந்து அந்தால் உள்ளே போயிட்டார் கணவன். உள்ளே போன பிறகு திடீர்னு போலீஸு அதிகால வேலையில் இந்த அம்மாவை வந்து கதவை தட்டு தான், தட்டி பார்த்தா தட்டி கேட்குதான், உன் கணவனை எங்கே ஒழிச்சு வச்சுக்கிற அப்படின்னு. என்னாங்க, எனக்கு ஒன்றும் தெரியாது, நடந்து அவர் ஜெயிலில் தானே இருக்கிறார். இல்லை இல்லை, ஜெயிலை விட்டு தப்பிச்சிட்டாரு. அதனால அந்த ஆள் தப்பிச்ச அந்த துணிகரமான அந்த பாவத்தினால என்ன ஆச்சுன்னா, இந்த பொண்ணை அந்த போலீஸு டார்ச்சர் கொடுத்தாங்களாம், பயங்கரமாக. அனுதினமும் டெய்லி கொண்டு போயிட்டு அங்கே தேடுறது இங்கே தேடுறது, இந்த பொண்ணாக போய் மறைச்சி வச்சுருக்கு. அவன் எங்கேயோ தப்பிச்சு ஓடிட்டான். இந்த பொண்ணு அதை அழுதுகிட்டே அந்த சாட்சி சொல்லுது, என்னை அவ்வளோ டார்ச்சர் கொடுத்தாங்க, அதில் ரெண்டு பெண் போலீஸ் தான் என்னை காப்பாற்றி, நீ அங்கே உன்னை வந்து ஆண்கள் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் உன்னை ஹேண்டோவர் பண்ணோம்னா உன்னை நேரம் நீ அழகாக இருக்கிறது உன்னை போட்டு வீணாக்கியிருப்பாங்கம்மா அப்படின்னே சொல்லி இவளை எஸ்கேப் பண்ணாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப டார்ச்சர் கொடுத்ததுனால நான் சூசைட் அட்டன் பண்ண போயிட்டேன். அந்த நேரத்தில் ஒரு புதிய ஏற்பாடு, யாரோ கொடுத்த புதிய ஏற்பாடு, எங்கேருந்தோ திடீர்னு என் வீட்டில் உழுந்த மாதிரி ஒரு பெரிய சத்தம், ஒரு பாறாங்கல் உழுந்த மாதிரி. அந்த புதிய ஏற்பாடு எவ்வளோ பெரிய புத்தகம், அது உழுந்தால் அவ்வளோ பாறாங்கல் சத்தம் வராது, அவ்வளோ பெரிய சத்தம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சத்தம் கேட்டு என் தூங்கிட்டு இருந்த குழந்தை பயங்கரமாக வீழ் வீழ்னு கத்த ஆரம்பிச்சிச்சு. எங்கள் அம்மாவை நான் தூக்கு மாட்டிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும்போது இந்த காரியம் நடந்தது. எங்கள் அம்மா உள்ளே ஓடி வராங்க குழந்தை சத்தத்தை கேட்டு, அதுக்கப்புறம் நான் இந்த தற்கொலையிலேருந்து நான் விடுதலை ஆகிட்டேன். பாருங்கள் ஏசாண்டர் எப்படிலாம் காப்பாற்றுறாரு பாருங்கள். ஒரு காரியம் துணிகரமான பாவம் கணவன் செஞ்சதுனால மனைவிக்கு எவ்வளோ பாதிப்பு பாருங்கள் போலீஸினால். அப்போ இந்த துணிகரமான பாவத்திலிருந்து நம்மளை காத்து கொள்றதுக்கு நம்ம ஜெபிக்கணும். பாவம் அப்படின்னாலே அது டேஞ்சரஸ், அது துணிகரமான பாவம்ன்றது பயங்கரமான ஒரு பாவமாக இருக்கிறதுனால இந்த பக்தன் ஜெபிக்கிறார், துணிகரமான பாவத்துக்கு என்னை விலக்கேறலும் என்று. நாமளும் அப்படியாக ஜெபிக்கணும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அந்த துணிகரமான பாவத்தை அனுமதிக்கவே கூடாது. நம்ம ஜெபிக்கும்பொழுது தான் கண்டிப்பாக ஆண்டவர் அந்த காரியத்தை நமக்கு அனுமதிக்க மாட்டார். அந்த துணிகரமான பாவத்தை செய்யக்கூடிய காரியம் பிசாசுனால் வரக்கூடியது, தூண்டக்கூடியது. பிசாசு தான் தூண்டும், போய் செய். இந்த மணிப்பூரில் நடந்த காரியங்கள்லாம் அநியாயமான துணிகரமான பாவம் பாருங்கள். அந்த மாதிரி பிசாசானவன் என்ன செய்கிறான், மக்களை மதிமயக்கி இல்லது அவன் ஆட்கொண்டு துணிகரமான பாவத்தை செய்ய வைத்து தேவ கிருபையை இழந்து போக செய்கிறான். ஆனால் நம்ம அதுக்காக ஜெபிக்கணும். எனக்கு பிரிக்மான்ஸ் ஐயா பாடல் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது, துணிகரமான பாவ கிரியை மேற்கொள்ள மாட்டாது, நம்முடைய வசனம் தியானிப்பதனால் வாழ்வேன் பரிசுத்தமா என்ற ஒரு பாடல் வரி தான் எனக்கு ஞாபகம் வரும். துணிகரமான துணிகர பாவ கிரியை மேற்கொள்ள

ஏசையா இரட்சகரே இரத்தத்தால் கழுவினிரே, ஏசையா இரட்சகரே இரத்தத்தால் கழுவினிரே. மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். எப்படி பாடுறவர் இந்த துணிரியை என்னை மேற்கொள்ள மாட்டாமல் இருக்கணும்னா நான் ஜெபிக்கணும், ஜெபத்தோட நம்முடைய வேத வசனத்தை நான் உட்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்தன் பாடுகிறார். அன்பாலே இன்னைக்கு வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது நிச்சயமாக அந்த பாவத்திலிருந்து நாம் விடுதலையாக ஆண்டவர் உதவி செய்கிறார். ஏனென்றால் பாருங்கள், வாலிபன் 119:9 என்ன சொல்லுது பாருங்கள், வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனாலே தானே. அப்போ இன்னொரு இடத்துல அதே தாவீது சொல்கிறார், உன் வசனத்தை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன், பாவம் செய்யாதிருக்க அப்படின்னு. அப்போ உன் வசனத்தை இருதயத்தில் வைத்து வைத்தேன், பாவம் செய்யாதிருக்க. நான் 11 தான் நினைக்கிறேன், 119:11, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். எப்படியெல்லாம் கற்றுக் கொடுக்குறாரு பாருங்க, தாவீது மூலமாக நிறைய நம்ம கற்றுக்கிறோம். இன்றைக்கி அந்த துணிகரமான பாவத்துக்கு நம்ம விலகி காத்து கொள்ளணும்னா முதலாவது நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவர்ட்ட, ஆண்டவரே அந்த துணிகரமான பாவம் நான் வாழ்நாளில் சாகிற வரைக்கும் செய்யக்கூடாது, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரால் தான் உதவி செய்ய முடியும். பிசாசானவன் நம்மளை துணிகரமான பாவத்துக்குள்ளாக கொண்டு செல்லாதபடிக்கு நாம் ஜெபிக்கும்போது கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அடுத்து அந்த துணிகரமான பாவத்துக்காக நம்ம ஜெபித்து ஜெபிக்கிறது மட்டுமல்ல, நாம் வேதத்தை உட்கொள்ளு, வேதத்தை நம்ம என்ன செய்யணும், நம்முடைய ஆழமான இருதயத்தில் அதை பதித்து வைக்கும் பொழுது அந்த பாவ காரியத்தை செய்யாதபடிக்கு ஆண்டு நம்மளுக்கு என்ன செய்கிறாரு, தடை பண்ணுகிறார். அன்பால் இல்லைன்னா அந்த துணிகரமான பாவம் இன்றைக்கி நம்மளை செய்ய வச்சிடும். இன்றைக்கி நிறைய அந்த செல்ஃபோன் வந்ததுனால ஒவ்வொரு நியூஸையும் பார்க்கும்போது, பேப்பர் நியூஸில் இருந்தாலும் டிவியை நிறந்து நியூஸ் கேட்டாலும் சரி, அந்த துணிகரமான பாவம் இன்றைக்கு தலைவிரித்து ஆடுகிறதை பார்க்குறோம். கணவன் இருக்க ஒரு மனைவியானவள் வேறொருவனுடன் போகிறதை பார்க்குறோம். கள்ள உறவுகள், இதெல்லாம் துணிகரமான பாவங்கள். ஒரு மனைவி இருக்க கணவன் வேறொரு மனைவியோட வேறொருத்த மனைவியோடு போகிறான். அதான் சொல்கிறேன், இந்த சீரியல் இதெல்லாம் நம்மளை மைண்டை கெடுக்குது. இன்றைக்கி அன்றைக்கி கூட நான் ஒரு புள்ளி விபரம் சொன்னேன், தமிழ் சேனலில் வரக்கூடிய 79-74 சீரியலில் எத்தனையோ சீரியல் வந்து 24 சீரியல் வந்து அடுத்தவன் பொண்டாட்டி எப்படி கரெக்ட் பண்ணுன்றது தான் சீரியலில் காட்டுறான். அடுத்தது மாமியாரை எப்படி கொலை பண்ணுறதுன்னு தான் காட்டுறான். இப்படி இந்த சீரியல்லாம் வந்தேன்னா அந்த வக்கர புத்தி தான் நமக்கு வரும். அன்பால் இந்த சீரியலை பார்க்காதீங்கன்னு சொன்னால் எந்த கிறிஸ்துவ பொம்பளைங்க கேட்குது? இன்றைக்கி டிக்டாக்குன்னு வந்ததுனால இன்றைக்கி எத்தனை பேருடைய வாழ்க்கை வீணாச்சு, பாழாச்சு. இன்றைக்கி எத்தனை பேர் ஜெயிலில் இருக்கிறாங்க தெரியுங்களா, டிக்டாக்னால. இன்றைக்கி அதை தான் பார்த்துட்டு உட்காந்துருக்குறாங்க மக்கள். இன்றைக்கி கிறிஸ்தவனும் அதே போல போயிட்டுருக்குறாங்க. கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் அந்த செல்ஃபோனை எப்படி யூஸ் பண்ணுன்றது தெரியாமல் பிசாசை என்ன செய்கிறான், கண்ணியை வர வைக்கிற மாதிரி வைக்கிறான். அப்போ அந்த இப்போ நம்ம ஜெபிக்கணும். துணிகரமான பாவம் இன்றைக்கி செல்ஃபோன் மூலமாக, இன்றைக்கி டிவி மூலமாக, சீரியல் மூலமாக மக்களை செய்ய தூண்ட வைக்கிறான் பிசாசு. இன்றைக்கி அதெல்லாம் பார்த்துட்டு தான் துணிகரமாக செய்கிறாங்க பாவத்தை. அச்சவே படலை, அப்படியே கொலை பண்ணுறாங்க. புருஷனை தான் பொண்டாட்டியே ஆளை வச்சு கொலை பண்ணுறான். ஏன், கள்ளக்காதனோட இருக்கிறதுக்கிட்டு. அதேபோல் பிள்ளை கள்ளக்காதலுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னு புள்ளையை போட்டு கொலை பண்ணுறான். எப்படிப்பட்ட துணிகரமான காரியங்களை இன்றைக்கி பிசாசு இந்த கடைசி காலத்தில் செய்ய வைக்கிறான் பாருங்கள். இன்றைக்கி ஏன்னா இது கடைசி காலம், ஆண்டவுடைய வருகையில் நாம் யாரும் எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு இன்றைக்கி நம்மளெல்லாம் பரிசுத்த குளைச்சலாக்குறதுக்கு பிசாசு போடுற திட்டம் இது. அன்பாங்களே இன்றைக்கி நம்ம ஒப்பு கொடுப்போம். இதை கேட்க போகிற யாராக இருந்தாலும் சரி, இன்றைக்கி நான் துணிகரமான பாவத்தை செய்யும்படியான ஒரு காரியத்தை கூட நான் செய்யக்கூடாது ஆண்டவரே, சாகிற வரைக்கும் அல்லது உன்னுடைய வருகை வரைக்கும் நான் பரிசுத்தமாய் காத்து. அதனால தான் இங்கே சொல்கிறார், பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன், நான் உத்தமமாகி என்னை ஆட்கொள்ள ஒட்டாதிரும். அவைகள் எந்த துணிகரமான பாவம் என்னை ஆட்கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது
நான் உத்தமமாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாக இருப்பேன் என்று பக்தனாகிய தாவீது இங்கே ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல் இன்றைக்கி ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரே நான் துணிகரமான பாவத்தை செய்யாத ஒரு மனுஷனாய் மனுஷியாய் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, அந்த துணிகரமான பாவம் எனக்குள்ளே வரவே வேண்டாம் ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மளை காப்பாற்றுவாராக, நம்மளை பெரும் பாதகத்துக்கு நீங்களாக்கி காப்பாற்றுவாராக. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இன்றைய நாளிலே ஆண்டவரே இந்த கடைசி காலத்தில் நாங்கள் வசித்து வருகிறோம், துணிகரமான பாவங்களை செய்யும்படியாக பிசாசு தூண்டுகிறான் ஆண்டவரே. இன்றைக்கி சமுதாயத்தை சார்ந்தவர்களை துணிகரமாய் லஞ்சம் வாங்க, துணிகரமாய் கொலை பண்ண, துணிகரமாய் அபகரி, துணிகரமாய் அடுத்தவன் மனைவியை நீ எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி எப்படியாக பல விதமான பாவத்தில் ஆண்டவரே உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடிக்கு, உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் நடக்காதபடிக்கு அந்த துணிகரமான பாவத்தை எங்கள் உள்ளத்திலையும் அந்த சிந்தனையிலையும் கொடுத்து செயல்பட வைக்கிற அந்த பிசாசின் கிரியைகள் எங்களை விட்டு அகன்று போகட்டும் ஆண்டவரே. தாவீது கதறுதலைப் போல, தாவீது ஜெபிக்கிறதைப் போல நானும் நாங்களும் ஜெபிக்கிறோம். இந்த துணிகரமான பாவங்கள் எங்களை ஆட்கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே என்னை எங்களையும் இதை கேட்க போகிற யாவரையும் காத்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் கடைசி வரைக்கும் பரிசுத்தமாய் வாழ்ந்து உம்முடைய ஆண்டவரே அந்த பெரும் பாதகத்துக்கு நீங்களாக்கி உம்முடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும்படியான தகுதியை எங்களுக்கு தாங்க சுவாமி. அப்படியா செய்ய போகிறீங்க நன்றி. அந்த துணிகர பாவத்திலிருந்து நாங்கள் விடுதலை அடைய நாங்கள் ஒவ்வொருவரும் கருத்தாய் செபிக்கிறவளாக எங்களை மாற்றுங்க. அப்படியா செய்ய போகிறீங்க நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தான் செபிக்கிறேன் ஜூனில் தகப்பனே. ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ.

ஒரு ஜபம் போல அப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் சொல்ல போகிறோம். மூக்க பிரியமானதை நாங்கள் செய்வதற்கு எங்களுக்கு பலன் தாரும். இது ஒரு பாடலாய் அல்ல, ஒரு ஜபம்.

அல்லேலூயா. கர்த்தரை நம்புறவங்களை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரா? வெட்கப்படுத்தவே மாட்டார். வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில், கடற்கரையில் நிறைய படகுகள் இருந்துச்சான், அதில் ஒன்றில் ஏறினார். அது யாருடையதா இருந்தது? சீமோனுடையதா இருந்தது. அநேக படகுகள் இருந்துச்சு. இந்த உலகத்தில் நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க, அதில் ஒன்றில் ஏறினார். அந்த ஒன்று தான் நம்ம. ஆமென் சொல்ல முடியுமா? அந்த ஒன்று தான் சீமோனுடையதா இருந்தது. அல்லேலூயா. அவன் வாழ்க்கையில் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்று அகப்படலை, ஆனால் அந்த படகை கர்த்தர் நிரப்பினாராம். கர்த்தரை நம்பி களத்தில் இறங்குறவங்களை என் ஆண்டவர் ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டார். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் சொல்ல போகிறோம். வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறி கொண்டாரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா?

ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவன். ஒரு பாடலை கூட பாடி நாம் தேவனை அப்படியே சில நிமிடங்களும் ஆராதிக்க போகிறோம். ஆண்டவர் நல்லவர். ஆமென். தலை சாய்க்கும் கல் நீரையா என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்.

ஹல்லேலூயா, ஆமென். சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை. ஆமென். கர்த்தருடைய வாக்குகள் ஒரு நாளும் மாறி போகாது. தேவனுடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது, ஆண்டவருடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது. உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்புகிறவர், உம்முடைய வல்லமையினால் நிரப்புகிறவர்.

ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்ல போகிறோம். வாஞ்சியோடு வந்திருக்கிறோம்ப்பா, தாகத்தோடு வந்திருக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் நிரப்ப போகிறீர், ஒவ்வொருவரையும் நிரப்ப போகிறீர். என்னை நிரப்புங்க என்று ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்க போகிறோம்.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: ஒரு அறையின் உள்ளேயே வைத்து விளையாடப்படும் விளையாட்டுகளில் ஒன்றுதான் சரியா சொல்லு என்ற விளையாட்டு. கூட்டத்தில் உள்ளவர்கள் மூன்று அல்லது நான்கு வரிசைகளில் நிறுத்தப்படுவார்கள். முதலில் நிற்கும் நான்கு பேரை மட்டும் தனியே அழைத்து மதுவான குரலில் ஒரு சிறிய செய்தி அவர்களுக்கு சொல்லப்படும். பின் அவர்கள் போய் தங்கள் வரிசையில் இருக்கும் அடுத்த நபரிடம் அந்த வாக்கியத்தை சொல்ல வேண்டும். தொடர்ந்து இந்த செய்தி ஒருவர் பின் ஒருவராக கடத்திச் செல்லப்பட்டு வரிசைகளில் கடைசியில் நிற்கும் நான்கு பேரும் முன்னால் வரும்படி அழைக்கப்படுவார்கள். இப்பொழுது தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை அவர்கள் ஒவ்வொருவராக சொல்ல வேண்டும். பல நேரங்களில் இந்த நான்கு பேர் சொல்லும் செய்திகளும் வெவ்வேறு செய்திகளாக இருக்கும். இது வேடிக்கையாக விளையாடும் ஒரு விளையாட்டாக இருந்தாலும் இது நமக்கு கற்றுத்தரும் பாடம் மிக மிக முக்கியமானது. எந்த ஒரு செய்தியை நாம் கேட்கும் பொழுதும் அதை தெளிவாக கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும். அதை மற்றும் ஒருவரிடம் கூறும் பொழுது அதை ரொம்ப தெளிவாக நாம் கூற வேண்டும். குடும்ப சூழலில் ஆனாலும் சரி, வேலை செய்யும் இடங்களில் ஆனாலும் சரி, நாம் பலராய் சேர்ந்து பல காரியங்களை செய்வதால் நாம் சொல்ல வேண்டிய எந்த ஒரு செய்தியையும் சொல்ல வேண்டியவர்களிடத்தில் புரிந்து கொள்ளத்தக்க விதத்தில் சரியாக தெளிவாக சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் எந்த கூட்டு முயற்சியிலும் வெற்றி கிட்டும். இராணுவங்களிலானாலும் சரி, விளையாட்டுகளிலானாலும் சரி, குழுவாய் செயல்படும் எந்த இடத்திலும் சரியான செய்தியை தெளிவாக மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நம்மிடத்தில் கூறப்படும் செய்தி நமக்கு புரியவில்லை என்றால் அதை மீண்டும் கேட்டு அறிந்து கொள்வது பணி சிறப்புடன் நிறைவடையாது, மிகவும் உதவியாக இருக்கும். பல துறைகளிலே தோல்விகளுக்கு காரணம் தொடர்பு கொண்டு செய்தியை சொல்லும் பொறுப்பில் இருப்பவர்கள் சரியாக அதை சொல்லாமற் போவதுதான் என்று கண்டறியப்பட்டுள்ளது. சிறந்த பேச்சாளர்கள் கொடுக்கும் ஆலோசனைகளில் மிக மிக முக்கியமான ஒன்று எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் என்பதுதான். நாம் எந்த இடத்தில் என்ன பணி செய்பவர்களாக இருந்தாலும் நம்மிடம் கூறப்படுகின்றவற்றை நாம் மிக கவனமாக கேட்டு அதை சொல்ல வேண்டிய நபரிடம் அவர்கள் புரிந்து கொள்ளும் வண்ணம் அதை சொல்ல வேண்டிய இடத்தில் அதை சொல்ல வேண்டியது மிகவும் முக்கியம். அவர் காட் இஸ் அ காட் ஆஃப் கம்யூனிகேஷன் என்று பலர் கூறியிருக்கிறார்கள். கடவுள் நம்மிடம் சொல்ல வேண்டிய செய்தியை மிக தெளிவாக பல வகைகளில் நமக்கு கூறுகிறார். அதை புரிந்து கீழ்ப்படிய வேண்டிய காரியங்களில் கீழ்ப்படியவும் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தியை தெளிவாக மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டியதும் நம்முடைய கடமை. நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் நற்செய்தியை கூறுங்கள் என்று இயேசு கூறிய கட்டளையை நிறைவேற்றுவதில் நம்முடைய பங்கு என்ன என்பதை யோசித்து பார்ப்போமா?

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது அனுதின தியான வேளை.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தின் தலைப்பு அமைதியின் சத்தம், சோலேஸ் ஆஃப் சைலன்ஸ். வாசிக்க வேண்டிய பகுதி யோபு 42 அத்தியாயம் முதல் 12 வசனங்கள். அப்பொழுது யோபு கர்த்தருக்கு மறுமொழியாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன் என்கிறேன். நீர் எனக்கு செவிகொடும், அப்பொழுது நான் பேசுவேன். நான் உம்மை கேள்வி கேட்பேன், நீர் எனக்கு உத்தரவு சொல்லும். என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. ஆகையால் நான் என்னை அருவறுத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபுடன் பேசிய பின்பு கர்த்தர் தேமானியனாகிய எலிபாசை நோக்கி, உன்மேலும் உன் இரண்டு சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூடுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. அப்பொழுது தேமானியனான எலிபாசும் சூகியனான பில்தாதும் நாகமாத்தியனாகிய சோப்பாரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1,000 ஏர்களும் 1,000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. யோபு நெடுநாள் இருந்து பூரண வயது உள்ளவனாய் மரித்தான். இன்றைய மனப்பாட வசனம் சங்கீதம் 40:1. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். I have waited patiently for the Lord. பொறுமைதான் எதற்கும் ரகசியம். வெற்றிகரமான அறுவை சிகிச்சைகள் செய்ய மருத்துவர்களுக்கு பொறுமை வேண்டும். பிரம்மாண்டமான கட்டிடங்கள் கட்டிட பொறியியலர்களுக்கு பொறுமை வேண்டும். சிறந்தலங்கும் மாணவரை உருவாக்க ஆசிரியர்களுக்கு பொறுமை வேண்டும். பொறுப்புணர்வுள்ள பிள்ளைகளை எழுப்ப பெற்றோர்களுக்கு பொறுமை வேண்டும். விளங்காத புதிர்களை ஆராய்ந்து பார்க்க விஞ்ஞானிகளுக்கு பொறுமை வேண்டும். சமாதானமுள்ள குடும்பங்களை கட்டி எழுப்ப தம்பதியருக்கு பொறுமை வேண்டும். புனிதமான குணநலன்களை வளர்க்க கிறிஸ்தவர்களுக்கு பொறுமை வேண்டும். பொறுமைதான் எதற்கும் ரகசியம். நமது வாழ்க்கையில் இன்னல்களையும் இழப்புகளையும் நோய்களையும் தோல்விகளையும் நம்மை தண்டித்து திருத்துவதற்கான பிரம்பாக கடவுள் அனுமதித்து வருகிறார். இவ்வித தண்டனைகளெல்லாம் வெறுமனே அவரது கோபத்தின் வெளிப்பாடு என்று நாம் எடுக்கக்கூடாது. நமது முழுமையான மாற்றம் என்ற முடிவையே அவர் மனதில் வைத்து இவ்விதம் நம்மில் செயல்படுகிறார். எடுத்துக்காட்டாக எபிரேயர் 12:10 வசனத்தை வாசிக்கிறேன். தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி இந்த உலகத்தின் தகப்பன்மார்கள் கொஞ்ச காலம் நம்மை சிற்றித்தார்கள். ஆண்டவரோ தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்மை சிற்றிக்கிறார். அது மட்டுமல்ல, நாம் எப்பொழுதும் உடனே நம்முடைய பிரச்சனைகளுக்கு ஏனென்று காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று துடியாய் துடிக்கிறோம். ஆனால் வசனம் சொல்கிறது, எந்த சிக்ஷையும் தற்காலத்திலே சந்தோஷமாக காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில், தற்காலம் பிற்காலம், அங்குதான் பொறுமை வருகிறது. அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். கடவுளது அமைதி என்னும் குரலை நாம் புறக்கணித்து விட்டு நாம் தவறான திசைகளில் நம்முடைய ஆத்திரத்தினால் நாம் திசை திரும்பி விடுகிறோம். காரியம் என்ன? இன்னும் குழம்பி விடுகிறது. இறைவனது இடைப்பாடுகளில் பிரியமானவர்களை நாம் பொறுமை இழப்பதால் நமது நேரமும் பலமும் தான் வீணாகும். ஒரு சாதாரண சுளுக்கு மோசமாகி முட்டு பிசங்கி போகும். அதைத்தான் வசனம் 13 இந்த எபிரேயர் 12 அத்தியாயத்திலே வாசிக்கிறோம். முடமாயிருக்கிறது பிசகி போகாமல் சுஸ்தமாகும்படிக்கு, அதாவது சுளுக்காயிருக்கிறது பிசகி போகக்கூடாது. உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள் என்று திருவசனம் கூறுகிறது. பொறுமையாய் தாங்கிக் கொள்ளுவதோ மன உறுதியை பெருக்கி நற்குணத்தை நம்மிலே உருவாக்கும். ரோமர் 5:3-4 வசனங்களை வாசிக்கிறேன். உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்வின் துவக்கத்தில் நாம் கடவுளின் பரிசுத்தத்தை காதுகளினால் தான் கேட்டோம். ஆனால் பரிசோதிக்கும் நெருப்பின் வழியாக நாம் நடந்து வந்த பின்னரோ அவரது மாட்சிமையை, அவரது பரிசுத்தத்தை நமது கண்களால் நாம் காண்போம். அப்பொழுதுதான் நம்முடைய மனம் திரும்புதல் இன்னும் ஆளப்படும். இனிமேல் பீடத்தண்டை போய் மனம் திரும்புதலின் ஜபம் ஏறெடுப்பது மட்டுமல்ல, குப்பை கிடங்கில் மனம் திரும்புதலின் கண்ணீர் விடும் அனுபவமும் நமதாகும். இதுதான் யோபுவின் அனுபவமாம். என்ன சொன்னான்? இதுவரை நான் உமை காதுகளால் கேள்விப்பட்டேன், இப்பொழுது என்னுடைய கண்களால் உமை நான் காண்கிறேன், ஆகையால் நான் என்னை அருவறுத்து தூளிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னான். இப்படிப்பட்ட யோபுவின் பொறுமையை பின்பற்ற வேண்டுமென்றே நாம் அழைக்கப்படுகிறோம். யாக்கோபு 5:11, காலமெல்லாம் பாடுகளின் பள்ளியிலும் கசக்கும் கல்லூரியிலும் பிரியமானவர்களே நாம் பயின்று கொண்டே இருக்க வேண்டும். ஆல் அவர் லைஃப் வி மஸ்ட் பி லேர்னிங் இன் த ஸ்கூல் ஆஃப் சஃபரிங் அண்ட் த காலேஜ் ஆஃப் சாஸ்டைஸ்மெண்ட். திமிர் பிடித்த அநேகரது வாழ்க்கையை நொறுக்குவதற்காக கடவுள் வியாதிகளை பயன்படுத்தி இருக்கிறார். கொல்லும் நோயொன்றை அனுபவித்த மன்னன் எசேக்கியா என்ன சொன்னான்? என் ஆயுளின் ஆண்டுகளிலெல்லாம் என் ஆன்மாவின் கசப்பை நினைத்து நான் நடந்து கொள்ளுவேன். பொறுமையால் மனம் இனிக்கும், சினம் தணியும், அகம் அடங்கும். தப்ப முடியாத, விளக்க முடியாத சூழல்களில் கடவுளிடம் யோபு சொன்னதையே நாமும் சொல்ல வேண்டும். அழகாக சொன்னான் 40:4, இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன், என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்கிறேன். மறுபடி வாசிக்கிறேன், இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன், என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்கிறேன். அதிசீக்கிரம் நீங்கும் உபத்திரவம் அதிக நித்திய கனமகிமை தரும். பலவித இன்னல் கண்டும் சில வேளை சிக்ஷை வந்தும் பதறாமல் பொறுப்பேனையா. கர்த்தருக்காய் பொறுமையுடன் காத்திருந்தேன். எங்கள் மகாபெரிய தேவனே, யோபுவின் பொறுமைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். யோபுவின் பொறுமையை கவனித்து பின்பற்றும்படி புதிய ஏற்பாடு எங்களை அழைக்கிறதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். காதுகளினால் மட்டும் கேட்ட அனுபவம் எங்களுக்கு போதாது ஆண்டவரே. அகக்கண்களால் நாங்கள் உம்மை கண்டு எங்களை அருவறுத்து தூளிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து நாங்கள் மனஸ்தாபப்பட்டு மனந்திரும்ப அந்த பரிசுத்த கண்ணீர்களை நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தத்திற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பரிசுத்தத்திற்கு நாங்கள் பங்குள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதற்காகவே நீர் சிக்ஷிக்கிறீர் என்பதை நாங்கள் மறந்துவிடாதிருக்க நீர் உதவி தாரும். குறிப்பாக ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே முடமாயிருக்கிறது பிசகி போவதற்கு முன்பதாக எங்களுடைய கால்களையும் கரங்களையும் நாங்கள் திடப்படுத்திக் கொள்ள நீர் எங்களுக்கு உதவி தாரும். பொறுமை மன்னராகிய உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை போல நாங்களும் பொறுமையா இருந்து பொறுமைக்கு தோழராக வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். பொறுமைதானே பெரிய இடி தாங்கிய ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் ஆத்திரப்பட்டு நாங்கள் செய்கிற காரியங்களுக்கு இன்றோடு முற்றுப்புள்ளி வைத்து விட உதவி தாரும். யோபின் பொறுமையை குறித்து நாங்கள் வாசித்தோம், இன்று நாங்கள் அதை தியானித்தோம். அதுவே எங்களுடைய வாழ்க்கையின் மகுடமாய் மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.

சங்கீதம் 39:3. நான் தியானம் செய்கையில் அக்கினி மூண்டது, என் இதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம்

கருணாகர் இயேசு லூக்கா 12:49 உண்மையிலே அக்கினியை பற்ற வைக்க வந்தேன், இப்பொழுதே எரிய வேண்டும் என்று ஏங்குகிறார். பலிபிடத்தில் அக்கினி அவியாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். லேவியர் 6:12.

அன்று பாலைவனத்தில் முட்செடியில் அக்கினியாய் வந்த ஆண்டவர் மோசே மோசே என்று அழைத்தார். என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை நான் அனுப்புகிறேன், வா.

இரக்கத்தினால் அன்று பாலைவனத்தில் ஜனங்களை கைவிடவே இல்லை. பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே போக வேண்டிய பாதைக்கு வெளிச்சம் கொடுக்க அக்னி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை. இவ்வாறு ஜெபித்தார் நெகேமியா 9:19.

கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகுபோல் உருகிற்று. அக்கினி கர்த்தருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டரிக்கிறது. சங்கீதம் 97:3.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6:14. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். எனக்கு அன்பாந்தவர்களே, தேவன் இந்த நாளில் உங்களின் வாழ்க்கையில் உண்டான கடந்து போகிற வெளியில் சொல்ல முடியாத காரியமாகிய சிறையிருப்பினை தேவன் மாற்றப்போகிறார். உலகில் உள்ளவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்பதால் நீங்கள் தேவனிடத்தில் விடாத நம்பிக்கை வைத்திருந்தபடியினாலும், உங்களுக்குள் இருக்கிற விசுவாசத்தின்படி நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறபடியினாலும், தேவன் உங்களை இந்த நாளில் எப்படிப்பட்ட சிறையிருப்பாய் இருந்தாலும் உங்களை விடுவித்து தடைகளை விலக்கி போட்டு உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். கர்த்தரை நோக்கி பார்க்கிற உங்களை இந்த நாளில் கர்த்தர் உங்களை நோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். ஆதலால் தான் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6:14 முதல் வரிகளில் கர்த்தர் அவனை நோக்கி பார்த்தார் என்று உள்ளது. ஏன் நோக்கி பார்த்தார் என்று சற்று விரிவாக பார்ப்போமானால், 6:1 7 வருஷம் பஞ்சம் ஏற்பட்டது என்று உள்ளது. எப்படி என்றால், இஸ்ரவேலர் விதை

விளைச்சலை கண்டான். 6:11 பிற்பகுதியில் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான் என்று உள்ளது. அப்பொழுதுதான் கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து அவனுடைய விசுவாசத்தை கண்டார். பிறர் பார்த்து பொறாமைப்படும் அளவில் விளைச்சலை பெருக்கி கொடுத்தார். கோதுமையை தப்புவிக்கிறவன் நிச்சயமாய் கோத்திரங்களையும் தப்புவிப்பான் என்று சொல்லி கிதியோனை தன் சத்துருக்களை தோற்கடிக்கக்கூடிய பலனை கொடுத்தார். பெரிய ஜெயத்தை பெறும்படி செய்தார். எனக்கு அன்பாந்தவர்களே, இந்த நாளிலும் நீங்களும் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் பதில் தருவார், தப்புவிப்பார், என் கண்ணீருக்கு பதில் உண்டு என்று சொல்லி உங்களுக்கு இருக்கிற பலத்தோடே கர்த்தரையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் இன்று உங்களை பார்க்கிறார், உங்களை விசாரிக்க வருகிறார். எந்த சூழ்நிலைகள் உங்களை மேற்கொள்ள நினைத்ததோ அந்த சூழ்நிலைகளின் மேல் உங்களை மேற்கொள்கிறவராக, முற்றிலும் ஜெயம் கொள்கிறவராக உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். எனக்கு அன்பாந்தவர்களே, இன்றைக்கு தேவன் உங்களை நோக்கி பார்க்கிற நாளாய் இருக்கப் போகிறது. உங்களுடைய கடினமான, விடுவிக்க முடியாத, தடையாக உள்ள, நீண்ட நாள் காத்திருந்த காத்திருத்தல் போன்றவற்றை தேவன் நோக்கி பார்த்து பதில் அளிக்கிற ஒரு நாளாய் இருக்கப் போகிறது. இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தேவ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

ஓ ஃபாதர், தேங்க் யூ. ஓ நம்முடைய ஆண்டவர் பலனுள்ளவர், அவர் பராக்கிரம நிறைந்தவர். பிரியமான தேவ ஜனமே, தாவீது தனக்கு விரோதமாக இருந்த சத்துருக்களை விரட்டி அடிக்க

பரிசு தாவிங்க. உங்களை வரவேற்கிறோம். We welcome you, Holy Spirit. உங்கள் பிரசனம் எங்களுக்கு தேவை. உங்கள் அபிஷேகம் எங்களுக்கு தேவை. எங்களை நடத்துங்க.

0: கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாத்திராகம புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். அப்பொழுது மோசே, இந்த முச்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 40 வருடம் வனாந்திரத்திலே இருந்த மோசே, இப்பொழுது கர்த்தர் முச்செடியிலே எழுந்தருளி மோசேக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். அந்த முச்செடியிலே அக்கினி பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த அக்கினியை மோசே எப்படி பார்க்கிறார் என்றால் அற்புதமாக பார்க்கிறார். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, இதனால் கர்த்தர் நமக்கு தருகிற நற்செய்தி இதுதான். தேவன் அனுமதிக்கிற அக்கினி நம்மை அழிப்பதற்கானதல்ல, நம்முடைய வாழ்க்கையை அற்புதமானதாய் மாற்றுவதற்கு. இதற்கு முன்னே மோசே கண்டிராத அற்புதங்களை எல்லாம் இந்த அக்கினிக்கு பின்னே கண்டான் என்பதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. அடுத்த 40 இயர்ஸ், அடுத்த 40 வருடங்கள் மோசேயின் வாழ்க்கையில் அற்புதங்களும் அடையாளங்களுமாய்தான் இருந்ததை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. தேவன் நம்மை கிருபையாய் தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் இப்படிப்பட்ட அக்கினி, அக்கினி என்றால் நிச்சயமாக அது சோதனை தான், அது பாடுகள் தான். ஆனால் தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில் தேவன் இப்படிப்பட்ட அக்கினியை அனுமதிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அது ஏதோ புதுமை என்று அதை குறித்து பயப்படாதீங்க. ஆமென். அதை பயப்படுத்துவதற்கல்ல தேவன் அனுமதித்தது, நம்மை அவருக்கு உகந்தவர்களாய் மாற்றி பயன்படுத்துவதற்கு. மோசேயின் வாழ்க்கையில் அதன் பிறகு கண்ட அனைத்துமே அற்புதம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வாழ்க்கையில் அக்கினி 7 மடங்கு அதிகமாக்கப்பட்டது. அதிலே அவர்கள் எதை கண்டார்கள்? அற்புதத்தை கண்டார்கள், அற்புதரை கண்டார்கள். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற அன்பின் நற்செய்தி இதுதான். உங்களை அழிப்பதற்கான அக்கினியாக இருந்திருக்குமானால் இந்த நாளை எப்படி கண்டிருப்பீர்கள்? அழிப்பதற்காக தேவன் அனுமதித்தார் இல்லை? நிச்சயமாக இதுவரை இத்தனை ஆண்டுகள் உங்கள் வாழ்க்கையில் வனாந்திரத்தையும் வெறுமையும் மட்டும்தான் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க. தேவன் ஒரு அக்கினி அனுமதித்திருக்கிறார். இது இப்பொழுது உங்களுக்கு கடினமாக இருக்கலாம், ஆனால் இனி நீங்கள் காணப்போகிறது அற்புதமாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. மோசே அந்த அக்கினிக்கு முன்னாகவே அற்புதத்தை பார்க்கிறான். அதன் பிறகு அவன் போகிற இடத்தில் எல்லாம் அற்புதங்களும் அடையாளங்களும் காண்பிக்கப்பட்டன, செய்யப்பட்டன. மோசேனுடைய வாழ்க்கையே அற்புதமாய் மாறினது. ஆமென். கர்த்தர் நம்மை நேசித்திருக்கிறார், நேசிக்கிறார், நேசித்து தெரிந்தெடுத்திருக்கிறார். அன்பின் சிக்ஷையை தான் அவர் தருகிறார். இது நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு உகந்தவர்களாய் அற்புதமாய் மாற்றும். அக்கினி அழிப்பதற்கல்ல, அக்கினி நம்மை அற்புதமாய் மாற்றுவதற்கு. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எதை அனுமதித்தாலும் அதிலே தீமை இல்லை, நன்மை தான் இருக்கும். காரணம், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையையும் அற்புதமாய் மாற்றி உங்களை வாழ்ந்திருக்க செய்வாராக. நல்ல தகப்பனே, எங்கள் இரக்கமுள்ள பிதாவே, ஆண்டவர் மோசேயின் வாழ்க்கையில் நீர் அனுமதித்த அக்கினி அவன் வாழ்க்கையை அற்புதமாய் மாற்றினது. எங்கள் வாழ்க்கையிலும் நீர் அனுமதிக்கிற சில பாடுகளின் பாதைகள் எங்களை பயப்படுத்துவதற்கல்ல, எங்களை பயன்படுத்துவதற்கு, எங்கள் வாழ்க்கையை அற்புதமாய் மாற்றுவதற்கென்று இந்த நாளிலே எங்களோடு இடைப்பட்ட கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த அனுபவத்தில் யார் யார் இருக்கிறார்களோ ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கர்த்தர் அற்புதமாய் மாற்றி சாட்சியாய் நிறுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
1: யெகோவா நீர் ஒருவரே தெய்வம்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். யோவான் 14:6. அநேக ஆண்டுகளுக்கு முன்பு சிறுவன் ஒருவன் தன் பெற்றோருடன் லண்டனுக்கு சுற்றுலா சென்றான். அங்கு இங்கிலாந்து மன்னரை காண அவன் மிகவும் விரும்பினான். ஆகவே அவனுடைய முழு குடும்பமும் அரண்மனைக்கு முன்பாக வந்து சேர்ந்தனர். மிக பெரிய கதவு அடைக்கப்பட்டிருந்தது. அந்த கதவுக்கு முன்பு படை வீரர்கள் காவலுக்கு நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் அந்த சிறுவனின் குடும்பத்தை உள்ளே செல்ல அனுமதிக்கவில்லை. அந்த சிறுவன் மிகுந்த ஏமாற்றம் அடைந்தான். ஆனாலும் அவன் நம்பிக்கை இழக்கவில்லை. அருகில் நின்று கொண்டிருந்த ஒரு போலீஸ்காரரின் உதவியை நாடினான். அவரும், தம்பி, நீ உள்ளே செல்ல முடியும் என்று எனக்கு தோன்றவில்லை, உள்ளே போக முடியாது என்று கூறிவிட்டார். அவன் அவ்வாறு அந்த போலீசிடம் பேசிக் கொண்டிருந்த போது மிக நேர்த்தியான ஆடை அணிந்திருந்த ஒரு மனிதன் அங்கே வந்தார். அவர் இந்த சிறுவன் போலீசிடம் பேசிக் கொண்டிருந்ததை பார்த்து அந்த சிறுவனிடம் சென்று, உனக்கு என்ன வேண்டும், நீ ஏன் போலீஸ்காரரிடம் பேசிக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அந்த சிறுவன், நான் இங்கிலாந்து மன்னரை பார்க்க மிகவும் விரும்புகிறேன், நான் கண்டிப்பாக அவரை போய் பார்க்க வேண்டும், ஆகவே நான் உள்ளே செல்ல எனக்கு அனுமதி கிடைக்க வேண்டும் என்றான். அந்த மனிதன் சிறுவனின் கையை பிடித்துக் கொண்டு, நீ என்னோட கூட வா என்று அழைத்துக் கொண்டு போனார். அவர்கள் இருவரும் அரண்மனை கதவுக்கு அருகில் வந்தவுடன் படை வீரர்களும் வாயில் காவலாளர்களும் விழுந்தடித்துக் கொண்டு ஓடி வந்து கதவை திறந்து விட்டனர். அந்த மனிதன் சிறுவனை அரண்மனைக்குள்ளே அழைத்துக் கொண்டு போய் படிக்கட்டுகள் வழியாக நடத்தி சென்றார். அங்கிருந்த ஒருவர் கூட அந்த சிறுவனை தடுக்கவில்லை. இப்பொழுது சிறுவனுக்கு அரண்மனைக்குள்ளே செல்வதற்கு எவ்வாறு அனுமதி கிடைத்தது? அந்த சிறுவனை அழைத்து கொண்டு வந்த அந்த மனிதன் வேல்ஸ் நாட்டு இளவரசன். அவர்தான் இங்கிலாந்து மன்னனின் மகன். அந்த மனிதன் ஒருவருக்குத்தான் சிறுவனை தன் தகப்பனிடம் அழைத்து செல்லக்கூடிய அதிகாரம் இருந்தது. ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே ராஜாதி ராஜாவாக, சர்வாதிகாரியாக, ஒருவராய் சாவாமை உள்ளவராக, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவராயிருக்கிற பிதாவாகிய தேவனிடம், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அல்லாமல் வேறு யார் மூலமாகவும் நாம் பிதாவிடம் சேர முடியாது. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று கூறினார். ஆம் பிரியமானவர்களே, நாம் பிதாவினிடத்தில் சேர தகுதி இல்லாதவர்களாக இருந்தோம். அவர் பரிசுத்தமான தேவன், நாம் பாவிகளாயிருந்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்து தமது சிலுவை மரணத்தினாலே நமக்கு ஒரு வழியை உண்டாக்கி கொடுத்தார். நம் பாவங்களை மன்னித்தார். நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவினிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை நமக்கு கொடுத்தார். நாம் வரப்போகிற பேராபத்திற்கு தப்பி பிதாவாகிய தேவன் வாசம் பண்ணும் பரலோகத்திற்கு செல்ல வேண்டுமானால் நாம் இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ள வேண்டும். அவருடைய இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பு பெற்றவர்கள் மட்டுமே பிதாவினிடத்திலே செல்ல முடியும். இயேசு கிறிஸ்து நம்மை பிதாவினிடத்தில் அழைத்து செல்கிறவர் மட்டுமல்லாமல், அவர் இருக்கிற பரலோக ராஜ்யத்தில் என்றென்றைக்கும் நாம் அவருடன் இருக்கும்படிக்கு நமக்காக ஒரு வாசஸ்தலத்தையும் அவர் ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார். பரலோகத்திற்கு நான் எப்படியாவது செல்ல வேண்டும் என்று நீங்கள் எத்தனை முயற்சி எடுத்தாலும் இயேசு கிறிஸ்து அல்லாமல் நீங்கள் உள்ளே செல்ல முடியாது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவை பிடித்துக் கொண்டால் நாம் அவர் மூலமாக பிதாவினிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை பெற முடியும். ஆகவே இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வோம். அப்பொழுது அவர் மூலமாக நாம் பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய தேவனை சேர முடியும். ஆம், நாம் இயேசு கிறிஸ்துவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு கூட பரலோகத்திற்கு சென்றோமானால் ஒருவரும் நம்மை தடுக்க முடியாது.

0: ஊழியர்கள் புத்தகத்திலிருந்து ஊழியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகளின் புஸ்தகம் 8 ஆறாம் வசனம் முதல் 9 வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன்.
2: Let us read Proverbs chapter 8 verses 6-9.
1: கேளுங்கள், மேம்பாடான காரியங்களை பேசுவேன், என் உதடுகள் உத்தம காரியங்களை வசனிக்கும், என் வாய் சத்தியத்தை விளம்பும். ஆகாமியம் என் உதடுகளுக்கு அருவறுப்பானது, என் வாயின் வாக்குகள் எல்லாம் நீதியானவைகள். அவைகளில் புரட்டும் விபரீதமும் இல்லை, அவைகள் எல்லாம் புத்தியுள்ளவனுக்கு தெளிவும் ஞானத்தை பெற்றவர்களுக்கு யதார்த்தமாயிருக்கும்.
2: Listen, for I will speak of excellent things, and from the opening of my lips will come right things. For my mouth will speak truth. Wickedness is an abomination to my lips. All the words of my mouth are with righteousness. Nothing crooked or perverse is in them. They are all plain to him who understands, and right to those who find knowledge.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the holy name of God.
1: நாம் வாசித்த வேத பகுதியை சற்று பாருங்களேன். அதில் எத்தனை முறை இந்த வார்த்தைகளை குறித்து முக்கியத்துவத்தை அது கொடுத்திருக்கிறது பாருங்க.
2: Look at the scripture portion that we read. It gives more importance for the words that we speak.
1: 6 வசனத்துல பாருங்க, பேசுவேன்.
2: Verse 6 says I will speak.
1: அதே 6 வசனத்துல முடியும் போது வசனிக்கும்.
2: And from the opening of my lips will come.
1: 7 வசனத்துல விளம்பும்.
2: And verse 7 will speak.
1: திரும்ப 7 வசனத்துல உதடுகள் அப்படிங்கற வார்த்தை இருக்கு.
2: And again verse 7 you can find the word lips.
1: அதுக்கு அப்புறம் 8 வசனத்துல கூட வாயை பற்றி தான் பேசுது, வாயின் வாக்குகள் அப்படிங்கற இருக்கு.
2: And verse 8 also speaks about the words of my mouth.
1: இவைகள் என்ன நன்மையை கொண்டு வரும்? இதெல்லாம் நீங்க பாத்தீங்கனா இந்த வார்த்தைகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்க கவனிக்கலாம்.
2: When you see all these things you can understand how much importance is given to these words.
1: ஒரு முறை ஒரு பிரிட்டிஷ் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் ஒரு கணக்கெடுப்பு எடுத்து சொன்னாங்களாம், ஒருவர் சராசரியாக 78 வயதுகள் அவங்க வாழ்ந்தாங்கன்னா அவங்க வாழ்நாட்களில் ஏறத்தாழ 12 வார்த்தைகள் அவங்க பேசுகிறாங்களாம்.
2: Once a British television took a survey and they estimated that if a person lives for 78 years, they speak almost 12 crores words in this world.
1: எவ்வளோ?
2: How many words?
1: 12 வார்த்தைகளை 78 வருஷத்துல பேசுறாங்களாம்.
2: They speak 12 crore words in 78 years.
1: ஆண்டவர் மனிதனுக்கு கொடுத்த ஒரு விசேஷித்த வரங்களில் ஒன்று வந்து இந்த பேச்சாற்றல்.
2: So this speech is one of the noblest endowments of humanity that the Lord has rendered.
1: அதாவது வேற எந்த மிருகத்துக்கோ பிராணிக்கோ தன்னுடைய சிந்தனையில உள்ளவைகளை வாயினால் பேச்சினால் உதடுகளால் சொல்லக்கூடிய திறனை ஆண்டவர் யாருக்குமே கொடுக்கல.
2: The Lord did not give this ability for any of the living creatures or animals to express the thoughts that they have in their thoughts through their mouth.
1: நாம் அநேகர் வந்து வழக்கம் போல தினந்தோறும் நாம பேசிக்கொண்டிருக்கிற ஒரு வழக்கமாக பேச்சு இருப்பதனால அதனுடைய அற்புதத்தையும் அதனுடைய அதிசயத்தையும் நாம் அநேக வேளை சிந்தித்து பேசுவதில்லை.
2: See, since we are so familiar with the use of these words, most of the time we do not appreciate or applaud the wonder of it.
1: நாம் பேசுகிற இந்த சாதாரண பேச்சு அளவற்ற ஒரு நிலைக்கு நம்மை கொண்டு செல்லக்கூடிய பலவிதமான பரிமாணங்களை அது எடுக்க முடியும் என்பது உண்மை.
2: So it is true that these words which we speak so simple, it is capable of measureless development in our life.
1: இதோ வார்த்தைகள் என்பது ஏதோ தொண்டையினுடைய வேலைன்னு நினைக்க கூடாது.
2: You should never think that words are just the function of your larynx.
1: அது வந்து நம்முடைய சிந்தனைகளினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது.
2: They are the expression of our thoughts.
1: நம்முடைய இதயத்தின் நிறைவிலிருந்து வாய் பேசும் என்று வாசிக்கிறோம்.
2: We read out of abundance of your heart your mouth speaks.
1: வார்த்தைகளை நாம ரொம்ப சாதாரணமாக கணிக்கவே முடியாது.
2: So therefore we cannot estimate these words to be a simple ones.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: வார்த்தைகள் கவனமாக செயல்படுத்தப்பட வேண்டும்.
2: Words ought to be uttered very carefully.
1: ஏனென்றால் வார்த்தைகளுக்கு அதிகமான வலிமை வல்லமை உண்டு.
2: Because words have great ability and power.
1: ஆகவேதான் யாக்கோபு 3:3-7 வசனங்களை வாசித்தால்,
2: That's why if we read James chapter 3 verses 3-7,
1: அந்த பகுதியை பாருங்க.
2: Look at the portion.

0: பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாயிருந்தும் கடுங்காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். அப்படியே நாவானதும் சிறிய அவயவமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்பும் தான். அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது என்று வாசிக்கிறோம்.
1: Indeed, we put bits in horse mouths that they may obey us, and we turn their whole body. Look at also at ships. Although they are so large and driven by fierce winds, they are turned by a very small rudder wherever the pilot desires. Even so, the tongue is a little member and boasts great things. See how great a forest a little fire kindles. And the tongue is a fire, a world of iniquity. The tongue is so set among our members that it defiles the whole body and sets on fire the course of nature, and it is set on fire by hell.
0: ஏழாம் வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா,
1: From verse 7,
0: சகல விதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர் வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுபாவமும் மனுஷ சுபாவத்தினால் அடக்கப்படும். அடக்கப்பட்டதும் உண்டு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததாயும் இருக்கிறது.
1: For every kind of beast and bird, of reptile and creature of the sea is tamed and has been tamed by mankind, but no man can tame the tongue. It is an unruly evil, full of deadly poison.
0: என்ன அருமையா போட்டிருக்கு பாருங்க.
1: How beautifully written.
0: நாவை பற்றி என்னெல்லாம் விளக்கம் இருக்கு. சின்ன பொடி நாவை பத்தி பைபிள் எவ்வளவு விலாவாரியா பேசுது பாருங்க.
1: See how much the Bible explains about this little member that is our tongue.
0: அதனுடைய வலிமை, அதனுடைய வல்லமை, அதனுடைய தாக்கம் எவ்வளவு பெரியது.
1: Its power, its impact that it gives is really great.
0: அத என்ன பண்ணணுமா, அடக்க வேண்டும்னு போட்டிருக்கு.
1: It says that we have to tame our tongue.
0: ஏன்னா அந்த நாவினால நாம் அடக்காமல் போவோமானால் பெரும் தீமைகள் வரக்கூடிய வாய்ப்பு அதுல இருக்கு.
1: It's because if you don't tame your tongue, then it can bring you great evil.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: ஆகவே தான் சங்கீதக்காரன் ஜெபித்தான் 141 சங்கீதத்தின் 3 வசனத்துல.
1: That's why psalmist prayed in Psalm 141 and verse 3.
0: கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும் என்று சொன்னான்.
1: He said, set a guard, O Lord, over my mouth. Keep watch over the door of my lips.
0: வாய்க்கே காவல் வையுன்னு சொன்னான்.
1: He said, keep a guard over my mouth.
0: ஏனென்றால் இது ஒரு சின்ன அவயவமா இருந்தால் நெருப்ப போல காட்டியே கொளுத்திரும்.
1: It's because though it's a small organ, it can just kindle a fire, like a fire, it can kindle a forest.
0: ஆனால் இது அடக்கப்பட முடியாத ஒன்று அல்ல, அடக்கப்பட முடியும்.
1: But it is not something that we cannot tame, but it can be tamed.
0: எதற்காக அடக்கப்படணும்?
1: Why it should be tamed?
0: அதனுள்ள சிறந்ததை வெளியே கொண்டு வர்றதுக்காக அடக்கப்படணும்.
1: It should be tamed to bring the best out of it.
0: பாருங்க, ஒரு இந்த நீர் மின் நிலையம் சொல்றாங்க தெரியுமா, நீர் மின் நிலையம், அதாவது தண்ணீர் மூலமாக மின்சாரத்தை உண்டாக்குற இடம் இருக்கு பார்த்தீங்களா,
1: தெர்மல்,
0: அந்த தெர்மல் எனர்ஜி
1: பவர் ஸ்டேஷன்.
0: அதுல பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த அருவியிலிருந்து வர்ற ஆறு தண்ணி வருது, அல்லது ஆறுகள்ல இருந்து வர தண்ணிய சின்ன சின்ன சேனல்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அதை சுருக்கி பெரிய பெரிய டர்பைனை சுத்த வைப்பாங்க.
1: So they will just route this water that comes from great rivers or lakes, and then they will just make it pass through channels and make it run through turbines.
0: அதாவது இந்த டேம்ல நடக்கிறதே அதுதான், அந்த தண்ணீரினுடைய வேகத்தை அடக்கி அதை சின்ன சேனல்ல வைத்து பெரிய டர்பைன்ஸை சுத்த வைக்கும் போது ஒரு பட்டணத்துக்கே மின்சாரம் வந்துடும்.
1: So this is what they do in dams, when they just control or contain or tame the speed of the water through small channels and make it run through great turbines, it can bring electricity to great places.
0: நீங்கள் அதே போல ஒரு ஸ்டீம் இன்ஜினை பாருங்களேன்.
1: Also look at steam engine.
0: அது பாத்தீங்கன்னா அந்த ஸ்டீம் என்ன பண்றாங்கன்னா, ஒரு பிரஷரைஸ்ட் பாய்லர்ல வைத்து என்ன பண்றாங்கன்னா, அந்த ஹை பிரஷர்ல வந்து பைப்ஸ் மூலமாக கொண்டு வந்து அதை வைத்து சக்கரங்களை சுத்த விடுறாங்க. ஒரு நீண்ட ரயிலை வந்து அது இழுத்துட்டு போயிடுது.
1: ஸோ தே ஆல்சோ பிரிங் தட் இன் அ ப்ரெஷரைஸ்டு வெசல் ஆர் பாயிலர் அண்ட் தென் மேக் இட் டு பிரிங் த ப்ரெஷர் அவுட் ஸோ தட் இட் ஹெல்ப்ஸ் தி வீல்ஸ் டு மூவ் அண்ட் தட் ஆக்சுவலி மூவ்ஸ் கிரேட் ட்ரெயின்ஸ்.
0: நீங்கள் இந்த குதிரை வண்டிகளை பாருங்களேன்.
1: Have you seen this horse chariots?
0: அந்த குதிரை வண்டில உட்கார்ந்திருக்கிற அத்தனை பேரையும் அதை இழுத்துட்டு போறதுக்கு கடிவாளங்களை வைத்து அதனுடைய பவர் என்ன பண்றாங்கன்னா தங்க இஷ்டத்துக்கு அதை கண்ட்ரோல் பண்ணி அதை சேனலைஸ் பண்றாங்க.
1: So they use a bridle to control its movement and then they channelize according to their movement.
0: நாவு வந்து நெருப்பு தான்.
1: Our tongue is a fire.
0: அதே நெருப்பு வீட்டையும் கொளுத்த முடியும். அதே நெருப்பு வீட்டில் உள்ளவர்களுக்கு சமைத்து ஆகாரம் கொடுக்கவும் முடியும்.
1: The same fire can kindle a house or fire a house. The same fire can also cook food for the people in the house.
0: ஒரே நெருப்பு தான். அந்த நெருப்பு ஒன்றை அழிக்கவும் முடியும், ஒன்றை வாழ வைக்கவும் முடியும்.
1: So it is the same fire which can even create something and also destroy something.
0: நாவு அதே போல தான்.
1: Our tongue is similar.
0: நம்முடைய நாவு பெரிய பொல்லாங்குள்ள தீங்கை உருவாக்க கூடிய சக்தி அதற்குள்ள இருக்கிற அதே வேளையில் இந்த நாவினாலே மிகப்பெரிய நன்மைகளை வெளியே கொண்டு வரக்கூடிய வல்லமை அந்த நாவுக்குள்ளே உண்டு.
1: When a tongue has the ability to bring great evil to our life, at the same time it has also power to bring great good to our life.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: இது ஒரு கூரான கத்தியே போல தான்.
1: It is like a sharp edged sword.
0: அந்த கூரான கத்தி பாத்தீங்கன்னா ஒரு புறம் வந்து அது ஒருவரை கொல்லக்கூடிய ஆபத்தை விளைவிக்கிற அதே வேளையில நம்முடைய ஆகாரங்களை சமைக்கிறதுக்கு அது மிகப்பெரிய உதவி செய்கிறது.
1: So when this sharpish knife can kill a person on one side, it also helps us to cook food that is required for us.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: இந்த நாவினுடைய வல்லமையை நாம் முழுவதுமாய் பெறுவதற்கு அதை அடக்கி ஆண்டு அதிலிருந்து சிறந்த வெளிப்பாடுகளை நாம் கொண்டு வர வேண்டியது அவசியம்.
1: For us to get the power of these tongue, we have to tame it and bring the best thing out of it.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: நீங்க பாருங்க இன்னைக்கு நான் இந்த ரெண்டு நாட்கள் இன்றைக்கும் நாளைக்கும் கர்த்தருக்கு சித்தமானால் இந்த நாவினுடைய வல்லமையை குறித்து உங்களோட நான் பேச போறேன்.
1: If God wills today and tomorrow, I'm going to speak about the power of our tongues.
0: நான் ஒரே நாள்ல அதை பேசி முடிக்க எனக்கு முடியாதனால ஏழு காரியங்கள் இருக்கு. அதுல வந்து ஒரு மூன்றை ஆகில இன்னைக்கு பேசலாம் நான் நினைத்தேன்.
1: So there are 7 points under it. So I just want to finish at least 3 points today.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: இந்த நாவினுடைய அல்லது வார்த்தைகளுடைய வல்லமை என்ன?
1: What is the power of our words or tongue?
0: முதலாவது எழுதி கொள்ளுங்க. வார்த்தைகள் உருவாக்க கூடிய வல்லமை உள்ளது.
1: Number 1, words have the power to create.
0: வார்த்தைகள் உருவாக்க கூடிய வல்லமை உள்ளது.
1: Number 1, words have the power to create.
0: நீங்க ஆதியாகமத்தின் புத்தகம் முதலாம் அதிகாரத்துக்கு வந்து விடுவீர்களானாலே,
1: If you come to Genesis chapter 1,
0: அங்கே தேவன் இந்த பூமியையும் அண்ட சராசரங்களையும் தன்னுடைய வார்த்தையினாலே உண்டாக்கினார் என்று நீங்க பார்க்கலாம்.
1: You can read that the Lord created this heavens, this earth and all the universe by his word.
0: மூன்றாம் வசனம் பாருங்க.
1: Verse 3 says,
0: வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று.
1: And God said, let there be light and there was light.
0: அதே போல நீங்கள் ஆறாம் வசனத்துல பாருங்க, ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றும் அது ஜலத்தின் என்றும் ஜலத்தை பிரிக்க கடவது என்றும் சொன்னார்.
1: And verse 6 says, and God said, and there be firmament in the midst of the waters, and let it divide the waters from the waters.
0: அது அப்படியே ஆயிற்று.
1: And it happened so.
0: நீங்கள் ஒன்பதாம் வசனம் பாருங்க.
1: Verse 9,
0: வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவது என்றார், அது அப்படியே ஆயிற்று.
1: And God said, let the waters under the heaven be gathered together unto one place, and let the dry land appear, and it was so.
0: 11ஆம் வசனம் பாருங்க.
1: Verse 11,
0: பூமியானது புல்லையும் விதையையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படி கொடுக்கும் கனி விருட்சங்களை முளைப்பிக்க கடவது என்றார், அது அப்படியே ஆயிற்று.
1: And God said, let the earth bring forth grass, the herb yielding seeds and the fruit yielding fruit after its kind, whose seed in itself upon the earth, and it was so.
0: அதே போல 14ஆம் வசனம் பாருங்க.
1: Verse 14,
0: பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது, அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவது என்றார், அப்படியே ஆயிற்று.
1: And God said, let there be lights in the firmament of the heaven to divide the day from the night, and let there be signs for seasons and for days and years, and it was so.
0: அதே போல 20 வசனம் பாருங்க, நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் பிறப்பிக்க கடவுது என்றார். முடிவை வாசித்தீங்கன்னா அது அப்படியே ஆயிற்று.
1: And 20 verse says, and God said, let the waters bring forth abundantly the moving creature that has life and fowl that may fly above the earth in the open firmament of heaven. And the end, it was so.
0: உருவாக்கப்பட்ட எல்லாவற்றையுமே தேவன் தம்முடைய வார்த்தையினாலே உருவாக்கினார் என்று பார்க்கிறோம்.
1: We read everything that God created, he created by his words.
0: நீங்கள் இதை தான் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11 அதிகாரத்தின் 3 வசனத்தை வாசிக்கும் போது,
1: this is what when you read in Hebrews chapter 11 and அங்கே, verse 3
0: அங்கே நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 11:3
1: Hebrews 11:3
0: அங்கே வாசிக்கிறோம், விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டதென்றும் காணப்படுகிறவைகளாகிய இவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம் என்று வாசிக்கிறோம்.
1: We read through faith, we understand that the worlds were framed by the word of God, so that things which are seen were not made of things which do appear.
0: எல்லாவற்றையுமே வார்த்தையினால் தேவன் உண்டாக்கினார் என்று வாசிக்கிறோம்.
1: We read everything the Lord created through his word.
0: அந்த வார்த்தையினுடைய வல்லமை என்னன்னா ஒன்றை உருவாக்க கூடியது.
1: So what is the power of this word? It can create something.
0: இதை தான் ஞானி சொல்லும் பொழுது நீதிமொழிகளின் புத்தகம் 18 அதிகாரத்தின் 21 வசனத்தை வாசிக்கும் போது,
1: So this is what when the wise man says in Proverbs 18 and verse 21,
0: மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதின் கனியை புசிப்பார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம்.
1: We read death and life are in the power of the tongue, and they that love it shall eat the fruit thereof.
0: Message version அப்படிங்கற ஒரு வேத மொழிபெயர்ப்பு இவ்விதமாய் சொல்லுகிறது, words kill, words give life, they are either poison or fruit, you choose. தமிழ்ல சொல்லணும்னா வார்த்தைகள் கொல்லும், அந்த வார்த்தைகள் ஜீவனும் கொடுக்கும். வார்த்தைகள் ஒன்று விஷமாகவும் இருக்கலாம் அல்லது நல்ல கனியாகவும் இருக்கலாம், நீங்கள் தான் அதை தெரிந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி எழுதியிருக்கு. இதே போல லிவிங் பைபிள் டிரான்ஸ்லேஷனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தை எப்படி அதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்கன்னா, தோஸ் ஹூ லவ் டு டாக் வில் சஃபர் கான்சிக்வன்சஸ், மென் ஹாவ் டைட் for saying the wrong thing அப்படினு போட்டுருக்கு. என்னவா, அதாவது பேச்சை ரொம்ப விரும்புறவங்க அதனோட பின் விளைவுகளை தங்க வாழ்க்கையில பார்த்துருவாங்க. தவறான வார்த்தைகளை சொன்னதுனால தங்கள் வாழ்க்கையை இழந்தவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விதங்களில் இதை நம்ம விளங்கி கொள்றதுக்கு இது பயன்படுது.
1: So this is helping us to understand it in different ways.
0: New Century Version அப்படின்னு சொல்ற ஒரு வெர்ஷன்ல, What you say can mean life and death. நீ என்ன சொல்லுகிறாயோ அதிலிருந்து வாழ்வோ சாவோ ரெண்டுமே அதிலிருந்து தான் பிறக்கிறது, அதிலிருந்து தான் உண்டாகிறது அப்படின்னு சொல்கிற வார்த்தை வந்து இந்த நியூ செஞ்சுரி வேர்ஷனில் எழுதப்பட்டிருக்கு. அப்போ நம்முடைய வாயின் வார்த்தைகள் என்பது ஒரு வலிமை உள்ளது. எதற்குன்னு கேட்டா ஒரு காரியத்தை உருவாக்க கூடிய வலிமை உள்ளது.
1: So therefore we have to understand that the words of our mouth have the power to create.
0: நான் சொல்லுவேன், உருவாக்குதல் என்பது தேவன் இந்த பூமியை சிருஷ்டித்தது போல நம்மால் சிருஷ்டிக்க முடியாவிட்டாலும்,
1: So when you say about creating or creation, maybe we will not be able to create like how the Lord created this world.
0: ஆனால் நம்முடைய வார்த்தைகள் பலவிதமான காரியங்களை இன்றைக்கும் மாற்றக்கூடிய அல்லது உருவாக்கக்கூடிய சக்தி உள்ளது என்பதை மறந்துடாதீங்க.
1: But don't forget that our words have the power to create many things in this world.
0: உதாரணமாக,
1: for example,
0: நம்முடைய வார்த்தைகளால சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை, உற்சாகத்தை நாம கொடுக்க முடியும்.
1: You can create pleasure, comfort, a cheer using your words.
0: நம்முடைய வார்த்தைகளால ஞானத்தையும் போதகத்தையும் இன்னொருத்தருக்கு நாம கொடுத்து அவர்களுக்குள்ளே ஞானத்தை உருவாக்க முடியும்.
1: And we can also impart and create knowledge and instruction in others.
0: நம்முடைய வார்த்தைகளால் பாருங்க ஒருவருடைய இருதயத்துக்குள்ளே ஒரு நல்ல எண்ணத்தையும் ஒரு நல்ல ஒரு உணர்ச்சியையும் நம்மால உருவாக்க முடியும்.
1: And also through our words we can inspire and create noble thoughts and good character of feelings in others.
0: நம்முடைய வார்த்தைகளாலே நாம இரக்கத்தை உண்டாக்க முடியும்.
1: So we can also create our kindness through our words.
0: நம்முடைய வார்த்தைகளால அன்பை ஒரு இடத்துல உருவாக்க முடியும்.
1: We can create love through our words.
0: நம்முடைய வார்த்தைகளாலே இணக்கத்தை ஐக்கியத்தை உண்டாக்க முடியும்.
1: So we can also create the harmony and also the fellowship through our words.
0: ஆனால் எத்தனை பேர் நம்முடைய வார்த்தைகளை நன்மையான காரியங்களை உருவாக்க பயன்படுத்துகிறோம் என்பதுதான் நமக்கு முன்பாக இருக்கிற மிகப்பெரிய கேள்வி.
1: But how many of you use our words to create these good and great things in our life is a big question mark for us.
0: என்ன காரியங்களை நம்முடைய வார்த்தைகளால் நாம உருவாக்கி கொண்டிருக்கிறோம் அப்படின்றது நம்ம ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம்.
1: So it is something which we have to ponder upon as what are we creating through our words.
0: என்னுடைய குடும்பத்துக்குள்ள நான் என்ன உருவாக்கிட்டு இருக்கேன்?
1: What am I creating in my family?
0: என்னுடைய உறவுகளுக்குள்ள நான் என்ன உண்டாக்கி கொண்டிருக்கிறேன்?
1: What am I creating amidst my relationships?
0: என் வேலை ஸ்தலத்திலே என் வார்த்தைகளால் நான் என்னத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறேன்?
1: What am I creating in my workplace through my words?
0: எல்லாவற்றையும் என்னோட வார்த்தைகளால் உண்டாக்க முடியும். நான் எப்படிப்பட்டவைகளை உண்டாக்கி கொண்டிருக்கிறேன்?
1: So if I can create everything through my words, what am I creating now?
0: ஒரு கணக்கெடுப்பு சொல்லுகிறது, நம்முடைய வீட்டிலே நாம் பேசுகிற வார்த்தைகளின் ஏறத்தாழ 80% வந்து அது முற்போக்கான சிந்தனைகள் இல்லையா, எல்லாமே பிற்போக்கான நெகட்டிவான எண்ணங்களை தான் உருவாக்குற வார்த்தைகளை பொதுவாக அநேகர் வீட்ல பேசுறாங்களாம்.
1: A survey says that almost 80% of all the communication that we have in our home is always negative and not positive.
0: உங்களுக்கு தெரியுமா, ஒரு அதிர்ச்சியூட்டும் ஒரு கண்டுபிடிப்பு.
1: There's a shocking survey that is being found.
0: அதுல அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க, இன்றைக்கு சிறைச்சாலைகள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, சிறையில் அவங்க வந்து தண்டனை அனுபவிக்கிறாங்க பாருங்க, இந்த சிறை கைதிகளில் 90% பேர் ஒரு முறை ஆகிலும் தங்கள் பெற்றோரால் வந்து அவங்க வந்து நீ ஜெயிலுக்கு ஒரு நாள் நிச்சயமாக போவ அப்படின்னு சொல்லப்பட்டவர்களாம். 90% பேர் அப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டவங்க தான் உள்ள உட்கார்ந்துருக்காங்களாம்.
1: So they have found out that almost 90% of people in our prisons were either repeatedly or at least once told by their parents, you are going to end up in jail.
0: நீ ஜெயில தான் முடிய போற.
1: You're gonna end up in jail.
0: அவங்க சொன்னபடியே அந்த பிள்ளைங்க வருங்காலங்களில் ஜெயிலுக்கு போயிருக்காங்களாம்.
1: And as they said, in the future their children have ended up in jail.
0: ஒரு முறை அமெரிக்காவில் உண்மையான ஒரு சம்பவம் நடந்தது.
1: So once and a true incident happened in America.
0: ஒரு குறிப்பிட்ட ஜெயிலில் வந்து ஒரு பிரிசன்ல ஒரு புத்துணர்ச்சி ஊட்டும் ஒரு கூட்டம், அவங்கள என்கரேஜ் பண்றதுக்கு மோட்டிவேட் பண்றதுக்கு ஒரு ப்ரோக்ராம் வந்து வைத்திருந்தாங்களாம்.
1: So once they conducted an encouraging meeting in a prison in America.
0: அந்த கூட்டத்துல வந்து ஒரு விசேஷித்த சிறப்புரை ஆற்றுறதுக்காக பேஸ்கெட் பால்ல வந்து ரொம்ப புகழ்பெற்ற ஒரு வீரரை வரவழைச்சிருந்தாங்க.
1: So for that to give a special speech, a great basketball player was invited to that meeting.
0: அப்போ இந்த பேஸ்கெட்பால் பிளேயர் வந்து அந்த சிறப்புரை ஆற்றி முடிச்சிட்டு,
1: So after finishing his special speech by this basket player,
0: அங்க வந்து அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு சின்ன சிற்றுண்டி கொடுத்திருக்காங்க, அத சாப்பிடுறதுக்காக உட்கார்ந்திருந்தாராம்.
1: So they had a small coffee break or a break where he was sitting to eat that.
0: அப்போ அவரும் அவருடைய நண்பரும் ஒருத்தரோடு ஒருத்தர் பேசிட்டு இருந்தாங்களாம்.
1: So he and his friend was conversing with each other.
0: அப்போ அந்த பேஸ்கெட்பால் உடைய லீக் அவர் பெரிய ஆள் வந்து அந்த பெரிய விளையாட்டு வீரர் வந்து தன்னுடைய நண்பன்ட்ட சொன்னாராம், எங்க அப்பா வந்து அடிக்கடி சொல்லுவாரு, நீ ஒரு நாள் வந்து பேஸ்கெட் பால்ல நீ மிகப்பெரிய ஆளா நீ மாறுவ அப்படின்னு அவர் சொன்னாரு. அவர் சொன்னபடியே நான் மாறிட்டேன் அப்படின்னு அவர் சொன்னாரா.
1: So this great basketball player, he was telling his friend, over and over my dad used to tell me that you will become a great major league one day and I just end up in major league today.
0: இது அவர் சொல்லிட்டு இருக்கும்போது பக்கத்துல ஒரு கைதி வந்து இவர் பேசுறத கேட்டுகிட்டு இருந்தானா.
1: So as he was saying this, a prisoner was listening to what he was saying there.
0: அவர் சொன்னானா, அந்த கேட்டுட்டு, நீங்க சொன்னது உண்மையாவே உண்மைதான்.
1: So when he heard it, he said, see, what you say is really true.
0: ஏன் தெரியுமா?
1: You know why?
0: நீங்க உங்க அப்பா என்ன சொன்னாரோ அதை போல நீங்க மாறிட்டீங்க.
1: See, you became like what your dad told you.
0: எங்க அப்பா என்ன பத்தி என்ன சொன்னாரோ அந்த இடத்துக்கு நானும் வந்துட்டேன்னு சொன்னார்.
1: And I'm exactly where my dad told me I was going to be.
0: என்னது?
1: What is that?
0: எங்கள் அப்பா என்கிட்ட எப்பவுமே என்ன சொல்லுவாரா, நீ ஜெயிலுக்கு போவே ஜெயிலுக்கு போவேன்னு சொல்லிட்டே இருந்தார். அந்த இடத்துக்கு தான் நான் உட்காந்துருக்கேன்னு
1: சொன்னேன். My father used to tell me, you will always end up in jail and I'm here now.
0: நான் சொல்லுவேன், நம்முடைய வார்த்தைகளுக்கு மிகப்பெரிய வலிமை இருக்கிறது. அது ஒருவருக்குள்ளே எதை வேண்டுமானாலும் உருவாக்க கூடியது என்பது உண்மை.
1: I tell you, our words have great power in ourselves and it can create anything in a person.
0: ஒரு பிள்ளையை வந்து நல்ல அவுட்கோயிங்கான பிள்ளையா நீங்க கொண்டு வரணும்னா, அந்த பிள்ளைக்கு நீங்க எவ்வளவு என்கரேஜ்மெண்ட் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அந்த பிள்ளை வந்து நல்ல உற்சாகம் உள்ள பிள்ளையாக, திறமை உள்ள பிள்ளையாக வெளியே வந்து பிரகாசிக்கும்.
1: So if you want to bring a child as an outgoing and outstanding child, the more you encourage and give words of encouragement to him, that the child becomes more outstanding in it.
0: ஆனால் ஒரு பிள்ளையை வந்து எப்பொழுதே வெட்கத்திலேயும் அவங்க கூனி குறுகிற பிள்ளையா நீங்க மாற்றணும்னா, எப்பொழுதும் அவங்ககிட்ட நெகட்டிவான வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருங்க. நீ இதை செய்ய முடியாது, அதை செய்ய முடியாது, நீ இப்படி இருக்க மாட்டே, அப்படி இருக்க மாட்டே, நீ அப்படி போயிடுவே, இப்படி போயிடு, இப்படியே சொல்லிட்டே இருங்க. அந்த பிள்ளை அதே போல தான் இருக்கும்.
1: But if you want to make a child a great failure, then just give the words of failure to him, that you cannot do this, you will become like this, you will become worse. Say these words and if it always become a failure in it.
0: நாம என்ன வார்த்தைகளை நாம சொல்லிக்கொண்டே இருக்கிறோமோ அது இன்னொருவருக்குள்ளே அதை உருவாக்குகிறது.
1: So the words that we utter, that will create things in them.
0: நம்முடைய காதுகள்ல எந்த வார்த்தையை தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கிறோமோ அப்படி நாம மாறுகிறோம்.
1: And also we also create or become like what words we hear.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: நம்ம வீட்ல மாத்திரம் ஒரு ரெக்கார்டர் பிளேயர் இருந்தா அல்லது ஏதாவது ஒரு ரெக்கார்டர் இருந்தா, ஒரு நாள் ஃபுல்லா நம்ம பேசுற வார்த்தைகளை ரெக்கார்ட் பண்ணி போட்டு கேட்டா தெரியும் நம்ம எவ்வளவு நன்மையானதை பேசுறோம், எவ்வளவு தீமையானதை பேசி கொண்டிருக்கிறோம் நம்ம கண்டுபிடிப்போம்.
1: So only if you have a record player or a tape recorder at a home and you record what the things or the words that you utter the entire day, only then you can identify and find out what you have been speaking all the way.
0: நம்ம உலகத்துல ரொம்ப புகழ்பெற்ற ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் வந்து மைக்கேல் ஜாக்சன் சொல்லி, அவர் இந்த பாடல்கள்ல இசையில நடனத்துல ரொம்ப உலக புகழ் பெற்றவரா இருந்தாரு.
1: So we had a very famous and popular personality in this world named Michael Jackson, who was very popular for his songs and dance.
0: அவர் தன்னுடைய முகத்தை வந்து மாற்றி விசேஷமா மூக்கு எல்லாத்தையும் பிளாஸ்டிக் சர்ஜரி, பல பல பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அவர் தன்னுடைய முக ரூபத்தையே மாற்றிட்டாரு.
1: So he underwent a facial plastic surgery, especially plastic surgery of his nose, and he totally changed his face.
0: அவர் வந்து ஏன் அது அப்படி செய்து கொண்டே இருந்தார் அப்படினு கேட்டா,
1: you know why did he do that?
0: அவருடைய அப்பா வந்து அடிக்கடி அவற்றை சொல்வாராம், உனக்கு பெரிய மூக்கு இருக்கு, இந்த மூக்கு என்கிட்ட இருந்து வந்தது இல்லைன்னு சொல்வாராம்.
1: So his father used to very often say, see, you have got a fat nose, you did not get it from me.
0: இத சொல்லி சொல்லி அவர் சொன்னதுனால அவர் சொல்றாரு, இத வந்து நான் கேட்டு என் மூக்க பார்த்தாலும் எனக்கு பிடிக்காம போய் நான் பல பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து அதை நான் மாற்றுறதுக்கு கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணிட்டே இருந்தேன்னு
1: சொன்னாராம். So he said, since I used to hear this very often, these kinds of negative comments had made me to change my look and change my nose, and I was trying to change it until the end.
0: Na solluven avar na unmaya nambren, nama veedugalla ulla soolnalaigal, nammude pillaigal vaalkaiyila ulla soolnalaigal, nammude vaalkaiyinudaiya தரம் இதெல்லாம் மாற்றுறதுக்கு ஜெபம் பண்ணா மாத்திரம் போதாது, நம்முடைய வாயின் வார்த்தைகள் ரொம்ப முக்கியம்.
1: So for us to change the situation of our house or the standard of our children, it is not only by praying but also what we speak matters.
0: இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து தங்க பிள்ளைகளுக்காக பல மணி நேரம் ஜெபிக்கிறாங்க.
1: Today many people pray for their children for many hours together.
0: என் பிள்ளைங்க இப்படி மாறிரணும், அப்படி மாறிரணும், இப்படி உயரணும், அப்படி உயரணும்னு சொல்லி அவங்க ஜெபம் பண்றாங்க.
1: They pray, my child should become like this, he should be exalted, he should be lifted up, he should come in great position like this.
0: ஆனால் தங்கள் பிள்ளைகளை பார்த்து ஒவ்வொரு நாளும் என்ன வார்த்தை பேசுகிறார்கள்னு பாருங்களேன்.
1: But look at the words that they utter to the children every day.
0: நீ எங்க வாழ போற, நீ எங்க மேல வர போற, நீ எங்க பாஸ் பண்ண போற, நீ எங்க உருப்பட போற, இப்படி தான் பேசிட்டு இருக்காங்க.
1: They will speak, you will never prosper, you will never come up, you will never be up, you will never score good marks.
0: நீ நல்ல பாஸ் ஆகவே மாட்டே.
1: You will never pass in your life.
0: பாருங்க, இப்படி பேசுறத நம்ம நிறுத்தணும்.
1: We should stop speaking like that.
0: ஜெபம் பண்றது நல்லதுதான்.
1: It is good to pray.
0: ஆனா உங்களுடைய வார்த்தைகள் ஜீவனையோ அல்லது மரணத்தையோ உங்க வாழ்க்கையில, உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதை மறந்து போகாதீங்க.
1: But don't forget that your words can have the power to create life or death in the life of your children.
0: உங்களுடைய குடும்பத்தில் ஒரு மாற்றம் வேண்டுமா?
1: Do you need a change in your family?
0: உங்க வார்த்தைகளை மாற்றுங்க.
1: You change your words.
0: உங்க வார்த்தைகளை மாற்றுங்க.
1: You change your words.
0: நீங்க வார்த்தைகளை சரியாக பேசுவீர்களானால் குடும்பத்தினுடைய சூழ்நிலையே என்ன ஆகும்னா ஒரு புதிய பரிமாணத்துக்குள்ள போகும்.
1: If you speak right words, then your entire family will be taken to a new perspective.
0: நான் சொல்லுவேன், நீங்க எதை உருவாக விரும்புறீங்களோ அதை பேசுங்க.
1: So you speak what you want to create.
0: நான் ஒரு முறை ஒரு சைல்ட் ட்ரெய்னிங் ப்ரோக்ராமுக்கு கல்கத்தா போயிருந்தேன். வெளிநாட்டில இருந்து அது ஒரு டீம் வந்திருந்தாங்க.
1: Once I have been to Calcutta for a child training program where a team came from an foreign country.
0: அவங்க சொன்னாங்க, ஒரு சின்ன பிள்ளையினுடைய இதயத்துல வந்து நாம பேசுற வார்த்தைகள் நெகட்டிவா பேசினா அதுக்கு புரியாதான்.
1: So they said that if you speak words of negative words to a child, they cannot understand it seems.
0: அதாவது பேசாதே என்று சொல்வது பதிலாக அமைதியா இரு என்று சொன்னாதான் அதுக்கு புரியுமா?
1: So if you say don't talk, instead you say be silent, only that they can understand it seems.
0: புரியுதுங்களா உங்களுக்கு நான் சொல்றது?
1: Can you understand it?
0: ஒரு பிள்ளை அமைதி படுத்துறதுக்கு ரெண்டு வழி இருக்கு.
1: So to calm a child there are two ways.
0: ஒன்னு என்ன சொல்லலாம்னா பேசாத, டோன்ட் டாக் னு சொல்லலாம்.
1: Either you can say don't talk.
0: அதே வேளையில அதே பிள்ளைகிட்ட இப்படியும் சொல்லலாமா, be quiet, அமைதியா இரு என்று சொல்லலாமா?
1: At the same time you can also say be quiet.
0: அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நீ வந்து பேசாத அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா அமைதியா இரு என்று சொல்றதுதான் பிரெயினுக்கு வந்து ஈஸியா விளங்கிக் கொள்ள முடியுமா?
1: They say that only your brain can easily understand instead of saying don't talk, be quiet.
0: அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்று விரும்புகிறாயோ அதை சொல்லு, எது நடக்க வேண்டாம் என்று விரும்புகிறாயோ அதை போய் சொல்லாதேன்னு சொல்றாங்க.
1: So they say you talk or speak out words which you want to be done, not the things that you don't want to be done.
0: நாம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் நம்ம பேச்சுல.
1: See how much we have to be careful with our words.
0: இந்த வார்த்தைகள் நமக்குள்ளே உருவாக்க கூடிய சக்தி உள்ளது.
1: These words have the power to create in ourselves.
0: இரண்டாவது நான் சொல்லுவேன், இந்த வார்த்தைகளை குறித்து ஏன் நம்ம எச்சரிப்பா இருக்கணும்னு சொன்னா,
1: Number 2, why we should be very careful about our words.
0: இந்த வார்த்தைகளுடைய வல்லமை என்னவென்றால், இந்த வார்த்தைகள் மாற்றுதலை அல்லது மாற்றத்தை உண்டாக்க கூடிய வலிமை உள்ளது.
1: Number 2, words have the power to change.
0: நீங்கள் நீதிமொழிகளின் புத்தகம் 15 அதிகாரத்தின் முதலாம் வசனத்தை பாருங்க.
1: If you read Proverbs chapter 15 and verse 1,
0: மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடுஞ்சொற்களோ கோபத்தை எழுப்பும்.
1: A soft answer turns away wrath, but a harsh word stirs up anger.
0: என்ன பண்ணும்?
1: What it will do?
0: மெதுவான உத்தரம், உத்தரவு அல்லது பதில் கோபத்தை என்ன பண்ணும்னா மாற்றிருமா?
1: A soft answer turns away wrath.
0: ஆனால் கடும் சொற்களோ என்ன செய்யும்னா கோபத்தை எழுப்பும்.
1: But a harsh word stirs up anger.
0: அப்போ கோபத்தை மாற்றுறதுக்கும் எழுப்புறதுக்கும் எதுல வல்லமை இருக்குன்னு கேட்டா வார்த்தைகள்ல வல்லமை இருக்குன்றத மறந்துடாதீங்க.
1: So don't forget, words have the power to change your wrath and turn away your anger.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: நீங்க வந்து உங்க வார்த்தைகளாலேயே மாற்றத்தை உண்டு பண்ண முடியும்ன்றத மறந்துடாதீங்க.
1: Don't forget that you can bring a great change by your words.
0: கோபமான ஒரு சூழ்நிலையை ஒரு மதுரமான ஒரு சூழ்நிலையை மாற்றுக்கு வார்த்தைகளை வைத்தே அந்த சூழ்நிலையை மாற்ற முடியும்.
1: So you can change a very of a furious a situation into a pleasant situation just by your words.
0: அதே வேளையில மென்மையான ஒரு சூழ்நிலையும் உக்கிர கோபத்தை ஏற்ற மாதிரி வார்த்தைகளால மாற்ற முடியும்.
1: And at the same time you can also change a pleasant situation into a furious situation.
0: நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே கொண்டு வருகிற மிகப்பெரிய மாற்றம் வந்து அவருடைய வார்த்தையினால் என்பதை நாம் வேதத்திலிருந்து கற்றுக்கொள்கிறோம்.
1: We also learn from the Bible that the great change that Jesus Christ brings is through his words.
0: நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 6 அதிகாரம் 63 வசனத்தை பாருங்க.
1: If you read John chapter 6 and verse 63,
0: இயேசு சொன்னாரு, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது.
1: It is the spirit who gives life. The flesh is no help at all. The words that I have spoken to you are spirit and life.
0: அப்ப என்ன அவர் சொல்ல வந்தாரு?
1: What was he about to say?
0: என் வார்த்தைகளை நீங்க கேட்டீங்கனா அது ஆவியாயும் உண்மையாயும் இருக்கிறதுனால அது உங்கள் ஆத்துமாவை உயிர்ப்பிக்க கூடியது.
1: So since my words that you hear, it is spirit and life, that it can revive your life.
0: நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 15 அதிகாரத்தின் 3 வசனம் பாருங்க.
1: If you read John chapter 15 and verse 3,
0: நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லியிருக்கு.
1: It says already you are clean because of the word that I have spoken to you.
0: நான் உங்கட்ட பேசணும் பாருங்க, அந்த வார்த்தைகளை கேட்டதனால நீங்க சுத்தமா மாறிட்டீங்கன்றார்.
1: See, since you listened or heard the words which I spoke to you already, you are now clean.
0: பிரியமானவர்களே, நாம பேசுகிற வார்த்தைகளுக்கு அவ்வளவு வல்லமையும் அவ்வளவு மகத்துவம் இருக்குன்றத மறந்துடாதீங்க.
1: My dear ones, don't forget the words that we utter have the power to change things in our life.
0: எப்படிப்பட்ட சூழ்நிலையையும் மாற்றக்கூடியது வார்த்தைகள் தான்.
1: These words have the power to change any kind of a situation.
0: நீங்கள் சரித்திரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா, சரித்திரத்தின் ஓட்டத்தையே திருப்புனது என்னன்னா ஒரு சில பேர் பேசின வார்த்தைகள்.
1: So when you look at our history, these words of certain people have turned the history of the world actually.
0: உதாரணமாக பேட்ரிக் ஹென்றி என்று சொல்லப்படுகிறவர், அவர் ஒரு வார்த்தை சொன்னார், ஒன்று எனக்கு சுயாதீனத்தை கொடுங்கள் அல்லது எனக்கு மரணத்தை கொடுங்கள் அப்படின்னு சொன்னார்.
1: So Patrick Henry, he said, give me liberty or give me death.
0: முடிவு என்ன தெரியுமா?
1: Now what is the end?
0: அந்த நாடே அவரோடு சேர்ந்து அந்த நாட்டினுடைய பெறன விடுதலைக்காக சுதந்திரத்துக்காக ஒன்றாய் இணைந்து பாடுபட்டது.
1: At the end, this nation united together with him and fought for their own independence.
0: Winston Churchill என்று சொல்லப்படுகிற இங்கிலாந்தினுடைய பிரதம மந்திரி, அவர் ஒரு முறை ஒரு வார்த்தை சொன்னாராம், There will always be an England. England என்கிற நாடு எப்பொழுதும் என்றென்றும் நிற்கும் என்று சொன்னாராம்.
1: So once President of England, Winston Churchill, uttered this word, there will always be an England.
0: அதனுடைய விளைவு என்ன தெரியுமா?
1: And what is the result of it?
0: இங்கிலாந்து நாடே ஒன்றிணைந்து தன்னுடைய குடிமகன்களை அனுப்பி, தங்களுடைய மனிதர்களை, தங்களுடைய வாலிபர்களை அனுப்பி, அன்றைக்கிருந்த மிக கொடுமையான நாசி தலைவனாகிய ஹிட்லருக்கு விரோதமாக சண்டையிட்டு ஜெயிக்கும்படியாக தங்கள் வாழ்வை, தங்கள் கண்ணீரை, தங்கள் இரத்தத்தை கொடுக்க ஆயத்தமானது.
1: And their entire nation sent their young people to resist this great Nazi leader Hitler, and they just resisted with their blood, sweat and tears.
0: Franklin Roosevelt என்று சொல்லுகிற அமெரிக்காவின் ஜனாதிபதி, அவர் ஒரு முறை சொன்னாராம், நாம பயப்பட வேண்டிய ஒரே ஒரு காரியம் பயத்தை பார்த்து தான் அப்படின்னு சொன்னாராம்.
1: அமெரிக்கன் பிரசிடென்ட் ஃபிராங்க்ளின் டி ரோஸ்வெல்ட், he once said, the only thing we have to fear is fear itself.
0: அதனுடைய விளைவு என்ன தெரியுமா?
1: You know, what is the result of
0: பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து நாட்டை வெளியே கொண்டு வர்ற உற்சாகத்தை ஜனங்களுக்குள்ள உண்டாக்குனாராம்.
1: He brought a ray of hope among the people where the entire country was in economic depreciation.
0: Martin King Luther Jr. என்று சொல்லுகிறவர் கருப்பின விடுதலைக்காக ரொம்ப பாடுபட்டார்.
1: So this Martin Luther King Jr., he struggled more for this black people.
0: அவருடைய மிக மிக பிரபலமான ஒரு வார்த்தை என்னன்னா, எனக்கும் ஒரு கனவு இருக்கிறது என்று சொன்ன வார்த்தை.
1: The popular word or statement that he uttered was, I have a dream.
0: அந்த வார்த்தை இன்றைக்கு வரைக்கும் கருப்பின மனிதர்களுடைய வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றின, அல்லது தலைகீழாய் இருந்த வாழ்க்கையை நேராக மாற்றியது.
1: So that word actually changed or totally changed the life of those people today. It was straight world.
0: நா ரோசா பார்க்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு பெண்மணி, என் கால்கள் வலிக்கிறது அப்படின்னு சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன செய்ததுன்னா, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சமுதாயத்தின் சீர்கேடுகளை எதிர்த்து வரக்கூடிய வலிமையான ஒரு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி வெற்றி கண்டது.
1: And Rosa Parks, a lady, she uttered, my feet hurt, and this made people to stand up and march toward confronting one of the greatest evils of the human society.
0: நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால்,
1: what I'm coming to say,
0: வார்த்தைகளினாலே ஜனங்கள் மாறி இருக்கிறாங்க, தேசங்கள் மாறி இருக்கிறது, சரித்திரமே மாறி இருக்கு.
1: So through these words, people have changed, nations have changed, and the history have changed.
0: நான் சொல்வேன், இது ரெண்டு பக்கமும் உண்மை உள்ளது.
1: So it is true on both the sides.
0: ஒரு பக்கம் வார்த்தைகளாலேயே சமுதாயங்கள் சீரழிந்து இருக்கிறது.
1: On one side, the society is totally destroyed and depreciated because of this.
0: ஜனங்கள் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் மாறி இருக்கிறார்கள்.
1: People turned against each other.
0: இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு வரைக்கும் அது நடக்குது.
1: And this happens even today.
0: இன்றைக்கு சிலர் அரசியல்வாதிகள் கூட, அல்லது நாடுகளை ஆளுகிறவர்கள் கூட, அவர்கள் கொடுக்கிற பேச்சுக்களால ஜனங்களையே பிரித்து ஒருவனுக்கு ஒருவன் விரோதமாக மாறி தங்களுடைய லாபங்களை சம்பாதிக்க அவங்க வார்த்தைகளை தான் பயன்படுத்துறாங்க.
1: Today even the politicians and also the rulers of the nations, they use their words and speak against each country, and thereby they get gain benefit through that by their words.
0: சில பேர் பாருங்க, திட்ட திட்டமிட்டு சில வார்த்தைகளை திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப சொல்லி கொண்டே இருப்பாங்க.
1: And certain people, they will repeat certain words, planning those words, and again they will repeat those words.
0: அவங்க மேடை பேச்சுகள்ல அதை சொல்லுவாங்க, பேட்டிகள்ல சொல்லுவாங்க, கலந்துரையாடல்கள்ல சொல்லுவாங்க. அந்த வார்த்தை மனதில வந்து பதியற மாதிரி திட்டமிட்டு கரைபடுத்தி கொண்டே இருப்பாங்க.
1: They will purposely, intentionally utter that word in public meetings, in gatherings, in discussions, in interviews, that it may get deeperly etched in our hearts.
0: ஏன் தெரியுமா?
1: You know why?
0: அவங்களுக்கு ஒரு தீங்கு வர வேண்டும் என்று விரும்பினதுனால சில வார்த்தைகளை திரும்ப சொல்லுவாங்க.
1: So just because they need an evil to be done, they will utter certain words.
0: அதே வேளையில ஒரு சில வார்த்தைகளால சமுதாயங்கள் தீமைகளை விட்டு நன்மைக்கு நேராக, பிரிவினையை விட்டு ஒற்றுமைக்காக, அதே வேளையில சில சமுதாயங்கள் தங்கள் வாழ்க்கையில வந்து பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு வார்த்தைகளே அவர்களை மாற்றி இருக்கிறது.
1: At the same times, many societies have also seen great blessings, great goodness, and where separations in the countries have become unity just by mere words.
0: எத்தனை பேர் தெரியுமாங்க தங்க வார்த்தைகளால நம்பிக்கையற்றவர்களுக்கு நம்பிக்கையை கொடுத்திருக்காங்க தெரியுமா?
1: You know how many people have given hope to hopeless through their words?
0: எத்தனை பேருடைய வார்த்தைகளால் எத்தனையோ பேர் உயிரோடு காப்பாற்றப்பட்டிருக்காங்க தெரியுமா?
1: You know how many people have been saved to life because of certain words?
0: எத்தனை பேர் கொஞ்ச நேரம் ஒருத்தர் தங்களோடு பேசின வார்த்தைகளால சாக வேண்டும் என்று முடிவெடுத்தவங்க எல்லாம் உயிர் வாழ வேண்டும் என்று தீர்மானத்தை மாற்றி கொண்டவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா?
1: You know, just because of few minutes talk, you know how many human destinies have been changed from death to life in their life?
0: நான் சொல்லுவேன், நம்முடைய வார்த்தைகளால எந்த சூழ்நிலையும் மாற்றக்கூடிய வலிமை இருக்கிறது என்பதை மறந்துடாதீங்க.
1: Actually, don't ever forget that our words have the power to change any kind of situation.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: நாம் என்ன மாற்றத்தை நம்முடைய வார்த்தையினால கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம்னு யோசிக்க வேண்டிய நேரம் இது.
1: It is a time for us to think what kind of change are we bringing through our words.
0: என் வார்த்தைகளால நான் விசுவாசம் இல்லாத இடத்துல விசுவாசத்தை கொண்டு வர்றேனா?
1: Am I bringing faith and hope in the place where there is no faith and hope through my
0: words? துக்கம் இருக்கிற இடத்துல நான் வந்து சந்தோஷமாக அந்த இடத்தை நான் மாற்றேனா?
1: Am I making a place which is sorrowful happy through my words?
0: நம்பிக்கை இல்லாத இடத்துல நம்பிக்கையை நான் கொண்டு வருகிறேனா?
1: Am I bringing hope in a hopeless situation?
0: என் வார்த்தைகள் என்ன மாற்றங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது?
1: What change is my words bringing there?
0: 10 பேர் தேவன் வாக்கு பண்ணின தேசத்தை வேவு பார்க்கும்படி சென்றார்கள்.
1: 10 people went to spy the promised land of God.
0: அவங்க திருப்பி வந்து ஜனங்கள் நடுவுல ஒரு வார்த்தை பேசினாங்க.
1: When they came back, they gave a words among the people.
0: இந்த ஜனங்கள் எல்லாம் நம்பிக்கையோட உட்கார்ந்திருக்காங்க. நம்ம இந்த தேசத்துக்குள்ள போக போறோம், சுதந்திரிக்க போறோம், கர்த்தர் நமக்கு இந்த நாட்டை கொடுக்க போறான்னு காத்துட்டு இருக்கிற மக்கள் நடுவுல சொன்னாங்க, இந்த தேசம் மகா கொடிதான தேசம், ரொம்ப பெரிய தேசம், அதுல உள்ள இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப கொடியவர்கள், ராட்சதர்கள், நாம் அவர்களை சுதந்திரிக்கவே முடியாது, நம்ம எல்லாரும் விழுங்கி போடுவாங்கன்னு சொன்னாங்க.
1: Amidst the people who were sitting with the hope that we will inherit that promised land, these 10 people came and gave a bad report of words saying that nation is a great nation, a rebellious nation where we have giants and they will devour us.
0: நாம எல்லாம் அவங்க வெட்டுக்கிளி மாதிரி இருக்கோம்.
1: We are like grasshoppers before them.
0: அவ்வளவுதாங்க, முழு கூட்டமும் நம்பிக்கையை இழந்து இரவு முழுவதும் அவங்க புலம்பி அழுது கொண்டிருந்தாங்க.
1: So the entire mob lost their hope and they were crying and lamenting all through the night.
0: விளைவு என்ன?
1: As a result, what
0: happened? ஆண்டவர் அவர்களுக்கு வாக்கு பண்ணின நாட்டுக்குள்ள அவங்களை கொண்டு போகல.
1: The Lord did not take them into the promised land.
0: அந்த மொற்ற சிச்சுவேஷனுமே மாத்தறது வெறும் வார்த்தை தான்.
1: Just words which changed the entire situation there.
0: நம்பிக்கை எல்லாம் நொறுக்கி போட்டது.
1: Their hope was totally broken.
0: நம்முடைய வார்த்தைகள் ரொம்ப முக்கியம்.
1: Our words are very important.
0: நாம என்ன மாற்றத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம்?
1: What change are we bringing there?
0: நம்முடைய வார்த்தைகளால பயத்தை உள்ள கொண்டு
1: Are we bringing fear through our words?
0: இருதயத்திலே காயத்தை உண்டு பண்ணிக்கொண்டிருக்கிறோமா?
1: Are we bringing a hurt in our heart through words?
0: சந்தேகத்தை கொண்டு வருகிறோமா?
1: Are we bringing suspicion?
0: நாம என்ன மாற்றத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறோம்?
1: What is the change that we are making there?
0: நான் சொல்லுவேன், உங்க குடும்பத்துல மாற்றம் வேணுமா?
1: I tell you, do you need a change in your family?
0: உங்க வார்த்தைகளை மாற்றுங்க.
1: You change your words.
0: உங்க வார்த்தைகளை மாற்றுவீர்களானால் குடும்பத்தின் சூழ்நிலையே மாறும் என்பதில் சந்தேகம் இல்ல.
1: If you change your words, it is no doubt the situation of your family will change.
0: நீங்க ஜெபம் பண்றது நல்லதுதான்.
1: It is good to pray.
0: நீங்க உபவாசம் இருக்கிறது நல்லதுதான்.
1: It's good that you fast.
0: வார்த்தைகளை மாற்றலனா அங்க நற்கனி உண்டாகவே உண்டாகாது.
1: But without a change in your word, there will not be good fruits at all.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: வார்த்தைகளின் வலிமை என்னன்னு சொன்னா, முதலாவது சொன்னா அது உருவாக்க கூடியது.
1: So number one, words have the power to create.
0: இரண்டாவது, வார்த்தைகள் மாற்றங்களை உண்டாக்க கூடியது.
1: Number two, words have the power to change.
0: மூன்றாவது சொல்வே, வார்த்தைகளின் வலிமை என்னவென்றால் நமக்குள்ளே மறைந்திருக்கிற சுபாவத்தை வெளிப்படுத்தக்கூடியது.
1: நம்பர் 3, words have the power to reveal our character.
0: மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26:69-73 வரைக்கும் பாருங்கள்.
1: So Matthew chapter 26 verses 69-73.
0: அத்தருணத்தில் பேதுரு வெளியே வந்து அரண்மனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோட கூட இருந்தா என்றாள். அதற்கு அவன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதளித்தான். அவன் வாசல் மண்டபத்திற்கு போன பொழுது வேறொருத்தி அவனை கண்டு, இவனும் நசரனாகி இயேசுவோட கூட இருந்தான் என்று அங்கே இருந்தவர்களுக்கு சொன்னாள். அவளோ, இந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடி மறுதளித்தான். சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவனிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள்.
1: Now Peter sat outside in the courtyard, and a servant girl came to him and saying, you also were with Jesus of Galilee, but he denied it before them all, saying, I do not know what you are saying. And when he had gone out to the gateway, another girl saw him and said to those who were there, this fellow also was with Jesus of Nazareth, but again he denied with an oath, I do not know the man. And a little later, those who stood by came up and said to Peter, surely you are also one of them, for your speech betrays you.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.
1: Glory be to the name of the Lord.
0: எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க.
1: How beautiful it is.
0: இந்த பேதுரு இயேசுவை மூன்று முறை மறுதளித்தான்.
1: This Peter denied Jesus thrice.
0: ஆனால் மூன்றாவது முறை அவன் இயேசுவை குறித்து, நான் அவரை அறியேன் என்று மறுதளிக்கும் போது, அங்க இருந்து அவங்க சொல்றாங்க, மெய்யாவே நீ இயேசுவோட தான் இருந்த, ஏன்னா உன்னுடைய பேச்சே உடனே வெளிப்படுத்திருது.
1: But the third time when he was trying to deny that he don't know Jesus, but they said, see, you are also one of them because your speech shows it.
0: அர்த்தம் என்ன?
1: What does it mean?
0: நீ இயேசுவோட இருந்திருந்து 3.5 வருஷத்துல நீ அவரை போலவே பேச ஆரம்பிச்சிட்ட.
1: See, as you was with Jesus for 3.5 years, you began to speak like him.
0: உனக்குள்ள இருக்கிற மாற்றத்தை நீ உன்னால மூடவே முடியாது. நீ உண்மையான சுபாவத்தை உன்னால மறைக்க முடியல.
1: You cannot conceal or cover your real character that is present in you.
0: உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னார்.
1: They say your speech or your accent reveals you.
0: நம்முடைய வார்த்தைகள் ரொம்ப முக்கியங்க.
1: Our words are very important.
0: நம்முடைய கேரக்டர் அது அப்படியே வெளியே காமிச்சிரும்.
1: It reveals our character as such.
0: அதனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்.
1: We should be very careful in that.
0: அதாவது ஒரு மனுஷனுடைய இருதயத்தின் நிறைவினால் அவன் வாய் பேசும் என்று சொல்லி வாசிக்கிறோம்.
1: We read out of the abundance of the heart the mouth speaks.
0: நம்முடைய சுபாவங்களை வெளிப்படுத்துகிறது வந்து இந்த வார்த்தைகள்.
1: So these are the words which reveal our character.
0: நம்மை அது அங்கீகரிக்கிறவர்களாகவோ நிராகரிக்கப்படுகிறவர்களோ அது மாற்றிரும்.
1: So it actually makes us approve us or condemn us.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
1: Glory be to the name of the Lord.
0: அநேக வேளையில சிலர் நம்ம பார்க்கும்போது ஒருதலை பட்சமா அவருடைய தோற்றத்தை வைத்து நாம சில தடவை வித்தியாசப்படுத்துவோம்.
1: So sometimes when we look at certain people we are much biased are looking at their features.
0: சில வேளையில சிலர் ரொம்ப அழகா இருக்கிறாங்கன்னு சொன்னா, அல்லது கவர்ச்சிகரமா இருக்கிறாங்கன்னா, அவர்களை நம்ம மதிக்கவும் அவர்களை ரொம்ப கௌரவிக்கவும் அவர்களோடு பேசவும் நம்ம விரும்புவோம்.
1: Sometimes when some people appear so attractive and we just want to speak with them when they look attractive or honorable.
0: ஆனா சில பேரோட நெருங்கி பழகும் போது உன்னை கண்டுபிடிச்சிருவாங்க. வெளியில இருக்கிற அழகு உள்ள இல்லன்னு கண்டுபிடிச்சிருவாங்க.
1: But when you move closer with certain people they will find out this outer appearance of beauty is not present inside.
0: வெளியில நல்லா தான் இருக்காங்க, பேசி பார்த்தா தான் தெரியும். ஐயோ, அவங்களுக்குள்ள இருக்கிற பெருமை எவ்வளவு பயங்கரமா இருக்கு.
1: So outside they are very beautiful, but when they meet with them we can understand, see how much pride they have in themselves.
0: வெளியில பாக்கும்போது ரொம்ப சாதுவா இருக்காங்க, போய் நேரா பேசி பார்த்தா தெரியுது உள்ள எவ்வளவு கோபத்தை மறைச்சு வச்சிருக்காங்க.
1: Outside they are very calm and quiet, but only when you move closer you can find out they are so angered that they have hidden in their hearts.
0: வெளிய பாக்கும்போது ரொம்ப பணிவா இருக்காங்க, ஆனா போய் பக்கத்துல பேசி பார்த்தா தெரியுது அவங்க பேசும்போது எதிலுமே அவங்க திருப்தியா இருக்கிற மாதிரியே தெரியல.
1: And outside they appear to be so gentle and satisfactory, but when you move closer you can find out they are not satisfied in anything.
0: அவங்க பக்கத்துல போய் பார்த்தா தான் தெரியுதுங்க, எதையுமே அவங்க வந்து நன்றி உள்ளவங்களா இருக்கிறது இல்ல, எல்லாத்துலயும் குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க.
1: And only when you move closer you can find out they are not at all grateful in anything, they always find fault in everything.
0: வெளியில பாக்கும்போது ரொம்ப சாஃப்டா இருக்கிற மாதிரி இருக்காங்க, பக்கத்துல போய் பார்த்தா தெரியுதுங்க ரொம்ப கடுமையான ஆளா இருப்பாங்க போல இருக்கு.
1: Outwardly they appear to be so soft, but when you move closer you can find them to be very harsh.
0: நான் சொல்றேன், நம்மளுடைய பேச்சு நம்மை வெளிப்படுத்தும்.
1: I tell you, our words reveal our character.
0: கொஞ்ச நாள் மறைக்க முயற்சி செய்யலாம்.
1: You can try to cover it for certain time.
0: கொஞ்ச நாள் நம்ம வஞ்சிக்கிறது கூட, நம்மள சில காரியங்களை நம்முடைய பேச்சினால கூட வஞ்சகமா மூடலாம்.
1: So sometimes we can also deceive and cover by words.
0: ஆனால் ஒரு நாள் நம்முடைய பேச்சு நம்மள வெளிப்படுத்திரும்.
1: But one day the words will reveal our character.
0: பேதுருவை பாத்தீங்கன்னா முதல் ரெண்டு பேர்ட்ட அவன் வந்து சொன்னதை பொய்ய வந்து எல்லாரும் நம்பிட்டாங்க.
1: So when Peter also told this, the first two people believed the lie what he lied.
0: ஆனா எல்லாருமே நம்பல.
1: But not everyone believed it.
0: உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துது.
1: See, your speech shows you.
0: நீ எந்த ஊர்ல இருந்து வந்திருக்க?
1: Where did you come from?
0: நீ யாரோடு இருந்த?
1: Who were you with?
0: எல்லாம் வெளியே வந்துருச்சு.
1: It is revealed now.
0: உங்களுக்கு தெரியும், பேதுரும் யோவானும் பேசின தைரியத்தை கண்டு அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இவர்கள் இயேசுவோடு இருந்தார்கள்னு கண்டுபிடிச்சிட்டாங்க.
1: So when people saw the boldness with which Peter and John spoke, they found out that they were with Jesus.
0: நான் சொல்லுவேன், நம்முடைய பேச்சு நம்முடைய சுபாவத்தை வெளிப்படுத்தக்கூடிய வல்லமையோடு இருப்பதனால நம்முடைய பேச்சை குறித்து ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும்.
1: I tell you, since our words have the power to reveal our character, we should be very careful about our words.
0: நான் சொல்லுவேன், நம்முடைய இருதயத்தையும் சுத்தமா வைத்துக்கொள்ளணும், பேச்சையும் சுத்தமா வைத்துக்கொள்ளணும்.
1: Actually, we have to keep our heart clean and also our words very clean.
0: நம்முடைய பேச்சை வந்து எச்சரிப்பா நம்ம பயன்படுத்தணும்.
1: And we should use our words very carefully.
0: நம்முடைய துர்குணங்கள் நம்மை மேற்கொள்ளாம பார்க்கிற அதே வேளையில நம்முடைய வாயின் வார்த்தைகளும் அதனுடைய வெளிப்பாடுகளை குறித்து எச்சரிப்பா இருக்கணும்.
1: And when we see, when we are very cautious that our wickedness should not overtake our life, we should also be very cautious about the words that we speak.
0: நான் உண்மையா நம்புறேன், ஒரு ஒரு தேவனுடைய பிள்ளை உண்மையா ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றதுக்கு ஒரு நல்ல அடையாளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க பேச்சில் உள்ள மாற்றம் என்பதுல சந்தேகமே இல்லை.
1: So I tell you, if a child of God is truly saved by God, a real sign that could be found is a change of speech.
0: அவங்க பேச்சு மாறலனா அவங்க இருதயத்திலையும் ஒரு மனமாற்றம் இல்லை என்பது உண்மை.
1: So if there is no change of speech, then it's true there is no change in their heart.
0: நான் சொல்லுவேன், நம்முடைய பேச்சில் நாம வந்து தேவன் நமக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டாக்க வேண்டும் என்று நாம கேட்கணும்.
1: So we should also ask God through our words, our character should be changed in our life.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: ஆகவே நம்முடைய வார்த்தைகள்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்.
1: Therefore we should be very careful about our words.
0: நமக்குள்ளே இருந்து வெளிப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறத்தக்கதா கர்த்தர் நம்முடைய நாவை தொடணும்.
1: The Lord should touch our tongue, that every word that utters from our mouth should bless other people.
0: அதனால தான் ஆண்டவர் ஏசாயாவை பரலோகத்திலிருந்து வந்த தணலினாலே அவனுடைய நாவை தொட்டார் என்று வாசிக்கிறோம்.
1: That's why we read that the Lord touched the tongue of Isaiah through the flame that came from heaven.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: நான் சொல்லுவேன், உங்களுடைய இருதயத்தில் நீங்க கசப்புகளை வைக்காமல், உங்கள் வாயினால கபடத்தை பேசாமல், கர்த்தாவே என்னுடைய வாய் உம்முடைய சத்தியத்தை வெளிப்படுத்த, உம்முடைய சுபாவத்தை வெளிப்படுத்த எனக்கு கிருபை தாரும் என்று கேட்கணும்.
1: And we should also pray that our tongue or words may not reveal any kind of bitterness or any kind of guile from our words, that the Lord may help us to reveal words that will heal other people.
0: என்னுடைய வார்த்தைகளை கேட்கிறவங்க உம்மை மகிமைப்படுத்தின ஆண்டவரே.
1: Lord, everyone who hear my words should glorify you, Lord.
0: உம்மை பிரதிபலிக்கணும்.
1: They should reflect you.
0: எனக்கு நீர் எனக்குள்ளே இருக்கிறீர் என்பதை அது வெளிப்படுத்தணும்.
1: And it should reveal that you are present in me.
0: நான் உம்மை ஏற்றுக்கொண்டவன் என்பதை வெளிப்படுத்தணும்.
1: It should reveal that I have accepted you, Lord.
0: நீங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபங்கள் எல்லாம் படித்து பாத்தீங்கன்னா,
1: If you read all the epistles written by Paul,
0: அடிக்கடி அவர் எழுதுவார், நீங்க பொய் சொல்லாதீங்க.
1: He says very often, do not lie.
0: நீங்க கசப்பான வார்த்தைகளை பேசாதீங்க.
1: Do not utter words of bitterness.
0: ஒருவரோடு ஒரு சண்டை போடாதீங்க.
1: Do not strive with each other.
0: நீங்க தேவையில்லாத வார்த்தைகளை பேசாதீங்க.
1: Do not speak unnecessary words.
0: கிழவிகள் பேச்சை விட்டுருங்க.
1: Just give up these fables.
0: பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகளை பேசாதீங்க.
1: Don't speak unprofitable words.
0: ஏன் அதை சொல்கிறார் தெரியுமா?
1: You know why does he say so?
0: ஓ, நீங்க யாருனா இயேசுவை தரித்து கொண்டீங்க.
1: Because you have clothed yourself with Jesus.
0: நீங்க அவருடைய சுபாவத்தை நீங்க வெளிப்படுத்தணும்.
1: And you have to reveal his character.
0: நீங்க அவருடைய தன்மையை வெளிப்படுத்தணும்.
1: You have to reveal his character.
0: இன்னைக்கு நான் சொல்லுவேன், இந்த மூன்று காரியங்களை நாம சிந்திக்க வேண்டியது ரொம்ப அவசியம்.
1: So we have to think about these three things today.
0: இயேசுவே, என்னுடைய வாயின் வார்த்தைகள் அதுல உள்ள வல்லமை அறிந்து அதை ஜாக்கிரதையாய் செயல்படுத்த கிருபை தாரும்.
1: Jesus, give me grace to understand the power of my words and use it carefully, Lord.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory to the name of the Lord.
0: என்னுடைய வார்த்தைகள் உருவாக்க கூடிய வல்லமை உள்ளது.
1: My words have the power to create.
0: என்னுடைய வார்த்தைகள் மாற்றங்களை உண்டாக்க கூடிய வல்லமை உள்ளது.
1: My words have the power to change.
0: என்னுடைய வார்த்தைகள் என்னுடைய உள்ளான நிலைமையை வெளிப்படுத்த வல்லமை உள்ளது.
1: My words have the power to reveal my character.
0: எனக்குள்ளே இயேசு இருக்கிறார் என்பது உண்மை. உண்மையானால் என்னுடைய வார்த்தைகள் அவரை வெளிப்படுத்தத்தக்கதாக இருக்க ஆண்டவரே எனக்கு கிருபை தாரும்.
1: If it's true that Jesus is present in me, Lord, help me that I may reveal my you through my words, Lord.
0: ஏசாயாவை தொட்டது போல என் நாவையும் தொடும் நீங்க கேளுங்க.
1: And you have to ask, Lord, touch my lips and tongue as you touched Isaiah, Lord.
0: நான் சொல்லுவேன், நீங்க எந்த மாற்றத்தையும் எந்த தேவ கிரியையையும் நீங்க பார்க்க வேண்டுமானா ஆண்டவரே அந்த மாற்றத்தை என் வீட்டில் என் குடும்பத்தில் வேலை ஸ்தலத்தில் நான் காணும்படி என் வாயின் வார்த்தைகளை குறித்து நான் எச்சரிப்பா இருக்க கிருபை தாரும்.
1: And if you want to see any kind of change in your house or workplace or family anywhere, Lord, let me be very careful about a word that I speak in my family or workplace and everywhere, Lord.
0: ஜோமனோமா.
1: Shall we pray?
0: இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
1: A gracious and merciful Father, we praise you, Lord.
0: நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி.
1: Lord, thank you for the words that you spoken with us.
0: எங்களுடைய வார்த்தைகளை குறித்து நாங்கள் எவ்வளவு எச்சரிப்பா இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம்.
1: Lord, we learned how much we should be very careful about our words, Lord.
0: எங்களுக்கு வார்த்தைகளை கொடுத்திருக்கிற வல்லமைக்காக நன்றி.
1: Lord, thank you for the power that you have given to our words.
0: அவைகளை நாங்கள் வீணாக செலவழிக்காமல் அதை பிரயோஜனத்துக்கு ஏதுவாக செலவழிக்க கிருபை தாரும்.
1: Lord, help us that we may not use it uselessly but use it very profitably, Lord.
0: எங்கள் வார்த்தைகளால் நாங்கள் வேதனை அனுபவிக்காமல் அந்த வார்த்தைகளாலே தேவனுடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்க கிருபை தாரும்.
1: Lord, give us grace that we may not experience pain through our words but experience the blessing of God through our words.
0: உம்முடைய நாமத்தை எங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுத்த.
1: Glorify your name in our life.
0: பூரண சமாதானம் எங்கள் உள்ளங்களை ஆளுகை செய்.
1: Let a perfect peace rule our hearts, Lord.
0: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
1: In Jesus' name we pray.
0: Amen.
1: Amen.
0: Amen.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: சந்தோஷத்தை நாடி தேடி மனுஷன் ஓடுறான். சந்தோஷத்தை நம்ம எங்கேயும் தேடி கண்டுபிடிக்க முடியாதுங்க. நாம வாழும் வாழ்க்கை முறையில தான் சந்தோஷம் இருக்குது. அது என்ன வாழ்க்கை முறைன்னு கேக்குறீங்களா? எப்பவும் எதிர்காலத்தை பற்றியே சிந்திக்காதீங்க. சொத்து, தங்கம், பணத்தை நினைச்சு நினைச்சு டென்ஷன் ஆகாதீங்க. இதெல்லாம் நம்ம கூட கடைசி வரைக்கும் வராதுங்கிறத எப்பவும் நினைவுல வச்சுக்கோங்க. பெண், மண், பணம் பின்னால அலையாம நல்ல மனிதர்களா வாழுங்க. ஒரு நாளைக்கு 10 தடவையாவது வாய்விட்டு சிரிங்க. வீட்டுக்குள்ளேயே இருந்து வாழ்க்கைய கழிக்காதீங்க. பிற்காலத்துல மன நோயாளியாக ஆக நேரிடும். உங்க திறமைகளை அடுத்தவங்களுக்காக பயன்படுத்துங்க. பேங்க்ல பணத்தை சேர்ப்பதை தவிர்த்து முடிஞ்ச அளவு தானம் தர்மம் செய்யுங்க. உடற்பயிற்சி செஞ்சு உடலை ஆரோக்கியமா வச்சுக்கோங்க. கடவுள் உங்களுக்காக வச்சிருக்கிற நோக்கத்தை அறிஞ்சு அது நிறைவேற பாடுபடுங்க. நான் பெரிய ஆள், என் கட்டளைக்கு எல்லாரும் கட்டுப்படணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க துணை, குழந்தைங்க, உறவினர்கள், நண்பர்கள், வேலையாட்கள் எல்லாருமே உங்ககிட்ட போலியாகத்தான் பழகுவாங்க. இன்னும் சில நாட்கள், சில மாதங்கள், சில ஆண்டுகள்ல இந்த பூமியை விட்டு போயிருவோம் அப்படிங்கிற எண்ணத்தோட வாழுங்க. எல்லாத்துக்கும் மேல கடவுளுக்கு பயந்து அவர் பிரியப்படுற மாதிரி வாழுங்க. உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும், மனம் குதூகலமா இருக்கும், முகமும் மலர்ச்சியா இருக்கும். இதத்தான் பரிசுத்த வேதாகமத்திலையும் வாசிக்கிறோம். மன மகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும், மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போம்.

Hold us, oh God, more like you, God. We want to thank you. Thank you. Thank you. Thank you. For the Lord will turn every sorrow into joy. We want to thank you. மகிமை உமக்கு செலுத்துகிறோம். நீ வல்ல நாமம் உயர்த்தப்படுவதால் உம்மை போல ஒருவரும் இல்லை. உம்மை போல எங்களை ஆதரிக்க, எங்களை நடத்த, எங்களை குணமாக, எங்களை வழிநடத்த ஒருவரும் இல்லையே. அப்படிய சாயதாயங்களை மாற்றுகிறார். வருகை காரியங்களை ஆயத்தப்படுத்துவீர்கள். தேவ சித்தத்தை செய்கிற ஒரு சந்ததியாய் எங்களை எழுப்புவீர்கள். வெளிச்சத்திலே கீழ்ப்படிதல் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு, நடப்பதற்கு

degrees of

எஸ்தர் ஏழாம் அதிகாரம். ராஜாத்தியாகிய எஸ்தருடனே விருந்துண்ண ராஜாவும் ஆமானும் வந்தபோது, இரண்டாம் நாள் விருந்தில் திராட்சரசம் பரிமாறப்படும் போது ராஜா எஸ்தரை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கின்ற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்றான். அப்பொழுது ராஜாத்தியாகிய எஸ்தர் பிரதி உத்தமாக, ராஜாவே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது. ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக. எங்களை அழித்துக் கொண்டு நிர்மூலமாக்கும்படி நானும் என் ஜனங்களும் விற்கப்பட்டோம். அடிமைகளாகவும் வெள்ளாட்டிகளாகவும் விற்கப்பட்டு போனாலும் நான் மௌனமாயிருப்பேன். இப்பொழுதோ ராஜாவுக்கு உண்டாகும் நஷ்டத்துக்கு அந்த சத்துரு உத்தரவாதம் பண்ண முடியாது என்றார். அப்பொழுது ராஜாவாகிய அகாஸ்வேரு மறுமொழியாக ராஜாத்தியாகிய எஸ்தரை நோக்கி, இப்படி செய்ய துணிகரம் கொண்டவன் யார்? அவன் எங்கே என்றார். அதற்கு எஸ்தர், சத்துருவும் பகைஞனுமாகிய அந்த மனிதன் இந்த துஷ்ட ஆமான் தான் என்றாள். அப்பொழுது ராஜாவுக்கும் ராஜாத்திக்கும் முன்பாக ஆமான் திகிலடைந்தான். ராஜா உக்கிரத்தோடே திராட்சைரச பந்தியை விட்டெழுந்து அரண்மனை தோட்டத்துக்கு போனான். ராஜாவினால் தனக்கு பொல்லாப்பு நிர்ணயிக்கப்பட்டதென்று ஆமான் கண்டு ராஜாத்தியாகிய எஸ்தரிடத்தில் தன் பிராணனுக்காக விண்ணப்பம் பண்ண எழுந்து நின்றான். ராஜா அரண்மனை தோட்டத்திலிருந்து திராட்சரசம் பரிமாறப்பட்ட இடத்துக்கு திரும்பி வருகையில் எஸ்தர் உட்கார்ந்திருக்கின்ற நெத்தையின் மேல் ஆமான் விழுந்து கிடந்தான். அப்பொழுது ராஜா, நான் அரண்மனையில் இருக்கும் போதே என் கண்முன்னே இவன் ராஜாத்தியை பலவந்தம் செய்ய வேண்டியிருக்கும் என்றானோ என்றான். இந்த வார்த்தையை ராஜாவின் வாயிலிருந்து திறந்தவுடனே ஆமானின் முகத்தை மூடி போட்டார்கள். அப்பொழுது ராஜ சமூகத்தில் இருக்கின்ற பிரதானிகளில் அற்போனா என்னும் ஒருவன், இதோ ராஜாவின் நன்மைக்காக பேசின மொர்தெகாய்க்கு ஆமான் செய்வித்த 50 முழ உயரமான தூக்கு மரம் ஆமானின் வீட்டண்டையில் நாட்டப்பட்டிருக்கின்றது என்றான். அப்பொழுது ராஜா, அதிலே அவனை தூக்கி போடுங்கள் என்றான். அப்படியே ஆமான் மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமானை தூக்கி போட்டார்கள். அப்பொழுது ராஜாவின் உக்கிரம் தணிந்தது.

அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக ஒரு அருமையான வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். 1 தீமோத்தேயு 4:8 அதனுடைய முதல் பகுதியில் வாசிக்கிறோம். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது என்று வாசிக்கிறோம். நம்ம கடந்த காலங்களில் நாமளா சில முடிவுகளை எடுத்திருப்போம். அந்த முடிவுகளுடைய பிரதிபலனை பார்க்கும்போது அது நிறைய பிரச்சனைகளை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கும். ஐயோ, நான் இப்படி யோசித்தேன், நான் இப்படி பிளான் பண்ணேன், ஆனால் இங்கே சறுக்கிடுச்சு, இந்த ப்ராப்ளத்தை கொண்டு வந்துருச்சு. நம்ம நிறைய சொல்லுவோம் இல்லையா? இன்னைக்கு ஏதோ ஒரு முடிவுக்காக நீங்கள் காத்திருக்கலாம். அந்த முடிவு எடுக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய சரீர முயற்சி, உன்னுடைய மூளை அறிவினால் உண்டாகிற முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. அப்போ என்ன செய்கிறது? சங்கீதம் 32:8 சொல்கிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து கூட்டிட்டு வரும்போது அவங்கள எப்படி நடத்தினார் பாருங்களேன். பகலில் மேக ஸ்தம்பம், இரவில் அக்னி ஸ்தம்பம். ஆண்டவர் அவங்க கூடவே இருந்து எந்த பகுதிக்கெல்லாம் போகணும், போகக்கூடாது, எப்படியெல்லாம் நடத்தணும்னு சொல்லி ஆண்டவர் அழகாக கைட் பண்ணி நடத்திட்டே வர்றாரு. அப்போ அவங்க சரியான இடத்திற்கு போவதற்கு தேவன் பகலில் மேகஸ்தம்பத்தினாலும் இரவின் அக்னி ஸ்தம்பத்தினாலும் வழி காட்டிக்கிட்டே இருக்கிறாரு. இன்னைக்கு நமக்கும் அதை ஆண்டவர் செய்வார். நல்ல ஒரு முடிவு எடுப்பதற்கு தேவனுடைய ஆலோசனையை கேட்டு, அவரிடத்தில் ஒரு அடையாளத்தை கேட்டு, அல்லது அவரிடத்திலே நன்றாய் ஜெபித்து தேவன் சொன்னபடி முடிவெடுத்தால் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். நாமளா நம்ம மூளை அறிவுக்கு தெரிந்த ஞானத்தினால எடுத்து அதனால நிறைய பிரச்சனைக்கு வந்து கடைசியில் நம்ம விசுவாசம்லாம் போகிற அளவிற்கு நாம முயற்சி எடுக்கக்கூடாது. தேவனுடைய பரிசுத்தவான்களெல்லாம் வாசிக்கும் போது அவங்க எல்லாமே கர்த்தரிடத்தில் கேட்டு கேட்டு நடந்தாங்க. கடைசியில் அவங்க ரொம்ப பிளஸ்ஸிங்காக இருந்தாங்க, ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. இதை பார்க்கிற சகோதரா சகோதரி, நீங்கள் இன்னைக்கு ஏதோ ஒரு முடிவுக்காக நீங்கள் முயற்சிக்கலாம். நான் இதை செஞ்சால் சரியாயிடும் அப்படின்னு நினைக்கலாம். அதை தூக்கி போட்டுட்டு ஆண்டவர்கிட்ட முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் எடுக்கிற முடிவு உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கலாம், பாதகமாகவும் இருக்கலாம். சில நேரத்தில் சாதகமாக தோன்ற மாதிரி தெரிந்து கடைசியில் பெரிய நஷ்டத்தை உண்டு பண்ணலாம். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு தங்கை வந்தாங்க ஜோமன்னு. அந்த தங்கைக்கு அந்த ஆரம்ப நாட்களில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்ப நாட்களில் அப்படியே சக்ஸஸ் ஆகிற மாதிரியே ஒரு தோற்றம் வந்தது. அண்ணோட்டு கேட்கல, அவங்கள முயற்சி பண்ணாங்க, எடுத்தாங்க, செஞ்சாங்க. ஆரம்பத்தில் அப்படி சக்ஸஸ் ஆகிற மாதிரி ஒரு காரியம் கடைசியில் ஒரு மிகப்பெரிய நஷ்டத்தில் கொண்டு வந்து நிறுத்திச்சு. இப்போ வந்து ஆண்டவர் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், எனக்கு ஆண்டவர் கிருபை பாராட்டணும், எனக்கு அந்த பணமெல்லாம் திரும்ப வரணும். எப்படி? முதலே ஆண்டவர்கிட்ட கேட்டு ஆலோசனை பெற்று அதில் இறங்கினா கரெக்டாக இருக்கும். நம்மளாம் முயற்சி பண்ணால் நிறைய ப்ராப்ளம் வரும். இன்னைக்கு முயற்சி பண்ணுறீங்களா? தூக்கி எறிஞ்சிட்டு ஆண்டவர் சமூகத்தில் உட்காருங்க. நல்ல முடிவுகளை எடுக்க வைப்பார். அவர் சரியான காரியங்களை ஆண்டவர் நடத்துவார். சங்கீதம் 31:15 தாவீது சொல்வார், என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. உங்கள் காலம் எல்லாம் ஆண்டவருடைய கரத்தில் இருக்குது. உங்கள் முடிவெல்லாம் ஆண்டவருக்கு நல்லா தெரியும். எல்லா சூழ்நிலைகளும் ஆண்டவருக்கு தெரியும். நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். அவர்கிட்ட கேட்டால் சரியாக நடத்துவார், சரியான பாதையில் கொண்டு போவார், நஷ்டம் வராமல் காத்து கொள்வார். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். வல்லமை உள்ள பிதாவே, நல்ல தேவனே, சரீர முயற்சியிலே எங்கள்

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழ்வும் வாழ்க்கையும்.
2: அன்பான ஜீஃபான் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்விலே உபவாசத்தின் இனிமை என்ற தலைப்பிலே தானியேல் 10:12 ஜீவ வார்த்தை கூடாக மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். உபவாசத்தின் இனிமை. நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. தானியேலுக்கு உபவாசம் ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. உபவாச நாட்கள் என்பவை தேவனை மகிழ்ச்சியோடு கிட்டி சேர்கிற நாட்களாகவும் பிதாவின் மறைபொருட்களை அறிந்து கொள்ளுகிற நாட்களாகவும் இருந்தது. உபவாசத்திலே அவர் தன் சரீரத்தை சிரமப்படுத்தினாலும் கூட அவருடைய ஆவி தேவாதி தேவனை கண்டு களி கூர்ந்தது. சில ஆண்டுகளுக்கு முன்பு இமயமலையில் உள்ள ஒரு கிராமத்தின் அருகிலே ஒரு புலி மனிதர்களை வேட்டையாடுவதாக அரசாங்கத்திற்கு தகவல் வந்தது. அது மனுஷர்களை மாத்திரமே கொன்று தின்றதற்கான காரணத்தை அரசாங்கம் ஆராய்ந்த போது முடிவாக ஒன்றை கண்டுபிடித்தார்கள். அது என்ன தெரியுமா? அந்த ஊர் ஜனங்கள் ஒரு பிணத்தை எரித்தும் எரியாமலும் மயானத்திலே விட்டுவிட்டு வந்தபடியினால் அதை அந்த வழியாக வந்த புலி தின்ன நேர்ந்தது. மற்ற எல்லா மிருகங்களின் மாம்சத்தை பார்க்கிலும் மனிதனுடைய மாம்சத்தின் ருசி அதிகமாக இருந்ததினாலே அது முதல் மனித ருசியை விரும்பி அது மனிதர்களை கொன்று உண்ணும் பழக்கத்திற்குள் வந்துவிட்டது. எந்த காரியத்திலானாலும் சரி, ஒருவன் ருசியை கண்டுவிட்டால் அவன் அதையே பின்பற்றி செல்ல விருப்பப்படுவான். அப்படியே உபவாசத்தின் ருசியை அனுபவிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய பிரசன்னம் மிக இனிமையானது. அந்த ஆனந்தத்தை விரும்பி மீண்டும் மீண்டும் கர்த்தருடைய சமூகத்திலே உபவாசிக்க ஓடி வருவார்கள். உபவாசத்தின் ருசி அத்தனை மதுரமானது. வாரத்தில் ஒரு நாள், மாதத்தில் 3 நாட்கள் என்று உபவாசிக்கும்படி ஆரம்பித்து விடுவார்கள். அநேக மக்களுக்கு உபவாசத்தின் இனிமை புரியாததாக இருக்கிறதை கண்டு மிகுந்த வேதனை அடைகிறேன். ஒருவேளை போஜனத்தை கூட கர்த்தருக்காக விட்டுவிட அவர்களுக்கு பிரியமில்லையே. ஆனால் சரித்திரத்தை பாருங்கள். கர்த்தரால் வல்லமையாய் உபயோகிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய ஊழியக்காரரும் உபவாசத்தை ஜெபிக்கிறதன் இனிமையையும் மகிமையையும் அறிந்திருக்கிறார்கள். ஐரோப்பாவிலே பெரிய மார்க்க சீர்திருத்தங்களை கொண்டு வந்த மார்ட்டின் லூத்தர் பல நாட்களாய் இரவும் பகலும் உபவாசித்துக் கொண்டே இருந்தார். அவர் உடல்நிலை சீர்குலைந்து மறுபடியும் தன்னுடைய ஆரோக்கியத்தை அடைவது சந்தேகம் என்ற நிலையை அடைந்தும் கூட உபவாசத்தை அவர் விட்டுவிடவில்லை. 14th century இத்தாலி தேசத்திலே செவனரோலா என்ற பத்தன் பெரிய எழுப்புதலை உண்டாக்கினார். அவருடைய பிரசங்கங்கள் எல்லாம் அக்கினி பொறியை போன்று ஜனங்களை தாக்கின. அவருடைய ஊழியத்தின் வெற்றிக்கு காரணம் அவருடைய உபவாச ஜெபந்தான். உபவாசம் இல்லாமல் அவர் பிரசங்க பீடத்திற்கு ஏறினதே இல்லை என்று சரித்திர ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். தேவ பிள்ளைகளே, இந்த தலைமுறையினரை கர்த்தரிடத்தில் கொண்டு வருவதற்கு உங்களுடைய உபவாச ஜெபத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உங்கள் நினைவுக்கு, இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார் மத்தேயு 17:21. ஆமென். வாழ்ந்த தேவ ஜனங்களே, இப்படியாக 24 மணி நேரங்களிலும் நீங்கள் கேட்டு மக்களை நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

இந்த கடைசி நாட்களிலே அக்கினி அபிஷேகம் நமக்கு இன்னும் அதிகமாய் தேவைப்படுகிறது. முச்சடி நடுவிலே அக்கினியை கண்ட மோசே வாழ்க்கை மாறியது. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க விடாமல் இஸ்ரவேல் ஜனங்களை கட்டி வைத்திருந்த இந்த பாரனின் ஆவி இன்றும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர விடாமல் உலகத்தின் காரியங்கள் மூலமாய்

0: உலகத்தை விட்டு திரும்புதல் என்ற தலைப்பின் கீழ் சகோதரன் ஜாக் பூனன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: Matthew's Gospel chapter 3.
2: மத்தேயு சுவிசேஷம் 3 அதிகாரம்.
1: One of the questions that many non-Christians ask when they become Christians is, why are there so many Christian churches?
2: அநேக கிறிஸ்தவர்களாதவர்கள் கிறிஸ்தவர்களான பிறகு அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி, ஏன் இத்தனை சபை பாடுபாடுகள் சபை பாடுபாடுகள் இருக்கிறது, எத்தனை சபை பிரிவுகள் இருக்கிறது என்று கேட்கிறார்கள்.
1: I mean, if there is only one Bible, why isn't there only one church?
2: ஒரே ஒரு வேதாகமம் தானே இருக்கிறது, பின்ன ஏன் ஒரே ஒரு சபை மட்டும் இல்லை, ஏன் இத்தனை பிரிவுகள் என்று கேட்கிறார்கள்.
1: Why do we have so many different denominations even among Protestants?
2: Protestantகள் மத்தியிலேயே ஏன் இத்தனை சபை பிரிவுகள் இருக்கிறது? ஆகவே இது ஒரு கேள்வியாகவே இருக்கிறது.
1: Because I don't know whether even Christians know the answer to that.
2: கிறிஸ்தவர்களுக்கு இவ்விதமான கேள்விக்கு பதில் இருக்கிறதா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை.
1: Because that could be a question that people ask us, why did you start a church in Tanjavur when there are so many other churches already here?
2: ஏற்கனவே பல சபைகள் தஞ்சாவூர்ல இருக்கும் பொழுது ஏன் இன்னொரு சபையை நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்றும் கேட்கலாம்.
1: I remember when we first came here for a conference many years ago.
2: அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு இங்கே வந்த பொழுது
1: we had many people from outside and we had a question time.
2: அந்த பப்ளிக் மீட்டிங்கில் வெளியிருந்து பலர் வந்திருந்தார்கள். அப்பொழுது ஒரு கேள்வி பதில் நேரம் இருந்தது.
1: And one of the questions they asked was this.
2: அப்படி அவர்கள் கேட்ட கேள்விகளிலே ஒன்று இதுதான்.
1: Have you come here to steal the sheep from other churches?
2: பிற சபைகளிலிருந்து ஆடுகளை திருடும்படியாய் இங்கே வந்திருக்கிறீர்களா என்று கேட்டார்கள்.
1: I said no.
2: இல்லை என்று சொன்னேன்.
1: We never want to steal any sheep.
2: எந்த ஆடுகளையும் நாங்கள் திருட விரும்பவில்லை என்று சொன்னோம்.
1: Some goats may come and they may become sheep after coming to our midst.
2: சில வெள்ளாடுகள் வரலாம், வந்து எங்களுக்கு மத்தியிலே சட்ட நாட்கள் இருந்த பிறகு அவர்கள் நல்ல ஆடுகளாக மாறலாம்.
1: But I said there's another way to look at it.
2: ஆனால் இதை பார்ப்பதற்கு இன்னொரு கோணத்திலே பார்க்கலாம் என்று சொன்னேன்.
1: Supposing there is some town where there are no colleges.
2: ஒரு ஊரிலே கல்லூரிகளே இல்லை என்று வைத்துக் கொள்வோம்.
1: Only schools.
2: அந்த ஊரிலே பள்ளிகள் மட்டுமே இருக்கிறது.
1: So people finish matriculation or something and that's it.
2: அந்த ஊரிலே பார்த்தால் படித்தவர்கள் எல்லாரும் 10ஆம் வகுப்பு கூட நின்று விட்டார்கள், அவ்வளவுதான்.
1: And they can't go anywhere else, so they finish with matriculation.
2: வேற எங்கேயும் அவர்களால் செல்ல முடியவில்லை, ஆகவே 10ஆம் வகுப்பு கூட தங்களுடைய படிப்பை நிறுத்திக் கொள்கிறார்கள்.
1: There may be 100 schools like that.
2: அதுபோல 100 பள்ளிகள் இருக்கலாம்.
1: So if somebody comes there and starts a college.
2: யாராவது ஒருவர் அப்படிப்பட்ட ஊரிலே வந்து ஒரு கல்லூரியை ஆரம்பிக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம்.
1: He's not stealing any students from the schools.
2: அவர் பள்ளியிலிருந்து எந்த மாணவர்களையும் திருடவில்லை.
1: He's only trying to help those who don't want to stop with matriculation but want to go higher.
2: 10ஆம் வகுப்போடு கூட என்னுடைய படிப்பை நிறுத்தி விட கூடாது, நான் இன்னும் மேற்படிப்புக்கு தொடர்ந்து செல்ல வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு அவர் அந்த கல்லூரியை ஆரம்பித்திருக்கிறார்.
1: So sometimes the planting of a new church is like that.
2: சில சமயத்திலே ஒரு புது சபையை ஸ்தாபிப்பதனுடைய நோக்கம் அப்படி இருக்கலாம்.
1: For example, in some place, there's no schools at all.
2: சில இடங்களிலே பார்த்தால் பள்ளிகளே இல்லாமல் இருக்கிறது.
1: So if somebody starts a nursery school,
2: அந்த இடத்திலே போய் பாலகர் பள்ளியை யாராவது ஆரம்பித்தால்,
1: that's like a village where no church is preaching about being born again.
2: அது எதற்கு ஒப்பாய் இருக்கிறது? மறுபடியும் பிறத்தலை குறித்து பிரசங்கிக்கக்கூடிய சபைகள் ஒன்றுமே இல்லாத ஒரு ஊரிலே ஆரம்பிப்பது போல இருக்கிறது.
1: There are many churches today that do not preach, you must be born again.
2: நீ மறுபடியும் பிறந்தாக வேண்டும் என்று பிரசங்கிக்காத சபைகள் பல பல இருக்கின்றன.
1: Many people think that if people believe in the Bible and go to some church, they must be born again.
2: ஏதோ வேதத்தை விசுவாசித்து விட்டு ஏதோ ஒரு சபைக்கு போனால் கண்டிப்பாக அவர்கள் மனம் திரும்பி இருக்கிறார்கள் என்று சிலர் எண்ணுகிறார்கள்.
1: The person who used the word born again

0: அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன், ஆவி நிறைவை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களும் கூட பயப்படுகிறார்கள்.
1: They are not servants of God.
0: அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள் அல்ல.
1: They fear men.
0: அவர்கள் மனிதர்களுக்கு பயப்படுகிறார்கள்.
1: They think if a man is a bishop and puts a cross around his neck, he must be born again.
0: ஒரு மனிதன் பிஷப்பாக இருந்து தன்னுடைய கழுத்திலே ஒரு பெரிய சிலுவையை தொங்கவிட்டிருந்தால் கண்டிப்பாக அவர் மறுபடியும் பிறந்திருக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்.
1: No, Jesus would come and say, you must be born again.
0: இயேசு வந்தால் என்ன சொல்லுவார்? நீ மறுபடியும் பிறக்க வேண்டும்.
1: Whoever we are, whether prostitutes or archbishops, you have to be born again.
0: நாம் யாராக இருந்தாலும் சரி, ஒருவேளை நீங்கள் ஆர்ச்பிஷப்பாக இருக்கலாம் அல்லது ஒரு வேசியாக இருக்கலாம், மறுபடியும் பிறக்க வேண்டும்.
1: Everybody is a sinner.
0: எல்லாரும் பாவிகள் தான்.
1: And so there are many churches unfortunately that do not preach you must be born again.
0: ஆகவே மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று பிரசங்கிக்காத அநேக சபைகள் துரதிஷ்டவசமாக இருக்கின்றன.
1: That is why 90% of Christians in India are not born again.
0: ஆகவே தான் இந்திய தேசத்திலே 90% கிறிஸ்தவர்கள் மறுபடியும் பிறக்காத கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள்.
1: So to start a nursery school is like starting a church that preaches you must be born again.
0: ஆகவே ஒரு பாலகர் பள்ளியை ஆரம்பிப்பது, ஒரு சபையை ஆரம்பிப்பது பாலகர் பள்ளியை ஆரம்பிப்பது போல, நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று பிரசங்கிப்பது.
1: But to be born again is not enough.
0: மறுபடியும் பிறந்தால் மட்டும் போதாது.
1: In the New Testament you don't read only about being born again.
0: புதிய ஏற்பாட்டிலே மறுபடியும் பிறத்தலை மட்டுமே குறித்து நீங்கள் வாசிப்பதில்லை.
1: You read about overcoming sin.
0: பாவத்தை மேற்கொள்ளதை குறித்து நாம் வாசிக்கிறோம்.
1: And even more than that.
0: அதை காட்டிலும் அதிகமாக நாம் வாசிக்கிறோம்.
1: So in a school, in a village where there's only nursery schools.
0: ஆகவே ஒரு கிராமத்திலே இப்பொழுது பாலகர் பள்ளி மட்டுமே இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம்.
1: Somebody may come and start a primary school.
0: யாராவது அங்கே வந்து ஆரம்ப பள்ளியை ஆரம்பிக்கலாம்.
1: He's not stealing students.
0: அவர் மாணவர்களை திருடுவதில்லை.
1: He wants to help those who want to go beyond primary nursery school to primary school.
0: பாலகர் பள்ளியை படித்து முடித்து அதற்கு மேலாக படிக்க வேண்டுமே என்று விரும்புகிற மாணவர்களுக்கு உதவி செய்யும்படியாக ஆரம்ப பள்ளி ஆரம்பிக்கிறார்.
1: If there is a village with primary school, somebody may come and start a secondary school.
0: ஆரம்ப பள்ளி மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு ஊரிலே யாராவது ஒருவர் வந்து மேல்நிலை பள்ளியை ஆரம்பிக்கலாம்.
1: But nobody complains about that.
0: அதை குறித்து யாரும் குறை சொல்லுவதில்லை.
1: Because they realize this is to help those who want to go higher.
0: யாரெல்லாம் மேலான படிப்புக்கு செல்கிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக தானே ஆரம்பிக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள்.
1: Now many people don't want to go higher.
0: ஆனால் அநேகர் மேல் படிப்புக்கு செல்ல விரும்புவதில்லை.
1: Some people say okay nursery school is enough, we can read and write, that's enough.
0: சிலர் என்ன நினைக்கிறார்கள், பாலகர் பள்ளிக்கு போனால் போதும், என்னுடைய பையனுக்கு எழுத படிக்க தெரிந்து விட்டது, அது போதும், இதுக்கு மேல் வேண்டாம் என்று சொல்கிறார்கள்.
1: Nobody is compelling anybody to join a primary school.
0: ஆகவே யாருமே இப்பொழுது ஆரம்ப பள்ளியில் உங்கள் பிள்ளைகளை சேர்க்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறதில்லை.
1: And like that whether secondary school somebody may start a college.
0: எப்படி மேல்நிலை பள்ளி இருக்கக்கூடிய இடங்களிலே யாராவது ஒருவர் வந்து கல்லூரி ஆரம்பிக்கலாம்.
1: And whether a college is somebody may start a post graduate college.
0: கல்லூரிகள் மட்டுமே இருக்கக்கூடிய இடங்களிலே யாராவது ஒருவர் வந்து முதுகலை பட்டம் வழங்கக்கூடிய கல்லூரி ஆரம்பிக்கலாம்.
1: But you know very well that nobody comes and compels your children saying you must go to high school or you must go to college.
0: ஒன்றை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், யாராவது உங்கள் வீட்டிலே வந்து உங்கள் பையன் கண்டிப்பாக மேல் படிப்பு படித்துத்தான் ஆக வேண்டும், கல்லூரி படிப்பு படித்தான் ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினார்களா, நிர்பந்தித்தார்களா?
1: All of us have freedom to study as much as we want.
0: நம் எல்லாருக்குமே எவ்வளவு தூரம் படிக்க வேண்டும் என்கிற ஒரு சுயாதீனம் நமக்கு இருக்கிறது.
1: Some people may say, oh, fourth standard is enough, that's enough for me.
0: சிலர் நான்காம் வகுப்பு படித்தால் போதும், எனக்கு அது போதும் என்று சொல்லி விடுகிறார்கள்.
1: Some people even after they finish college they say, no, I want to go higher.
0: கல்லூரி படிப்பை முடித்த சிலர் இன்னும் மேலாய் நான் படிக்க வேண்டும் என்று சொல்லி படித்துக் கொண்டே இருக்கிறார்கள்.
1: It's exactly the same in the Christian life.
0: கிறிஸ்தவ வாழ்க்கையும் இதே போலத்தான்.
1: The Christian life is like going to school.
0: கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு பள்ளிக்கு போவதை போல.
1: It's like a spiritual school.
0: அது ஒரு ஆவிக்குரிய பள்ளி.
1: Those who are not born again are like the multitudes of illiterate people in our country who cannot even read and write.
0: மறுபடி பிறக்காதவர்கள் அனைவரும் எப்படி இருக்கிறார்கள் தெரியுமா? யார் கோப்பா இருக்கிறார்கள்? நம்முடைய தேசத்திலே எழுத படிக்க தெரியாதவர்கள் கல்லாதவர்களைப் போலவே இருக்கிறார்கள்.
1: There are many millions of people in our country, particularly many older women who cannot even write their name.
0: நம்முடைய தேசத்திலே கோடிக்கணக்கான மக்கள் எழுத படிக்க தெரியாதவர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக வயது முதிர்ந்தவர்கள், அவர்கள் தங்களுடைய பெயரை கூட எழுத தெரியாது, கைநாட்டு தான் வைப்பார்கள்.
1: That's not their fault. Their parents did not teach them when they were small.
0: அது அவருடைய தவறு அல்ல. அவருடைய பெற்றோர்கள் இவர்கள் சிறுளா இருக்கும் பொழுது அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை.
1: So I'm not blaming them.
0: ஆகவே நான் அவர்களை குறை சொல்லுவதில்லை.
1: It's sad.
0: துக்கமா இருக்கிறது.
1: Think of your condition if you could not even write your name. What would be your condition today?
0: உங்களுடைய நிலைமை எண்ணி பாருங்கள். உங்களுக்கு எழுத கூட உங்களுடைய பெயரை கூட எழுத தெரியாது என்று சொன்னால் உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது?
1: You would not even be able to read the Bible.
0: உங்களுக்கு வேதத்தை கூட வாசிக்க முடியாது.
1: So that is a picture of those who are not born again.
0: ஆகவே மறுபடியும் பிறக்காதவருடைய காட்சி இப்படி தான் இருக்கிறது.
1: They are spiritually illiterate.
0: ஆவிக்குரிய ரீதியிலே அவர்கள் கல்வி அறிவில்லாதவர்கள், கல்லாதவர்கள்.
1: And then there are some who have joined a nursery school and learned to be born again.
0: ஒரு சிலர் ஆரம்ப பாலகர் பள்ளிக்கு சேர்ந்து மறுபடியும் பிறப்பது எப்படி என்பதை கற்று

0: கொண்டார்கள்.
1: They just learned bare minimum.
0: அவர்கள் குறைந்தபட்ச கல்வியே கற்றுக்கொண்டார்கள்.
1: How my sins can be forgiven?
0: என்னுடைய பாவங்கள் எப்படி மன்னிக்கப்பட முடியும்?
1: And how I can go to heaven?
0: எப்படி நான் பரலோகத்துக்கு போவது?
1: Now you would have thought that okay, you have learned that, now you can leave the school. Why you want to sit in the school if that's all you're learning?
0: இப்பொழுது எழுத படிக்க உங்களுக்கு தெரிந்து விட்டது, இனிமேல் பள்ளியில இருந்து என்ன கற்றுக்கொள்ள போகிறீர்கள்? பள்ளி படிப்பை அதோடு நிறுத்தி விடலாமே.
1: How many years do you stay in nursery school?
0: நீங்கள் பாலகர் பள்ளியிலே எவ்வளவு ஆண்டுகள் படிக்கிறீர்கள்?
1: But many believers are in churches which are like nursery school for 25 years.
0: அநேக விசுவாசிகள் ஆரம்ப பள்ளியை போலவே, பாலகர் பள்ளியை போலவே இருக்கக்கூடிய சபையிலே 25 ஆண்டுகளாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
1: Even after 25 years all that they know is you must be born again.
0: 25 ஆண்டுகள் கழித்தும் அவர்கள் அறிந்து கொண்டதெல்லாம் நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்பதுதான்.
1: And their only job is to get other people to join the nursery school.
0: அவருடைய ஒரே வேலை என்னவென்றால் மற்ற பிள்ளைகளும் பாலகர் பள்ளியிலே சேர வேண்டும்.
1: They themselves are not growing.
0: ஆனால் அவர்களாகவே ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவதில்லை.
1: Now you tell me how many of you would be happy if your children only studied up to kindergarten?
0: நீங்களே சொல்லுங்கள், உங்களுடைய பிள்ளை எல்கேஜி மட்டுமே படித்திருக்கிறது, எத்தனை பேருக்கு திருப்தியா இருக்கும் பிள்ளையுடைய படிப்பிலே?
1: No, you wouldn't be happy.
0: நீங்கள் அதை குறித்து சந்தோஷப்பட மாட்டீர்கள்.
1: Unless you're some poor laborer in a slum who's not bothered about the children's education.
0: சேரி பகுதியிலே தினக்கூலியில் வேலையிலே இருந்து படிப்பை குறித்து உங்களுக்கு தெரியவில்லை என்றால் நீங்கள் அப்படி செய்ய மாட்டீர்கள்.
1: But if a teacher does not know more than kindergarten, he cannot teach anything more than that to the students.
0: ஒரு ஆசிரியரே பாலகர் பள்ளியிலே உள்ள பாடங்கள் தான் தெரியும் என்று சொன்னால் அதற்கு மேலே பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது.
1: See, for example, a pastor or a preacher or an elder.
0: ஒரு பாஸ்டரோ ஒரு பிரசங்கியாரோ ஒரு மூப்பரோ.
1: If he doesn't know how to get victory over anger.
0: கோபத்தின் மேலே வெற்றி அடையாமல் இருந்தால், எப்படி வெற்றி அடைவது என்று தெரியாமல் இருந்தால்,
1: still lust with his eyes.
0: ஆனா இன்னுமாய் கண்களிலே இச்சித்துக் கொண்டிருக்கிறார் என்று வைத்துக்கொள்.
1: How can he teach anybody else about overcoming these things?
0: இவைகளை மேற்கொள்வதை பற்றி எப்படி அவர் போதிக்க முடியும்?
1: He can only tell people Jesus will forgive your sin.
0: இயேசு உங்கள் பாவங்களை மன்னிப்பார் என்று மட்டும்தான் சொல்வார்.
1: And he can keep collecting every month money just like the school you pay fees every month.
0: பள்ளியிலே மாதந்தோறும் பள்ளி கட்டணம் செலுத்துவது போல அந்த பாஸ்டர் மாதந்தோறும் கட்டணத்தை வசூலிப்பார்.
1: And like the teacher collects his salary, the pastor collects his salary.
0: எப்படி அந்த டீச்சர் சம்பளம் வாங்குகிறாரோ அதே போல பாஸ்டரும் சம்பளம் வாங்குகிறார்.
1: And keeps the students in the same class for 25 years.
0: ஆனால் 25 ஆண்டுகளாக பிள்ளைகளை அதே வகுப்பிலேயே வைத்து மேய்க்கிறார்.
1: None of you would send a child to a school which has only got kindergarten for 25 years.
0: ஒரு பாலகர் பள்ளியிலே LKG KG படிப்பு மட்டும் தான் இருக்குது. 20-25 ஆண்டுகள் படிப்பதற்கு யார் உங்கள் பிள்ளைகளை அனுப்புவீர்கள்?
1: So many Christians are sitting in such churches.
0: அநேக கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட சபையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
1: They never get free from the love of money.
0: ஒரு காலம் அவர்கள் பண ஆசையிலிருந்து விடுதலை பெறுவதில்லை.
1: They never get free from fighting and quarreling.
0: சண்டை போடுவதிலிருந்தும் பிணக்குகளிலிருந்தும் விடுதலை பெறுவதில்லை.
1: They never get free from jealousy.
0: பொறாமையிலிருந்து விடுதலை ஆவதில்லை.
1: They don't get free from anger.
0: கோபத்திலிருந்து விடுதலை இல்லை.
1: They still don't forgive other people.
0: இன்னுமாய் மற்றவர்களை மன்னிக்க முடியவில்லை.
1: What have they learned in the Christian life?
0: கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்னதான் கற்றுக்கொண்டார்கள்?
1: They are born again.
0: ஆனால் மறுபடியும் பிறந்திருக்கிறார்கள், இரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
1: But then if you live like that they even lose their salvation.
0: இப்படியே வாழ்ந்தால் ஒரு காலத்தில் தங்களுடைய இரட்சிப்பையும் கூட அவர்கள் இழந்து விடுவார்கள்.
1: So I remember that first meeting in Tanjavur.
0: ஆகவே தஞ்சாவூர் இல்லை நடந்த முதல் கூட்டத்திலே எனக்கு இந்த ஞாபகம் வருகிறது.
1: I said, we're not going to steal any sheep.
0: அவே நாங்கள் இங்கே எந்த ஆடுகளையும் திருடுவதற்கு நாங்கள் வரவில்லை என்று சொன்னோம்.
1: We're not trying to steal any students from any school.
0: எந்த ஒரு பள்ளியிலிருந்து மாணவர்களை நாங்கள் திருடிக்கொள்ள விரும்பவில்லை.
1: But we want to make a provision for those who want to go a little higher in the Christian life.
0: ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் சற்று மேலான நிலைக்கு வளர வேண்டுமே என்று வாஞ்சிக்கிறவர்களுக்கு நாங்கள் ஒரு காரியத்தை அங்கே வைக்க விரும்புகிறோம்.
1: Now 90% of people may not want to go higher, that's okay.
0: 90% மக்கள் மேல் வாழ்க்கைக்குள்ளாய் போவதற்கு விருப்பம் இல்லாம இருக்கலாம், அது பரவாயில்லை.
1: They are happy to live in the kindergarten all their lives, that's fine, we don't disturb them.
0: தங்கள் வாழ்க்கை முழுதுமாக LKG UKG படிப்பிலேயே படித்துக் கொண்டிருக்க விரும்புகிறார்கள், நல்லதுதான், அவர்களை நாங்கள் தொந்தரவு செய்ய விரும்பவில்லை.
1: We want to make a provision for those who want to go higher.
0: ஆனால் மேல் வாழ்க்கைக்குள்ளாய் கடந்து போக வேண்டுமே வளர வேண்டுமே என்று விரும்புகிறவர்களுக்கு ஒரு போக்கை நாங்கள் உண்டு பண்ண விரும்புகிறோம்.
1: Now that doesn't mean that everybody who sits in our church is going higher.
0: ஆகவே இப்படி சொன்ன உடனே இந்த சபையில உட்கார்ந்து கொண்டிருக்கிற எல்லாருமே மேலான வாழ்க்கைக்குள்ளே போய் கொண்டிருக்கிறாள் என்பதும் பொருள் அல்ல.
1: No, you can go and sit in a college for 25 years and fail every year.
0: நீங்கள் ஒரு கல்லூரியிலே போய் 25 ஆண்டுகள் உட்கார்ந்து ஒவ்வொரு வருஷம் ஃபெயில் ஆகி கொண்டே இருக்க முடியும்.
1: And there are students like that in our churches.
0: நம்முடைய சபையிலும் அப்படிப்பட்ட மக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள்.
1: They sit there
0: அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்.
1: They don't have any victory.
0: அவர்களுக்கு வெற்றி வாழ்க்கை இல்லை.
1: Their home life is not godly.
0: குடும்ப வாழ்க்கை தேவபக்தியுள்ள வாழ்க்கையா இல்லை.
1: They are like students who sit in a college and get zero in every subject every year.
0: ஒரு கல்லூரியிலே ஒரு மாணவன் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு பாடத்திலேயும் முட்டை மார்க் வாங்கிக் கொண்டே படித்துக் கொண்டிருப்பது போலவே இருக்கிறார்கள்.
1: They say we are going to college.
0: நாங்கள் கல்லூரிக்கு போகிறோம் என்று மார்தட்டி கொள்கிறார்கள்.
1: Maybe all right, but you are getting zero in every subject.
0: கல்லூரிக்கு போவது சரிதான், ஆனால் ஒவ்வொரு பாடத்திலேயும் பூஜ்ஜியம் மார்க் வாங்கிக் கொண்டிருக்கிறாயே.
1: So we can't glory that I belong to this particular church.
0: ஆகவே இந்த சபையை நான் சேர்ந்தவன் என்பதனாலே நீங்கள் மென்மை பாராட்ட முடியாது.
1: You can't glory that I'm going to this college.
0: இந்த கல்லூரிக்கு போகிறேன் என்பதனாலே நீங்கள் பெருமை பாராட்டிக் கொள்ள முடியாது.
1: What are your marks in each subject?
0: ஒவ்வொரு பாடத்திலேயும் எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கிறாய் காட்டு.
1: What are your marks in your married life?
0: உன்னுடைய திருமண வாழ்க்கை என்ற பாடத்திலே எவ்வளவு மார்க்குகள் வாங்கியிருக்கிறீர்கள்?
1: How many marks are you getting in your thought life?
0: உன்னுடைய சிந்தை வாழ்க்கை என்கிற பாடத்திலே எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கிறீர்கள்?
1: How many marks are you getting in your words, your speech life?
0: உங்களுடைய வார்த்தை பேசுகிற அந்த பாடத்திலே எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கிறீர்கள்?
1: These are the tests.
0: இவைகள் தான் சோதனை.
1: I believe that the devil has done a tremendous work in making Christians live at a very low standard.
0: கிறிஸ்தவர்கள் மிகவும் குறைந்த தாழ்ந்த தரத்திலேயே வாழும்படிக்கு கிரியை செய்து வெற்றியும் பெற்றுவிட்டான் என்று நான்
1: நினைக்கிறேன். Most Christians are happy if I can go to heaven when I die.
0: அநேக கிறிஸ்தவர்கள் எதனாலே சந்தோஷம் கொள்கிறார்கள் தெரியுமா? செத்தால் பரலோகம் போய்விடுவேன் என்பதிலே அவர் திருப்தி கொள்கிறார்கள்.
1: I think they are the most ungrateful people on the face of the earth.
0: இந்த பூமியின் பரப்பிலே மிகவும் நன்றி கெட்ட மக்கள் இவர்கள் தான் என்று நான் சொல்லுவேன்.
1: The most ungrateful.
0: மிகவும் நன்றி கெட்டவர்கள்.
1: Why?
0: ஏன்?
1: Because Jesus came and gave everything to die for them, to save them from their sin.
0: இயேசு இந்த பூமிக்கு வந்து அவர்களுக்காக தன்னையே பலியாக கொடுத்தார். அவர்களை ரட்சித்து அவர்கள் மேலான வாழ்க்கை பெற வேண்டும் என்று.
1: Not to forgive their sins only.
0: அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக மட்டும் இயேசு மரிக்கவில்லை.
1: But to save them from their sin.
0: அவர்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கும்படியாக.
1: And here they are not saved from their sin, but they sit.
0: ஆனால் இங்கேயோ அவர்கள் தங்களுடைய பாவங்களிலிருந்து விடுதலை பெறவில்லை, ஆனாலும் சந்தோஷமாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
1: Now if your sins are forgiven,
0: உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது,
1: and you are not eagerly battling and striving and praying for overcoming every sin in your life.
0: உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாவத்தையும் மேற்கொள்ள வேண்டுமே என்பதற்காக ஒரு தாகமோ வாஞ்சையோ அவாவோ இல்லாமல் இருக்கிறீர்கள்.
1: I don't care which church you go to.
0: நீங்கள் எந்த சபைக்கு போறீர்கள் என்பதை குறித்து எனக்கு கவலை இல்லை.
1: I don't care if you're a part of Christian Fellowship Church.
0: நீங்கள் கிறிஸ்தவ ஐக்கிய சபையிலே ஒரு பங்காக இருந்தாலும் அதுவும் எனக்கு கவலை இல்லை.
1: You are a thoroughly ungrateful person.
0: நீங்கள் முற்றிலுமாக நன்றி கெட்டவர்களாக இருக்கிறீர்கள்.
1: Because Jesus paid such a price to save you from your sinful life.
0: உங்களுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து உங்களை இரட்சிக்கும்படியாக மீட்கும்படியாக எவ்வளவோ விலை கிரயத்தை செலுத்தினாரே.
1: You're not bothered about it.
0: ஆனால் நீங்களும் அதை குறித்து அக்கறையற்றவராய் இருக்கிறீர்கள்.
1: That is like some student whose father is paying 10 lakhs to get him admission in some good college.
0: ஒரு தகப்பனார் தன்னுடைய மகனுக்கு நல்ல கல்லூரியிலே எப்படியாவது இடம் கிடைக்க வேண்டும் என்று 10 லட்சம் ரூபாய் செலவு செய்து கட்டணம் கட்டியிருக்கிறார். 10 லட்சம் ரூபாய்.
1: He can build 2 houses with that sum.
0: அந்த 10 லட்சம் ரூபாயை வைத்து இரண்டு வீட்டையே கட்டிவிடலாம்.
1: But he wants to give his child a good education, put him in a good college.
0: எப்படியாவது தன்னுடைய பையனுக்கு நல்ல படிப்பு வேண்டும் என்று சொல்லி நல்ல கல்லூரியிலே பணம் செலவழித்து சேர்த்து விடுகிறார்.
1: And that child is just fooling around, playing the fool and getting zero in all the subjects.
0: ஆனால் அவனோ கல்லூரியிலே ஆட்டம் பாட்டம் போட்டுக்கொண்டு படிக்காதபடி முட்டை மார்க் வாங்கிக் கொண்டிருக்கிறான்.
1: That is the picture of believers who are not seeking eagerly for a life of overcoming all sin in their life.
0: தங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு பாவத்தை மேற்கொள்ள வேண்டுமே என்று வாஞ்சியோடு தேடாத ஒவ்வொரு விசுவாசியின் நிலைமையும் இப்படி தான் இருக்கிறது.
1: How happy would you be if your children got zero in school?
0: உங்களுடைய பிள்ளை பள்ளியிலே முட்டை மார்க் வாங்கிக் கொண்டிருந்தால் நீங்கள் எவ்வளவு சந்தோஷமாக இருப்பீர்கள்?
1: Well, you'd be very unhappy.
0: மிகவும் துக்கமாக இருப்பீர்கள்.
1: You'd be very disturbed.
0: மிகவும் சலனம் அடைவீர்கள்.
1: Well, I want to tell you, God is very disturbed about you.
0: நான் உங்களை குறித்து சொல்கிறேன், தேவன் உங்களை குறித்து சலனம் அடைந்திருக்கிறார்.
1: Let me show you first of all Matthew chapter 1.
0: மத்தேயு 1 அதிகாரத்திலே நான் உங்களுக்கு ஒன்றை காண்பிக்கிறேன்.
1: Where we see the meaning of the name Jesus.
0: இயேசு என்ற பெயருக்குள்ள அர்த்தத்தை நாம் இங்கே பார்க்கிறோம்.
1: This is the first time in the Bible that you read the word Jesus.
0: இயேசு என்கிற வார்த்தையை முதல் முறையாக வாசிக்கக்கூடிய இடம் இதுதான்.
1: It never comes before that.
0: இதற்கு முன்பாக அது வருவதில்லை.
1: This is the first time.
0: இதுதான் முதல் முறையாக வருகிறது.
1: The first time it comes in Matthew 1:21.
0: மத்தேயு 1 அதிகாரம் 21 வசனத்திலே முதல் முறையாக இயேசு என்ற பெயர் வருகிறது.
1: We are also given the meaning of that name.
0: அந்த பெயருக்கு அர்த்தமும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
1: It says here.
0: இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
1: You shall call his, this is the angel Gabriel telling Joseph.
0: காபிரியேல் யோசேப்புக்கு சொல்கிறார்.
1: You shall call his name Jesus.
0: அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக.
1: Because
0: ஏனெனில்
1: he will save his people from their sins.
0: அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார்.
1: What does it say?
0: என்ன சொல்லப்பட்டிருக்கிறது?
1: Not he will forgive their sins.
0: அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பார் என்றல்ல.
1: Of course he will forgive their sins.
0: அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பார்.
1: but he will also save them from their sin.
0: அவர்களுடைய பாவங்களிலிருந்து அவர்களை இரட்சிப்பார்.
1: That means he will not only forgive your anger but he will save you from your anger.
0: உங்களுடைய கோபத்தை நீங்கள் கோபப்பட்டீர்களே அதை மன்னிப்பது மட்டுமல்ல உங்களுடைய கோபத்திலிருந்து உங்களை விலக்கி காப்பார்.
1: He will not only forgive your lusting, he will save you from your lusting.
0: நீங்கள் இச்சையிலிருந்து இச்சையோடு பார்க்கக்கூடிய அந்த பாவத்தை மன்னிப்பது மட்டுமல்ல அந்த இச்சையோடு பார்க்கிற பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குவார்.
1: He will not only forgive you for your jealousy, he will save you from your jealousy.
0: உங்களுடைய பொறாமையை மன்னிப்பது மட்டுமல்ல பொறாமையிலிருந்து உங்களை இரட்சிப்பார் விடுதலை ஆக்குவார்.
1: He will not only forgive you for having a miserable family life, he'll save you from it.
0: ஒரு துக்ககரமான குடும்ப வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அதை அவர் மன்னிப்பது மட்டுமல்ல அதிலிருந்து விடுதலையும் ஆக்குவார்.
1: That is the meaning of the name Jesus.
0: இதற்கு தான் இயேசு என்ற பெயர். அதனுடைய அர்த்தம் இதுதான்.
1: Some of you never knew the meaning of the name Jesus till
0: ஒருவேளை இன்றைய வரை உங்களிலே ஒரு சிலருக்கு இயேசு என்ற பெயருக்கு அர்த்தமே தெரியாமல் இருந்திருக்கலாம்.
1: Why was he called Jesus?
0: ஏன் அவருக்கு இயேசு என்று அழைக்கப்படுகிறார்?
1: One who saves people from their sin.
0: தங்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிக்கிறவர் விடுதலையாக்குகிறவர்.
1: You know, when we pray in the name of Jesus.
0: நாம் ஜெபிக்கும் பொழுது இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே என்று கேட்கிறோம்.
1: What is the meaning of that?
0: அவருடைய பெயர் என்ன?
1: For many people,
0: அநேகருக்கு
1: in the name of Jesus means it's time to say amen.
0: இயேசுவின் நாமத்தில் பிதாவே என்று சொன்னால் நல்லவேளை ஜெபம் முடிந்தது என்று எண்ணுகிறார்கள்.
1: That's not the meaning of it.
0: ஜெபம் முடிவுக்கு வருவதுதான் அதனுடைய பொருள் அல்ல.
1: No, in the name of Jesus means
0: இயேசுவின் நாமத்தில் என்று கேட்கும் பொழுது
1: in the name of someone who came to save me from all my sins.
0: என்னுடைய எல்லா பாவங்களிலிருந்தும் என்னை நீக்கி விடுதலையாக்கக்கூடிய ஒருவருடைய பெயரிலே கேட்கிறேன் என்ற அர்த்தம்.
1: Father,
0: பிதாவே,
1: I am praying in the name of someone who came to save me from all my sins.
0: என்னை என்னுடைய எல்லா பாவங்களிலிருந்தும் விடுதலையாக்கி என்னை இரட்சிக்க வந்தவருடைய பெயரினாலே கேட்கிறேன்.
1: So what should I be the first thing I ask the Father for?
0: ஆகவே பிதாவினிடத்தில் நான் முதலாவது எதை கேட்கிறேன்?
1: Before I ask for healing and money and other things.
0: சுகமும் பணமும் மற்ற காரியங்களை கேட்பதற்கு
1: பாக்கிலும் முதலாவதாக save me from all my sin. என்னுடைய
0: எல்லா பாவங்களிலிருந்தும் என்னை இரட்சியும்.
1: Because I am praying in the name of Jesus, which means one who came to save me from all my sin.
0: நான் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். அதனுடைய பொருள் என்னவென்றால் என்னை பாவங்களிலிருந்து விடுதலையாக்குகிறவருடைய பெயரிலே ஜெபிக்கிறேன்.
1: Now then the question comes.
0: இப்பொழுது அடுத்த கேள்வி வருகிறது.
1: Say, can we live such a life on earth?
0: இந்த பூமியிலே அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ முடியுமா?
1: That depends on only one thing.
0: அது ஒரு காரியத்தை பொறுத்து இருக்கிறது.
1: Whether you believe the Bible or whether you believe the devil.
0: நீங்கள் வேதத்தை நம்புகிறீர்களா அல்லது பிசாசை நம்புகிறீர்களா என்பதை பொறுத்து இருக்கிறது.
1: The devil says it is impossible as long as you live on this earth to overcome sin.
0: இந்த பூமியிலே வாழும் பரியந்தமும் பாவத்தை மேற்கொள்வது என்பது கூடாத காரியம் என்று பிசாசு சொல்கிறான்.
1: But the Bible says in Romans 6:14 if you come under grace sin will not rule over you.
0: ஆனால் ரோமர் 6:14 இலே நாம் என்ன வாசிக்கிறோம்? நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருந்தால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது.
1: Why do we have this title for the conference, a heavenly life on earth?
0: மண்ணுலகிலே விண்ணக வாழ்வு என்கிற ஒரு கருப்பொருளை ஏன் நாம் இந்த கான்ஃபரன்ஸ்க்கு கொடுத்திருக்கிறோம்?
1: Everybody lives on this earth in an earthly way.
0: ஒவ்வொருவரும் இந்த பூமியிலே பூமிக்குரிய வாழ்க்கை மண்ணுக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
1: True Christianity is to live on this earth in a heavenly way.
0: மெய்யான கிறிஸ்தவம் என்பது இந்த மண்ணுலகிலே விண்ணக வாழ்வை வாழ்வதுதான்.
1: That was not possible in the Old Testament.
0: பழைய ஏற்பாட்டு காலத்திலே அது சாத்தியமில்லாத ஒரு காரியமாக இருந்தது.
1: The Old Testament, the Israelites did not live in a heavenly way.
0: பழைய ஏற்பாட்டு காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் பரத்துக்குரிய வாழ்க்கையை வாழவில்லை.
1: There are many proofs of that.
0: அதற்கு அநேக நிரூபணங்களை பார்க்கலாம்.
1: All the Israelites were interested in making money.
0: எல்லா இஸ்ரேல் ஜனங்களுமே பணம் சம்பாதிப்பதிலே விருப்பமுள்ளவர்களாக இருந்தார்கள்.
1: It is a mark of earthly minded people.
0: அதுதான் பூமிக்குரிய சிந்தை கொண்ட மக்களுடைய அடையாளமாக இருக்கிறது.
1: They were happy when their earthly riches abounded.
0: அவருடைய பூமிக்குரிய ஐஸ்வர்யம் பெருகும் பொழுது அவர்கள் சந்தோஷமுள்ளவர்களாக இருந்தார்கள்.
1: That is a mark of all earthly minded people.
0: இதுதான் பூமிக்குரிய சிந்தை கொண்ட எல்லா மக்களுடைய அடையாளமாக இருக்கிறது.
1: Another thing.
0: இன்னொரு காரியம்.
1: The Israelites were always fighting with earthly enemies.
0: இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுதே பூமிக்குரிய சத்துருக்களோடு கூட சண்டை போட்டு கொண்டே இருந்தார்கள்.
1: They were fighting the Philistines.
0: பிலிஸ்தீரோடு சண்டை.
1: Canaanites.
0: கானானியரோடு சண்டை.
1: Midianites.
0: மீதியானியரோடு சண்டை.
1: So many people.
0: அநேகர் மக்களோடு கூட
1: சண்டை. Always earthly people.
0: எப்பொழுதே பூமிக்குரிய மக்கள்தான்.
1: They never fought against their own sin.
0: தங்களுடைய சொந்த பாவத்துக்கு விரோதமாக அவர்கள் போராடவில்லை.
1: They never fought against the devil or demons.
0: பிசாசோடு அசுத்தாவிகளோடு அவர்கள் போராட்டம் பண்ணவில்லை.
1: They were always human beings.
0: எப்பொழுதே மனுஷரோடு கூட போராடி கொண்டிருந்தார்கள்.
1: And that is another mark of an earthly life.
0: பூமிக்குரிய வாழ்க்கையின் இன்னொரு அடையாளமாக இது காணப்படுகிறது.
1: Earthly minded people will fight always against other earthly people.
0: பூமிக்குரிய சிந்தை கொண்ட மக்கள் எப்பொழுதே பூமிக்குரிய மக்களோடு கூடவே போராட்டம் பண்ணி கொண்டிருப்பார்கள்.
1: If you fight with other human beings,
0: மற்ற மனுஷனோடு கூட நீங்கள் போராடி கொண்டிருப்பீர்களானால்
1: it doesn't matter which church you go to
0: நீங்கள் எந்த சபைக்கு போய் கொண்டிருக்கீர்களோ அது ஒரு பொருட்டல்ல
1: you are 100% an earthly minded person
0: நூற்றுக்கு 100 நீங்கள் பூமிக்குரிய சிந்தை கொண்ட ஒரு நபர்
1: in heaven
0: பரலோகத்திலே
1: they only fight against the devil
0: பிசாசோடு கூட தான் போராடுகிறார்
1: no angel fights against another angel in heaven
0: எந்த ஒரு தூதனும் வேறொரு தூதனோடு கூட பரலோகத்திலே சண்டை போடுவதில்லை
1: see revelation chapter 12
0: வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரம்
1: it says there was war in heaven verse 7
0: பரலோகத்திலே ஒரு வானத்திலே ஒரு யுத்தம் உண்டாயிற்று என்று வாசிக்கிறோம் 7 வசனம்
1: can there be war in heaven
0: வானத்திலே யுத்தம் உண்டாக முடியுமா
1: yes
0: ஆம்
1: revelation 12:7
0: வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரம் 7 வசனம்
1: but the war is not with one angel versus another angel
0: ஆனால் அங்கே உள்ள யுத்தமானது ஒரு தூதனுக்கும் இன்னொரு தூதனுக்கும் உள்ள யுத்தம் அல்ல
1: is the angels waging war against the devil the dragon
0: அங்கே உள்ள தூதர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த வலு சர்ப்பத்தோட பிசாசோட யுத்தம் பண்ணுகிறார்கள்
1: in heaven the war is angels versus the demons
0: பரலோகத்திலே உள்ள யுத்தமானது தூதர்களுக்கும் பிசாசுகளுக்கும்
1: How do you know whether a church is a heavenly church or an earthly church?
0: ஒரு சபையானது பரத்துக்குரிய சபையா அல்லது இந்த பூமிக்குரிய சபையா என்பதை எப்படி அறிந்து கொள்ளலாம்?
1: In an earthly church, the elders are fighting with each other.
0: பூமிக்குரிய சபையிலே மூப்பர்கள் ஒருவரோடு சண்டை போட்டு கொண்டிருப்பார்கள்.
1: And the brothers and sisters are fighting with each other.
0: சகோதர சகோதரிகள் ஒருவருக்கொரு சண்டை போட்டு
1: கொண்டிருப்பார்கள். And the husband and wife are fighting with each other.
0: புருஷனும் மனைவியும் சண்டை போட்டு கொண்டிருப்பார்கள்.
1: That is exactly like all the other earthly religions and families on the face of the earth
0: yaar kopa irukkrargal bhoomile kaanapadugira matra ella kudumbangal ulaga pragaram nambargal ivargalai polave than irukkrargal
1: and that's how it was with the israelites
0: ipdi than israel makkal edathile irundathu
1: there were three leaders from a family in israel
0: israel desathile moonru thalaivargal irundargal
1: from one family
0: oru kudumbathil irundhu moonru thalaivar
1: moses
0: aaron
1: and miriam was the leader of the women
0: மீரியாம் ஸ்திரீகளுக்கு தலைவியாய் இருந்தார்
1: they were all from one family
0: அவர்கள் எல்லாரும் ஒரே குடும்பத்திலிருந்து வந்தவர்கள்
1: but aaron and miriam were criticizing moses
0: ஆனால் ஆரோனும் மீரியாமும் மோசேயை குறை சொல்லிக் கொண்டிருந்தார்கள்
1: that's in numbers chapter 12 you read it
0: அது என்னாகும் 12 அதிகாரத்திலே வாசிக்கிறோம்
1: that is how it was in the old testament
0: அது புதிய பழைய ஏற்பாட்டு காலம்
1: if you have two or three elders they'll fight with each other
0: மூன்று மூப்பர்கள் நான்கு மூப்பர்கள் இருந்தால் ஒருவரோடு ஒருவர் சண்டை போட்டுக் கொண்டிருப்பார்கள்
1: That is the mark of an earthly church.
0: இதுதான் பூமிக்குரிய சபையின் அடையாளம்.
1: That is the mark of earthly minded elders.
0: இது பூமிக்குரிய சிந்தை கொண்ட மூப்பர்களுடைய அடையாளம்.
1: They can't get along with each other.
0: அவர்கள் ஒருவரோடொருவர் ஒத்துப் போவதில்லை.
1: That's the mark of earthly minded husband and wife.
0: அதான் பூமிக்குரிய சிந்தை கொண்ட புருஷன் மனைவி.
1: They can't get along with each other.
0: ஒருவரோடொருவர் ஒத்துப் போக மாட்டார்கள்.
1: So there'll be conflict and fight.
0: எப்பொழுது பார்த்தாலும் சண்டைகளும் பிணக்குகளும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும்.
1: They will come to the church and sing about Jesus.
0: ஆனால் சபைக்கு வந்து இயேசுவை குறித்து பாடுவார்கள்.
1: One who can save them from all sin
0: ella paavangalindu meetka vallavarey mai thidikkrom endru paaduvargal
1: but there is no salvation from sin in their home
0: anal thangale kudumbathile paavathilirundu vidudalai illai rakshippillai
1: or in their church
0: avaru sabayile vidudalai illai
1: it's only songs
0: paadalgal mattum than
1: they are singing lies to god
0: avargal devanudile poiyai paadugirargal
1: in the mark of a heavenly church
0: paralogathinudaiya sabai nadayalam
1: they fight against the devil
0: avargal pisasodu kuda poraadugirargal
1: not against each other
0: the orororu poraaduvudalai
1: the mark of a heavenly home
0: பரத்துக்குரிய குடும்பத்தின் அடையாளம்
1: they don't fight against each other husband and wife
0: புருஷனும் மனைவியும் சண்டை போடுவதில்லை
1: they fight against the devil
0: பிசாசுக்கு விரோதமாய் சண்டை போடுகிறார்கள்
1: because they know that all the confusion in the home is brought by the devil
0: ஏனென்று சொன்னால் குடும்பத்திலே வரக்கூடிய எல்லா குழப்பங்களுக்கும் காரணம் பிசாசு என்பதை அறிந்திருக்கிறார்கள்
1: now you may think all the problems in your home are caused by your wife
0: நீங்கள் வேண்டுமானால் என்னுடைய குடும்பத்திலே உள்ள அனைத்து குழப்பங்களுக்கும் என்னுடைய மனைவிதான் காரணம் என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம்
1: I'll tell you why you think like that
0: ஏன் நீங்கள் அப்படி எண்ணுகிறீர்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லட்டும்
1: because you're a foolish husband
0: நீங்கள் ஒரு புத்தியீனமான கணவனாய் அப்படினாலே
1: or your sisters may think all the problem in your house is caused
0: சகோதரிகளே
1: by your husband
0: நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம் என்னுடைய குடும்பத்தில் உள்ள எல்லா குழப்பத்துக்கும் காரணம் எங்க வீட்டுக்காரர் தான் என்று
1: I'll tell you why you think like that.
0: ஏன் நீங்கள் அப்படி எண்ணுகிறீர்கள் என்று உங்களுக்கு சொல்லட்டும்.
1: Because you're a foolish wife.
0: நீங்கள் புத்தியீனமான மனைவியாக இருக்கிறீர்கள்.
1: A wise husband or wife
0: ஒரு புத்தியுள்ள கணவனோ புத்தியுள்ள மனைவியோ
1: will recognize
0: என்ன கண்டு அடையாளம் கண்டு கொள்வார்கள்.
1: All the problems in my home are caused by the devil.
0: என்னுடைய குடும்பத்திலே ஏற்படுகிற அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் பிசாசு என்பதை அறிந்து கொள்வார்கள்
1: not my husband or my wife or even my children
0: என்னுடைய கணவனோ என்னுடைய மனைவியோ என்னுடைய பிள்ளைகளோ கூட இல்லை
1: so what's he is fighting with them
0: ஆகவே அவரோடு கூட சண்டை போடுறது என்ன பிரயோஜனம்
1: I mean, the enemy is over here why fight with somebody here
0: சத்துரு இங்கே நிக்கிறான் இங்கே ஒரு ஆளோடு கூட ஏன் சண்டை போடுகிறீர்கள்
1: the enemy is that side brother fight the enemy
0: சகோதரனே சத்துரு அந்த பக்கம் இருக்கிறார்
1: have you heard of any army where the soldiers are fighting with each other
0: ஏதாவது ஒரு பட்டாளத்திலே போர் வீரர்கள் தங்களுக்குள்ளேயே சண்டை போடுறதை பார்த்திருக்கிறீர்களா
1: Suppose the Indian army goes to fight against Pakistan
0: இந்திய படை பாகிஸ்தானோடு கூட சண்டை போட போகிறது
1: என்று வைத்துக் கொள்ளுங்கள். Indian army soldiers are all fighting with each other.
0: இந்திய படையில் உள்ள படைவீரர்கள் ஒருவருக்கு சண்டை போட்டுக்கொண்டே இருந்தால் என்ன
1: நடக்கும்? Yeah, the enemy will be very happy.
0: சத்துருக்கு சந்தோஷம் தான்.
1: So that's how the devil is very happy when he sees Christians all fighting with each other.
0: இதே போல தான் கிறிஸ்தவர்கள் ஒருவருக்கு ஒரு சண்டை போட்டு கொண்டிருக்கும் பொழுது சாத்தான் ரொம்ப சந்தோஷப்படுகிறான்.
1: Many years ago,
0: அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக,
1: the Lord told me,
0: ஆண்டவர் என்னிடம் சொன்னார்,
1: if you want to fight the devil, you got to stop fighting with human beings.
0: பிசாசோடு கூட நீ சண்டை போட வேண்டுமானால் மனுஷரோடு கூட சண்டை போடுவதை நிறுத்து என்று சொன்னார்.
1: That is one of the first steps to begin a heavenly life on earth.
0: பூமியிலேயே பரத்துக்குரிய வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கு இதுதான் முதல் படி.
1: See, overcoming lust of the eyes is a very difficult thing. It can take many years.
0: கண்களின் இச்சையை மேற்கொள்வது என்பது கடினமான காரியம். அதற்கு அநேக ஆண்டுகள் ஆகலாம்.
1: Overcoming anger is a difficult thing. It can take many years.
0: கோபத்தை மேற்கொள்வது என்பதும் கடினமான காரியம். அநேக ஆண்டுகள் பிடிக்கும்.
1: Overcoming the love of money can take many years.
0: பண ஆசையை மேற்கொள்வது என்பதும் அநேக ஆண்டுகள் பிடிக்கும்.
1: But to stop fighting with other human beings, you can stop today.
0: ஆனால் மற்ற மனிதர்களோடு கூட சண்டை போடுவதை இன்றைக்கே நீங்கள் நிறுத்தி விடலாமே.
1: If you want,
0: நிறுத்த வேண்டும் என்று விரும்பினால்,
1: you can take a decision today that I'll never again fight with my husband or wife.
0: இனிமேலும் நான் என்னுடைய கணவனோடோ மனைவியோடோ சண்டை போடவே மாட்டேன் என்ற தீர்மானத்தை இன்றைக்கே நீங்கள் எடுக்கலாமே.
1: If they come to fight, I won't fight.
0: அவர்கள் சண்டை போட வந்தால் நான் சண்டை போட மாட்டேன்.
1: Either of you can take the decision, husband or wife.
0: கணவனோ மனைவியோ ரெண்டு பேர்ல யார் வேண்டுமானாலும் இந்த தீர்மானத்தை எடுக்கலாம்.
1: So you need two hands to make a noise.
0: ஒரு சத்தம் வர வேண்டும் என்று சொன்னால் ரெண்டு கைகள் வேண்டும்.
1: You know that.
0: உங்களுக்கு தெரியும்.
1: You ever tried making noise with one hand?
0: ஒரு கையை எடுத்துக்கொண்டு ஒரு கையை மட்டும் வைத்து இப்படி ஆட்டினால் சத்தம் வருமா?
1: If the other hand refuses to cooperate, there's no sound.
0: மற்ற கையானது ஒத்துழைப்பதற்கு மறுத்து விட்டால் அங்கே சத்தம் வராது.
1: So when one person in your home wants to fight,
0: ஆகவே உங்கள் வீட்டிலே ஒரு நபர் மட்டும் சண்டை போட வேண்டும் என்று விரும்பினால்,
1: the other person says no, I won't fight.
0: மற்ற நபர் நான் சண்டை போட மாட்டேன் என்று பின்வாங்கி கொண்டால்,
1: no matter how much the other person tries, there will be no fight.
0: மற்ற நபர் எவ்வளவுதான் போராடி பிரயாசப்பட்டாலும் அங்கே சண்டையே வராது.
1: So don't blame the other person.
0: ஆகவே மற்ற நபரை குறை சொல்ல வேண்டாம்.
1: Don't say that person wants to always fight.
0: இந்த நபர் எப்பொழுதுமே சண்டை போட விரும்புகிறாரே என்று சொல்ல வேண்டாம்.
1: It's because you also cooperate that the fight comes.
0: நீங்களும் ஒத்துழைக்கிறபடினாலதான் அங்கே சண்டை ஏற்படுகிறது.
1: We like to blame other people.
0: நமக்கு என்ன விருப்பம் தெரியுமா? மற்றவளை குறை சொல்வது நமக்கு அவ்வளவு விருப்பம்.
1: I believe nobody can have a fight with me because I refuse to fight.
0: நான் சண்டை போட மறுப்பதனால யாருமே என்னோடு கூட சண்டை போடவே முடியாது.
1: They can't even fight on a doctrine.
0: உபதேச விஷயத்திலே கூட என்னோடு கூட சண்டை போட முடியாது.
1: A lot of people say you are preaching false doctrine, brother Zach.
0: Brother Zach அவர்களே நீங்கள் கள்ள உபதேசத்தை பிரசங்கிக்கிறீர்கள் என்று அநேகர் சொல்கிறார்கள்.
1: So I say okay, I'll explain to you what I teach.
0: சரி, நான் என்ன போதிக்கிறேனோ அதை உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன்
1: என்று சொல்கிறேன். From scripture.
0: நான் வேதத்திலிருந்து அதை உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறேன்.
1: Not my word, scripture.
0: என்னுடைய வார்த்தைகள் இல்லை, வேத வசனத்தை வைத்து உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
1: But when they find that it is in scripture,
0: அந்த வசனம் அந்த வேதத்திலே இருப்பதை பார்த்த உடனே,
1: then they get angry.
0: உடனே அவங்களுக்கு என்ன வருகிறது? கோபம்.
1: Then I stop discussing.
0: உடனே நான் அவளோடு கூட பேசுவதை நான் நிறுத்தி விடுகிறேன்.
1: Because I see these people are not interested in the truth.
0: ஏனென்றால் இவர்களுக்கு சத்தியத்தில் விருப்பம் இல்லை என்பதை அறிந்து கொள்கிறேன். ஒரு வாக்குவாதத்திலே ஜெயிக்க வேண்டும் என்கிற விருப்பம் மட்டுமே அவர்களுக்கு இருக்கிறது.
1: Then I say okay, let's stop reading studying the Bible, let's talk about something else.
0: இப்பொழுது நாம் வேதத்தை பற்றி பேசுவதை நிறுத்திடுவோம், வேற ஏதாவது நாம் பத்தி பேசுவோம்.
1: Say, well, it's good the Congress won the elections, we can talk
0: Congress
1: about that.
0: காங்கிரஸ் கட்சி இந்த அரசியல்ல ஜெயிச்சது அது நல்லதல்லவா?
1: In that you agree, right?
0: அதையில ஒத்துக்கொள்கிறீங்களா?
1: Let's talk about something we agree on.
0: சோ இப்போ நான் ஒத்துக்கொள்கிற அரசியலோ மற்ற காரியங்களை குறித்து நான் பேசலாம்.
1: Some cricket match.
0: அல்லது கிரிக்கெட் விளையாட்டு.
1: India won the match. Don't you agree on that? That's a good thing.
0: இந்தியா ஜெயிச்சது நல்லதல்லவா என்று அதை குறித்து நான் பேசலாமா?
1: Why do I change the subject?
0: ஏன் நான் அப்படியே என்னுடைய பாடத்தை மாற்றி விடுகிறேன்?
1: I see he's getting angry that he doesn't have any explanation for the doctrine I show him.
0: நான் அவருக்கு விளக்கி காண்பிக்க கூடிய வேத வசனத்துக்கோ உபதேசத்துக்கோ அவர் ஏற்றுக்கொள்வதற்கு மனம் இல்லை. ஆகவே அவருக்கு கோபம் வந்து விடுகிறது.
1: I don't want to fight with anybody.
0: நான் அவரோடு கூட சண்டை போட யாரோடும் சண்டை போட விரும்புவதில்லை.
1: Dear brothers and sisters,
0: அருமையான சகோதர சகோதரிகளே,
1: that's why sometimes you read in the Bible Jesus never answered some people.
0: ஆகவே தான் சிலர் கேள்வி கேட்கும் பொழுது இயேசு பதிலே சொல்லாமல் இருந்தார் என்பதை நீங்கள் வாசிக்கிறீர்கள்.
1: Because he knew whom to answer and whom not to answer.
0: யாருக்கு பதில் சொல்ல வேண்டும் யாருக்கு பதில் சொல்ல வேண்டாம் என்பதை அவர் அறிந்திருந்தார்.
1: He never went for a fight.
0: அவர் யார்கிட்டும் சண்டை போடவில்லை.
1: Because he was a heavenly person.
0: ஏனென்றால் அவர் பரத்துக்குரிய ஒரு மனிதராய் வாழ்ந்தார்.
1: Even when somebody said you are the prince of devils.
0: பிசாசுகளின் அதிபதி என்று அவரை சொன்னபொழுதும் கூட
1: Jesus just smiled and said, "Okay, you are forgiven."
0: இயேசு சிரித்துக்கொண்டே சொன்னார், "உனக்கு மன்னிக்கப்பட்டாயிற்று" என்று சொன்னார்.
1: Why?
0: Yen
1: he's not going to fight with somebody who calls him a prince of devils.
0: பிசாசுகளின் அதிபதி என்று தன்னை அழைத்த ஒரு நேரத்திலே சண்டை போட அவர் விரும்புவதில்லை.
1: Because Jesus knew one thing.
0: என்னால் இயேசு ஒன்றை அறிந்திருந்தார்.
1: Let me ask you.
0: நான் ஒன்றை கேட்கட்டும்.
1: Supposing 100 people come to you.
0: 100 பேர் உங்களிடத்தில் வருகிறார்கள்.
1: ஓ பிரதர், யூ ஆர் தி கிரேட்டஸ்ட் ப்ராஃபெட் ஆஃப் காட்.
0: நீர்தான் தேவனுடைய பெரிய தீர்க்கதரிசி என்று சொல்கிறார்கள்.
1: வில் யூ பிகம் தி கிரேட்டஸ்ட் ப்ராஃபெட் ஆஃப் காட்?
0: உடனே நீங்கள் பெரிய தீர்க்கதரிசியாக மாறி விடுவீர்களா?
1: எஸ் ஆர் நோ?
0: ஆமாவா இல்லையா சொல்லுங்கள்.
1: 100 பீப்பிள் கேம் அண்ட் டோல்ட் யூ.
0: 100 பேர் வந்து நீதான் தீர்க்கதரிசி என்று சொல்கிறார்கள், நீங்கள் தீர்க்கதரிசியாக மாறி விடுவீர்களா?
1: ஓகே. இஃப் 100 பீப்பிள் கம் அண்ட் டெல் யூ யூ ஆர் எ டெவில்.
0: சரி, இப்ப 100 பேர் வந்து நீதான் பிசாசு என்று சொல்கிறார்கள்,
1: வில் யூ பிகம் எ டெவில்?
0: நீங்கள் பிசாசாய் மாறி விடுவீர்களா?
1: நோ,
0: இல்லை.
1: Then why worry about what these people say?
0: பின்னர் ஏன் இந்த 100 பேர் சொல்லுகிறதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டும்?
1: Supposing 100,000 people come and say you are a prophet of God.
0: 100,000 பேர் வந்து சொல்கிறார்கள் நீர்தான் தேவனுடைய தீர்க்கதரிசி என்று.
1: Will you become?
0: நீங்கள் மாறி விடுவீர்களா?
1: What if 100,000 people say you are a devil?
0: 100,000 பேர் வந்து உங்களை பார்த்து பிசாசு என்று சொன்னால் நீங்கள் பிசாசாய் மாறி விடுவீர்களா?
1: No.
0: இல்லை இல்லை இல்லை.
1: What is that teachers?
0: இது எதை நமக்கு போதிக்கிறது?
1: The opinions of men are fit to be thrown in the rubbish bin.
0: மனிதனுடைய அபிப்பிராயம் குப்பை தொட்டிலே போடுவதற்கு தான் தகுதி.
1: You know all the rubbish you have in the kitchen after you cut vegetables and all those things.
0: சமையலறையிலே சமைத்து முடித்த பிறகு அந்த காய்கறி வெட்டின அந்த வீணான காரியங்கள் எல்லாம் குப்பையா இருக்கிறது, அதை என்ன
1: செய்கிறீர்கள்?
0: நீங்களே தூக்கி எறிந்து விடுகிறீர்கள்.
1: All the opinions of every man must be thrown away like that.
0: ஒவ்வொரு மனிதனுடைய அபிப்பிராயத்தை எல்லாம் இப்படி தான் தூக்கி எறிய வேண்டும்.
1: Do you know that the devil's opinion is better than man's opinion?
0: உங்களுக்கு ஒன்று தெரியுமா? மனிதனுடைய அபிப்பிராயத்தை காட்டிலும் பிசாசுடைய அபிப்பிராயம் எவ்வளவு மேலானது.
1: Because the devil knows you better than all men.
0: மற்ற எல்லா மனிதர்களை காட்டிலும் பிசாசு உங்களை நன்றாக அறிந்திருக்கிறார்.
1: If the devil is afraid of you, that's a good testimony.
0: பிசாசு உங்களை பார்த்து பயப்பட்டான் என்று சொன்னால் அது நல்ல ஒரு சாட்சி.
1: The devil was afraid of Jesus.
0: ஏனால் பிசாசு இயேசுவை பார்த்து பயப்பட்டான்.
1: Jesus was not bothered. Somebody called him the devil.
0: தன்னை பார்த்து ஒருவன் பிசாசு என்று கூப்பிட்டபடினாலே இயேசு கவலைப்படவில்லை.
1: That's one mark of a heavenly person.
0: பரத்துக்குரிய மனிதனுடைய அடையாளம் இதுதான்.
1: You can never fight with him.
0: ஒரு காலம் அவரோடு கூட சண்டை போடவே முடியாது.
1: It's a mark of a heavenly woman.
0: பரத்துக்குரிய ஸ்திரீனுடைய அடையாளம் இதுதான்.
1: Can you imagine what our homes will be like if we have heavenly men and heavenly women living there?
0: ஒரு குடும்பத்திலே பரத்துக்குரிய மனிதனும் பரத்துக்குரிய மனுஷியும் வாழ்ந்து கொண்டிருந்தால் அந்த குடும்பம் எப்படி இருக்கும் என்று எண்ணி பார்க்க முடியுமா?
1: Can you imagine what our churches will be like if the elders become heavenly?
0: மூப்பர்கள் பரத்துக்குரிய மூப்பர்களாக இருந்தால் நம்முடைய சபை எப்படி இருக்கும் என்று எண்ணி பார்க்க முடியுமா?
1: Many elders, they love their position as elders.
0: அநேக மூப்பர்கள் மூப்பர்கள் என்ற ஸ்தானத்தை அதிகமாக நேசிக்கிறார்கள்.
1: They are earthly minded.
0: அவர்கள் பூமிக்குரிய சிந்தை கொண்டவர்கள்.
1: Every elder brother who loves to be an elder brother is earthly minded.
0: மூப்பரா இருக்க வேண்டும் என்கிற ஆசை கொண்ட ஒவ்வொரு மூப்பரும் பூலோக சிந்தை கொண்ட மூப்பர்.
1: And there are many elders like that even in our churches.
0: நம்முடைய சபைகளிலே கூட அநேக மூப்பர்கள் அப்படி இருக்கிறார்கள்.
1: Because if you remove them from eldership they get offended and go away.
0: மூப்பர்கள் என்ற ஸ்தானத்திலிருந்து நீங்கள் அவர்களை இறக்கி விட்டால் அவர்கள் மனத்தாங்கள் அடைந்து உடனே சபையை விட்டே போய் விடுகிறார்கள்.
1: That is the clearest proof that they love to be the elders.
0: அவர்கள் மூப்பராய் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் என்பதற்கு இதுவே தெளிவான நிரூபணம்.
1: They were earthly minded.
0: அவர்கள் பூமிக்குரிய சிந்தை கொண்டவர்கள்.
1: So it's good thing they were removed and good thing they left the church also.
0: ஆகவே அவர்கள் மூப்பர் என்ற ஸ்தானத்திலிருந்து இறக்கப்பட்டதும் நல்லதுதான். அவர்கள் சபையை விட்டு போய் விட்டார்களே அதுவும் நன்மைதான்.
1: We don't want earthly minded people.
0: நமக்கு பூமிக்குரிய சிந்தை கொண்ட மக்கள் தேவையில்லை.
1: They can join hundreds of other churches.
0: எத்தனை நூற்றுக்கணக்கான பிற சபைகள் இருக்கிறது அதிலே அவர்கள் சேர்ந்து கொள்ளட்டும்.
1: Where they talk about earthly things.
0: அங்கே பூமிக்குரிய காரியங்களை குறித்து பேசுகிறார்கள்.
1: We don't stop them from going.
0: நாம் அவர்கள் போவதை தடுத்து நிறுத்த விரும்பவில்லை.
1: I say please go.
0: தயவு செய்து போங்கள்.
1: Don't waste your time here.
0: இங்கே இருந்து உங்கள் நேரத்தையும் காலத்தையும் வீணாக்க வேண்டாம்.
1: So God wants a heavenly church on this earth.
0: ஆகவே இந்த பூமியிலே தேவன் பரத்துக்குரிய சபையை எதிர்பார்க்கிறார்.
1: He wants a heavenly many heavenly homes on the earth.
0: अनेक பரத்துக்குரிய குடும்பங்கள் இந்த பூமியிலே காணப்பட வேண்டுமே என்று தேவன் விரும்புகிறார்.
1: That was the message of John the Baptist preparing people for the coming of Christ.
0: கிறிஸ்து வருகைக்கு ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்த யோவான் ஸ்நானகனுடைய செய்தி இதுதான்.
1: So when you have a when we find many many churches not telling people how to live a heavenly life.
0: பரத்துக்குரிய வாழ்க்ககை விண்ணக வாழ்க்கை எப்படி வாழ்வது என்று கற்றுக் கொடுக்காத அநேக சபைகளை பார்க்கும் பொழுது.
1: Because the elders and pastors there are not living a heavenly life.
0: ஏனென்றால் அங்கே உள்ள பாஸ்டர்மார்களும் மூப்பர்களும் ஒரு பரத்துக்குரிய வாழ்க்கையை வாழ்வதில்லை.
1: They are all lovers of money, lovers of fighting.
0: அவர்கள் எல்லாரும் பணத்தை நேசிக்கிறவர்கள், சண்டை போடுவதை நேசிக்கிறவர்கள்.
1: And lovers of position and titles and all that.
0: ஸ்தானம் பட்டம் பெயர் இதிலே விருப்பமுள்ளவர்கள்.
1: It's a sad thing today.
0: இன்றைக்கு அது துக்கமான விஷயம்.
1: Where people want titles.
0: இன்றைக்கு மக்களுக்கு பட்டம் தேவைப்படுகிறது.
1: Jesus said don't ever take any title like rabbi or father or anything like
0: ரபி என்று அழைக்கப்பட வேண்டாம், ஃாதர் என்று அழைக்கப்பட வேண்டாம், இப்படி பட்டங்கள் எல்லாம் தேவையில்லை எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று
1: சொன்னார். So many believers love titles.
0: அநேக விசுவாசிகளுக்கு பட்டம் பெயர் பிடிக்கிறது.
1: Look at this mighty apostle John at the age of 95.
0: 95 வயதாகிய அப்போஸ்தலர் யோவானுடைய யோவானை பாருங்கள்.
1: What does he call himself?
0: அவர் தன்னை எப்படி அழைக்கிறார் என்று பாருங்கள்.
1: Revelation chapter 1.
0: வெளிப்படுத்தின சுவிசேஷம் 1 ஆம் அதிகாரம்.
1: How does he call himself?
0: அவர் தன்னை எப்படி அழைக்கிறார்?
1: Verse 9. Revelation 1:9.
0: வெளிப்படுத்தின விசேஷம் 1:9.
1: I John your brother.
0: உங்கள் சகோதரன் யோவான் அழைக்கிறார்.
1: He doesn't say your pastor.
0: உங்களுடைய பாஸ்டர் யோவான் என்று அழைக்கவில்லை.
1: He doesn't say Reverend John.
0: Reverend யோவான் என்று தன்னை அழைக்கவில்லை.
1: Or right Reverend John.
0: அல்லது right Reverend யோவான் என்று அழைக்கவில்லை.
1: Or Bishop John.
0: அல்லது பிஷப் ஜான் என்றும் தன்னை அழைக்கவில்லை.
1: Archbishop John.
0: அல்லது Archbishop John என்றும் தன்னை
1: அழைக்கவில்லை. Cardinal John or Pope John.
0: Cardinal John அல்லது Pope John என்றெல்லாம் தன்னை அழைக்கவில்லை.
1: What is he?
0: அவர் யார்?
1: The greatest apostle.
0: மிகப்பெரிய அப்போஸ்தலன்.
1: The only apostle living at that time.
0: இந்த காலகட்டத்திலே வாழ்ந்த ஒரே ஒரு அப்போஸ்தலர்.
1: Your brother.
0: உங்கள் சகோதரன்.
1: Because Jesus said don't take any titles.
0: ஏனால் இயேசு என்ன சொன்னார்? எந்த ஒரு பட்டப்பெயரையும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று சொன்னார்.
1: Be a brother.
0: சகோதரனாய் இருந்து விடுங்கள்.
1: But today people think they are greater than the apostle John.
0: இன்றைக்கு மக்கள் என்ன எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள்? யோவான் அப்போஸ்தலனை காட்டிலும் நான் பெரியவன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்.
1: They are earthly minded.
0: ஏனென்றால் அவர்கள் பூமிக்குரிய சிந்தை கொண்டவர்கள்.
1: Earthly minded people only have love for titles.
0: பூமிக்குரிய சிந்தை கொண்டவர்கள் மட்டும்தான் இந்த பட்டப்பெயர்களிலே அவர்களுக்கு விருப்பம் இருக்கும்.
1: Manager, deputy director, director.
0: மேலாளர், உதவி இயக்குனர், இயக்குனர்.
1: And different levels of cabinet ministers.
0: Cabinet andastu vendume and cabinet amateur.
1: MLA, MP, all these things.
0: MLA, MP pondra perugal.
1: It's all earthly.
0: Ivellam bhoomikuriyavigal.
1: Heavenly minded people have no interest in titles.
0: Vinnaga sindai konda endha oru manidhalukkum endha oru patta peyralum sthanathilum virupam irukkadhu.
1: That's why we read in John chapter 6.
0: Agave than Yovan 6th adhigarathile nam vasikkrom.
1: Jesus gave an example to his apostles.
0: அப்போஸ்தலர்களுக்கு இயேசு ஒரு மாதிரியை கொடுத்து
1: காண்பித்தார். After he fed the 5000 with 5 loaves.
0: 5000 பேரை 5 அப்பத்தை கொண்டு போஷித்த பிறகு.
1: And there were 12 baskets full.
0: மீதி 12 கூடை இருந்தது.
1: In verse 13.
0: 13th வசனம்.
1: After feeding the 5000 there was all these baskets of food left.
0: 5000 பேரை போஷித்த பிறகு மீதியான துணிக்கு சாப்பாட்டு துணிக்கைகள் 12 கூடைகள்
1: இருந்தது. All the people said this is really the prophet who was prophesied to come to the world.
0: உலகத்திலே வருகிறவரான தீர்க்கதரிசி இவர்தான் என்று 14th வசனத்திலே நான் பார்க்கிறேன்.
1: And they wanted to make Jesus their king.
0: அங்கே அவரை ராஜாவாக்கும்படியாய் பிடித்துக் கொண்டு போனார்கள்.
1: See, after they came back from Babylon 600 years earlier, they never had a king.
0: பாபிலோனிலிருந்து அவர்கள் 600 ஆண்டுகள் முன்பாக பாபிலோனுக்கு திரும்பி வந்ததுக்கு பிறகு அவளுக்கு ஒரு ராஜாவே இல்லை.
1: Now they wanted to make Jesus a king.
0: இப்பொழுது இயேசுவை ராஜாவாக்கும்படியாய் விரும்பினார்கள்.
1: They came together, thousands of them.
0: ஆயிரக்கணக்கான மக்கள் எல்லாம் சேர்ந்து வந்தார்கள் இயேசுவை ராஜாவாக்கும்படியாய்.
1: They want to make you our king.
0: உம்மை நாங்கள் ராஜாவாக்க வேண்டும்.
1: Verse 15.
0: 15th வசனம்.
1: When Jesus realized that they were intending to take him by force to make him their king, he just went off to the mountain being by himself alone.
0: தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்துக்கொண்டு போக மனதாய் இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார்.
1: Have you ever seen a man like this?
0: இதுபோல ஒரு மனிதனை பார்த்திருக்கிறீர்களா?
1: When everybody wants to come and make your king, he runs off.
0: எல்லாரும் வந்து உங்களை ராஜாவாக்கும்படி பிரயாசப்பட்டால் அவர் ஓடி விடுகிறதை பார்த்திருக்கிறீர்களா? நீங்கள் ஓடி இருக்கிறீர்களா?
1: You know why?
0: ஏன்?
1: Because he was a heavenly man.
0: அவர் பரத்துக்குரிய மனிதனாக இருந்தார்.
1: Heavenly people have no interest in earthly titles.
0: விண்ணக மக்களுக்கு இந்த மண்ணுலக பட்டப்பெயர்களிலே விருப்பமே இருக்காது.
1: They have no interest in earthly positions.
0: பூமிக்குரிய ஸ்தானங்களிலே அவர்களுக்கு விருப்பம் இருக்காது.
1: And even if 10,000 people come to make them a king by force, they'll run away.
0: 10,000 பேர்கள் வந்து அவர்களை நிர்பந்தித்து ஒரு ராஜாவாக்க முடியாம முயற்சித்தாலும் அவர் ஓடி விடுவார்.
1: See, nobody can make you a king unless you want to be a king.
0: நீ ராஜாவாக வேண்டும் என்று விரும்பாத பட்சத்தில் யாருமே உங்களை ராஜாவாக்க முடியாது.
1: I remember when we started our church in Bangalore 34 years ago.
0: 34 ஆண்டுகளுக்கு முன்பாக பெங்களூரிலே சபையை நாங்கள் ஆரம்பித்த காலத்திலே ஞாபகம் வருகிறது.
1: Many people wanted to make me a pastor there.
0: அநேகர் எங்கே அங்கே என்னை பாஸ்டர் ஆக்க முடியாய் விரும்பினார்கள்.
1: They never succeeded.
0: அவர்கள் ஜெயிக்கவே முடியவில்லை.
1: They haven't succeeded till today.
0: இன்று வரை அவர்களால் ஜெயிக்க முடியவில்லை.
1: I say, I'm just a brother.
0: நான் ஒரு சகோதரன் தான் என்று சொன்னேன்.
1: I'll be my brother till the day Jesus comes.
0: இயேசு வரும் வரை நான் ஒரு சகோதரனாகவே இருப்பேன்.
1: God Jesus said that.
0: நான் அதை சொன்னேன்.
1: I remember getting a letter from some college once.
0: ஒரு முறை ஒரு கல்லூரியிலிருந்து
1: எனக்கு I got a letter.
0: முதல் முறையாக எனக்கு இரண்டு முறை ஒரு கல்லூரியிலிருந்து எனக்கு கடிதம் வந்தது.
1: Oh, brother Jack, you've written so many books. We want to give you an honorary title of doctor.
0: சகோதர ஜாக் அவர்களே, நீங்கள் அநேக புத்தகங்களை நல்ல புத்தகங்களை எழுதியிருக்கிறீர்கள், ஆகவே உங்களுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறோம்.
1: I said, I didn't even reply the letter, throw it in the trash can.
0: அந்த லெட்டருக்கு நான் பதில் கூட போடவில்லை, அதை தூக்கி குப்பை தொட்டியில் எறிந்து விட்டேன்.
1: Because Jesus said, you must be a brother.
0: நீ ஒரு சகோதரனாக இருக்க வேண்டும் என்று இயேசு சொன்னார்.
1: Because that is the greatest title on earth.
0: ஏனென்றால் இந்த சகோதரர் என்ற பட்டம் தான் பூமியிலே மிகப்பெரிய பட்டம்.
1: You know why it is the greatest title on earth?
0: ஏன் இந்த பட்டம் பெரிய பட்டம் இந்த பூமியிலே?
1: Because you are calling me a younger brother of Jesus Christ.
0: என்னை சகோதரன் என்று சொல்லும் பொழுது நீங்கள் எப்படி என்னை அழைக்கிறீர்கள் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவுக்கு இளைய சகோதரன் என்று என்னை அழைக்கிறீர்கள்.
1: See, when I call you brother,
0: உங்களை நான் பார்த்து பிரதர் என்று கூப்பிட்டால்,
1: you're not my blood brother.
0: இரத்த சம்பந்தமான என்னுடைய தம்பியோ அண்ணனோ நீங்கள் அல்ல.
1: Why do I call you brother?
0: ஏன் நான் உங்களை பிரதர் என்று அழைக்கிறேன்?
1: I'm saying you're a younger brother of Jesus Christ.
0: நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு இளைய சகோதரர்.
1: You're a younger sister of Jesus Christ.
0: இயேசு கிறிஸ்துவுக்கு இளைய சகோதரி.
1: Why you want to give up that high title and take some low title like reverend or something like that?
0: இந்த பெரிய பட்டத்தை விட்டுவிட்டு நீங்கள் ஏன் reverend டாக்டர் போன்ற கீழான பட்டத்தை விரும்ப வேண்டும்?
1: I'm just showing you how Christianity has given up this heavenly life and become just like all the earthly people.
0: இந்த இன்றைய கிறிஸ்தவமானது இந்த பரத்துக்குரிய வாழ்க்கையை ஒதுக்கி தள்ளி விட்டு பூமிக்குரிய மக்களை போலவே வாழ ஒரு கீழான நிலைக்கு வந்து விட்டார்கள் என்பதை உங்களுக்கு காண்பிக்க
1: விரும்புகிறேன்.
0: அநேக கிறிஸ்தவர்கள் இப்படி தான் இருக்கிறார்கள்.
1: And that's the reason sometimes we have to start another church to teach people how to live a heavenly life.
0: ஆகவே விண்ணக வாழ்க்கை எப்படி வாழ்வது என்பதை போதிப்பதற்காக நாம் சில சமயத்தில் சபைகளை ஆரம்பிக்க வேண்டியிருக்கிறது. இந்த காரணத்துக்காக தான்
1: every church is teaching people how to live an earthly life. We have to teach somebody to start a church that teaches people how to live a heavenly life.
0: ஒவ்வொரு சபையும் பூமிக்குரிய வாழ்க்கை எப்படி வாழ்வது என்பதை குறித்து போதித்துக் கொண்டிருக்கும் பொழுது பரத்துக்குரிய வாழ்க்கை வாழ்வது எப்படி என்பதை போதிப்பதற்காக நாம் சபை ஆரம்பிக்க வேண்டியிருக்கிறது.
1: John the Baptist said in Matthew chapter 3.
0: மத்தேயு 3 அதிகாரத்தில் யோவான் ஸ்நானகன் சொல்கிறார்,
1: This is the way he prepared people for the coming of Christ.
0: கிறிஸ்துவின் வருகைக்கு இப்படி தான் ஜனங்களை ஆயத்தப்படுத்தினார்.
1: Before Jesus comes into your life also there must be a preparation.
0: இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கைக்குள்ளாக வருவதற்கு முன்பதாகவும் அங்கே ஒரு ஆயத்தம் தேவை.
1: And here is the preparation.
0: இங்கே அந்த ஆயத்தம் உங்களுக்கு சொல்கிறேன்.
1: Matthew chapter 3 verse 2.
0: மத்தேயு 3 அதிகாரம் 2 வசனம்.
1: He told the people of Israel.
0: இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார்,
1: Repent for the kingdom of heaven is at hand.
0: மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது.
1: He didn't say it has come.
0: அது வந்து விட்டது என்று சொல்லவில்லை.
1: It is coming.
0: வந்து கொண்டே இருக்கிறது.
1: It is near.
0: சமீபத்திலே வந்து விட்டது.
1: It's coming. It's coming very close.
0: வந்து கொண்டே இருக்கிறது. நெருக்கமாக அது சமீபமாக வந்து கொண்டே இருக்கிறது.
1: It's very near.
0: மிகவும் அருகாமையில்
1: இருக்கிறது. He was saying about how Jesus would come and establish the kingdom of heaven.
0: இயேசு எப்படி பரலோக ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிறார் என்பதை குறித்து பேசுகிறார்.
1: Why did he say that?
0: ஏன் அதை சொன்னார்?
1: What does repent mean?
0: மனம் திரும்பு என்றால் என்ன அர்த்தம்?
1: See, the Tamil translation is excellent.
0: இதற்கு தமிழில் உள்ளதான மொழிபெயர்ப்பு மிகவும் நேர்த்தியாக இருக்கிறது.
1: It is explains it clearly. It's turning your mind around.
0: உங்கள் மனதை இப்படி திருப்புவது, மனம் திரும்புவது.
1: You are facing one direction and then you are turning around the other direction.
0: ஒரு திசையை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், இப்பொழுது அங்கிருந்து வேறு திசையை நோக்கி திரும்புகிறீர்கள்.
1: He was preaching to the nation of Israel.
0: அவர் இஸ்ரவேல் தேசத்துக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்.
1: They were looking in one direction for 1500 years from the time of Moses.
0: மோசேயினுடைய காலம் தொடங்கி 1500 ஆண்டுகளாக ஒரே திசையை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார்கள்.
1: You can read that in Deuteronomy 28.
0: அதை நீங்கள் உபாகமம் 28 அதிகாரத்திலே வாசிக்கலாம்.
1: They were looking at earthly blessings.
0: அவர்கள் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை நோக்கி இருந்தார்கள்.
1: Earthly prosperity.
0: பூமிக்குரிய செழிப்பு.
1: Turn to Deuteronomy 28.
0: உபாகமம் 28 அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம்.
1: You read there.
0: அங்கே நாம் வாசிக்கிறோம்.
1: Deuteronomy chapter 28.
0: உபாகமம் 28 அதிகாரம்.
1: This is the blessing Moses promised to them.
0: இந்த ஆசீர்வாதத்தை தான் மோசே அவர்களுக்கு வாக்களித்தார்.
1: He said if you obey God,
0: நீ தேவனுக்கு கீழ்ப்படிந்தால்,
1: verse 1 diligently,
0: உண்மையாய் கீழ்ப்படிந்தால், 1 வசனம்,
1: keep all his commandments,
0: அவருடைய கட்டளைகள் எல்லாம் நீ கைக்கொள்ளும் பொழுது,
1: first of all,
0: முதலாவதாக,
1: the Lord will make you the highest nation in the whole earth.
0: முழு பூமியிலேயும் உன்னை மிகப்பெரிய ஜாதியாக, மேன்மையான ஜாதியாக வைப்பார்.
1: Today people say America is the highest nation on the earth.
0: இன்றைக்கு அமெரிக்கா தான் பூமியிலே உள்ள எல்லா நாடுகளிலேயும் உயர்ந்த நாடு என்று சொல்கிறார்கள்.
1: And they like that position.
0: அந்த ஸ்தானத்தை அவர்கள் அதிகமாக விரும்புகிறார்கள்.
1: The Lord told the Israelites, I will make you the highest nation on the earth.
0: தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து உன்னை நான் எல்லா ஜாதிகளிலும் எல்லா தேசங்களிலும் மேன்மையாக வைப்பேன் என்று சொன்னார்.
1: That has no value in heaven.
0: அதற்கு பரத்திலே எந்த ஒரு மதிப்பும் இல்லை.
1: But on earth to be the most powerful nation in the world has got a lot of value.
0: ஆனால் இந்த பூமியை பொறுத்தமட்டில் மிகவும் சர்வ வல்லமையுள்ள தேசமாக இருப்பது என்பது மிகவும் மதிப்புள்ள ஒரு காரியம்.
1: And the Lord said that verse further on in verse 4.
0: நான்காம் வசனத்திலே சொல்கிறார்,
1: You'll have many children, your animals will produce many children, your flocks will produce a lot of children.
0: உன்னுடைய உனக்கு அதிக பிள்ளைகள் நீ பெறுவாய், உன்னுடைய ஆடுகளின் மந்தைகள் பெருகும், மிருக ஜீவன்கள் பலன் ஆசீர்வதிக்கப்படும்.
1: See, in those days a man's wealth was not in a bank.
0: அந்த நாட்களிலே ஒரு மனிதனுடைய சொத்து எல்லாம் வங்கியில் இருப்பதில்லை.
1: His wealth was in his animals and in his fields.
0: அவனுடைய சொத்து எல்லாம் தன்னுடைய வயல்வெளிகளும் மிருக ஜீவன்களும் தான்.
1: And in his they didn't have any factories and all that.
0: அந்த நாட்களிலே தொழிற்சாலைகள் எல்லாம் இல்லை.
1: So the Lord said, I will bless your fields.
0: ஆகவே தான் ஆண்டவர் உன்னுடைய வயல்களை ஆசீர்வதிப்பேன்.
1: I will bless your crops.
0: உன்னுடைய பயிர்களை ஆசீர்வதிப்பேன்.
1: See in verse 5, your basket and your kneading bowl will be blessed.
0: ஐந்தாம் வசனத்தை பாருங்கள், உன் கூடையும் மாப்பு செய்கிற உன் தொட்டியையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்.
1: Verse 11, the last part, the Lord will read verse 11, the Lord will make you abound in prosperity.
0: 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள், தேவன் பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார்.
1: He'll make you prosperous in your field and in your cattle and everything.
0: மிருக ஜீவன்களின் பலன் உன் நிலத்தின் கனியிலே உன்னை பரிபூர்ணமாய் நன்மை அடைய செய்வார்.
1: Verse 12, he'll send rain upon your land.
0: 12ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், வானத்தை திறந்து மழை அனுப்புவார்.
1: And you'll have so much money that you'll have money to lend to other nations and you'll never have to borrow.
0: உனக்கு எவ்வளவு பணம் இருக்கும் தெரியுமா, நீ ஜாதிகளுக்கு அல்லது மற்ற நாடுகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய்.
1: Imagine having so much money not just to loan a person but to loan to a whole country.
0: கற்பனை செய்து பாருங்களே, ஒரு ஆளுக்கு கடன் கொடுப்பதற்கு காசு இல்ல, ஒரு நாட்டிற்கே நீ கடன் கொடுப்பாய் என்று சொல்கிறார்.
1: That is the blessing they were promised.
0: இவ்விதமான ஆசீர்வாதத்தினாலே அவர்கள் வாக்களிக்கப்பட்டார்கள்.
1: There's not one promise here, I'll make you more spiritual.
0: இங்கே உன்னை அதிக ஆவிக்குரியனாய் மாற்றுவேன் என்கிற ஒரு வாக்குத்தத்தம் கூட இல்லை.
1: I will make you overcome sin.
0: பாவத்தை மேற்கொள்ள முடியாய் செய்வேன் என்று இல்லை.
1: No.
0: இல்லவே இல்லை.
1: No promise that I'll take you to heaven.
0: நான் உன்னை பரத்துக்கு எடுத்து செல்வேன் என்கிறதான ஒரு வாக்குத்தத்தம் கூட இல்லை.
1: It was only earthly blessing.
0: பூமிக்குரிய ஆசீர்வாதம்.
1: And when a Christian is only interested in earthly blessing.
0: ஒரு கிறிஸ்தவன் எனக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதம் மட்டுமே போதும், பூமிக்குரிய ஆசீர்வாதத்தில் விருப்பம் என்று சொன்னால்,
1: he is living in Deuteronomy 28.
0: அவன் உபாகமம் 28ஆம் அதிகாரத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறான்.
1: He is not living in Romans chapter 6.
0: ரோமர் 6ஆம் அதிகாரத்திற்கே இன்னும் வரவே இல்லை.
1: Or Romans chapter 8.
0: அல்லது ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே வாழவில்லை.
1: A spiritually minded Christian lives in Romans 8, not Deuteronomy 28.
0: ஆவிக்குரிய சிந்தை கொண்ட ஒரு மனிதன் அவன் ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பானே ஒழிய உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில்
1: வாழ்ந்து
0: உபாகமம் 28ஆம் அதிகாரத்திலேயே 1500 ஆண்டுகளாக இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
1: If they got sick, it was because God was punishing them.
0: அவர்கள் வியாதிப்பட்டால் தேவன் அவர்களை தண்டிக்கிறார் என்று அர்த்தம்.
1: If they were poor, it was because God was punishing them.
0: அவர்கள் ஏழையாக இருந்தால் தேவன் அவர்களை தண்டிக்கிறார் என்று அர்த்தம்.
1: If they became rich, it was God was blessing them.
0: அவர்கள் பணக்காரர்களாய் மாறினால் தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார் என்று அர்த்தம்.
1: If they were healthy, God was blessing them.
0: அவர்கள் ஆரோக்கியமுள்ளவர்களாய் இருந்தால் தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார் என்று அர்த்தம்.
1: For them, the mark of blessing was health and wealth.
0: ஆகவே அவருடைய ஆசீர்வாதத்தின் அடையாளம் ஐஸ்வர்யமும் ஆரோக்கியமும்.
1: That's not Romans 8, that's Deuteronomy 28.
0: அது ரோமர் 8ஆம் அதிகாரம் அல்ல, அது உபாகமம் 28ஆம் அதிகாரம்.
1: Today most churches are preaching Deuteronomy 28 again.
0: இன்றைக்கு அநேக சபைகள் மீண்டும் மீண்டுமாய் உபாகமம் 28ஆம் அதிகாரத்தையே பிரசங்கிக்கிறார்கள்.
1: That is why they live an earthly life.
0: ஆகவே தான் அவர்கள் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
1: That's why they're defeated by sin.
0: ஆகவே தான் அவர்கள் பாவத்திலே தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
1: John the Baptist said.
0: ஆனால் யோவான் ஸ்நானகன் சொல்கிறார்,
1: Repent.
0: மனம் திரும்பு.
1: Turn around from this watching this Deuteronomy 28 you've been watching for 1500 years.
0: இந்த உபாகமம் 28ஆம் அதிகாரத்தையே நோக்கி கொண்டிருக்கிறாய் 1500 ஆண்டுகளாக, அதிலிருந்து மனம் திரும்பு.
1: That is the kingdom of earth.
0: அது பூமிக்குரிய ராஜ்யம்.
1: Now another kingdom is coming.
0: இப்பொழுது வேறொரு ராஜ்யம் வந்து கொண்டிருக்கிறது.
1: The kingdom of heaven.
0: பரலோக ராஜ்யம்.
1: When has the kingdom of heaven already come?
0: பரலோக ராஜ்யம் ஏற்கனவே வந்துவிட்டதா?
1: Or is it going to come when Jesus returns to earth?
0: அல்லது இயேசு திரும்பமாய் வரும்பொழுது தான் வரப்போகிறதா?
1: Let's read in Mark chapter 9 and verse 1.
0: மார்க் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிப்போம்.
1: Jesus said to some people standing there.
0: அங்கே நின்று கொண்டிருக்கிற மக்களை பார்த்து இயேசு சொன்னார்,
1: Some of you standing here will not die before you see the kingdom of God come with power.
0: இங்கே நிற்கிறவர்களில் சிலர், மார்க் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், தேவனுடைய ராஜ்யம் பலத்தோட வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று சொன்னார்.
1: This is 2000 years ago.
0: 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்னார்.
1: He told some people you will see the kingdom of God in your lifetime.
0: உங்களுடைய வாழ்க்கையிலேயே தேவனுடைய ராஜ்யத்தை காண போகிறீர்கள் என்று சொன்னார்.
1: How is that?
0: அது எப்படி?
1: He said when it comes with power.
0: அது பலத்தோட வரும் என்று சொன்னார்.
1: That's what he said here.
0: இங்க அதை தான் சொன்னார்.
1: And that is the secret.
0: அதுதான் அந்த ரகசியம்.
1: Because Jesus used the same word in Acts 1 verse 8.
0: அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே அதே பதத்தை அவர் பயன்படுத்துகிறார்.
1: He spoke about that power coming to earth.
0: அந்த பலன் பூமிக்கு வருவதை குறித்து சொல்கிறார்.
1: He said the power of heaven will come into your life.
0: பரலோகத்தினுடைய பலன் உங்கள் வாழ்க்கைக்குள்ளாய் வரும்.
1: When the Holy Spirit comes upon you.
0: பரிசுத்த ஆவி உங்கள் மீது வரும் பொழுது.
1: So wait for that.
0: அதற்காக காத்திருங்கள்.
1: They waited 10 days.
0: 10 நாட்கள் காத்திருந்தார்கள்.
1: The Holy Spirit came into their life.
0: பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் வாழ்க்கையிலே வந்தார்.
1: He was upon them till then, now he came inside them.
0: அதுவரை பரிசுத்த ஆவியானவர் மீது தான் இருந்தார், இப்பொழுது உள்ளாக வந்தார். அதுவரை பரிசுத்த ஆவியானவர்களுக்கு சமீபமாக இருந்தார், இப்பொழுது உள்ளே வந்து விட்டார்.
1: and he made them a heavenly people.
0: அவர்களை பரத்துக்குரியவர்களாய் மாற்றி விட்டார்.
1: That is the mark of a man filled with the Holy Spirit.
0: பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட மனிதனுடைய அடையாளம் இதுதான் பிரியமானவர். ஏன்?
1: Many people say if you are filled with the Holy Spirit you'll speak in tongues.
0: அநேகர் என்ன சொல்கிறார்கள்? பரிசுத்த ஆவியால் நிறையும் பொழுது அந்நிய பாஷை பேசுவீர்கள் என்று சொல்கிறார்கள்.
1: Now that may be a gift God gives.
0: அது தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு வரம் தான், அதுல ஒரு சந்தேகம் இல்லை.
1: But 1 Corinthians 12 is very clear that not all speak in tongues.
0: ஆனால் 1 கொரிந்தியர் 12 ஆம் அதிகாரத்தில் எல்லாரும் அந்நிய பாஷை பேசுவதில்லை என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது.
1: But one thing is for every Christian.
0: ஆனால் ஒன்று எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் பொருந்தும்.
1: The Holy Spirit will make us heavenly.
0: பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரத்துக்குரியவராய் மாற்றுவார்.
1: He is the Spirit of heaven.
0: என்றால் அவர் பரத்துக்குரிய ஆவியானவர்.
1: Let me tell you something.
0: நான் ஒன்றை சொல்லட்டும்.
1: Even if you try for 100 years you cannot make yourself a heavenly person.
0: நீங்கள் 100 ஆண்டுகள் முயற்சி செய்தாலும் உங்களை நீங்கள் விண்ணகத்துக்குரியவர்களாய் மாற்ற முடியாது.
1: Do you think if a dog tries for all its life it can become a human being?
0: ஒரு நாய் தன்னுடைய ஆயுள் நாள் முழுதுமாய் முயற்சி செய்து செய்து பார்த்தால் ஒரு மனிதனாய் மாறிவிடுமா?
1: Do you think if a pig tries all its life it can even become a cat?
0: ஒரு பன்றி எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் ஒரு பூனையாகவாவது மாற முடியுமா? இல்லை.
1: And you can try all your life you cannot become a heavenly minded person.
0: உங்கள் வாழ்க்கை முழுதுமாய் நீங்கள் முயற்சி செய்து பார்த்தாலும் நீங்கள் பரத்துக்குரிய சிந்தை கொண்டவர்களாய் மாற முடியாது.
1: The Holy Spirit has to do a miracle in our heart.
0: பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திலே ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும்.
1: And when he comes and does a miracle he can make us a heavenly minded.
0: அவர் நமக்குள்ளாக வந்து ஒரு அற்புதத்தை செய்யும் பொழுது அவர் நம்மை விண்ணக சாயல் உள்ளவர்களாய் மாற்றுவார்.
1: We can only repent, that's all.
0: நாம் மனந்திரும்ப மட்டும் செய்யலாம், அவ்வளவுதான்.
1: When the Holy Spirit sees that you have turned away from the things of earth and facing the things of heaven.
0: நீங்கள் பூமிக்குரிய காரியங்களையே நோக்கி கொண்டிருக்கிற திசையை விட்டு திரும்பி பரத்துக்குரிய காரியத்தை நோக்கும் பொழுது,
1: you want that more than these earthly things.
0: இந்த பூமிக்குரிய காரியத்தை காட்டிலும் அதிகமாக எனக்கு பரத்துக்குரிய காரியம் தான் வேண்டும் என்று சொல்லும் பொழுது,
1: the Holy Spirit will come and fill you and make you a heavenly person.
0: அப்பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் உங்களை வந்து நிரப்பி உங்களை விண்ணகத்துக்குரியவராய் மாற்றுவார்.
1: But if your mind is always on earthly things.
0: ஆனால் எப்பொழுதுமே உங்களுடைய சிந்தையானது இந்த மண்ணுலகத்திலே இருக்குமானால்,
1: say oh God fill me with the Holy Spirit.
0: தேவனே என்னை பரிசுத்த ஆவியினால் நிரப்பும் நிரப்பும் என்று இந்த திசையை நோக்கி கொண்டே கேட்பீர்கள் என்று சொன்னால்,
1: you may speak in tongues but you'll be an earthly minded useless Christian.
0: நீங்கள் அந்நிய பாஷை வேண்டுமானால் பேசலாம், ஆனால் நீங்கள் பூமிக்குரிய சிந்தை கொண்ட உபயோகமற்ற மனிதனாய் இருப்பீர்கள்.
1: You will be just like those Israelites.
0: அந்த இஸ்ரவேல் ஜனங்களை போலவே இருப்பீர்கள்.
1: Do you know why the Holy Spirit came?
0: பரிசுத்த ஆவியானவர் ஏன் வந்தார் என்று தெரியுமா?
1: To make us heavenly people.
0: நம்மை பரத்துக்குரிய மக்களாய் மாற்றும்படியாக.
1: That's what John the Baptist was saying.
0: அதைத்தான் யோவான் ஸ்நானகன்
1: சொன்னான்.
0: மனம் திரும்புங்கள்.
1: Because now the kingdom of heaven is near.
0: என்னால் இப்பொழுது பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது.
1: So I want you to pray a prayer.
0: ஆகவே நீங்கள் ஒரு ஜெபத்தை செய்ய முடியாய் விரும்புகிறேன்.
1: I want you to pray that in this weekend these 2-3 days God will really help you to change your mind.
0: இந்த 2-3 நாட்கள் கூட்டங்களிலே உண்மையாலுமே தேவன் நம்முடைய சிந்தையை மாற்றுவார் என்று ஜெபியுங்கள்.
1: Make us heavenly people.
0: நம்மை பரத்துக்குரிய மக்களாய் மாற்றுவார் என்று ஜெபியுங்கள்.
1: At least change our direction before we leave this place.
0: குறைந்தபட்சம் நாம் இந்த கூட்டத்தை விட்டு போவதற்கு முன்பதாக நம்முடைய திசையாவது நாம் மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். நாம் ஜெபிப்போம்.
1: Heavenly Father,
0: பரலோக பிதாவே,
1: help us to hear the voice of the Spirit.
0: ஆவியானவருடைய சத்தத்தை நாங்கள் கேட்க எங்களுக்கு உதவி செய்யும்.
1: In these days that we will not miss what you are trying to say to each of us.
0: ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் சொல்லக்கூடிய காரியத்தை நாங்கள் ஒருவராயிலும் தவறு விட்டு விட கூடாது.
1: So many wonderful things you have in your word, we don't want to miss it.
0: ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையில் எவ்வளவு அற்புதமான காரியங்களை எங்களுக்காக வைத்திருக்கிறீர், அதை நாங்கள் இழக்க விரும்பவில்லை. ஆண்டவரே,
1: pray in Jesus name.
0: இயேசு நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே.
1: ஆமென்.
0: ஆமென்.

யூ வர்தி லார்ட். ஆராதனைக்கு பாத்திரர் நீரே, பாத்திரர் நீர், ஒருவரே பாத்திரர் தகப்பனே. ஜீசஸ்.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: ஒரு அறையின் உள்ளேயே வைத்து விளையாடப்படும் விளையாட்டுகளில் ஒன்றுதான் சரியா சொல்லு என்ற விளையாட்டு. கூட்டத்தில் உள்ளவர்கள் 3 அல்லது 4 வரிசைகளில் நிறுத்தப்படுவார்கள். முதலில் நிற்கும் 4 பேரை மட்டும் தனியே அழைத்து மெதுவான குரலில் ஒரு சிறிய செய்தி அவர்களுக்கு சொல்லப்படும். பின் அவர்கள் போய் தங்கள் வரிசையில் இருக்கும் அடுத்த நபரிடம் அந்த வாக்கியத்தை சொல்ல வேண்டும். தொடர்ந்து இந்த செய்தி ஒருவர் பின் ஒருவராக கடத்திச் செல்லப்பட்டு வரிசைகளில் கடைசியில் நிற்கும் 4 பேரும் முன்னால் வரும்படி அழைக்கப்படுவார்கள். இப்பொழுது தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை அவர்கள் ஒவ்வொருவராக சொல்ல வேண்டும். பல நேரங்களில் இந்த 4 பேர் சொல்லும் செய்திகளும் வெவ்வேறு செய்திகளாக இருக்கும். இது வேடிக்கையாக விளையாடும் ஒரு விளையாட்டாக இருந்தாலும் இது நமக்கு கற்றுத்தரும் பாடம் மிக மிக முக்கியமானது. எந்த ஒரு செய்தியை நாம் கேட்கும் பொழுதும் அதை தெளிவாக கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும். அதை மற்றும் ஒருவரிடம் கூறும் பொழுது அதை ரொம்ப தெளிவாக நாம் கூற வேண்டும். குடும்ப சூழலில் ஆனாலும் சரி, வேலை செய்யும் இடங்களில் ஆனாலும் சரி, நாம் பலராய் சேர்ந்து பல காரியங்களை செய்வதால் நாம் சொல்ல வேண்டிய எந்த ஒரு செய்தியையும் சொல்ல வேண்டியவர்களிடத்தில் புரிந்து கொள்ளத்தக்க விதத்தில் சரியாக தெளிவாக சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் எந்த கூட்டு முயற்சியிலும் வெற்றி கிட்டும். இராணுவங்களிலானாலும் சரி, விளையாட்டுகளிலானாலும் சரி, குழுவாய் செயல்படும் எந்த இடத்திலும் சரியான செய்தியை தெளிவாக மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நம்மிடத்தில் கூறப்படும் செய்தி நமக்கு புரியவில்லை என்றால் அதை மீண்டும் கேட்டு அறிந்து கொள்வது பணி சிறப்புடன் நிறைவடையாது, மிகவும் உதவியாக இருக்கும். பல துறைகளிலே தோல்விகளுக்கு காரணம் தொடர்பு கொண்டு செய்தியை சொல்லும் பொறுப்பில் இருப்பவர்கள் சரியாக அதை சொல்லாமற் போவதுதான் என்று கண்டறியப்பட்டுள்ளது. சிறந்த பேச்சாளர்கள் கொடுக்கும் ஆலோசனைகளில் மிக மிக முக்கியமான ஒன்று எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் என்பதுதான். நாம் எந்த இடத்தில் என்ன பணி செய்பவர்களாக இருந்தாலும் நம்மிடம் கூறப்படுகின்றவற்றை நாம் மிக கவனமாக கேட்டு அதை சொல்ல வேண்டிய நபரிடம் அவர்கள் புரிந்து கொள்ளும் வண்ணம் அதை சொல்ல வேண்டிய இடத்தில் அதை சொல்ல வேண்டியது மிகவும் முக்கியம். அவர் காட் இஸ் அ காட் ஆஃப் கம்யூனிகேஷன் என்று பலர் கூறியிருக்கிறார்கள். கடவுள் நம்மிடம் சொல்ல வேண்டிய செய்தியை மிக தெளிவாக பல வகைகளில் நமக்கு கூறுகிறார். அதை புரிந்து கீழ்ப்படிய வேண்டிய காரியங்களில் கீழ்ப்படியவும் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தியை தெளிவாக மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டியதும் நம்முடைய கடமை. நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் நற்செய்தியை கூறுங்கள் என்று இயேசு கூறிய கட்டளையை நிறைவேற்றுவதில் நம்முடைய பங்கு என்ன என்பதை யோசித்து பார்ப்போமா?

ஆண்டவரே, கிருபையா எங்களை கூட்டி சேர்த்தீர், கிருபையா எங்களை நடத்தினீர், கிருபையா எங்களுக்கு உதவி செய்தி. உம்முடைய கிருபை மேலானது, ஓமக்கு நன்றி. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவர் அற்புதமாக நடத்தியிருக்கிறார், ஆச்சரியமாக நடத்தியிருக்கிறார், அதிசயமாக நடத்தியிருக்கிறார். நீங்க சொல்ல முடியுமா, கர்த்தர் என்னை நடத்தினார், கர்த்தர் எனக்கு உதவி செய்தார்?

தீரம். ஆண்டவர் நம்மை இதுவரைக்கும் நடத்தி இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னாரு, 40 வருஷம் வனாந்தரத்துல நான் நடத்தினேனே, அதை நினைத்து பாருன்னு சொன்னார்.

வந்தேன் என்று சொல்கிறார் பாருங்கள். இதுவரைக்கும் நம்மை நடத்தி இருக்கிறார். ஒரு குறைவையும் வைக்காதபடிக்கு தேவ பிள்ளைகள் ஒரு குறைவையும் சந்திக்காதபடிக்கு குறைவானதை எல்லாம் ஒழித்து போட்டு நிறைவானதை தேவ நமக்கு தந்தார். நிறைவானவர் நம்முடைய வாழ்வில் வந்தபோது குறைவானதெல்லாம் ஒழிந்து போய்விட்டது. நிறைவான ஆசீர்வாதம்.

ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். விலகாத தேவ கிருபை நம்ம கூடவே இருந்து நம்மை அற்புதமாய் நடத்தி இருக்கிறது. சொல்ல போகிறோம், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் உம் கிருபை என்னை விட்டு ஒரு நாளும் விலகாமல் இருந்ததே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்க கிருபை எங்களை விட்டு விலகாததற்காய் ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் அந்த கிருபை எங்களை நடத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்மள எல்லா உற்சாகமாய் கரங்களை தட்டி, மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் உம் கிருபை என்னை விட்டு விலகாது என்று எல்லாரும் உற்சாகமாய் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.

இந்த உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் நம்மை விட்டு மாறி போகிறது. மாறாத இயேசு அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் உண்மை உள்ளவர். அவர் வாக்குகள் உண்மை உள்ளது. அவர் வார்த்தைகள் உண்மை உள்ளது. ஹல்லேலூயா. அவர் மாறாத தெய்வமாயிருக்கிறார். ஆமென். நாம் நினைப்பதற்கு மேலான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்கிறவராயிருக்கிறார். கிரகிக்க முடியாத காரியத்தை, கிரகிக்க முடியாத அற்புதத்தை அவர் நமக்காக செய்கிறவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலவெளியில ஆண்டவரே நீர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பீர், நீர் எனக்காக எல்லாம் செய்கிற ஆண்டவர். ஆமேன் ஆமேன். மனிதன் செய்கிறானே இல்லையோ, நீர் எனக்காக செய்கிறீர். எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். ஆமேன். நம் ஆராதிக்கிற ஆண்டவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். மேலான ஆசீர்வாதங்களை, மேலான நன்மைகளை நீர் எங்களுக்கு செய்ய நீர் விரும்புகிறதற்காய் ஸ்தோத்திரம். எனக்கு நீர் உதவி செய்கிற ஆண்டவர். எந்த மனிதனும் செய்ய முடியாத உதவி உம்மிடத்தில் இருந்து மட்டும்தான் வருகிறது ஆண்டவரே. எனக்கு ஒருத்தாசை பரலோகத்தில் இருந்து வருகிறது. எனக்கு உதவி பரலோகத்திலிருந்து வருகிறது. எனக்கு நன்மை பரலோகத்திலிருந்து வருகிறது.

போதும் என்பதல்ல, படிப்பு போதும் என்பதல்ல, பணம் போதும் என்பதல்ல, எனக்கு இயேசு போதும். அவர் இருந்தா இதெல்லாம் வரும், அவர் இருந்தா இதெல்லாம் கிடைக்கும். எனக்கு இயேசு போதும் இந்த உலகத்துல. ஹல்லேலூயா. படுகுழியில கிடந்த என்னை தூக்கி எடுத்த இயேசு போதும். என் பாவங்களுக்காய் சிலுவையிலே தன்னை தியாகமாய் ஒப்பு கொடுத்த இயேசு எனக்கு போதும். தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தாரே, எனக்காக கிரயம் செலுத்தினாரே, சிலுவையிலே ரத்தம் சிந்தினாரே, அந்த இயேசு எனக்கு போதும். என்னை வாழ வைக்கிற இயேசு போதும், என்னை உயர்த்தி வைக்கிற இயேசு போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் எங்களுக்கு போதுமானவர். ஒவ்வொரு நாளும் அப்படியே நீர் எங்களை நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.

0: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6:14. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். எனக்கு அன்பார்ந்தவர்களே, தேவன் இந்த நாளில் உங்களின் வாழ்க்கையில் உண்டான கடந்து போகிற வெளியில் சொல்ல முடியாத காரியமாகிய சிறையிருப்பினை தேவன் மாற்றப் போகிறார். உலகில் உள்ளவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்பதால் நீங்கள் தேவனிடத்தில் விடாத நம்பிக்கை வைத்திருந்தபடியினாலும், உங்களுக்குள் இருக்கிற விசுவாசத்தின்படி நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறபடியினாலும், தேவன் உங்களை இந்த நாளில் எப்படிப்பட்ட சிறையிருப்பாய் இருந்தாலும் உங்களை விடுவித்து தடைகளை விலக்கி போட்டு உங்களை ஆசிர்வதிக்கப் போகிறார். கர்த்தரை நோக்கி பார்க்கிற உங்களை இந்த நாளில் கர்த்தர் உங்களை நோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். ஆதலால் தான் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6:14 முதல் வரிகளில் கர்த்தர் அவனை நோக்கி பார்த்தார் என்று உள்ளது. ஏன் நோக்கி பார்த்தார் என்று சற்று விரிவாக பார்ப்போமானால், 6:1 ஏழு வருஷம் பஞ்சம் ஏற்பட்டது என்று உள்ளது. எப்படி என்றால், இஸ்ரவேலர் விதை விதைக்க புறப்பட்டு விதைத்து அறுவடைக்கு காத்திருக்கிற வேளையில்தாமே அவர்களுக்கு விரோதமாய் தீமை செய்கிறவர்கள் எழும்பி நிலத்தையும் விளைச்சலையும் அழித்து போட்டு விடுவர். இதனால் கலக்கமடைந்தவர்கள் 6:2 எல்லாவற்றையும் விட்டுவிட்டு மலைகளிலும் கெபிகளிலும் குகைகளிலும் அரணான ஸ்தலங்களிலும் அடைக்கலம் தேடி ஓடிவிடுவார்கள் என்று பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையின் ஊடாய் கடந்து போகிறவர்களுள் ஒருவன்தான் கிதியோன். ஆனால் கிதியோன் அப்படி செய்யாமல் தேவனை விசுவாசித்தான். தேவன் தப்புவிப்பார் என்று நம்பினான். மற்றும் தன்னிடம் உள்ள குறைந்த அளவு விதையை விசுவாசத்துடன் விதைத்தான், விளைச்சலை கண்டான். 6:11 பிற்பகுதியில் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான் என்று உள்ளது. அப்பொழுதுதான் கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து அவனுடைய விசுவாசத்தை கண்டார். பிறர் பார்த்து பொறாமைப்படும் அளவில் விளைச்சலை பெருக்கி கொடுத்தார். கோதுமையை தப்புவிக்கிறவன் நிச்சயமாய் கோத்திரங்களையும் தப்புவிப்பான் என்று சொல்லி கிதியோனை தன் சத்துருக்களை தோற்கடிக்கக்கூடிய பலனை கொடுத்தார். பெரிய ஜெயத்தை பெறும்படி செய்தார். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலும் நீங்களும் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் பதில் தருவார், தப்புவிப்பார், என் கண்ணீருக்கு பதில் உண்டு என்று சொல்லி உங்களுக்கு இருக்கிற பலத்தோடே கர்த்தரையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் இன்று உங்களை பார்க்கிறார், உங்களை விசாரிக்க வருகிறார். எந்த சூழ்நிலைகள் உங்களை மேற்கொள்ள நினைத்ததோ அந்த சூழ்நிலைகளின் மேல் உங்களை மேற்கொள்கிறவராக, முற்றிலும் ஜெயம் கொள்கிறவராக உங்களை ஆசிர்வதிக்கப் போகிறார். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு தேவன் உங்களை நோக்கி பார்க்கிற நாளாய் இருக்கப் போகிறது. உங்களுடைய கடினமான, விடுவிக்க முடியாத, தடையாக உள்ள, நீண்ட நாள் காத்திருந்த காத்திருத்தல் போன்றவற்றை தேவன் நோக்கி பார்த்து பதில் அளிக்கிற ஒரு நாளாய் இருக்கப் போகிறது. இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தேவ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன் என்று அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.
1: இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்த இறங்கி வந்திருக்கிற ஆவியானவரே, உமையே மகிமை.

0: பரிசுத்து ஆவியே இறங்கி வந்திரே.
1: ஆவியானவரே, உங்க பலத்தினால உங்களோட வரங்கள்னால எங்கள் நிரப்புங்கப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்த, உங்க அபிஷேகத்தால் எங்களை மூடிக்கொண்டு எங்களை நடத்துங்க.

மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதி உத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனி ஆனால் தாள குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளை இடுவார். உமது பாதம் கல்லில் இடராத படிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய், உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளையெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். ஜோவான் காவலில் வைக்கப்பட்டான் என்று இயேசு கேள்விப்பட்டு கலிலியாவுக்கு போய், நாசரேத்தை விட்டு செபுலோன் நப்தலி எனும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர் நகூமிலே வந்து வாசம் பண்ணினார். கடற்கரை அருகிலும் ஜோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புரஜாதியருடைய கலிலியாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசைகளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அது முதல் இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இயேசு கலிலியா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாயிருந்த 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரியாவும் கடலில் வலை போட்டுக் கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவர் அப்பிடம் விட்டு போகையிலே வேறு 2 சகோதரராகிய செபதேயுவின் மகன் ஜாக்கோபும் அவன் சகோதரன் ஜோவானும் தங்கள் தகப்பன் செபதேயுவினுடனே படவில் இருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். பின்பு இயேசு கலிலியா அங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். அவருடைய கீர்த்தி சீரியா அங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிழியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். கலிலியாவிலும் தெக்கப்போலியிலும் எருசலேமிலும் ஜூதியாவிலும் ஜோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: அனுதின தியானம்.
2: பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். அப்போஸ்தலர் 1:8. ரெண்டு நபர்கள் ஒரு நாள் நயகரா நீர்வீழ்ச்சிக்கு சென்றிருந்தார்கள். நயகரா நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியது. அதில் ஒருவர் மற்றவரிடம், என்னுடன் வா, உலகத்திலேயே பயன்படுத்தாமல் விடப்படும் ஆற்றலை நான் உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி நயகரா நீர்வீழ்ச்சியிலிருந்து தண்ணீர் கீழே விழும் இடத்துக்கு கூட்டிச் சென்றார். அங்கே தண்ணீர் மிக வேகமாக வந்து கீழே விழுந்தது. அதை பார்த்த மற்ற நபர், இல்லை, மனிதர்களால் பயன்படுத்தப்படாத மற்றொரு பெரிய ஆற்றல் இருக்கிறது, அது பரிசுத்த ஆவியின் வல்லமை என்று கூறினார். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நம் அனைவருக்கும் அவர் பரிசுத்த ஆவியை வாக்கு பண்ணியிருக்கிறார். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள் என்று யோவேல் தீர்க்க தரிசன புத்தகத்திலே வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்தை விட்டு பரமேறி செல்லும் போது தம்முடைய சீஷர்களை பார்த்து, என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்றார். இயேசு கிறிஸ்து சொன்னதை போலவே மேல் அறையிலே 120 பேர் காத்திருந்து ஜெபித்தனர். அப்பொழுது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். அன்றிலிருந்து அவர்கள் தங்கள் வாழ்விலே பெரிய வித்தியாசத்தை கண்டனர். அவர்களுடைய பயம் நீங்கி தைரியசாலிகளாய் மாறினார்கள். அவர்கள் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்தார். பேதுருவின் நிழல் பட்டு வியாதிக்காரர் சுஸ்தமானார்கள். பவுலின் உருமாள்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து நோயாளிகளின் மேல் போட்டபோது அவர்கள் சுகம் பெற்றார்கள். அவர்களுடைய வார்த்தைகள் கிருபை பொருந்தினதாய் மாறியது. அவர்கள் வார்த்தைகளை கேட்டு ஜனங்கள் ஆயிரக்கணக்கிலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனர். பிலிப்பு பரிசுத்த ஆவியானவரால் வல்லமையாக வழி நடத்தப்பட்டார். பரிசுத்த ஆவியானவர் ஆள் தத்துவம் உள்ளவர். அவர் பிலிப்போடு ஒரு மனிதன் பேசுவதைப் போல பேசினார். கந்தாகே மந்திரிக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படி அந்த மந்திரி சென்று கொண்டிருந்த ரதத்திலே போய் ஏறச் சொன்னார். பிலிப்பு கூறிய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்ட கந்தாகே மந்திரி பிலிப்புவால் ஞானஸ்நானம் பெற்று கொண்டார். அதன் பின்பு பரிசுத்த ஆவியானவர் பிலிப்புவை அந்த இடத்திலிருந்து ஆசாத்துக்கு கொண்டு சென்று விட்டார். பரிசுத்த ஆவியானவரே பிலிப்புவை எடுத்து கொண்டு போனார். வேதாகமம் முழுவதும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்க முடியும். பிரியமானவர்களே, இது நமது தலைமுறை. அவருடைய வல்லமைக்காக காத்திருக்கிறவர்கள் யாவர் மேலும் தேவன் தமது ஆவியை பொழிந்தருளுவார். நாமும் ஆதி அப்போஸ்தலரை போல பயன்பட முடியும். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே தாகத்தோடும் வாஞ்சையோடும் நாம் கேட்டால் தேவன் தமது ஒப்பற்ற வல்லமையால் நம்மையும் நிரப்பி பயன்படுத்துவார்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: இன்றைய நாளிலும் நாம் சங்கீதம் 19:13 வாசித்து நாம் தேவ செய்திக்கு கடந்து செல்வோம். சங்கீதம் 19:13. துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கியருளும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். அதனால இங்கே நாம் வேதத்திலே உள்ள பரிசுத்தவான்களுடைய ஜபங்கள் எப்படியாக ஏறெடுக்கப்படுகிறது என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலே துணிகரமான பாவங்கள் விலக நாம் ஜெபிக்க வேண்டும். இங்கே தாவீது அப்படி தான் நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். துணிகரமான பாவங்களிலிருந்து உம்முடைய அடியேனை விலக்கேறலும் என்று ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது என்னங்க பாவம் என்றால் என்ன, அது என்ன துணிகரமான பாவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நாம் துணிகரமாய் செய்யும்போது அது துணிகரமான பாவமாக மாறுகிறது. இயற்கையான ஒரு பாவங்கள் இருக்கிறது, சின்ன சின்ன பாவங்கள். கர்த்தருக்கு விரோதமாய் செய்கிற பாவம் துணிகரமாக மாறுகிறது. அன்பானிலே அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், அதுதான் மீறுதல்னு சொல்கிறார். பாவங்களை குறித்து நான் எபிரேய வகுப்பில் படித்தது தான் எனக்கு சிந்தனைக்கு ஞாபகத்துக்கு வருது. என்னென்னா, பாவம்னா என்ன, குற்றம்னா என்ன, அக்கிரம்னா என்ன, மீறுதல்னா என்னன்றதுக்கு வித்தியாசம் தெரியாமல் நான் இருக்கிறோம். பாவம் என்றால் சிந்தனையிலே உதிப்பது தான் பாவம். வேதத்துக்கு புறம்பான, வேதத்துக்கு முரண்டான ஒரு காரியம் நம்ம சிந்தனையில் பிசாசு கொண்டு வந்து போடுறான்னா அது பாவம். அது நமக்கு நாமளே விரோதமாய், நமக்கு விரோதமாய் அந்த பாவம் செயல்படும்போது அது குற்றமாக மாறுகிறது. நம்மளை மட்டும் பாதிச்சதுன்னா அது குற்றம். அதே பாவம் அடுத்தவர்களையோ அல்லது அடுத்த விலங்கினத்தையோ அது பாதிச்சதுன்னா அது அக்கிரமமாக மாறுகிறது. எப்படி பாவம் ஒவ்வொரு ஸ்டேஜாக முன்னேறிப்பாருங்க. அந்த சிந்தனையிலே உதித்த பாவம் உனக்கு விரோதமாக நீயே செய்து கொள்ளும்போது அது குற்றமாகவும், அடுத்தவர்கள் அடுத்த மனிதர்களோ அல்லது விலங்கினமோ அல்லது மிருகங்களோ அது பாதிக்கப்படும்படி செய்யும்போது அந்த உன்னுடைய சிந்தனையில் நம்முடைய சிந்தனையில் உதித்த பாவம் அடுத்தவர்களையும் அடுத்த மிருக ஜீவன்களையும் பாதிக்கும்படியாக செய்யும்பொழுது அது அக்கிரமமாக மாறுகிறது என்றும், அதே தேவனையும் தேவனுடைய சத்தியத்தையும் அது மீறும்போது அது பாதிக்கப்படும்போது, தேவனையே அது பாதிக்கும்போது அது மீறுதலாக மாறுகிறது. அன்பாலே பாவம், குற்றம், அக்கிரமம், மீறுதல். அப்போ இந்த மீறுதல் தான் எக்ஸ்ட்ரா பெரிய காரியம். அதுதான் ஆண்டவருக்கு விரோதமாய் பண்ணுகிற காரியத்தை மீறுதல் என்று சொல்கிறார். இந்த நாளத்துக்குமே இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார், சிலுவையில் அரைஞ்சி அவர் தன்னுடைய ரத்தத்தினால் இந்த 4 பாவ காரியத்தையும் நம்மளை விட்டு அகற்றி போட்டு விட்டார் என்று தான் நாம் விசுவாசிக்கிறோம். ஆனாலும் இங்கு பக்தனாகிய தாவீது ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியானை விலக்கி காத்திருளும். துணிகரமான பாவம் அப்படின்னும்போது எனக்கு ஆண்டவருடைய பார்வையில் துணிகரமான பாவம் எது அப்படின்றதும், மனுஷன் பார்வையில் துணிகரமான பாவம் எதுன்றதும் சில வித்தியாசங்கள் இருக்கிறது. இன்றைக்கி நம்ம மனுஷன் பார்க்குறோம், நம்ம தாவீது வந்து ஒரு பொண்ணை கெடுத்து அவன் கணவனை கொலை பண்ணி அவளை தன்னுடைய மனைவியாக எடுத்துக்கிட்டான், இது பயங்கர துணிகரமான பாவம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் இவன் ஆண்டவர் ஏற்றுக்கிட்டார், அதனால் எல்லாரும் கற்பழிக்கணும் கொலை பண்ணணும்னு நான் சொல்ல வரல. ஆனால் சவுல் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அந்த நிர்கரகம் பண்ண சொன்ன ஆடு மாடுகளை கொண்டு வந்து வச்சிருந்தான். ஆனால் ஆண்டுடைய பார்வையில் அது பெரிய பாவமாக காணப்பட்டது. ஆண்டுடைய வசனத்துக்கு நாம் கீழ்ப்படியாமல் போகும்போது அது துணிகரமான பாவமாக மாறுகிறது. அன்பானே பவுலை, சவுல் மன்னனை, சவுல் ராஜாவை ஆண்டவர் என்ன செஞ்சார், ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவன் செஞ்ச பாவத்தை அவர் மனசுக்கு வசனமாக இருந்ததுன்றார். ஆனால் ஒருவேளை தாவீது இந்த துணிகரமான பாவம் செய்த போதிலும், அடுத்தவன் மனைவியை அவன் கெடுத்த போதிலும், அடுத்தவனை கொலை பண்ணி அவளை உரிமையாக்கி கொண்ட போதிலும், அந்த துணிகரமான பாவத்தை அவன் செஞ்ச போதிலும், அவன் அறிக்கையிட்டு ஜெபித்ததின் மூலமாக ஆண்டவுடைய கிருபை அவன் பெற்றிருக்கலாம். இன்றைக்கி அதுதான் அந்த அனுபவத்தில் தான் அவன் வந்து தனக்கு சொல்லித்தரான். அதனால் என்ன தண்டனை பெற்றான்னா, அவனுக்கு பிறந்த முதல் குழந்தையை ஆண்டவர் என்ன செஞ்சார், எடுத்துக்கொண்டார் என்று பார்க்கிறோம். அதனால்தான் அவன் உணர்வடைந்தவனாய் இங்கே பல காரியத்தை சொல்லித்தரார் தாவீது சங்கீதத்தில். இந்த துணிகரமான பாவம் எனக்கு என்னை விட்டு விலகிறேன், இனி நான் அந்த பாவத்தை செய்யக்கூடாது, என்னை ஆட்கொள்ள ஒட்டாதிரும், அப்போது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாக இருப்பேன் என்று சொல்லி பக்தன் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பவன்லே, தியானித்து கொண்டிருக்கும்போது இந்த கால வேளையில் நம்முடைய ஜிஃபன் எஃப்எம், அதாவது காஸ்பல் ஃபார் ஆல் நேஷன் என்ற எஃப்எம் ரேடியோவில் நான் அதிகாலையில் நான் தியானம் கேட்பது உண்டு. அதில் ஒரு சாட்சியை கேட்டேன். நம்ம பகுதி பொண்ணு தான், இந்த பாண்டிச்சேரியில் வகுதி வசித்த ஒரு பொண்ணு, தனலட்சுமி என்ற ஒரு பொண்ணு சாட்சியை அதில் ஒளிபரப்புனதை நான் கேட்டேன். அவங்க கணவர் செய்யாத குற்றத்துக்காக உள்ளே போயிட்டார், ஜெயிலுக்கு போயிட்டார். செய்யாத ஒரு குற்றம், அவர் மேலே கொலைக்கேசு, நண்பர்கள் செய்த குற்றத்தை கொலைக்கு இவரும் அதில் இருந்தார் என்று சொல்லி இவரையும் இட்டுட்டு போய் ஜெயிலில் வச்சிட்டாங்க. ஆனால் ஜெயிலில் வச்ச பிறகு ஜெயிலேருந்து திடீர்னு தப்பிச்சிட்டாருன்னு சொல்லிட்டாங்க. இந்த பொண்ணு 25-22 பொண்ணு, நல்ல அழகான பொண்ணா, சின்ன ரெண்டு குழந்தை இருக்குது, ரெண்டு குழந்தைய வயிற்றுல வாயிலும் விட்டுட்டு நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கும்போது தான் அந்த கேஸ் அவருக்கு வந்து அந்த ஆள் உள்ளே போயிட்டார் கணவன். உள்ளே போன பிறகு திடீர்னு போலீஸு ஒரு அதிகால வேலையில் இந்த அம்மா வந்து கதவை தட்டு தான், தட்டி பார்த்தா தட்டி கேட்குதான், உன் கணவனை எங்கே ஒழிச்சு வச்சுக்கிற அப்படின்னு. என்னாங்க, எனக்கு ஒன்றும் தெரியாது, நடந்து அவர் ஜெயிலில் தானே இருக்கிறார். இல்லை இல்லை, ஜெயிலை விட்டு தப்பிச்சிட்டாரு. அதுமாதிரி அந்த ஆள் தப்பிச்ச அந்த துணிகரமான அந்த பாவத்தினால என்ன ஆச்சுன்னா, இந்த பொண்ணை அந்த போலீஸு டார்ச்சர் கொடுத்தாங்களாம், பயங்கரமாக. அனுதினமும் டெய்லி கொண்டு போயிட்டு அங்கே தேடுறது இங்கே தேடுறது, இந்த பொண்ணாக போய் மறைச்சி வச்சுருக்கு, அவன் எங்கேயோ தப்பிச்சு ஓடிட்டான். இந்த பொண்ணு அதை அழுதுகிட்டே அந்த சாட்சி சொல்லுது, என்னை அவ்வளோ டார்ச்சர் கொடுத்தாங்க, அதில் ரெண்டு பெண் போலீஸ் தான் என்னை காப்பாற்றி, நீ அங்கே உன்னை வந்து ஆண்கள் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் உன்னை ஹேண்டோவர் பண்ணோம்னா உன்னை நேரம் நீ அழகாக இருக்கிறது உன்னை போட்டு வீணாக்கியிருப்பாங்கம்மா அப்படின்னு சொல்லி இவளை எஸ்கேப் பண்ணாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப டார்ச்சர் கொடுத்ததுனால நான் சூசைட் அட்டன் பண்ண போயிட்டேன். அந்த நேரத்தில் ஒரு புதிய ஏற்பாடு, யாரோ கொடுத்த புதிய ஏற்பாடு எங்கேருந்தோ திடீர்னு என் வீட்டில் உழுந்த மாதிரி ஒரு பெரிய சத்தம், ஒரு பாறாங்கல் உழுந்த மாதிரி. அந்த புதிய ஏற்பாடு எவ்வளோ பெரிய புத்தகம், அது உழுந்தால் அவ்வளோ பாறாங்கல் சத்தம் வராது, அவ்வளோ பெரிய சத்தம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சத்தம் கேட்டு என் தூங்கிட்டு இருந்த குழந்தை பயங்கரமாக வீழ் வீழ்னு கத்த ஆரம்பிச்சிச்சு. எங்கள் அம்மாவில் நான் தூக்கு மாட்டிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும்போது இந்த காரியம் நடந்தது. எங்கள் அம்மா உள்ளே ஓடி வராங்க குழந்தை சத்தத்தை கேட்டு, அதுக்கப்புறம் நான் இந்த தற்கொலையிலேருந்து நான் விடுதலை ஆகிட்டேன். பாருங்கள், ஏசாண்டர் எப்படிலாம் காப்பாற்றுறாரு பாருங்கள். ஒரு காரியம் துணிகரமான பாவம் கனவு செஞ்சதுனால மனைவிக்கு எவ்வளோ பாதிப்பு பாருங்கள் போலீஸினால். அப்போ இந்த துணிகரமான பாவத்திலிருந்து நம்மளை காத்து கொள்றதுக்கு நம்ம ஜெபிக்கணும். பாவம் அப்படின்னாலே அது டேஞ்சரஸ், அது துணிகரமான பாவம்ன்றது பயங்கரமான ஒரு பாவமாக இருக்கிறதுனால இந்த பக்தன் ஜெபிக்கிறார், துணிகரமான பாவத்துக்கு என்னை விலக்கேறலும் என்று. நாமளும் அப்படியாக ஜெபிக்கணும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அந்த துணிகரமான பாவத்தை அனுமதிக்கவே கூடாது. நம்ம ஜெபிக்கும்பொழுது தான் கண்டிப்பாக ஆண்டவர் அந்த காரியத்தை நமக்கு அனுமதிக்க மாட்டார். அந்த துணிகரமான பாவத்தை செய்யக்கூடிய காரியம் பிசாசுனால் வரக்கூடியது, தூண்டக்கூடியது. பிசாசு தான் தூண்டும், போய் செய். இந்த மணிப்பூரில் நடந்த காரியங்கள்லாம் அநியாயமான துணிகரமான பாவம் பாருங்கள். அந்த மாதிரி பிசாசானவன் என்ன செய்கிறான், மக்களை மதிமயக்கி இல்லது அவன் ஆட்கொண்டு துணிகரமான பாவத்தை செய்ய வைத்து தேவ கிருபையை இழந்து போக செய்கிறான். ஆனால் நம்ம அதுக்காக செபிக்கணும். எனக்கு பிரிக்மான்ஸ் ஐயா பாடல் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது, துணிகரமான பாவக்கிரியை மேற்கொள்ள மாட்டாது, இப்படி வசனம் தியானிப்பதனால் வாழ்வேன் பரிசுத்தமாய் என்ற ஒரு பாடல் வரி தான் எனக்கு ஞாபகம் வருது. துணிகர பாவக்கிரியை மேற்கொள்ள

ஏசையா ரட்சகரே, ரத்தத்தால் கழுவினிரே. ஏசையா ரட்சகரே, ரத்தத்தால் கழுவினிரே. மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். எப்படி பாடுறவர் இந்த துணிதியை, என்னை மேற்கொள்ள மாட்டாமல் இருக்கணும்னா நான் ஜெபிக்கணும், ஜெபத்தோட நம்முடைய வேத வசனத்தை நான் உட்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்தன் பாடுகிறார். அன்பாலே, இன்னைக்கு வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது நிச்சயமாக அந்த பாவத்திலிருந்து நாம் விடுதலையாக ஆண்டவர் உதவி செய்கிறார். ஏனென்றால் பாருங்கள், வாலிபன் 119:9 என்ன சொல்லுது பாருங்கள், வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனாலே தானே. அப்போ இன்னொரு இடத்துல அதே தாவீது சொல்கிறார், உன் இருதயத்தை, உன் வசனத்தை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன், பாவம் செய்யாதிருக்க அப்படின்னு. அப்போ உன் வசனத்தை இருதயத்தில் வைத்து வைத்தேன், பாவம் செய்யாதிருக்க. நான் 11 தான் நினைக்கிறேன், 119:11. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். எப்படியெல்லாம் கற்றுக் கொடுக்குறாரு பாருங்க, தாவீது மூலமாக நிறைய நாம் கற்றுக்கிறோம். இன்றைக்கி அந்த துணிகரமான பாவத்துக்கு நம்ம விலகி காத்து கொள்ளணும்னா முதலாவது நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே அந்த துணிகரமான பாவம் நான் வாழ்நாளில் சாகிற வரைக்கும் செய்யக்கூடாது, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரால் தான் உதவி செய்ய முடியும். பிசாசானவன் நம்மளை துணிகரமான பாவத்துக்குள்ளாக கொண்டு செல்லாதபடிக்கு நாம் ஜெபிக்கும்போது கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அடுத்து அந்த துணிகரமான பாவத்துக்காக நம்ம ஜெபித்து, ஜெபிக்கிறது மட்டுமல்ல, நாம் வேதத்தை உட்கொள்ளு, வேதத்தை நம்ம என்ன செய்யணும், நம்முடைய ஆழமான இருதயத்தில் அதை பதித்து வைக்கும் பொழுது அந்த பாவ காரியத்தை செய்யாதபடிக்கு ஆண்டவர் நம்மளுக்கு என்ன செய்கிறாரு, தடை பண்ணுகிறார். அன்பால் இல்லைன்னா அந்த துணிகரமான பாவம் இன்றைக்கி நம்மளை செய்ய வச்சிடும். இன்றைக்கி நிறைய அந்த செல்ஃபோன் வந்ததுனால ஒவ்வொரு நியூஸையும் பார்க்கும்போது, பேப்பர் நியூஸில் இருந்தாலும் டிவியை நிறந்து நியூஸ் கேட்டாலும் சரி, அந்த துணிகரமான பாவம் இன்றைக்கு தலைவிரித்து ஆடுகிறதை பார்க்குறோம். கணவன் இருக்க ஒரு மனைவியானவள் வேறொருவனுடன் போகிறதை பார்க்குறோம். கள்ள உறவுகள், இதெல்லாம் துணிகரமான பாவங்கள். ஒரு மனைவி இருக்க கணவன் வேறொரு மனைவியோட, வேறொருத்த மனைவியோடு போகிறான். அதான் சொல்கிறேன், இந்த சீரியல் இதெல்லாம் நம்மளை மைண்டை கெடுக்குது. இன்றைக்கி அன்றைக்கி கூட நான் ஒரு புள்ளி விபரம் சொன்னேன், தமிழ் சேனலில் வரக்கூடிய 79-74 சீரியலில் எத்தனையோ சீரியல் வந்து 24 சீரியல் வந்து அடுத்தவன் பொண்டாட்டி எப்படி கரெக்ட் பண்ணுன்றது தான் சீரியலில் காட்டுறான். அடுத்தது மாமியாரை எப்படி கொலை பண்ணுறதுன்னு தான் காட்டுறான். இப்படி இந்த சீரியல்லாம் வந்தேன்னா அந்த வக்கர புத்தி தான் நமக்கு வரும். அன்பால் இந்த சீரியலை பார்க்காதீங்கன்னு சொன்னால் எந்த கிறிஸ்துவ பொம்பளைங்க கேட்குது? இன்றைக்கி டிக்டாக்னு வந்ததுனால இன்றைக்கி எத்தனை பேருடைய வாழ்க்கை வீணாச்சு, பாழாச்சு. இன்றைக்கி எத்தனை பேர் ஜெயிலில் இருக்கிறாங்க தெரியுங்களா, டிக்டாக்னால. இன்றைக்கி அதை தான் பார்த்துட்டு உட்காந்துருக்குறாங்க மக்கள். இன்றைக்கி கிறிஸ்தவனும் அதே போல போயிட்டுருக்குறாங்க. கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் அந்த செல்ஃபோனை எப்படி யூஸ் பண்ணுன்றது தெரியாமல் பிசாசை என்ன செய்கிறான், கண்ணியை வர வைக்கிற மாதிரி வைக்கிறான். அப்போ அந்த இப்போ நம்ம ஜெபிக்கணும். துணிகரமான பாவம் இன்றைக்கி செல்ஃபோன் மூலமாக, இன்றைக்கி டிவி மூலமாக, சீரியல் மூலமாக மக்களை செய்ய தூண்ட வைக்கிறான் பிசாசு. இன்றைக்கி அதெல்லாம் பார்த்துட்டு தான் துணிகரமாக செய்கிறாங்க பாவத்தை. அச்சவே படலை, அப்படியே கொலை பண்ணுறாங்க. புருஷனை தான் பொண்டாட்டியே ஆளை வச்சு கொலை பண்ணுறான். ஏன், கள்ளக்காதனோட இருக்கிறதுக்கிட்டு. அதே போல் பிள்ளை கள்ளக்காதலுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னு பிள்ளைய போட்டு கொலை பண்ணுறான். எப்படிப்பட்ட துணிகரமான காரியங்களை இன்றைக்கி பிசாசு இந்த கடைசி காலத்தில் செய்ய வைக்கிறான் பாருங்கள். இன்றைக்கி ஏன்னா இது கடைசி காலம், ஆண்டவுடைய வருகையில் நாம் யாரும் எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு இன்றைக்கி நம்மளெல்லாம் பரிசுத்த குளைச்சலாக்குறதுக்கு பிசாசு போடுற திட்டம் இது. அன்பாலே, இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். இதை கேட்க போகிற யாராக இருந்தாலும் சரி, இன்றைக்கி நான் துணிகரமான பாவத்தை செய்யும்படியான ஒரு காரியத்தை கூட நான் செய்யக்கூடாது ஆண்டவரே, சாகிற வரைக்கும் அல்லது உன்னுடைய வருகை வரைக்கும் நான் பரிசுத்தமாய் காத்து. அதனால தான் இங்கே சொல்கிறார், பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன், நான் உத்தமமாகி என்னை ஆட்கொள்ள ஒட்டாதிரும். அவைகள் எந்த துணிகரமான பாவம் என்னை ஆட்கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமமாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாக இருப்பேன் என்று
பக்தனாகிய தாவீது இங்கே ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல் இன்றைக்கி ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரே நான் துணிகரமான பாவத்தை செய்யாத ஒரு மனுஷனாய் மனுஷியாய் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, அந்த துணிகரமான பாவம் எனக்குள்ளே வரவே வேண்டாம் ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மளை காப்பாற்றுவாராக, நம்மளை பெரும் பாதகத்துக்கு நீங்களாக்கி காப்பாற்றுவாராக. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நாளிலே ஆண்டவரே இந்த கடைசி காலத்தில் நாங்கள் வசித்து வருகிறோம், துணிகரமான பாவங்களை செய்யும்படியாக பிசாசு தூண்டுகிறான் ஆண்டவரே. இன்றைக்கி சமுதாயத்தை சார்ந்தவர்களை துணிகரமாய் லஞ்சம் வாங்க, துணிகரமாய் கொலை பண்ண, துணிகரமாய் அபகரி, துணிகரமாய் அடுத்தவன் மனைவியை நீ எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி எப்படியாக பல விதமான பாவத்தில் ஆண்டவரே உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடிக்கு, உங்களுடைய வார்த்தையின்படி நாங்கள் நடக்காதபடிக்கு அந்த துணிகரமான பாவத்தை எங்கள் உள்ளத்திலையும் அந்த சிந்தனையிலையும் கொடுத்து செயல்பட வைக்கிற அந்த பிசாசின் கிரியைகள் எங்களை விட்டு அகன்று போகட்டும் ஆண்டவரே. தாவீது கதறுதலைப் போல, தாவீது ஜெபிக்கிறதைப் போல நானும் நாங்களும் ஜெபிக்கிறோம். இந்த துணிகரமான பாவங்கள் எங்களை ஆட்கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே என்னை எங்களையும் இதை கேட்க போகிற யாவரையும் காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் கடைசி வரைக்கும் பரிசுத்தமாய் வாழ்ந்து உம்முடைய ஆண்டவரே அந்த பெரும் பாதகத்துக்கு நீங்களாக்கி உம்முடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும்படியான தகுதியை எங்களுக்கு தாங்க சுவாமி. அப்படியா செய்ய போகிறீங்க நன்றி. அந்த துணிகர பாவத்திலிருந்து நாங்கள் விடுதலை அடைய நாங்கள் ஒவ்வொருவரும் கருத்தாய் செபிக்கிறவளாக எங்களை மாற்றுங்க. அப்படியா செய்ய போகிறீங்க நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தான் செபிக்கிறேன் ஜீவனில் தகப்பனே. ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ.

பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். செய்தியினுடைய தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நாம ஏன் உயிரோட இருக்கிறோம். என்ன பிரதர் இப்படி ஒரு தலைப்பை நீங்க வச்சிருக்கிறீங்க? உண்மைதான். ஒரு ஊழியர் இப்படியாக சொன்னார், ஒவ்வொரு முறையும் நாம இரவில் தூங்க போகும் பொழுது நாம் மரிக்கிறோம், காலையிலே உயிரோடு எந்திரிக்கிறோம். உண்மைதானே? என்ன நடந்துச்சுன்னே நமக்கு தெரியாது. இடையில திடீர்னு காலையில என்ன செய்யறோம்? உயிரோட வர்றோம். நான் கேட்கிறேன், எதுக்காக ஒவ்வொரு நாளும் உயிரோட தேவன் நம்மை இந்த உலகத்துல வச்சிருக்கிறாரு? அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பிய சபை விசுவாசிகளிடத்துல பேசும் பொழுது கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். அதாவது, நான் இப்ப மரித்தேன் என்று சொன்னால் அது எனக்கு அதிகமான லாபத்தை தருகிறதுன்னு சொன்ன உடனே பிலிப்பிய விசுவாசிகள் என்ன நினைச்சிருப்பாங்க? அது சரி, அப்ப நீங்க மரிக்க வேண்டியதானே, சாவுதான் உங்களுக்கு லாபம்னா அப்ப நீங்க மறிக்கலாமே. பிலிப்பிய நிறுவம் 21:1 வசனத்துல கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் சொல்லிட்டு அடுத்த வசனங்கள்ல இப்படி இவர்கள் கேள்வி கேட்பார்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே, நான் ஏன் மறிக்கிறதை தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறேன் என்று சொன்னால், மறிக்கிறது எனக்கு லாபம்தான், ஆனா நான் ஏன் மறிக்காமல் இருக்கிறேன், இந்த சரீரத்துல நான் ஏன் உயிரோட இருக்கிறேன், அதுக்கு காரணம் இருக்கிறது என்று என்ன சொல்லுகிறார்? 22 பாருங்க, ஆயிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனாலே என் கிரியைக்கு பலன் உண்டா இருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னது என்று அறிய, நான் சரீரத்துல இப்ப இருக்கிறது என்னுடைய கிரியைகள்னாலே பலன் உண்டா இருக்கிறது, நான் அந்த பலனை கண் கூட நான் பாக்குறேன். அப்ப தேவன் என்னில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இப்ப இவர் என்ன காரணம் வைக்கிறாருன்னா, நான் இப்பொழுது இந்த உலகத்துல உயிரோடு வாழுவதற்கு ஒரு காரணம் எனக்கு இருக்கிறது. என்ன காரணம்னா, என் மனைவியை நான் பாதுகாக்கணும், என் பிள்ளைகளை பாதுகாக்கணும், அவர்கள் பேர பிள்ளைகளை நான், அவங்க பெற்றுத்தரக்கூடிய பேர பிள்ளைகளை நான் பார்க்கணும், அவங்க கல்யாணத்தை பார்க்கணும். இது அல்ல, இதெல்லாம் நல்லதுதான், தவறு சொல்லல. ஆனா நிறைய வேலைகளிலே நாம் இன்றைக்கு உயிர் வாழ்வதற்கு பல காரணங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நான் அதை செய்யணும், இதை செய்யணும், வீடு கட்டுறது அப்படியே கிடக்கு, என் பையனுக்கு இன்னும் ஒரு நல்ல செட்டில்மெண்ட் நான் பண்ணாம இருக்கிறேன். பிரியமானவர்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் இன்னைக்கு உயிரோட இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் கிரியைக்கு பலன் உண்டாயிருக்கிறது. என்ன பலன்? தேவன் அவருடைய வாழ்க்கையில செயல்பட்டு அநேகருக்கு பிரயோஜனமான பாத்திரமாய் வச்சிருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் நானும் இப்ப காலையில உயிரோட வந்திருக்கிறோம். வாட் இஸ் த யூஸ்? ஒரு கேள்வி நம்ம கேட்டு பார்க்கலாம், எதுக்கு நான் உயிரோட இருக்கிறேன், எதற்காக இன்றைக்கு இந்த தினம் ஆண்டவர் எனக்கு உயிரை கொடுத்திருக்கிறார்? தைரியமா சொல்ல முடியுமா? என்னுடைய கிரியையினால அநேக பலன் உண்டா இருக்கிறது. நிறைய பேர் இன்னமும் சுயநலவாதிகளாக நாம் இருக்கிறோம். நமக்காக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், எனக்கு, என் குடும்பம், நம்மளுடைய உயிர் வாழக்கூடிய இந்த மெத்தட். பிரியமானவர்களே, கிறிஸ்துவை போல இல்லை. அடுத்து இன்னொரு வார்த்தையும் பயன்படுத்துகிறார், அதையும் உங்களுக்கு சுட்டி காமிக்கிறேன் பாருங்க. 24 நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். பிலிப்பிய விசுவாசிகளை பார்த்து சொல்றாரு, எனக்கு சாவு ஆதாயம் தான், இந்த நிமிஷமே எனக்கு செத்தா நான் தேவனிடத்துல போக முடியும், எனக்கு இன்னும் அதிகமான லாபம், அப்புறம் ஏன் உயிரோட இருக்கிறேன்? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, உங்களுக்கு நான் தேவைப்படுகிறேன். அப்படிதான் வசனம் சொல்லுது, நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியமா இருக்கிறது. அவசியம் என்று சொல்லுகிற வார்த்தையை விட அதிக அவசியம் சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பூமியில அப்போஸ்தலனாகிய பவுல் உயிரோட இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்க சபைக்கு நீங்க இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமா நான் கேக்குறேன். முதல்ல சபையில இருந்து ஆரம்பிப்போம். குடும்பம் சொன்னா ஓகே, ஏன்னா குடும்பத்துல ரொம்ப அவசியம், நம்ம அது ஒரு செல்ஃபிஷான ஒரு ஆக்ஷனா கூட போயிடலாம். ஆமாங்க, எங்க ஹஸ்பண்ட் இல்லாட்டி எங்க குடும்பம் இல்லை, என் மனைவி இல்லைன்னா என் குடும்பம் இல்லை. எந்த அடிப்படையில? அவங்கதான் சமைச்சு போடணும், என் ஹஸ்பண்ட் தான் சம்பாதிக்கிறாரு, நான் அதனாலதான் அதை விட்டுட்டேன். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நான் வருகிறேன். தேவனுடைய சபை கூடி வருகிறோம் பாத்தீங்களா, அந்த கூடுகையில முதலாவது நீங்கள் அதிக அவசியமாய் தேவைப்படுகிறீர்களான்னு நான் கேட்கிறேன். அப்படி இல்லைனா அந்த கூடுகையில நீங்க யாரா இருக்கிறீங்கன்னா, ஒரு திருமண வீட்டுக்கு போனா அப்படி 10:11 அப்படி போய் ஆராத்தின்னு போடுவாங்க, அப்படி போட்டுட்டு போய் அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படி கிளம்பி மொய் எழுதிட்டு கிளம்பி வந்துருவாங்க. த சேம் வே இந்த சபை கூடுகைன்னு போயிட்டு அப்படியே எல்லாரும் என்ன செய்யறாங்களோ அதோட 10:11 நம்ம செஞ்சுட்டு மொய் எழுதுற மாதிரி ஒரு காணிக்கையையும் நம்மளுடைய குற்ற மனசாட்சியை போக்குறதுக்கு ரெண்டு காணிக்கையை போட்டுட்டு அப்படி கிளம்பி வந்துருவோம்.
ஆனா உங்களால தைரியமா சொல்ல முடியுமா, நான் இப்பொழுது சரீரத்தில் தரித்திருப்பது இந்த சபைக்கு அதிக அவசியமா இருக்கிறதுன்னு தைரியமா சொல்ல முடியுதா? நான் இதற்காக மேன்மை பாராட்ட சொல்லல, ஆனால் ஒரு அந்த இடத்துல ஒரு நபரை நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னா, இப்ப நீங்களே சபைக்கு போயிட்டு இருக்கிறீங்க, உங்களை அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டா அந்த சபை ஸ்தம்பித்து போகிறதா? ஐயோ இந்த சகோதரன் இல்ல, கையும் ஓடல காலும் ஓடல, என்ன பண்றது? இல்ல எப்பையும் போல நீங்க வந்தது, நீங்க வராமல் இருக்கிறது கூட தெரியாம அவர் வந்தாலும் ஒண்ணுதாங்க வராட்டியும் ஒண்ணுதாங்கிற நிலைமை இருக்கா? அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா நான் உயிர் வாழ்வது வீண் தானே, நான் சுயநலமா தானே வாழ்ந்துட்டு இருக்கிறேன், மற்றவர்களுக்காக இல்லை. அப்போ பவுல் சொல்லுகிறார், நான் ஜீவன் உள்ளவனா இப்பொழுது இருக்கிறதற்கு ரெண்டு காரணம் இருக்கு. ஒன்னு, என்னுடைய கிரியைக்கு பலன் உண்டாயிருக்கிறது. இன்னொன்னு என்னங்க, உங்களுக்கு பிலிப்பிய விசுவாசிகள் உங்களுக்கு அதிக அவசியம். இந்த ஒரு நிச்சயத்தை உடையவர்களா நம்மளுடைய வாழ்க்கை பயணம் இருக்குதா? நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் வேணுங்க, அர்த்தம் வேணுங்க. தேவன் நம்மளுடைய வாழ்க்கையினாலே அவர் என்னங்க பயனடைஞ்சாரு? அவனா அவருக்கு பயன் இல்லை, அப்படின்னா அவருடைய பிள்ளைகளுக்கு. அவர் ஊழியத்துல நம்மை பயன்படுத்துகிறார், பல இடங்களில் நம்மை பயன்படுத்துகிறார், வேலை செய்கிற இடத்துல பயன்படுத்துகிறார், படிக்கிற இடத்துல பயன்படுத்துகிறார், எல்லா இடத்துலையுமே அவருக்கு நாம பலன் கொடுக்கிறவங்களா நாம இருக்கணும். ஒரு மரத்தை நம்ம நட்டு வைக்கணும்னு சொன்னா அது கனி கொடுத்தே ஆகணும், அப்படி இல்லைன்னா அது ஏன் நிலத்தை கெடுக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம உண்மையிலே இந்த உலகத்துல இருந்து சில சமயம் எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்களா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த சிந்தனையை உங்களுக்கு முன் வைக்கிறேன், இன்னைக்கு நான் ஏன் உயிரோடு இருக்கிறேன்? ஒரே ஒரு காரணம் தான், அது அதிக அவசியம். யாருக்கு? விசுவாச பிள்ளைகளுக்கு, மற்றவர்களுக்கு அது அதிக அவசியம் என்று பவுலை போல நம்ம சொல்ல முடிகிறதா? இந்த வசனம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருப்பதாக. உங்களுடைய வாழ்க்கையில இந்த வசனத்தை அப்பயாசப்படுத்துங்க. ஆமென். காட் பிளஸ் யூ.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
2: நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். யோவான் 14:6. அநேக ஆண்டுகளுக்கு முன்பு சிறுவன் ஒருவன் தன் பெற்றோருடன் லண்டனுக்கு சுற்றுலா சென்றான். அங்கு இங்கிலாந்து மன்னரை காண அவன் மிகவும் விரும்பினான். ஆகவே அவனுடைய முழு குடும்பமும் அரண்மனைக்கு முன்பாக வந்து சேர்ந்தனர். மிகப்பெரிய கதவு அடைக்கப்பட்டிருந்தது. அந்த கதவுக்கு முன்பு படை வீரர்கள் காவலுக்கு நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் அந்த சிறுவனின் குடும்பத்தை உள்ளே செல்ல அனுமதிக்கவில்லை. அந்த சிறுவன் மிகுந்த ஏமாற்றம் அடைந்தான். ஆனாலும் அவன் நம்பிக்கை இழக்கவில்லை. அருகில் நின்று கொண்டிருந்த ஒரு போலீஸ்காரரின் உதவியை நாடினான். அவரும், தம்பி, நீ உள்ளே செல்ல முடியும் என்று எனக்கு தோன்றவில்லை, உள்ளே போக முடியாது என்று கூறிவிட்டார். அவன் அவ்வாறு அந்த போலீசிடம் பேசிக் கொண்டிருந்த போது மிக நேர்த்தியான ஆடை அணிந்திருந்த ஒரு மனிதன் அங்கே வந்தார். அவர் இந்த சிறுவன் போலீசிடம் பேசிக் கொண்டிருந்ததை பார்த்து அந்த சிறுவனிடம் சென்று, உனக்கு என்ன வேண்டும், நீ ஏன் போலீஸ்காரரிடம் பேசிக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அந்த சிறுவன், நான் இங்கிலாந்து மன்னரை பார்க்க மிகவும் விரும்புகிறேன், நான் கண்டிப்பாக அவரை போய் பார்க்க வேண்டும், ஆகவே நான் உள்ளே செல்ல எனக்கு அனுமதி கிடைக்க வேண்டும் என்றான். அந்த மனிதன் சிறுவனின் கையை பிடித்துக் கொண்டு, நீ என்னோட கூட வா என்று அழைத்துக் கொண்டு போனார். அவர்கள் இருவரும் அரண்மனை கதவுக்கு அருகில் வந்தவுடன் படை வீரர்களும் வாயில் காவலாளர்களும் விழுந்தடித்துக் கொண்டு ஓடி வந்து கதவை திறந்து விட்டனர். அந்த மனிதன் சிறுவனை அரண்மனைக்குள்ளே அழைத்துக் கொண்டு போய் படிக்கட்டுகள் வழியாக நடத்தி சென்றார். அங்கிருந்த ஒருவர் கூட அந்த சிறுவனை தடுக்கவில்லை. இப்பொழுது சிறுவனுக்கு அரண்மனைக்குள்ளே செல்வதற்கு எவ்வாறு அனுமதி கிடைத்தது? அந்த சிறுவனை அழைத்து கொண்டு வந்த அந்த மனிதன் வேல்ஸ் நாட்டு இளவரசன். அவர்தான் இங்கிலாந்து மன்னனின் மகன். அந்த மனிதன் ஒருவருக்குத்தான் சிறுவனை தன் தகப்பனிடம் அழைத்து செல்லக்கூடிய அதிகாரம் இருந்தது. ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே ராஜாதி ராஜாவாக, சர்வாதிகாரியாக, ஒருவராய் சாவாமை உள்ளவராக, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவராயிருக்கிற பிதாவாகிய தேவனிடம், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அல்லாமல் வேறு யார் மூலமாகவும் நாம் பிதாவிடம் சேர முடியாது. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று கூறினார். ஆம் பிரியமானவர்களே, நாம் பிதாவினிடத்தில் சேர தகுதி இல்லாதவர்களாக இருந்தோம். அவர் பரிசுத்தமான தேவன், நாம் பாவிகளாயிருந்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்து தமது சிலுவை மரணத்தினாலே நமக்கு ஒரு வழியை உண்டாக்கி கொடுத்தார். நம் பாவங்களை மன்னித்தார். நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவினிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் வரப்போகிற பேராபத்திற்கு தப்பி பிதாவாகிய தேவன் வாசம் பண்ணும் பரலோகத்திற்கு செல்ல வேண்டுமானால் நாம் இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ள வேண்டும். அவருடைய இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பு பெற்றவர்கள் மட்டுமே பிதாவினிடத்திலே செல்ல முடியும். இயேசு கிறிஸ்து நம்மை பிதாவினிடத்தில் அழைத்து செல்கிறவர் மட்டுமல்லாமல், அவர் இருக்கிற பரலோக ராஜ்யத்தில் என்றென்றைக்கும் நாம் அவருடன் இருக்கும்படிக்கு நமக்காக ஒரு வாசஸ்தலத்தையும் அவர் ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார். பரலோகத்திற்கு நான் எப்படியாவது செல்ல வேண்டும் என்று நீங்கள் எத்தனை முயற்சி எடுத்தாலும் இயேசு கிறிஸ்து அல்லாமல் நீங்கள் உள்ளே செல்ல முடியாது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவை பிடித்துக் கொண்டால் நாம் அவர் மூலமாக பிதாவினிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை பெற முடியும். ஆகவே இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வோம். அப்பொழுது அவர் மூலமாக நாம் பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய தேவனை சேர முடியும். ஆம், நாம் இயேசு கிறிஸ்துவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு கூட பரலோகத்திற்கு சென்றோமானால் ஒருவரும் நம்மை தடுக்க முடியாது.